நற்காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்தியலை 999 கிலோஹெட்ஸிலும் 103 மெகாஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 2 பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 4 2026 ஆண்டு மே மாதம் 18 திங்கட்கிழமை. நேரம் காலை 5:57. இனி கேட்கலாம்.

0: இனி கேட்கலாம் காலை 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். 2026 பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 25ஆம் தேதி வழங்குகிறார். நாட்டில் எரிபொருள் போதிய அளவில் கையிருப்பு இல்லை என்று சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கிடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கிடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேரம் காலை 6:02:32 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இனி கேட்கலாம் காலை தென்றல் நிகழ்ச்சியில் முதலாவதாக குரலும் விளக்கமும். இன்றைய குரல் வான் சிறப்பு என்னும் அதிகாரத்தில் இருந்து குரல் எண் 20. குரல்: நீரின்றி அமையாத உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாத ஒழுக்கு. குரல் மீண்டும்: நீரின்றி அமையாத உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாத ஒழுக்கு. மு. வரதராசன் அவர்களின் விளக்கம்: எப்படிப்பட்டவருக்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லேனால் ஒழுக்கமும் நிலை பெறாமலே போகும். மீண்டும் விளக்கம்: எப்படிப்பட்டவருக்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையெனில் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும். காலை தென்றல் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ரா. குணசீலன் அவர்கள்.
2: அறிவை வளர்க்கும் வாயில்களுள் நூல்கள் குறிப்பிடத்தக்கன. புத்தகங்களை பணம் கொடுத்து வாங்குகிறோம், ஆனால் அறிவை விலை கொடுத்து வாங்க முடியாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆம், புத்தகங்களுக்கு கொடுக்கும் பணம் என்பது அச்சாக்கத்துக்கு பயன்படுத்திய மை மற்றும் காகிதங்களுக்கான பணம்தானே தவிர அறிவுக்கானது அல்ல. உயிர்களுக்கு சுவாசித்தல் எவ்வளவு முக்கியமானதோ அதுபோல மனிதர்களுக்கு வாசிப்பு மிகவும் தேவையானது. வாசித்தல் சிலருக்கு பொழுதுபோக்கு, சிலருக்கு தவம். நல்ல நூலானது ஒருவரின் அனுபவம் அறிவு நிலைகளுக்கேற்ப புதிய புதிய சிந்தனைகளை தருகிறது. திருக்குறளில் நூல்களை பற்றி பல குறட்பாக்கள் உள்ளன. மணற்கேணியில் நீரைப் போல கற்க கற்க அறிவு வளர்

நாம் இந்த வேலையை செய்கிறோம் என்பது அற்புதமல்ல, அதை செய்வதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்பதே அற்புதமான விஷயம் என்கிறார் அன்னை தெரசா. ஆகாசவாணி கோயம்புத்தூரின் காலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பக்தி பாடல் சகோ, டிஜிஎஸ் தினகரன் பாடியது.

0: நேரம் காலை 6:18:24 நொடி. ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் காலை தென்றல் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பசித்தவன் ஒருவனுக்கு வயிறு நிறைய நீ உணவளிப்பது மிகச்சிறந்த தர்மமாகும் என்கிறார் நபிகள் நாயகம். நிகழ்ச்சியில் அடுத்த பக்தி பாடல் நாகூர் இஎம் ஹனீஃபா பாடியது.
1: உம்மை

வலிமையே மகிழ்ச்சிகரமான, நிரந்தரமான, வளமான, அமரத்துவமான வாழ்க்கையாகும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். காலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பக்தி பாடல் வாணி ஜெயராம் பாடியது.

ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் காலை தென்றல். ஒருவன் எவரையும் எங்கும் எதற்கும் குறை கூறவோ வெறுக்கவோ கூடாது. கோபத்தினாலோ போட்டியினாலோ பிறருக்கு வேதனை உண்டாக்க விரும்ப வேண்டாம் என்கிறார் கௌதம புத்தர். நிகழ்ச்சியில் நிறைவான பக்தி பாடல் கே. வீரமணி பாடியது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நீ வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றி கேட்கலாம். காலை 6:55 நலமை விலக, 7:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் சமத்துவராணி அவர்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் தேசிய வெளிநாட்டு உதவித்தொகை திட்டம் கேட்கலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பு முறிவு மூட்டு மாற்று மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டி தினேஷ்குமார் அவர்கள். மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கான திறன் மேம்பாட்டு மற்றும் வேலைவாய்ப்புகளுக்கான ஆலோசகர் முனைவர் விமலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகளின் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.

0: நேரம் காலை 6:34:38. இனி கேட்கலாம்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம்.
2: விவசாயிகள்

0: காலத்துக்கான அறிவிப்புகள்.
1: கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். வரக்கூடிய நாட்களில் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 45-55% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 2-4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். கடந்த வார மழை மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி சரிவுக்கு குறுக்காக கோடை உழவு செய்வதன் மூலம் மழை நீரை முழுமையாக நிலத்தடி நீராக சேமிப்பதற்கு மட்டுமல்லாமல் களை மற்றும் மண்ணில் இருக்கும் பூச்சிகள் மற்றும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த உதவும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் இதனை பயன்படுத்தலாம். மழை எதிர்பார்க்கப்படுவதால் இரவை கம்பு விதைப்பை மேற்கொள்ள வேண்டும். மேலும் விதைகளை 2% பொட்டாசியம் குளோரைடு கரைசல் கொண்டு கடினப்படுத்தி, அதாவது விதைகளை 16 மணி நேரம் ஊற வைத்து 5 மணி நேரம் நிழலில் உலர்த்த வேண்டும். பிறகு விதைக்க வேண்டும். தொடர்ந்து மழை வர வாய்ப்புள்ளதால் கோடைகால இரவை பருத்தியில் இலைகள் சிவப்பு நிறமாக மாற வாய்ப்புள்ளதால் இதை நிவர்த்தி செய்ய 60 நாட்களான பருத்தி செடிகளுக்கு 5% மெக்னீசியம் சல்ஃபேட், 1% யூரியா, 0.1% துத்தநாக சல்ஃபேட் கலந்த கரைசலை தெளிக்க வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும். தென்னை மரத்தை சுற்றி உள்வட்டப்பாத்திகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை வேர்பகுதிகளில் சேமிக்க முடியும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
2: அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைகால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்தே ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான 2 பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்று இடவசதி, இன்னொன்று காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். ரெண்டாவது இடவசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சதாவது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டே

0: கூரை மேலே வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம், அல்லது பெயிண்ட் அடித்தாலும் சரி. இதனால் வந்து அந்த வெப்பநிலை உள்ளே உட்கரிப்பு இது குறைஞ்சி செட்டுக்குள்ளே வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேலே போட்டு அதில் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் மாதிரி பர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது பைப்பில் வச்சு தண்ணி அடித்தாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ள என்ன பண்ணலான்னா, கறவை மாடுகளுக்கு முக்கியமாக பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால் வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியாக மாடுகளை மேலே படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வழக்கமாக விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை வந்து தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனால் அந்த வெப்ப காலத்தில் வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும். இரவு நேரம் உட்பட தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா, அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் இது மேய்ச்சலுக்கு அனுப்புகிற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டு வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னென்னா, நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்தில் வாங்கும்போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை, நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா, வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது ஒரு 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகால பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை, மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைகால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வமாக. நன்றி.
1: கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் PM கிசான் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து தவணைத் தொகைகளை பெறவும், உரம் மற்றும் இதர வேளாண் இடுபொருட்களை பெறவும், தங்கள் நில உடைமை விவரங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மே 9 முதல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் நில விவரங்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. விவசாயிகள் தங்கள் ஆதார் அட்டை மற்றும் நில எண் ஆகியவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும். வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகங்கள் பொது சேவை மையங்களில் பதிவு செய்யப்படுகின்றன. விவசாய அடையாள எண் வைத்திருப்பவர்களுக்கு இனிமேல் ஆண்டுக்கு 6000 ரூபாய் PM கிசான் உதவித்தொகை, மத்திய மாநில அரசுகளின் மானியங்கள், மானிய விலையில் உரங்கள் மற்றும் விதைகள், பயிர் காப்பீடு மற்றும் இயற்கை பேரிடர் நிவாரணத் தொகைகள் போன்ற சலுகைகள் கிடைக்கும். எனவே விவசாயிகள் இந்த சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார்.
2: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
3: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்று காலை 6:55 நலமை விளைக, காலை 7:30 யோகமும் மனித மாண்பும், உரை வழங்குபவர் சமத்துவராணி அவர்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம், மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பு முறிவு மூட்டு மாற்று மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டி தினேஷ்ராம் அவர்கள். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இல்

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது அந்நாட்டு இளவரசி விக்டோரியா கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது அவர் ஸ்வீடன் மன்னர் மற்றும் ராணி ஆகியோரின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக விழுமியங்கள், நிர்வாக நெறிமுறைகள் மற்றும் மக்கள் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான அடித்தளம் கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இணைந்து செயல்படுவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, பருவநிலை மாற்றம் போன்ற பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது. இது இரு நாடுகளுக்கிடையேயான வலுவான நாகரிக பிணைப்பை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக உலக அளவிலான எரிபொருள் விநியோகம் மற்றும் வர்த்தக நடைமுறைகளில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டனர். இந்தியா ஸ்வீடன் இடையே பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம், தேசிய அரிய வகை கனிமவள இயக்கம் மற்றும் மேக் இன் இண்டியா போன்ற திட்டங்களின் கீழ் முதலீடு செய்ய முன்வருமாறு ஸ்வீடன் நிறுவனங்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார். இதனிடையே ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டர்லைன் உடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொழில்துறை முதலீடு மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகளை வழங்க வகை செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விருது பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமைத்துவ பண்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் இந்தியா மீதான நன்மதிப்பு அதிகரித்து வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு இந்தியரும் உத்வேகம் பெறுவதற்கும் பெருமை கொள்வதற்குமான தருணம் இது என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டில் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற தவறான செய்திகளை கண்டு மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும், அரசின் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் கூறியுள்ளார். கோபாலபுரம், நுங்கம்பாக்கம் மற்றும் கில் நகரில் உள்ள விளையாட்டு மைதானங்களை நேற்று அவர் ஆய்வு செய்தார். பின்னர் அங்குள்ள விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், அவர்களுக்கு தேவையான வசதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். இதையடுத்து கில் நகர் பூங்காவை ஆய்வு செய்த அவர், அங்கு மேற்கூரை, கண்காணிப்பு கேமரா மற்றும் கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு திரு JCD பிரபாகர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கா அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். ராசிபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனையை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கிளாண்டஸ் வைரஸ் குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று அவர் கூறினார். தெருநாய்களிடமிருந்து ரேபிஸ் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வாகன நெரிசலை குறைக்கும் வகையில் ஆன்லைன் வாயிலாக நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நடைமுறை காரணமாக சுற்றுலாப் பயணிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குணா குகை, பில்லராக் உள்ளிட்ட சுற்றுலா இடங்களுக்கு செல்ல ஆன்லைன் QR கோடு மூலம் ஒரே முறை நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விடுமுறையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்த நிலையில் பாம்பார்புரம் கால்ஃப் கிளப் சாலைகளில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த பெண்கள் மற்றும் முதியவர்கள் அடிப்படை வசதியின்றி கடும் அவதிக்குள்ளாகினர். சாலைகளை அகலப்படுத்தினாலும் நெரிசல் குறையாததால் QR கோடு கட்டண முறையை ஆய்வு செய்து போக்குவரத்து நெரிசலுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இதன் காரணமாக விளை நிலங்களுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் தட்டம்மை நோய்க்கான தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சர்தார் முகமது ஷகாபத் உசைன் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. ஹசரத் நிஜாமுதீன் ராஜ்தானி விரைவு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விசாரணை நடத்த உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் நடைபெறும் வர்த்தக மாநாட்டில் பங்கேற்குமாறு ரஷ்ய பிரதிநிதிகளுக்கு அம்மாநில அரசு அழைப்பு விடுத்துள்ளது. திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையை ஒட்டிய வனப்பகுதிகளில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க வனத்துறை மற்றும் காவல்துறை இணைந்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். முட்டையின் தேவை அதிகரித்துள்ளதன் காரணமாக அதன் விலை மேலும் உயரக்கூடும் என்று நாமக்கல் மாவட்ட முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கோடைக்கால டேபிள் டென்னிஸ் பயிற்சி வகுப்புகள் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. காசி அணி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

உங்களுடன் லட்சுமி தேவி.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். அழகான மூன்று பாடல்கள் கேட்டோம். மூன்று பாடலுக்கும் இசை இளையராஜா. முதல் பாடல் கேட்டோம், காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடல் ஆசிரியர் புலமை பித்தன். இரண்டாவது பாடல் நினைவு சின்னம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன். மூன்றாவது பாடல் கேட்டோம், 16 வயது நிலை திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன். நேரிலே வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இன்று 7:30 யோகமும் மனித மாண்பும். உரை வழங்குபவர் சமத்துவராணி அவர்கள். காலை 8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

சமீபத்தில் தமிழ்நாட்டில் பழமையான புத்தர் சிலை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அது எந்த மாவட்டத்தில்? இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் மூலமாக சொல்லலாம். 9585800103 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர்லையும், ஆகாஷவாணி கோயம்புத்தூர் அப்படின்ற எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்துலையும் போயிட்டு உங்களுடைய பதில்களை சொல்லுங்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து. இணைந்திருங்கள் நேயர்களே, இது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

0: தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், நீர் பாதுகாப்பு திட்டங்களை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு மக்களின் பங்கேற்பு அவசியம் என்று கூறினார். கிராமப்புறங்கள் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு கிராம பஞ்சாயத்து முதல் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வரை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வரும் ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமாக இருக்கும் என்றும், நீடித்த வளர்ச்சிக்கு சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய நீண்டகால திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியம் என்று திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெமசாணி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் குண்டூரில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நவீன மற்றும் நீடித்த வேளாண் நடைமுறைகளின் முன்மாதிரி மாவட்டமாக குண்டூர் மாவட்டம் உருவெடுக்கும் என்று அவர் கூறினார். கிராமப்புறங்களில் பயிர் சாகுபடி மற்றும் முறையான வேளாண் மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். ஒவ்வொரு மண்டலத்திலும் குறைந்தது ஒரு விதை கிராமத்தை உருவாக்கி அது குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அனைத்து விவசாயிகளுக்கும் வேளாண் நடைமுறை சார்ந்த தகவல்கள் சென்றடையும் வகையில் செயல்திறன் மிக்க தகவல் தொடர்பு அமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலம் பிரத்யேக யூடியூப் சேனல் தொடங்கப்பட வேண்டும் என்று
1: பெமசாணி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டார்.
0: கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பங்கேற்கின்றனர். இந்த விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் அக்கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கின்றனர். 12,000 பேர் கலந்து கொள்ளும் வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக அம்மாநில முதலமைச்சராக பதவியேற்க உள்ள திரு வி டி சதீசன் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அமைச்சர்கள் பட்டியலை வழங்கினார். எரிபொருள் நுகர்வை குறைக்கும் வகையில் போக்குவரத்து பயன்பாட்டை முறைப்படுத்துவது உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு தில்லி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தில்லி காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச அளவில் நிலவும் சூழல் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டை குறைத்து எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து அலுவலகங்களுக்கும் தேவையான கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. எரிபொருள் பாதுகாப்பு மற்றும் தேவையற்ற செலவினங்களை குறைப்பதன் மூலம் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான

0: காப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இரண்டாயிரத்து 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 25 தேதி வழங்குகிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதில் 19 பெண்களும், மறைவிற்கு பிந்தைய விருதாக 16 தனிநபர்களும் அடங்குவர். நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் குறித்த அறிவிப்பு ஆண்டுதோறும் குடியரசு தினத்தன்று வெளியிடப்படும். கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், பொதுநலன், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை போன்ற துறைகளில் சிறப்பாக சேவையாற்றியவர்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. வளர்ச்சியடைந்த மேற்கு வங்கம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பணிகளுக்கு அம்மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது மேற்குவங்க பயணத்தின் போது தீஸ்தா நதியின் அழகையும் அங்குள்ள இயற்கை காட்சிகளையும் கண்டு ரசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ஈரான் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா அறிவித்துள்ள ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகளை நிராகரிப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் யுரேனியம் கையிருப்பு, பொருளாதார தடைக்கு எதிரான நிவாரணம் மற்றும் தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவது உள்ளிட்ட அம்சங்களை ஈரான் வலியுறுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக 80 அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து பொது சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. அந்த நாடுகளின் எல்லைப் பகுதிகளில் வைரஸ் பரவுவதை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ஐநா சுகாதார முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆய்வகங்களில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் 246 பேருக்கு இந்த வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல், அந்தமான் கடற்பகுதிகளில் அடுத்த 2-3 நாட்களில் இதற்கான சாதகமான சூழல் நிலவக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் கர்நாடகா, சத்தீஸ்கட், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா, ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார், கேரளம், மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு இதேபோன்ற சூழல் நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3-5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளுக்கும் அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. காசி அணி, தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன் எடுத்தது. 194 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய தில்லி அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ்

0: ஆட்சியர் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு கேட்கலாம்.
1: இன்று சர்வதேச அருங்காட்சியக தினம். 1977 முதல் சர்வதேச அருங்காட்சியக அமைப்பால் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 18 நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக நாடுகளிடையே உரையாடல், புரிதல் மற்றும் அமைதியின் மூலம் அருங்காட்சியகங்கள் எவ்வாறு கலாச்சார மற்றும் புவிசார் அரசியல் பிளவுகளை இணைக்கின்றன என்பதையும் அதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் விதமாகவும் இந்நாள் அமைகிறது. இந்த ஆண்டு சர்வதேச அருங்காட்சியக தினத்தின் கருப்பொருள் பிளவுபட்ட உலகை ஒன்றிணைக்கும் அருங்காட்சியகங்கள் என்பதாகும்.
2: இன்று
0: நேரம்காலை 7:27, சென்னை மெத் சென்டர்லிருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் ரிப்போர்ட் பத்தி பார்க்கலாம். நம்ம கோயம்புத்தூரை பொறுத்தளவில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும். திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும். ஈரோட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும். சேலம்ல அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகுங்க. பாலக்காடு பொறுத்தளவில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும். ஊட்டியில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும். ஊட்டியில் அங்கங்கே மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம கேட்ட கேள்வி, சமீபத்தில் தமிழ்நாட்டில் பழமையான புத்தர் சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கு, அது எந்த மாவட்டத்தில் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம். 9585800103 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர்லையும், ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 அப்படின்ற எங்களுடைய ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 அப்படின்ற ஃபேஸ்புக் 103 அப்படின்ற ஃபேஸ்புக் பக்கத்துலையும் நீங்கள் சொல்லலாங்க. இனி கேட்கலாம்.
3: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் யோகமும் மனித மாண்பும் உரை கேட்கலாம். வழங்குபவர் சமத்துவராணி அவர்கள்.
4: வாழ்க வளமுடன் குருவே துணை. ஆன்மீகத்திற்கு ஆன்ம நிலை அறிதல் அவசியம். இன்று உலக மக்கள் அனைவரும் தேடுகின்ற, விரும்புகின்ற, எதிர்பார்க்கின்ற, ஆசைப்படுகிற, தூண்டப்படுகிற விஷயம் எதுவென்றால் அது ஆன்மீகம். ஏனென்றால் உடல் பிரச்சனைகள், மன அழுத்த பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், உறவு பிரச்சனைகள் என்று நாம் மிகப்பெரிய வலையில் சிக்கியுள்ளோம். அந்த வலைக்குள் இருந்து வெளியே வருவதற்கு உண்டான முயற்சிதான் ஆன்மீகத்தை நோக்கிய மக்களின் பயணம். இது நல்ல பயணம்தான். நம் பிரச்சனைகளை தீர்க்க, பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள் என்ற உண்மையை உணர்ந்ததால்தானே இந்த பயணம். ஆன்மீக வாழ்க்கை ஒன்றே மன அமைதியை தேடித்தரும் என்று அனைவரும் தற்போது உணர்ந்து வருகிறோம். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் விளக்கம் ஆன்மீகத்தை மிக எளிதாக புரிந்து கொண்டு தடுமாற்றம் தடமாற்றம் இல்லாமல் பயணிக்க மிகச்சிறந்த வழி. எந்த ஒரு தேவையை நோக்கிய நம் பயணத்திலும் நாம் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல், உணர்ந்து கொள்ளாமல் அதை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்தால் முரண்பாடுகள் அதிகமாகும். குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஆன்மீகம் அவசியம் தேவை என்று மகரிஷி அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அகத்தினுள் இருக்கும் ஆன்மாவை அறிவதே ஆன்மீகம் என்பது மகரிஷியின்

0: வாக்கு. அகத்தினுள் இருக்கும் ஆன்மாவை உணர்கின்ற பொழுது ஆன்மாவின் இயல்பான ஆளுமை குணமான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி ஆகிய குணங்கள் நம்மில் வெளிப்படும். ஒவ்வொரு தனி மனிதனின் செயல் என்பது ஆண்டவனின் செயல் என்பதை உணருவதே ஆன்மீகம். அதே நேரத்தில் எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் இது ஆண்டவனின் செயல் என்ற உணர்வோடு செய்தால்தான் நான் என்ற அகந்தை இருக்காது. ஆண்டவனை மறந்து நான் செய்கிறேன் என்ற எண்ணம் வரும்பொழுது அது துன்பச் செயலாக முடியும். நம் உடலையும் மனதையும் ஒரு எல்லைக்குள் உட்படுத்தினால் ஆன்மாவின் ஆளுமையான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி போன்றவற்றை நம்முள் உணரவே முடியாது. எந்த பொருளையும், எந்த உறவையும், எந்த நிகழ்ச்சியையும் கட்டுப்படுத்த முயலும் போது சந்தோஷத்தையோ திருப்தியையோ அது தந்துவிடாது. அதே நேரத்தில் நம் தேவைகளை யாராலும் முழுமையாக பூர்த்தி செய்யவும் முடியாது. புற உலகம் சந்தோஷத்தையும் திருப்தியையும் தரும் என்று தேடினால் அது மாயை. அதற்காக புற உலகை ஒதுக்கியும் வாழ முடியாது. இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகினால் நம் உள்ளேயும் வெளியேயும் அமைதியை உணர முடியும். யார் ஒருவர் எந்த இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் இயல்பாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் பண்பட்டவர்கள். இப்படி சமநிலையில் இருப்பதுதான் ஆன்மீகம். ஆன்மா மூன்று நிலைகளில் இயங்குவதாக வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லியிருப்பார்கள். புறப்பொருட்களின் கவர்ச்சியை இந்த ஆன்மாவிற்கு பழக்கப்படுத்தினால் விளைவுகள் துன்பம். இதை முதல் நிலை என்று வேதாத்ரி மகரிஷி அவங்க சொல்லியிருப்பார்கள். இந்த ஆன்மா புற உலகை அனுபவித்து அனுபவித்து சலிப்பும் துன்பமும் அடையும் பொழுது புற இயக்கங்களை குறைத்து தனக்குள் இயங்க ஆரம்பித்து தன் சிறப்பை அறிகிறது. அப்போது விளைவறிந்து செயலாற்றும் பண்பு வருகிறது. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று புரிந்து தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறது. இந்த ஒழுக்கமும் உறுதியும் ஆன்மாவின் உயர்நிலை. இதுவே இரண்டாவது நிலை என்று மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார். உடலையும் மனதையும் கடந்து செல்லும் பொழுது நாம் இறைவனின் வடிவம் என்று உணர்ந்து இறைவனின் அருட்சுடர் ஒளியை நாமும் உணர்ந்து மற்றவர்களுக்கு உணர்த்தவும் முடியும். உடலையும் உள்ளத்தையும் கடந்த நிலை என்பது சலனமற்ற நிலை, புலன்களை கடந்த நிலை, புலன் அடக்கம் பெற்ற நிலை, உறுதியான நிலை. இதை மகரிஷி அவர்கள் மூன்றாவது நிலை என்று சொல்லுகிறார்கள். வாழ்க வளமுடன்.
1: யோகமும் மனித மாண்பும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் சமத்துவ ராணி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: அருமையான இரண்டு பாடல்கள் கேட்டும் வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில முதல் பாடல் தந்துவிட்டேன் என்னை திரைப்படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் மூமேதா. இப்போ இரண்டாவது பாடல் கேட்டும் ராகாய கோயில் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில மனோ உமாரமணன் பாடியது. பாடலாசிரியர் புலமை பித்தன். நம்ம கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சமீபத்தில் தமிழ்நாட்டில் பழமையான புத்தர் சிலை எந்த மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டது அப்படின்றது தான் எல் சங்கர ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காங்க. உமா கணேஷ் சிறுமுகையிலிருந்து, விழுக்கபாடி கடலூர் மாவட்டம், வீரா செந்தில் முருகன் புலுவாப்பாளையம், ஆனந்தமுருகன் ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லருந்து, லோகேஸ்வரி தினே சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கனியூர் அண்ணாதுரை மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பெத்தம்பாளையம் காமராஜ், தீபா, அருள் பிரகாஷ், தரணீஷ், கபில் இவங்களும் சொல்லியிருக்காங்க. மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா, பெரிய வதம்பச்சேரியிலேருந்து, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த தா சோமசுந்தர பிரபு, சிறுமுகை சவுடேஸ்வரி நகர் சங்கீதா குணசேகரன், கோவை காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம் சொல்லியிருக்காங்க. ராஜபாளையம் பிரபு, வீரா இவங்களும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. தொட்டம்பாளையம் ரவி, லோகேஷ், வினோத், கோகிலா பழனிசாமி தொட்டம்பாளையத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. ரமா சாய்பாபா காலனியிலிருந்து, சின்னக்கானூர் கருப்பணன் ரங்கசாமி, தொடர்ந்து கே வி ஜெயசீலன் கொடாமாண்டான்பட்டியிலிருந்து, கல்பனா மகேஸ்வரன் பாலசுப்ரமணியம் கணக்கம்பாளையத்திலிருந்து, தேனா மணிகண்டன் தென்பொன்முனியிலிருந்து. நேர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த எழும் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவர்களுடைய நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

என்பது பாலைவனத்தின் நடுவே இயற்கை நீர் ஊற்றுகள் காணப்படுவதால பசுமையாக இருக்கும் ஒரு செழுமையான பகுதி. பாலைவனங்கள்ல நீண்ட தூரம் பயணம் செய்பவர்களுக்கு தேவைப்படும் நீரை ஓரளவுக்கு பூர்த்தி செய்கின்றது. இது எப்படி உருவாகிறது அப்படின்னா, பாலைவனங்கள் பொதுவாக வறண்ட மணல் பரப்பை கொண்டிருந்தாலும் அதுல வர நிலப்பரப்புக்கு அடியில அங்கங்கே நீர் அடுக்குகள் இருக்குமா. மணல் அரிப்பு காரணமாக அல்லது நிலப்பரப்பில் ஏற்படுற பள்ளங்கள் காரணமாகவோ அடியில் உள்ள நீர்மட்டம் தரைப்பகுதிக்கு மிக அருகில் வரும்போது ஓயேசிஸ் உருவாகின்றது. இயற்கை ஊற்றுகள்னு எடுத்துட்டா, சில இடங்கள்ல பாறை இடுக்குகள் வழியாக நிலத்தடி நீர் தானாகவே கசிந்து வெளியேறும். இது ஒரு சிறிய குளமாகவோ அல்லது ஏரியாகவோ மாறுகிறது. நீர் இருக்கும் இடத்துலதான் உயிர் வாழ்க்கை சாத்தியம். அப்படிங்கறதுனால சுற்றி அடர்த்தியான தாவரங்களும் வளர்கின்றன. பாலைவனத்துல பயணம் செய்பவர்களுக்கு ஓஆசிஸ்கள் மிக முக்கியமான தங்குமிடங்கள். வகைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கை ஓஎஸ்எஸ் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கையாகவே நிலத்தடி நீர் ஊற்றாக வெளிப்படுவது. செயற்கை ஓஎஸ்எஸ் அப்படின்னா, மனிதர்கள் வந்து ஆழ்துளை கிணறுகள் தோண்டி அல்லது மற்ற

0: உயிர் வாழ்க்கை சாத்தியம் அப்படிங்கிறதுனால சுற்றி அடர்த்தியான தாவரங்களும் வளர்கின்றன. பாலைவனத்துல பயணம் செய்பவர்களுக்கு ஓஆசிஸ்கள் மிக முக்கியமான தங்குமிடங்கள். வகைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கை ஓஎஸ்எஸ் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கையாகவே நிலத்தடி நீர் ஊற்றாக வெளிப்படுவது. செயற்கை ஓஎஸ்எஸ் அப்படின்னா, மனிதர்கள் வந்து ஆழ்துளை கிணறுகள் தோண்டி அல்லது மற்ற இடங்கள்ல இருந்து குழாய்கள் மூலமா நீரை கொண்டு வந்து ஒரு பகுதியை பசுமையாக மாற்றுவதுன்னு சொல்லலாம். தற்போது பருவநிலை மாற்றம் மற்றும் நிலத்தடி நீர் அதிகமாக பயன்படுவதால பல ஓஎஸ்எஸ்கள் வறண்டு போகும் அபாயத்துல இருக்கு. மணல் புயல்களால நீர்நிலைகள் மூடி போகாமல் இருக்க மரங்களை நட்டு பாதுகாப்பது அவசியமாகிறது. சுட்டெரிக்கும் வெயிலையும் எங்கு பார்த்தாலும் மணலும் நிறைந்த பாலைவனத்தில் ஒரு சிறிய சொர்க்கம் போல காட்சியளிப்பது இந்த ஓஎஸ்எஸ் ஆகும். நிலத்தடி நீர் குறைந்து வரும் இன்றைய சூழலில் இந்த பசுமை சோலைகளை பாதுகாப்பது அப்படிங்கிறது பாலைவன சூழலியலை பாதுகாப்பதற்கு சமமாகும். மணல் பரப்பில் மறைந்திருக்கும் இந்த வைரங்களை நாம போற்றி பாதுகாக்க வேண்டும்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

வணக்கம். கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இனிமையான பாடல்களோட எங்க ஊரு மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில மனோகேஷ் சித்ரா பாடியது பாடலாசிரியர் வாலி. ஓகே, வாட்ஸ்அப்ல யாரெல்லாம் சரியான பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கோபகுமார் அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணியிருக்காங்க ட்ரிவாண்ட்ரம்ல இருந்து. தொடர்ந்து பாரதி மகாலிங்கம் கலிவலசு, அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர்ல இருந்து, ரமேஷ் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க நமக்காக சரியான பதிலோட. கே என் பாளையம், பேச்சி முத்து, மனக்கடவு கார்த்தி, கீதாஞ்சலி, ஸ்ரீ ஸ்ரீனிஷாஹா, அதுக்கப்புறம் ஸ்ரீனிஷா கரெக்ட் தானே? ஓகே, திருப்பூர், குருவாயூரப்பன் நகர், பிரபஞ்சன், யஷ்வந்த் சொல்லியிருக்காங்க, பூலுவாப்பாளையம் ஆனந்தமுருகன், பட்டுக்கோட்டையிலேருந்து ராபர்ட் திரவியம் சொல்லியிருக்காங்க, விக்னேஸ்வரன் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஊர் பேரையும் சேர்த்து அனுப்புங்க நண்பர்களே எல்லாருமே. அதுக்கப்புறமா கஞ்சம்பட்டி ராமசாமி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எஸ் அக்ஷய் மீனாட்சி மணிநகரம் மதுரையிலேருந்து, எஸ் ஐஸ்வர்யா சுமித்ரனோடு சேர்ந்து. ஓகே, நிறைய நேர்கள் பதில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. என்ன சரியான பதில் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கேட்ட கேள்வி பார்த்திங்க அப்படின்னா, சமீபத்தில் தமிழ்நாட்டில் பழமையான புத்தர் சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டுச்சு, அது எந்த மாவட்டத்தில் அப்படின்னு கேட்டிருந்தோம். நாகப்பட்டினம் மாவட்டம் அப்படின்றது சரியான பதில். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தேவாரண்யம்க்கு அருகில் இருக்கக்கூடிய உளம்பஞ்சேரி கிராமம் அப்படின்றது தாங்க. இங்கே ஒரு கல்லால் செய்யப்பட்ட புத்தர் சிலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. தியான நிலையில் அமர்ந்திருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த சிலை பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் சேர்ந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது குறிப்பாக 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிலையாக இருக்குது அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முறைகள் குறித்த விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பு முறிவு மூட்டு மாற்று மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டி தினேஷ் ராம்குமார் அவர்கள். இனி கேட்கலாம் சேவை செய்திகள். கோயம்புத்தூர் சூலூர் பாப்பம்பட்டி அருள்மிகு மகாகாளியம்மன் திருக்கோயில் திருக்கூட நன்னீராட்டு விழாவில் வரும் 20ஆம் தேதி நடைபெற இருக்கு. இதில் இன்று காலை 9 மணிக்கு விநாயகர் வேள்வி, மண்ணெடுத்தல், காப்பணிதல், வழிபாடு ஆகிய நிகழ்வுகள் நடைபெற இருக்கு. கவுண்டம்பாளையம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடக்கிறதுனால இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் கீழ்கண்ட இந்த இடங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மின் விநியோகம் தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவுசிங் யூனிட், ஏஆர் நகர், தாமரை நகர், ஓட்டுநர் காலனி, சாமுண்டீஸ்வரி நகர், சுகுணா நகர், யூனியன் ரோடு, அசோக் நகர், முருகன் நகர், பாரதி நகர், தயாள் வீதி, தீயணைப்பு பகுதி, தொடர்ந்து அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளும், பெரியநாயக்கன் பாளையம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடக்கிறதுனால பெரியநாயக்கன் பாளையம், நாயக்கன் பாளையம், கோவனூர், கூடலூர், கவுண்டம்பாளையம், ஜோதிபுரம், அச்சக குடியிருப்பு, பூச்சியூர், இடிகரை இந்த பகுதிகளையும் இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் தடை செய்யப்படும். அதே மாதிரி காட்டுவெட்டிப்பாளையத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறதுனால நல்லகவுண்டன் பாளையம், சந்திராபுரம், பாப்பம்பட்டி, வளையபாளையம் இந்த இடங்களையும் மின் விநியோகம் தடை செய்யப்படும்.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வீட்டுக்கு ஒரு கண்ணகி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். சங்கர் கணேஷுடைய இசையில வாணி ஜெயராம், எஸ் என் சுரேந்தர் பாடியது. சமீபத்தில் பழமையான புத்தர் சிலை ஒன்று எந்த மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் தேவாரண்யம் அப்படின்றது தாங்க சரியான பதில். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம். நன்றி நேயர்களே.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார்.

0: நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஹாய், ஹலோ, குட் மார்னிங். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல தொடர்ந்து கேட்க போகிறீங்க வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ வித் மீ பூஜா. ஸோ இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக அமைய வாழ்த்துக்களோடு நல்ல அழகான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது, நல்ல பாடல்களும் காத்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் மகிவா காமத் பாடியது. பாடல் ஆசிரியர் ப விஜய்.
1: நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
2: முன்பதிவிற்கு 7418871.
0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆகாஷ்மணி கோயம்புத்தூர் 103 FM-ல இருந்து. புத்தக உலகில் நிறைய அரிய பொக்கிஷங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் குட்டன்பர்க் பைபிள். இது உலகத்தில் மிக உயர்ந்த புத்தகமாக கருதப்படுது. இந்த புத்தகம் 1455 ஜெர்மனியில் ஹோகன்ஸ் குட்டன்பர்க் அப்படிங்கிறவரால் அச்சிடப்பட்டது. மேற்கத்திய உலகில் நகரும் அச்சு, அதாவது மூவிங் டைப் முறையில் அச்சிடப்பட்ட முதல் பெரிய புத்தகம் அப்படிங்கிறதுனால இது மனித வரலாற்றை மாற்றிய ஒரு முக்கிய புத்தகமாக கருதப்படுது. இன்றைக்கி ஒரு முழுமையான குட்டன்பர்க் பைபிளோட மதிப்பு 25 to $150 million, அதாவது 200 crore to 1250 crore வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த புத்தகத்தை இப்போ விற்க முடியாது, ஏன்னா மீதமுள்ள பல பிரதிகள் வந்து உலகத்தோட பெரிய நூலகங்கள், அருங்காட்சியகங்கள், பல்கலைக்கழகங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் லத்தீன் வல்கேட் பைபிளாகும். ஓகன்ஸ் குட்டன்பர்க் 1450 ஜெர்மனியின் மெயின்ஸ் நகரில் இதை அச்சிட்டார். ஆரம்பத்தில் மொத்தம் 180 பிரதிகள் அச்சிடப்பட்டது. அதில் 49 பிரதிகள் மட்டுமே இன்று முழுமையாகவோ அல்லது பகுதியாக இருக்குது.

0: கட்டிக்கோ நான் என்ன சொல்வாய்.
1: டே அத சொல்லிட்டேன்ல.
2: சுக்ரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க, விஜய் ஆண்டனியோட இசையில ரஞ்சித் வினயா பாடியது. பாடல் ஆசிரியர் விஜய் ஆண்டனி. இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் பகுதியில் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவர்களுடன் நேர்முகம் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று தேசிய வெளிநாட்டு உதவித்தொகை திட்டம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
3: Akashwani presents Morning News. Good morning. I'm Shagun Chopra. The headlines. Prime Minister Narendra Modi holds bilateral talks with his Swedish counterpart Ulf Kristersson in Gothenburg. India and Sweden decide to elevate their bilateral ties to strategic partnership. Prime Minister Modi invites Swedish companies to enhance their presence in India under Make in India, National Green Hydrogen Mission and National Critical Mineral Mission initiatives. Congress leader V.D. Satheeshan to be sworn in as Chief Minister of Keralam today. Southwest

வந்தால் கருப்பு மை போன்ற திரவத்தை வெளியிடும். அதனால் எதிரி குழப்பமடைஞ்சு இதனால் ஆக்டோபஸ் தப்பிச்சிடும். ஆக்டோபஸ்க்கு மூன்று இதயங்கள் இருக்குது. ரெண்டு இதயம் வந்து அது கில்ஸ் அப்படிங்கிற இந்த கிளவிகளை இயக்கவும், ஒரு இதயம் உடலுக்கு ரத்தத்தை அனுப்பவும். ஸோ இதோட ரத்தம் வந்து நீல நிறமாக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆக்டோபஸோட ரத்தம் நீல நிறமாக இருப்பதற்கு காரணம் அப்படின்னா அதில் இருக்கும் ஹீமோசைனின் அப்படிங்கிற ஒரு புரதம். மனிதர்களோட ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் இருக்கிறதுனால அது இரும்பு, அதில் வந்து இரும்பும் இருக்கிறதுனால ரத்தம் சிவப்பாக இருக்கும். ஆனால் ஆக்டோபஸில் வந்து ஹீமோசைனின் அப்படிங்கிற செம்பு இருக்கும். செம்பு ஆக்சிஜனோடு சேரும்போது ரத்தம் நீல நிறத்தில் இருக்கும்.

0: தக்கத்திமித்தா திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. டி மானோட இசையில ஹரிஹரன் மாதங்கி பாடியது. பாடல் ஆசிரியர் தபு சங்கர்.
1: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
0: கார்கள், பேருந்துகள், லாரிகள், இந்த மாதிரி வாகனங்களில் மைலேஜ், அதோட ஆற்றலுக்காக டீசல் என்ஜின்கள் அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் தினமும் கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் பைக்கில் வந்து ஏன் இந்த பெட்ரோல் என்ஜின் மட்டும் பயன்படுத்துது? டீசல் பைக்கில் இருந்தால் பெட்ரோல் செலவு குறையும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்கலாம். ஆனால் பைக்கில் வந்து டீசல் பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னென்னா என்ஜினோட அளவு மற்றும் எடை. பெட்ரோல் மற்றும் டீசல் என்ஜின்கள் வந்து வேலை செய்வது வந்து வேறுபட்டது, இது எல்லாருக்குமே தெரியும். பெட்ரோல் என்ஜினில் வந்து எரிபொருளை பற்ற வைக்க ஸ்பார்க் பிளக் அப்படின்னு ஒரு பயன்படுத்தப்படுது. டீசல் என்ஜினில் இந்த ஸ்பார்க் பிளக் வந்து இல்லை. காற்று அதிக அழுத்தத்தில் சுருக்கி அதனால் வரும் வெப்பத்தில் டீசல் தானாக பற்றிக்கொள்ளுது. இந்த அதிக அழுத்தத்தை தாங்க டீசல் என்ஜின் சுவர்கள் தடிமனான வலிமையான உலோகத்தால் செய்யப்படணும். இதனால் என்ஜின் அளவும் எடையும் அதிகரிக்குது. இத்தனை கனமான என்ஜினை ஒரு சிறிய பைக்கில் பொறுத்துனா அதை கட்டுப்படுத்துவது ஓட்டுநருக்கு ரொம்ப கடினமாகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய அதிர்வும் சவுண்டும் வரும். டீசல் என்ஜினில் வந்து எரிபொருள் அதிக அழுத்தத்தில் எரிகிறதுனால என்ஜினுக்குள்ளே அதிக ஆற்றல் உருவாகுது. இதனால் அதிக அதிர்வு, கடுமையான சத்தமும் இருக்கும். கார்கள், லாரிகளில் வந்து இதை கட்டுப்படுத்த பெரிய சேசிஸ் அப்படிங்கிற ஒரு அதிர்வு உறிஞ்சிகள் வந்து பயன்படுத்தப்படுது. ஆனால் பைக்கில் இடம் குறைவாக இருக்கனால இந்த அதிர்வு நேராக ஓட்டுநருக்கு வரும். இப்படி ஒரு பைக்கை ஓட்டுனா கை, கால், முதுகு இதெல்லாம் வந்து விரைவில் வந்து சோர்வடையும். சவாரி செய்வதும் ரொம்ப அசௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால டீசல் பைக்குகள் இல்லாமல் எல்லா இடத்துலையும் பெட்ரோல் பைக்குகள். ஆனால் ஆரம்பத்தில் டீசல் பைக்குகள் வந்தது, பட் அது ரொம்ப வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறதுனால பெட்ரோல் பைக்குகள் தான் வந்து இப்போ வரைக்கும் நிறையா இருக்கு.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட், அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கௌண்ட்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

லண்டன் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டீங்க சாதனா. சிறகம் மது பாலகிருஷ்ணன் பாடியிருந்தாங்க, வித்யாசாகர் இசையில், பாடல் ஆசிரியர் யுக பாரதி. புர்ஜ் கலிபா வந்து துபாயோட மிக முக்கியமான அடையாள சின்னமாக இன்று உலகம் முழுவதும் அறியப்படுது. 828 மீட்டர் உயரத்தில் வானத்தை தொடும் அளவுக்கு கம்பீரமாக நிற்கிற இந்த உயரம் அற்புதமான ஒரு நவீனமான கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த உதாரணம். இந்த வெறும் உயரமான கட்டிடம் மட்டும் இல்லாமல் துபாயோட பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் சின்னமாக இதை பார்க்கப்படுறாங்க. நீண்ட காலமாக துபாயோட பொருளாதாரம் பெரும்பாலும் எண்ணெய் வருமானத்தை சார்ந்தே இருந்தது. ஆனால் எண்ணெய் மூலமாக ஒரு நாள் குறையலாம், விலையும் மாறலாம், அதனால் எண்ணெய் மட்டும் இல்லாமல் வேறு துறைகளிலும் வருமானம் பெறணும் அப்படிங்கிற தேவையை துபாய் அரசு உணர்ந்தது. அதுக்காக ரியல் எஸ்டேட், சுற்றுலா மற்றும் வர்த்தக துறைகளை வளர்க்கும் ஒரு பெரிய திட்டம் அவசியமாக இருந்தது. அந்த திட்டத்தோட ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த புர்ஜ் கலிபா. இந்த உயரமான கட்டிடம் கட்டப்பட்டதுனால துபாய் உலக வரைபடத்தில் இன்னும் தெளிவாக தெரிய ஆரம்பித்தது. பல பெரிய நிறுவனங்கள் துபாயில் தங்களோட அலுவலகங்களை தொடங்க ஆர்வம் காட்டினாங்க. உலகம் முழுவதுமிலிருந்து சுற்றுலா பயணிகள் துபாயை பார்க்க ஆரம்பித்தாங்க. டவுன்டவுன் துபாய் பகுதி வணிகம், வங்கிகள், நிறுவனங்கள், ஓட்டல்கள், கடைகள், குடியிருப்புகள் ஆகியவை நிறைந்த ஒரு பிஸியான பகுதியாக இந்த புர்ஜ் கலிபா மாறுச்சு. அது மட்டும் இல்லாமல் புர்ஜ் கலிபாவோட உள்ள பலவிதமான வசதிகள் இருக்குது. இது வெறும் அலுவலக கட்டிடம் மட்டும் இல்லை, இங்கே வந்து வெறும் குடியிருப்பு மட்டும் இல்லை, ஒரு கட்டிடத்தில் பல பயன்பாடுகள் உள்ள ஒரு மிக்ஸ்ட் யூஸ் கட்டிடமாக இது பயன்படுத்தப்படுது, வடிவமைச்சிருக்காங்க. இதில் வந்து நிறைய அலுவலகங்கள் இருக்குது, அதே மாதிரி லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து நிறைய பேர் மக்கள் வசிக்கிறாங்க. உலக புகழ்பெற்ற பிராண்டோட லக்ஸரி ஹோட்டல்கள் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து அப்சர்வேஷன் டெக், அதாவது பார்வை மேடை வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் மேலிருந்து நகரத்தை பார்க்கும் விதமாக உள்ள சிறப்பு தளமும் இங்கே இருக்குது. உடற்பயிற்சி மையம், நீச்சல் குளங்கள் போன்ற வசதிகளும் இந்த புர்ஜ் கலிபா கட்டிடத்துக்குள்ளே இருக்குது.

ஆயிரம் ஆயிரம் தொழில்நுட்பங்கள் வந்தாலும் தகவல் தொழில்நுட்பத்தின் முன்னோடியாய் திகழும் வானொலியின் சேவை அளப்பரியது. தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லாத காலத்திலும் காற்றின் ஒளியாய் நம் காதுகளுக்கு பல்வேறு செய்திகளை தந்த பெருமை வானொலியை சேரும். வானொலி என்றதும் நம் எண்ண ஓட்டத்தில் எண்ணிலா நினைவின் அலைகள். குரலுக்குரியவர்

0: உள்ளிருக்கிறாரோ என எட்டி பார்த்த பேதமை பிழைகள். இயலிசை நாடகம் எனும் முப்பெரும் கலைகள், மங்கள இசை, சிறுவர் பூங்கா, மாநில செய்திகள், இன்று ஒரு தகவல், நேயர் விருப்பம், மகளிர் மட்டும் என மங்கையரை கட்டி போட்ட வானொலி வலைகள். உண்ணும் போதும் உறங்கும் போதும் எழுதும் போதும் படிக்கும் போதும் பிரியாமல் உடனிருந்த நிலைகள், இவை அனைத்தும் மறவோமா என்கின்றனர் மங்கையர். மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி, வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இது நம் மங்கையரின் அனுபவ பகிர்வு அல்ல, உணர்வு பகிர்வு.
1: வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஊட்டி எஃப்எம் நேயர் கீழ்கோடப்பம் வந்து பேரட் ரோஸ்லின்னு பேசுறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே வானொலி கேட்கும் பழக்கம் இருக்கு. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு கிராமம். அந்த டைம்ல வந்து டிவி எல்லாம் அதிகம்

0: சிரிக்கும் போதும் பிரியாமல் உடனிருந்த நிலைகள், இவை அனைத்தும் மறவோமா என்கின்றனர் மங்கையர். மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி, வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இது நம் மங்கையரின் அனுபவ பகிர்வு அல்ல, உணர்வு பகிர்வு.
1: வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஊட்டி எஃப்எம் நேயர் கீழ்கோடப்பம் வந்து பேரட் ரோஸ்லின்னு பேசுறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து வானொலி கேட்கும் பழக்கம் இருக்கு. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு கிராமம். அந்த டைம்ல வந்து டிவி எல்லாம் அதிகமா இல்லாத நேரம், அதனால அதிகப்படியாக வந்து வானொலி தான் நான் கேட்டுட்டே இருப்பேன். ஊட்டி வானொலி வந்து தொடங்கி 1994 தொடங்கி இருக்காங்க. இது நான் வந்து 1996 வருஷத்துல இருந்து எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இந்த ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன். இது ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சின்னா எண்ணங்களின் வண்ணங்கள். அந்த எண்ணங்களின் வண்ணங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை கொடுப்பாங்க. அதுக்கு ஒவ்வொரு நேயர்களோட கருத்துங்களும் வித்தியாசமா இருக்கும். அந்த தலைப்பு வந்து ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிற மாதிரி மக்களுக்கு பயனுள்ளதான தலைப்பாகவும் இருக்கும். அப்புறம் வந்து நேயர் விருப்பம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து டாக்டர்ஸோட பேட்டி, ஒரு புதன்கிழமை தோறும் வந்து ஒலிபரப்பாகிற அதிசய பயணம் நிகழ்ச்சி, அதுவும் ரொம்ப பிடிக்கும். வானொலி கேட்கறதுனால நியூஸ் எல்லாம் அப்பப்போ நாட்டில் நடக்கிற நியூஸ், நம்ம காலநிலை மாற்றம் எல்லாமே கேட்டுட்டே இருக்கிறோம். வேலைக்கிழமை தோறும் சாயந்தரம் ஒலிபரப்புறாக பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி, அப்புறம் விவசாய நிகழ்ச்சிகள், செய்தி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிடிக்கவில்லைன்னு சொல்ற நிகழ்ச்சி எதுவும் இல்லை, எல்லாமே பிடிச்ச நிகழ்ச்சி தான். கவிஞர் வைரமுத்து அவர்கள் வானொலி பற்றி ஒன்னு சொல்லியிருப்பாங்க, வானொலி கேட்கும் நேரம் நம் வாழ்வில் உன்னதமான நேரம்னு. உன்னதமான நேரம் மட்டும் இல்ல, இந்த கைத்தொழில் செய்யவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது இந்த வானொலி தான். வேலை செய்ய சலிப்பே தெரியாது, வேலை செய்யறதுக்கு உற்சாகத்தை கொடுக்கறதும் இந்த வானொலி தான். மார்க்கோனி கண்டுபிடிச்ச இந்த வானொலி நம்ம இந்தியாவில ஒலிபரப்ப தொடங்கி 90 நிறைவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4 தலைமுறையை கண்டுள்ள இந்த வானொலி மார்க்கண்டேன் மாதிரி என்றும் இளமையுடன் இன்னும் பல 100 வாழ்ந்து வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.
2: வணக்கங்க, என்னோட பேரு கலைவாணி. வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக வானொலிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். என்னோட சைல்டுஹுட்லேருந்தே நான் வந்து நிறையா வந்து ரேடியோஸ் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில். ஸோ அங்கே வந்து இந்த விவித் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் கரெக்டாக வந்து இந்த 8:40 அந்த டைமில் வந்து அதில் ஒரு மியூசிக் ஒன்று வரும். அந்த மியூசிக் கேட்கும் போது நாங்கள் யூனிஃபார்மை இதெல்லாம் மாட்டிட்டு செருப்பெல்லாம் மாட்டிட்டு தபதபன் ஓடுவோம். அந்த மியூசிக்கை கேட்டாலே அந்த ஒரு ஹரிபரி எங்கேருந்து வருதுன்னே தெரியுது, ஐயோ டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு டோன் என்னோட லைஃப்பில் நான் மறக்க முடியாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் காலம் மாறிச்சு, அப்புறம் நம்ம எஃப்எம்க்கு மாறணும், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ஸோ அதெல்லாம் மாறினா என்ன ஆகுதுன்னா நிறைய லேட்டஸ்ட் சாங்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பழைய பாடல்கள், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ நம்ம அப்போ ரிலீஸ் ஆன படங்கள்லாம் வந்து எஃப்எம்லாம் போய் கேட்டுட்ருப்போம். ஆனால் வந்து வானொலி வந்து இப்போ வரைக்குமே பாரம்பரியத்தை வந்து அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனங்களுக்கு வந்து எது தேவையோ, என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து லைஃப்பில் முக்கியமோ, அதுக்கு இன்றைக்கி வரைக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் ஒரு மருத்துவ குறிப்புகளாக இருக்கட்டும், ஒரு இப்போ சமீபத்தில் நடக்கிற விஷயங்கள், இப்போ எலெக்ஷன் கூட நடந்துச்சு அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஏதாவது இயற்கை பேரழிவுகள் வரும்போது அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறது, அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து எந்தெந்த டைமில் வந்து தடுப்பூசி போடணும், எங்கெங்கே வந்து முகாம்லாம் நடக்குது, கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் வந்து முதியவர்களுக்கெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஊட்டச்சத்து மாத்திரைகள்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிறையா வானொலி மூலமாக தெரிஞ்சிக்க முடியுது. அதுக்குன்னு வந்து குறிப்பிட்ட எக்ஸ்பர்ட்டுங்களை வந்து கூட்டிட்டு வந்து அவங்க பேச வைக்கிறாங்க. பர்டிகுலராக அந்தந்த டாக்டர் அதில் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களை வந்து பேசும்போது அது வந்து நமக்கு ஈஸியாக புரியுது. பொதுமக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் வந்து வானொலி இப்போ வரைக்குமே செயல்பட்டுருக்கு. ஸோ என்ன நான் வந்து ரொம்ப ரசித்து கேட்குற விஷயங்கள் அப்படின்னா வந்து பொழுதுபோக்கு அம்சம் அப்படின்னு பார்த்து நினைவில் ஒரு பாடல், அதாவது நமக்கு மனசு பிடிச்ச பாட்டை வந்து நம்ம சின்ன வயசில் கேட்டு ரசிச்சிருப்போம், அதுக்கு பொருத்தமான நம்மளோட லைஃப்பில் நடந்த நிகழ்வுகளை வந்து அந்த பாட்டோட மிங்கிள் பண்ணி நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நம்மளே ரொம்ப பர்சனலாக ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது. அதுக்கப்புறம் நேயர் விருப்பம், நேயர் விருப்பம் வந்து ஒவ்வொரு நேயர்களுக்கும் வேறு வேறு மாதிரியான பாடல்கள்லாம் பிடிக்கும். நானும் அதில் பேசியிருக்கேன், ஃபோனில் பேசியிருக்கேன், நானும் எனக்கு மனசு பிடிச்ச பாடல் கேட்டிருக்கேன். ஸோ அந்த பாடல் வந்து எஃப்எம்ல உடனே இன்ஸ்டண்டாக கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்ம வாய்ஸும் வந்து ரேடியோவில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டீ கடை பேச்சுன்னு சொல்லுவாங்க. டீ கடை பேச்சு என்னன்னா வந்து ரொம்ப கலோக்கியலாகவும் பேசுவாங்க, மற்றதெல்லாம் ரொம்ப தூய தமிழில் இருக்கும், பட் இது வந்து ரொம்ப கலோக்கிய லாங்குவேஜில் ஜாலியாக நம்ம டீ கடையில் உட்காந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அரட்டடிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அது. அதில் அப்படியே வந்து அப்போ நடக்கிற நாட்டு நடப்பு விஷயங்களையும் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஹலோ ஓட்டி, நான் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் ப்ரோக்ராம் அது. நேர்கள் வந்து நேரடியாக டாக்டர்

0: டாக்டர்கிட்டே பேசுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைங்க இருக்கும், நேரடியாக டாக்டரை போய் கேட்க முடியாத விஷயங்கள் கூட இருக்கும். ஆனால் இந்த அலோ ஊட்டி வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டேரக்டாக நம்ம டாக்டர்ஸ்கிட்டயே ஃப்ரீயாக மனசு விட்டு பேசிடலாம். உடனே நமக்கு இன்ஸ்டன்ட்டாக ரிசல்ட்டும் கிடச்சிரும். நம்ம என்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத உடனே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சட்டம் அறிவோம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அது என்னென்னா வந்து நிறைய பேருக்கு நமக்கெல்லாம் சட்ட நுணுக்கங்கள் நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க அவங்களாம் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க, நாள் கணக்காக அந்த பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், நம்ம என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பொதுமக்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி வந்து சட்ட நிபுணர்கள் வந்து பேசுவாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ஒரு பட பாடல்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு சில படங்களில் ஒரு பாட்டு மட்டும் தான் நல்லா இருக்கும். ஆனால் நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாதிரி எந்த பாட்டுமே, இப்போ உதாரணத்துக்கு காசின்னு ஒரு படம் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு பாட்டுமே ரொம்ப அற்புதமான பாடல்கள், நம்ம இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான பாடல்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு பட பாடலில் அந்த மாதிரி போடுவாங்க. எல்லா சாங்ஸுமே வந்து நம்ம வீட்டில் ஆடியோ கேசட் போட்டு ப்ளே பண்ணுற மாதிரி அந்த சின்ன வயசில் அந்த ஞாபகம் வரும். அப்புறம் குறிஞ்சி தென்றல், உலாவரம் தென்றல், அப்புறம் இந்த காலையில இயற்கையின் மொழின்னு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. அது வந்து ஊட்டியில இருக்கிற முக்கியமான வித்தியாசமான மரங்கள், பறவைகள், விலங்குகள், அதை பத்தியான விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே அது தெரியாது, நம்ம காட்டுக்குள்ள போய் பார்க்க போறது இல்ல. சோ ஊட்டி வந்து ஒரு அற்புதமான ஒரு இடம், அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கறது வந்து இந்த இயற்கையின் மொழி நிகழ்ச்சி மூலமா நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் அந்த 5 மினிட்ஸ் நலமுடன் வாழ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல வந்து சின்ன சின்ன டிப்ஸ் கொடுப்பாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் உணவே உண்ணதன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க. அதுல வந்து எப்படின்னா நம்ம டயட், நிறைய பேர் வந்து இப்ப சாப்பாடு விஷயத்துல கண்டுக்கிறதே இல்லை, இஷ்டத்துக்கு அடிச்சு லைஃப் ஸ்டைலே வந்து அவங்க வந்து டோட்டலா மாறி போச்சு இப்ப இருக்க ஜென்ரேஷன். ஸோ இந்த உணவே உன்னதம் ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ன மாதிரி சாப்பிடணும், எவ்வளவு எடுத்துக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமா சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நுட்பம் கற்பன ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுல என்னன்னா வந்து நமக்கு இப்ப அப் டு டேட்ல என்னென்ன ஆப்லாம் இருக்குது, நம்ம முக்கியமாக சோஷியல் மீடியாவில் எவ்வளோ அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக அதுக்கான நிபுணர்களை வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த குவா குவா வாத்துக்கள்லாம் கேட்டிருக்கேன் நான், சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து இந்த ரைம் சொல்கிறது, பாட்டு பாடுறது, அதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். இன்னும் நிறையா சொல்லலாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் நாங்கள். சென்னையில் நான் ஆயிஸ் நெஹதின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கேட்பேன், அதுவும் ரொம்ப அழகாக கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா அந்த 7:30 மணிக்கு இன்று ஒரு தகவல், தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு குட்டி கதையும் சொல்லி அது ஒரு காமெடியாக முடிப்பார். அதுக்கு வந்து அடிக்ட் ஆகாதவங்க யாருமே இருக்க முடியாது, ஸோ அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி வந்து வரலாற்று சிறப்பு மிக்க நாடகங்கள்லாம் வந்து போடுவாங்க. அப்புறம் ஒளிச்சித்திரம்னு சொல்லிட்டு சின்ன வயசில் வந்து, அதாவது மொத்தமாக ஒரு படத்தை வந்து 3 ஹவர்ஸ் படத்தை நமக்கு 1 மணி நேரத்தில் வந்து டோட்டலாக கதை சொல்லி ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. அதுவும் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், என்னை விட்டால் நான் பேசிக்கிட்டே தாங்க இருப்பேன். எனக்கு வானொலியை பற்றி நீங்கள் ஏதாவது பேசணும்னு சொன்னீங்கன்னா அவ்வளோ பேசுவேன். என்னோட லைஃப்பில் வானொலி வந்து அவ்வளோ என் கூட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஊட்டிஎஃப்எம்க்கு ரொம்ப நன்றி. மேன்மேலும் வானொலி வந்து வளரணும். 90 வருடங்கள் இல்லை, 900 வருடங்கள் இது போய்கிட்டே இருக்கணும். சேவைகள் தொடரணும். பொதுமக்களும் தொடர்ந்து வானொலியை கேட்டு பயன்பெறணும்.
1: வணக்கங்க, என் பேரு வசந்தி. இன்னைக்கு கூட வந்து அந்த 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேட்ட ஒரு விஷயங்களை அதனுடைய விருப்பம் வந்து எங்களுக்கு வந்து குறையாம இன்னமும் எங்க கையில மொபைல்ல அந்த ரேடியோ வந்து நாங்க கேட்டுட்டு இருக்கோங்க. அது மூலமா ரேடியோ வந்து எங்கள ஒரு விஷயமா வந்து ரேடியோ இருக்குதுன்னு சொல்ல முடியும். நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நான் விரும்பி கேட்ட நிகழ்ச்சிகள் இருக்குங்க. அதுல வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா நேயர் விருப்பம் அந்த ஒரு ப்ரோக்ராமும், பூவையர் உலகம் சொல்லிட்டு இன்னொரு அந்த நிகழ்ச்சியும் வந்து நான் விரும்பி கேட்குவேன். இன்னொரு நிகழ்ச்சியை நம்ம சொல்லணும் அப்படின்னு பூவையர் பூங்கா, இன்னொன்னு வந்து ஹாய் ஸ்நேகிதே. இந்த ப்ரோக்ராம்ல எல்லாமே பெண்கள் வந்து எப்படி அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து எவ்வளவு விதமான பிரச்சனைகளை வந்து அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க, அந்த பிரச்சனைகளை தாண்டி அவங்க எப்படி வந்து அதை சக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது அதை கேட்கிற எங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப உத்வேகமா இருந்துச்சு. நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் வந்து நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அதுல வந்து லாசி முதல் செங்கோட்டை வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரோக்ராம்ல வந்து வரலாற்று நிகழ்வுகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய வருடங்களுக்கு முன்பாக என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ல வந்து அந்த மாதிரி காரியங்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம உட்கார்ந்து அது பொறுமையோட நம்மளுக்கு வந்து வாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு அதுக்கான ஒரு பொறுமையோ டைமோ இருக்காது. இப்படி வந்து நம்ம ரேடியோ கேட்டுட்டு இருக்கும் போது, ஓ இவ்வளவு விஷயங்கள் இந்த வருடத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா அப்படின்னு அதை கேட்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுல இருந்து எங்களுடைய பிள்ளைகள் அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க கேட்கும் பொழுது நிறைய வரலாற்று நிகழ்வுகளை வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் தான் வந்து தனித்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா தான் மக்கள் வந்து நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதுலயும் வந்து எனக்கு வந்து அது ரொம்பவே ஒரு சிறப்பு மிக்க ஒரு விஷயம் சொல்லிட்டு சொல்லலாம். இன்னமும் 90 வருஷம் மட்டும் இல்லங்க, பல 100 ஆண்டுகளை தாண்டி வானொலி வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வானொலிக்கு வாழ்த்துக்கள்.

0: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மஞ்சுளா. எங்கள் ஊர் ஊட்டி சோலூர் என்ற கிராமம். ஆல்ரெடி 2021 எஃப்எம்ல பேசியிருக்கேன். திரும்ப எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எஃப்எம்ல நிறைய ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. அதில் எனக்கு வந்து பிடிச்சது மகளிர் மட்டும் என்ற ப்ரோக்ராம். ஆக்சுவலாக ஏன் பிடிக்குதுன்னா, அதில் நிறைய லேடிஸ் வந்து அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க. அவங்க அச்சீவ்மெண்ட்டுக்கு காரணமாக இருந்த அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அங்கே வந்த பாதைகள் பற்றி சொல்லும்போது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு மாரத்தான் ரன்னேன். எனக்கும் என்னென்னா, சின்ன வயசுலேருந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் ஏதாவது போகணும்னு ஒரு ஆசையாக இருந்தது. அதுக்கான சப்போர்ட் கிடைக்கல. ஆஃப்டர் மேரேஜ் குழந்தைங்கான பின்னாடி எனக்கு வந்து என்னுடைய ஹெல்த் ஃபிட்னஸ்க்காக நான் போனேன். அப்போ வந்து அங்கே ஒரு கோச் சொல்லி என்னை காம்படிஷனுக்கு கூட்டி போனாங்க. அதில் ஃபர்ஸ்ட் காம்படிஷன்லேயே ஐ காட் ஏ ப்ரைஸ். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. திரும்ப திரும்ப பண்ணணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதுக்கான கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி பலன் எனக்கு கிடைச்சது. மோர் தென் 89 மாரத்தான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அவங்கள அச்சீவ்மெண்ட் பற்றி பேசும்போது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கேன். இந்த எஃப்எம் வந்து என்னென்னா, 90 இயர்ஸ் ஆகுது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கடவுளை பிரார்த்திக்கிறேன். இதில் வந்து என்னையும் கூப்பிட்டதில் வந்து ஊட்டி எஃப்எம்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
1: வீட்டின் விளக்காகவும் சமூகத்தின் வழிகாட்டியாகவும் சாதனையின் சிகரமாகவும் திகழும் பெண்களின் இதய துடிப்போடு இணைந்து வானொலியின் 90 ஆண்டுகால பயணத்தை நினைவு கூர்ந்த சிறப்பு நிகழ்ச்சி இது. காற்றலைகளில் மிதந்து வந்து காதுகளில் தேனாய் பாய்ந்து கவலைகளை மறக்கச் செய்து ஆறுதல் சொல்லும் வானொலி. வசந்த தூரலாய் நம் வீட்டில் வாசம் செய்யும் வர்ணஜாலமாய் இன்பச்சாரலாய் காற்றோடு கை குலுக்கி காதுகளில் கவிப்பாடும் காவிய வானொலி. வையம் மகிழ வாழட்டும் இன்னும் பல 100 ஆண்டுகள். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார். அமைப்பில் உதவி எம். ராஜேஸ்வரி. படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: இதோட இறையில வந்து மீன்கள், பாம்புகள், விலாங்கு மீன்கள், சிறிய விலங்குகள் ஆகியவையும் அடங்கும். சில சமயங்களில் முதலை குட்டிகள் உடும்பு கூட வேட்டையாடுது. மணிக்கணக்கில் அசையாமல் நின்று இறையை காத்திருக்கிற சரிவு ஊத்தி தனித்துவமான வேட்டையாடும் முறையை கொண்டிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனோட இன்னைக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இதுவரை உங்க கூட பூஜா. ஸ்டேட்டின் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. சிறுவாணி சரல் நிகழ்ச்சி வழங்க நிலையத்தில் லட்சுமி தேவி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிமசாணி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு

0: ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. காசி, தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 9:02 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இனி கேட்கலாம் இது சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் லட்சுமி தேவி.

0: ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில தாமரை, ரம்யா என்எஸ்கேவுடைய பாடல் வரிகளில் ஹரிஷ் ராகவேந்திரா, ஸ்வேதா மோகன், ரம்யா என்எஸ்கே மற்றும் கார்த்திக்குடைய வாய்ஸ்ல பாட்டு கேட்டோம். சிங்கம் 3 திரைப்படத்திலிருந்து.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கேளுங்க ரசிங்க.
2: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
3: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
2: முன்பதிவிற்கு 7418-8741.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பகல் 12 வசந்தேலம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவர்களுடைய நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க. சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நேரம் காலை 9:14. உலக தேனி தினத்தை முன்னிட்டு தேனீக்கள் பற்றிய அடிப்படை தகவல்கள், தேன் மெழுகு சார்ந்த தொழில் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறதோட குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டிகளும் நடக்க இருக்கிறதா வேளாண் துறை வந்து நமக்காக அறிவிச்சிருக்காங்க. வேளாண் பல்கலையில பூச்சியியல் துறை சார்பில் வரும் 20 நடக்கும் உலக தேனி தின விழால தேனீக்களை பற்றி அடிப்படை தகவல்கள் எல்லாமே சொல்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. தேன் மெழுகு பயன்படுத்தி மெழுகுவர்த்தி, சிலை, சோப்பு செய்யறது, அது மட்டும் இல்லாம நெல்லி, தேன் நெல்லிக்காய், குல்கந்து, இந்த பயிற்சிகள் எல்லாமே வழங்கப்படுது. எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கான பயிற்சியும் விளக்கமும் கொடுக்கப்படுறாங்க. குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டிகளும் நடத்த இருக்காங்க. இது குறித்து நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம் அப்படின்னா இப்போ சொல்லக்கூடிய நம்பர்களை வந்து ஃபோன் பண்ணுங்க, நீங்க வந்து போய் சேர்ந்துக்கலாம். எப்போ அப்படின்னா வரக்கூடிய 20 காலை 8 9 மணி வரைக்கும் நம்ம வந்து அனுமதிக்கப்படுவோம் உள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9363-5295-76 மறுபடியும் சொல்றேன், 9363-5295-76.

டிமானுடைய இசையில யுகபாரதியுடைய வரிகள்ல ஸ்ரேயா கோஷல் பிரதீப் குமாருடைய வாய்ஸ்ல பாடல் கேட்டோம். நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்துல இருந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். பிளஸ் டூவில் தேர்ச்சி பெற்ற எல்லா மாணவர்களும் கல்லூரியில் இணைகிறத உறுதி செய்யறதுக்காக கலெக்டர், மாநகராட்சி கமிஷனர், கூடுதல் கலெக்டர், துணை கலெக்டர், வருவாய் அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர் அப்படின்னு அரசு துறை உயர் அலுவலர்கள் 114 பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. உயர்கல்வியில் சேர்றதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி குழந்தைகள், ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மாணவர்கள், பெற்றோர் இல்லாத குழந்தைகள், ஒரு பெற்றோரை மட்டுமே வச்சிருக்கக்கூடிய குழந்தைகள், இவங்க எல்லாருடைய பெயரையும் தலைமை ஆசிரியர் அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களிடம் வாங்கணும். சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் கல்வி குறித்தும் உயர்கல்வி குறித்தும் ஆலோசனைகளையும் விழிப்புணர்வுகளையும் வழங்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வியில் சேர்றதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உயர்கல்வி வழிகாட்டும் மையத்தை வந்து அணுகலாம். இந்த எண்கள் கொடுத்துருக்காங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. 9788858529. மறுபடியும் சொல்கிறேன், 9788858529. இன்னும் ஒரு நம்பரும் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க, 9487047568. 9487047568.

டீமானுடைய இசையில யுகபாரதியுடைய வரிகள்ல பிரதீப் குமார், வந்தனா ஸ்ரீனிவாசன், பிருந்தா மாணிக்க வாசகனுடைய குரல்ல பாடல் கேட்டோம். எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்துல இருந்து. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திய நிகழ்ச்சியில எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் கொடுக்கிறார் கோயம்புத்தூர் எலும்பு முறிவு மூட்டு மாற்று மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டி தினேஷ் ராம்குமார் அவர்கள்.

0: அக்கா பாரு.
1: ஹேப்பி பர்த்டே ப்ரோ.
0: காட்டே. வாவ், யுவர் ஃபேவரட் கலர்.
1: எப்பவும் ஷாப்பிங்.
0: ஐ நோ அம்மா, இது செலவு பண்ற வயசு, ரைட்?
2: இந்த வயசுல சேவிங்கும் பண்ணலாம்.
3: ஐ நோ அப்பா, சேவ் பண்ணுங்க, சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க, அந்த தொகைக்கு வட்டி கிடைக்கும். அத மறுபடியும் முதலீடு பண்ணினா வட்டி கிடைச்சிட்டே இருக்கும்.
0: எனக்கு தெரியும்ல,
3: ஆர்பிஐ சொல்கிறது.
4: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.

0: அசல் நோட்டோட கிழிஞ்சி பிஞ்சி போன பழைய நோட்டுகளை
1: பேங்க் பிரான்ச்ல போய் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சுக்கலாம்.
2: ஆஹா, புது நோட்டு கிடைக்குமா?
0: ஆமா, அதுல நீ எங்களுக்கு பிஸா பாட்டி தரலாம்.
1: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
3: கூலாக இருங்கள்.

0: அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில தனுஷ் பாடி எழுதின பாடல் கேட்டோம். திருச்சிற்றம்பலம் திரைப்படத்துல இருந்து.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஸோ திருச்சிற்றம்பலம் திரைப்படத்துலேருந்து எழுதினாதானே பாட முடியும் இல்லையா, எழுதி பாடின பாடல் கேட்டோம். ஓகே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நம்ம கேட்டுட்ருக்கோம். இது சிறுவாணி சாரல். நம்ம கோயம்புத்தூரில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த ISI இந்த மார்க் இல்லாத ஹெல்மெட்டை பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சுருக்காங்க. நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய ஹெல்மெட்லேயும் இந்த குறியீடு இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நம்மளுடைய BIS இந்திய தர நிறுவன அமைவனத்துடைய கோவை கிளையுடைய அலுவலர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஹெல்மெட் வாங்குறப்போ ரொம்ப முக்கியமான முத்திரை இது தான், இதை பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கோயம்புத்தூரில் மொத்தம் 10-க்கும் மேற்பட்ட முத்திரை இல்லாத ISI முத்திரை இல்லாத ஹெல்மெட்டுகள் வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது.

பரத்வாஜுடைய இசையில பா விஜயுடைய வரிகள்ல ஹரிணி சாதனா சர்கமுடைய வாய்ஸ்ல பாடல் கேட்டோம். அரண்மனை திரைப்படத்திலிருந்து கலை பண்பாட்டு துறையின் கீழ் இயங்கும் மலுமிச்சம்பட்டி தமிழ்நாடு அரசு இசை கல்லூரியில மாணவர்களுடைய சேர்க்கை துவங்கி இருக்குங்க. இளங்கலை அதாவது யூஜியில நீங்க சேர விரும்புறீங்க அப்படின்னா இசை பாட்டு பிரிவுல வாய்ப்பாட்டு, வீணை, வயலின், பரதநாட்டியம் இந்த துறைகள் எல்லாமே பிளஸ் டூல தேர்ச்சி பெற்றா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வயது வரம்பு எதுவுமே இல்லை. நீங்க டிப்ளமோ பிரிவுல வந்து வாய்ப்பாட்டு, வீணை, வயலின், பரதநாட்டியம், நாதஸ்வரம் மற்றும் தவில் இந்த துறைகள்ல நீங்க வந்து சேரணும் அப்படின்னா 10ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதுக்கு 16 வயதுல இருந்து 30 வயதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலை நேர இசை கல்லூரியில குரல் இசை, வீணை, வயலின் போன்ற பிரிவுகள்ல 2 ஆண்டு சான்றிதழ் படிப்பிற்கும் 10ஆம் வகுப்பும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 17 வயதுல இருந்து வயது வரமின்றி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து நீங்க மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.art

artandculture.tn.gov.in. மறுபடியும் சொல்கிறேன், www.artandculture.tn.gov.in இந்த இணையதளத்தில் விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பர்ஸை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 042 அப்படின்ற கோவையோட முன்னிணைப்போடு 2611196. மறுபடியும் சொல்கிறேன், 2611196. இந்த எண்களையும் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் தெரிஞ்சுக்கலாம்.

டீமானுடைய இசையில வைரமுத்துடைய வரிகள்ல அர்மான் மாலிக்குடைய வாய்ஸ்ல பாட்டு கேட்டோம். பாயும் புலி திரைப்படத்துல இருந்து நேர்களே, இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகளின் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.

சாம் சிஎஸ் உடைய இசையில சத்யபிரகாஷ் சின்மையுடைய குரல்ல பாடல் கேட்டோம். அடங்க மறு திரைப்படத்துல இருந்து செவ்வாழை விலை அதிகமாக இருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வரத்து குறைஞ்சிருக்கு. நம்ம கோயம்புத்தூருக்கு தொண்டாமுத்தூர், ஆலந்துறை, சிறுமுகை, மேட்டுப்பாளையம் இந்த இடங்கள்லேருந்து வாழை அதிகமாக வந்துட்டு பயிரிடப்படும். நம்மளுடைய ஆர்எஸ்புரம் சந்தைக்கு பார்த்திங்க அப்படின்னா வாழைக்காய் மண்டிக்கும் நிறையா வரும் இல்லையா. சில நாட்களாக கோடை மழை பெஞ்சு வர்றதுனால, அதுவும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்யுது. இதனால் காற்றுக்கு வாழை மரங்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் பல இடங்களில் வாழைகள் எல்லாமே சரிந்து சேதம் அடைஞ்சிருக்கு. இதனால் வாழைக்காய் மண்டிக்கு வாழைத்தார் வர்றதும் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இதனால் செவ்வாழையுடைய விலை வந்து உயர்ந்திருக்கு. ஒரு கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது.

பயிரிடப்படும். நம்மளுடைய ஆரஸ்புரம் சந்தைக்கு பார்த்திங்க அப்படின்னா வாழைக்காய் மண்டிக்கும் நிறையா வரும் இல்லையா. சில நாட்களாக கோடை மழை பெஞ்சு வர்றதுனால, அதுவும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்யுது. இதனால் காற்றுக்கு வாழை மரங்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் பல இடங்களில் வாழைகள் எல்லாமே சரிந்து சேதமடைஞ்சிருக்கு. இதனால் வாழைக்காய் மண்டிக்கு வாழைத்தார் வர்றதும் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இதனால் செவ்வாழையுடைய விலை வந்து உயர்ந்திருக்கு. 1 கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது.

சத்யாவுடைய இசையில கபிலனுடைய பாடல் வரிகள்ல சின்மை ஈசி சத்யா யாசின் நிசாருடைய வாய்ஸ்ல பாட்டு கேட்டோம். ராங்கி திரைப்படத்துல இருந்து போதை கலாச்சாரத்தை எப்படி ஒழிக்கிறது, இதை மையமாக உருவாக்கியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் கொம்பா. இது ஒரு பான் இண்டியா திரைப்படம் அப்படின்னு சொல்கிறோம். தந்தை மகன் சென்டிமெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு ராஜபாரதி. இவர் தான் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எழுதி ஹீரோவும் நடிச்சிருக்காரு. பக்கி பயிலக இந்த திரைப்படத்தை இயக்கியவர் தான் ராஜபாரதி. அது மட்டும் இல்லாமல் சேலம் ஏற்காட்டில் படப்பிடிப்பு நடந்திருக்கு.

ஜிவி பிரகாஷ்குமாருடைய இசையில ஜிவி பிரகாஷ்குமார், சைந்தவியுடைய குரல்ல ஜெயஸ்ரீ, மதிமாறனுடைய பாடல் வரிகள்ல பாடல் கேட்டோம். பராசக்தி திரைப்படத்துல இருந்து நேர்களே, இன்று மாலை 5:02 சித்திர சவாரம் நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கான திறன் மேம்பாட்டு மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் விமலா அவர்களுடைய நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க.

0: ஷான் ரோல்டனுடைய இசையில ஷான் ரோல்டன் சைந்த வீடியோ வாய்ஸ்ல மோகன் ராஜனுடைய பாடல் வரிகளை பாடல் கேட்டோம். டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திலிருந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இவ்வளவு நேரம் கேட்டு ரசிச்சீங்க. இது சிறுவாணி சாரல். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு வுல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து

0: நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 10:15. நேயர்களே, இப்பொழுது NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கத்தி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க, சக்திவேல் கருவேலங்காடு பகுதியிலிருந்து.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கண்டுகொண்டேன் திரைப்படத்தில் வந்து கேட்டிருக்காங்க கோவை செல்வா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கோ திரைப்படத்திலிருந்து மகேஸ்வரன் பூலவாடியிலேருந்து கேட்டிருக்காங்க.

You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned. நிகழ்ச்சியோட நினைவு பாடல் ரோஜா கூட்டம் திரைப்படத்துல இருந்து கேட்டிருக்காங்க. திருப்பூராயம் பழையம் அம்சவேணி இருதயராஜ் இந்த பாடலோட நான் கிளம்புற நிகழ்ச்சியில் இதுவரை உங்க கூட பூஜா. ஸ்டேட் இன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்றார். சேலம் மாவட்ட புதிய ஆட்சியராக திரு இளம் பகவத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 11:02. இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் கத்ரி கோபால்நாத் அவர்கள் வாசித்திருக்கும் சாக்ஸபோன் இசை கேட்கலாம்.

0: உங்களது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நாளை காலை மணி 8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல்.
1: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418887411.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. நேரம் 11:31. இனி கேட்கலாம் ரெயின்போ கிளாசிக்ஸ்.

ரேடியோ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில முதல் பாடல் அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்திற்காக கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில கண்ணதாசனுடைய வரிகள்ல பி சுசீலா பாடியது. நேர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பு முறிவு மூட்டு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் நிபுணர் மருத்துவர் டி தினேஷ் ராம்குமார் அவர்கள். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்கலாம், காவல்காரன் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில, வாலிவுட் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது.

நெரிலின் அம்மா ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்று மதியம் 2:30 ஊர்புறத்தில் நிகழ்ச்சியில எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பு முறிவு மூட்டு மாற்று மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டி தினேஷ் ராம்குமார் அவர்கள். தொடர்ந்து மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில மாணவர்களுக்கான திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்புக்கான ஆலோசகர் முனைவர் விமலா அவர்களுடைய நேர்முகம் கேட்கலாம். நேரம் 11:40 ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாடலேதோ.

கௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க பூவை செங்கோட்டுவனுடைய வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சீலா பாடியது. ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம், சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து.

0: புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம்.
1: பத்தியின் வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் பெரிவேஷம். சக்தியின் வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் பெரிவேஷம்.
0: காசிநாதனே என் தெய்வம்
1: கட்டிய மனைவி குலதெய்வம்.
0: காசிநாதனே என் தெய்வம்
1: கட்டிய மனைவி குலதெய்வம்.
0: மனைவியும் தெய்வமும்.

0: வாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம்.
1: சக்தியின் வடிவம் சம்சாரம், அவளே அன்பின் அவதாரம், வேண்டாம் பெரிவேஷம். சக்தியின் வடிவம் சம்சாரம், அவளே அன்பின் அவதாரம், வேண்டாம் பெரிவேஷம்.
0: காசிநாதனே என் தெய்வம்,
1: கட்டிய மனைவி குலதெய்வம்.
0: காசிநாதனே என் தெய்வம்,
1: கட்டிய மனைவி குலதெய்வம்.
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
0: சரியோ, இனி அவளுடன் இருப்பது சரியோ,
1: அவள் துணையினை பிரிவது முறையோ.
0: பகைதான் வளரும்
1: பகையே அன்பாய் மலரும்,
0: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ,
1: கலந்தவர் திரிந்திட

சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலிவுடைய வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன் பாடியது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் குமுதம் திரைப்படத்திலிருந்து.

மகாதேவனுடைய இசையில பி சுசீலாவுடைய குரல்ல கண்ணதாசனுடைய வரிகளில் பாடல் கேட்டோம். குமுதம் திரைப்படத்திலிருந்து நேர்களே, இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகளின் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.

ஆசை அலைகள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். கே வி மகாதேவனுடைய செயல சீர்காழி கோவிந்தராஜன், எல் ஆர் ஈஸ்வரி, கே ஜமுனா ராணி பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன். நேர்களே, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவி

0: சுஜாதா அவர்களுடைய நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க.
1: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். கர்ப்பப்பை சம்பந்தமா எப்படி ஹெல்த்தியா கர்ப்பப்பையை நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு 4 டிப்ஸ். வயதுக்கு தகுந்த மாதிரி சில டைம் பிரச்சனைகள் வரும், கட்டிகள், ஃபைப்ராய்டு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களை மீறியும் அது வரலாம். ஓவராலாக இந்த ஹார்மோன் பேலன்ஸை வந்து நம்மளே இப்படி கரெக்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ். அதில் ஒன்று வந்து ஒபிசிட்டியாக உடம்பு வெயிட் அதிகம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமான உணவு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள், அதை நீங்கள் நல்லா பண்ணினீங்கனாலே கர்ப்பப்பையினுடைய 50% பிரச்சனைகளை வந்து நம்ம வராமல் தடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கேன்சர் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மூலமாக வர்ற, இப்போ கர்ப்பப்பை வாய் கேன்சர், கர்ப்பப்பையில் வர்ற கேன்சர், சினைப்பையில் வர்ற கேன்சர், இதையெல்லாம் வந்து முன்னமே கண்டறிஞ்சு ஆரம்ப ஸ்டேஜ்லேயோ இல்லை வராமல் தடுக்கிறதுக்கோ இல்லை முறைகளையெல்லாம் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போய் டீட்டெயிலாக பேசுனீங்கன்னா அதுக்குரிய டெஸ்ட்டெல்லாம் முன்னாடியே பண்ணிக்கலாம். வருஷம் ஒரு தடவை அதை வந்து பண்ணிவிட்டு நமக்கு வந்து அதை முன்னாடியே தடுத்துக்கிறதுக்குரிய இதெல்லாம் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நம்ம மனநிலையை ரொம்ப பாசிட்டிவாகவும், மற்றவர்களுக்கு உதவுற மாதிரியும், ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும், ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாமல் அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையிலையும் நம்ம இருந்தாலே அந்த உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டாக யூக்லிபிரியமாக இருக்கும் பொழுது சில வியாதிகள் வெட்டியே பார்க்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம கர்ப்பப்பையை வந்து எப்படி டிசீஸ் வராமல் நம்ம தடுக்கிறதுக்குரிய முறைகளாக நம்ம எடுத்துக்கணும்.
0: நேர்களே, இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கான திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் விமலா அவர்களுடைய நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சோம். இது ரெயின்போ கிளாசிக்ஸ். நன்றி நேர்களே.

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம். நேர்களே, கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்னைக்கும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவர்களுடைய நேர்முகத்தின் அடுத்த பகுதியை கேட்கலாமா? டாக்டர், இப்போ பேசிட்டு இருக்கும் போது சொன்னீங்க டிலேடு பிரெக்னன்சிஸ், அதாவது தள்ளி போடப்படும் பிரெக்னன்சிஸ், அதாவது ஒரு கரியர் ஓரியன்டா, என்னுடைய தொழில், என்னுடைய வேலை, அந்த மாதிரியான இதனால வருதா இல்ல பிசிக்கலாவே?
1: இல்ல, பெண்களுக்கு பெண்களோட மனநிலையே மாறிடுச்சுங்க. இப்போ நம்ம கல்யாணமே நம்ம 28-29 பண்ணிட்டோம்னா, அப்ப அவங்க ஒரு கெரியரோட மிட் கெரியர்ல இருக்காங்க. இப்ப எனக்கு ஒரு ஆர்மி ஆபீசர் இருந்தாங்க, ஷீஸ் அரௌண்ட் 30. இப்போ அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு கேடர், லெஃப்டினன்ட் கேடர்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து அடுத்த ஒரு 1 இயர்ல ஷீஸ் கெட்டிங் ப்ரொமோட்டட் டு ஒர்க் ஒரு ஹையர் ஹேண்ட் பொசிஷனுக்கு போறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, டெஃபினட்டாக இந்த இயர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அந்த ஹையர் அண்ட் பொசிஷன் போக முடியாது, பிகாஸ் தி ஷி ஹஸ் பி ஃபிசிக்கலி ஃபிட், மென்டலி ஃபிட், இங்கே ட்ரான்ஸ்ஃபர் அங்கே ட்ரான்ஸ்ஃபர், ஷி ஹஸ் டு கோ டு அதர் கண்ட்ரீஸ். இதெல்லாம் தான் இந்த பெண்களோட ப்ரெக்னன்சியை அஃபெக்ட் பண்ணுதுன்னு இப்போ நான் நம்புகிறேன். ஸ்டடீஸ்க்காக போகிறவங்க இருந்தாலுமே, ஜாபுக்காக போகிறவங்க இருந்தாலும், கெரியருக்காக போகிறவங்களா இருந்தாலுமே, உங்கள் ப்ரெக்னன்சியை ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேலே டிலே பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ நல்ல விஷயமா நான் பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸோடு இருக்கும். உங்கள் எக்குக்கும் உங்கள் ஃப்யூச்சருக்கும் லிமிட்டேஷன்ஸ் தெரியாது, அது உங்க பாக்குற கைனகாலஜிஸ்ட் தான் தெரியும். நீங்க 35 இயர்ஸ்ல போயிட்டு உங்க எகே இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா, அப்ப உங்களுக்கு வேஸ்டா போயிடும்ல, உங்க லைஃப் ஆர் கெரியரே வேஸ்ட் ஆயிரும். சோ என்னன்னா, என்ன ஒரு கெரியர் ஓரியன்ட் ஒரு உமனா இருந்தாலும், உங்க கெரியர் ஈக்குவலா உங்க ரீப்ரொடக்டிவ் கெரியரையும் பாத்துக்கோங்க.

0: இதில் நீங்கள் போயிட்டு ஒரு கைனகாலஜிஸ்ட் செக் பண்ணுங்க, அவங்ககிட்ட நீங்கள் உங்கள் எக்வாலிட்டி நல்லா இருக்கா, ஸ்பெர்ம் குவாலிட்டி என்னங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கப்பிள்ஸ் உள்ளே வர்றாங்க, நான் வந்து கரெக்டாக ஒரு 4 வருஷத்துக்கு நான் கன்சீவ் ஆகக்கூடாது மேடம் சொல்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் என்னன்னா, அவங்க எக் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், அட்லீஸ்ட் எம்பரோஸை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தே கேன் ஃப்ரீஸ் தேர் கேமெட்ஸ். அவங்க கருவையோ போமையோ இல்லை எக்கையோ எம்பரியோவையோ ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா போயிட்டு வந்து கூட அவங்க எம்பரோஸ் மேக் பண்ணி அழகாக பாசிட்டிவ் ஆகிட்டு போயிடலாம், ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க கெரியருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களையோ ரீப்ரொடக்டிவ் கெரியருக்கும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தான் அவங்க முடிவெடுக்கணும் நான்.
1: நம்முடைய தொழில், நம்மளுடைய வேலை, தொழில நம்மளோட முன்னேற்றம், வேலையில முன்னேற்றம் ஈக்குவலா குடும்பம்னு வரும்போது அதையும் நம்ம
0: பாத்துக்கணும். ஏன்னா பின்னாடி வந்து கேட்டீங்கன்னா கொஞ்சம் அவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. 35-40 இயர்ஸ்ல வந்து எக்வாலிட்டியோ உங்க ஸ்பெர்ம் குவாலிட்டியோ எதுவுமே அவ்வளோ கான்கிரீட்டா நல்லா இருக்கும்னு நாங்க சொல்ல முடியாது.
1: டாக்டர், இப்போ நம்ம வந்து பெண்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம், இப்போ வந்து ஆண்களுக்கும் வந்து இந்த ஏஜ் இது உண்டா டாக்டர்?
0: அதுக்கு பேர் பயாலஜிக்கல் கிளாக்னு பேர். வி ஹாவ் அ பயாலஜிக்கல் கிளாக். எப்படின்னா பெண்கள் வந்து 12-13 வயசில் பூ படைகிறாங்க, 40-45 வயசு 50 வயசில் அவங்க வந்து மாதவிடை நின்றது, மெனோபாஸ் அடைஞ்சிட்டாங்கன்னு ஒரு கிளாக் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி மென்னுக்கும் பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது. கிளாக் இஸ் தேர், பட் அது எதுக்கும் டிக் அடிக்காது, ஏன்னா குவாலிட்டியை கம்மியாக காமிச்சு விட்ரும். இப்போ ஒரு மென்னோட ஸ்பெம் அனாலிசிஸ் பண்ணுறீங்க, செம் அனாலிசிஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க 25 இயர்ஸ் ஸ்பெம் அனாலிசிஸ் நல்லாயிருக்கும், இதே 45-50 இருக்கப்போ அது ஃபுல்லாக ஸ்பெமோட அனாலிசிஸே குவாலிட்டி கம்மியாக காட்டும், அவங்களால ஈஸியாக ப்ரெக்னெண்ட் ஆக முடியாது. அதுக்கு தான் நம்ம உதவி சேகரித்தல் முறை தேவைப்படலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு போய் மாடுலேட் ஆகிடும். ஸோ அவங்க கிளாக் எப்போ டிக் ஆகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது.
1: ஓ சரி.
0: ஸோ இட் இஸ் தட் இஸ் அ கிளாக், பட் இட் டிசன்ட் டிட்டர்மைன் ஏஜ் குரூப் டிட்டர்மைன் பண்ணவே பண்ணாது.
1: வெளியில தெரியும்,
0: வெளியே தெரியாது. ஏன்னா ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அவன் ஸ்பெர்ம் நல்லா இருக்கா, அந்த மேல் பார்ட்னரோட ஸ்பெர்ம் அனாலிசிஸ் நல்லா இருக்கான்னு சொல்ல முடியவே தவிர, இப்போ மென்னுக்கு ஃபீமேல் கூட பீரியட்ஸ் நின்று போச்சுமா பயந்துட்டு கூட அவங்க வந்து பார்க்கலாம் நம்மளுக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சான்ட்டு. பட் அவங்க கிளாக்லாம் வெளியே தெரியாது. டெஃபினட் தெர் இஸ் அ கிளாக் இன் பயாலஜி ஃபார் த மென் ஆல்சோ.
1: ஓகே,
0: பிவேர், எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். மென் இஸ் ஆல்சோ ஹேவிங் அ பயாலஜிக்கல் கிளாக், ஸோ தட் அந்த கிளாக் உங்களுக்கு எப்போ டிக் ஆகுது உங்களுக்கே தெரியாது.
1: ஸோ விமனுக்கு வந்து ஒரு 30-35 மேக்ஸிமம் இல்லையா டாக்டர்?
0: ஆமாம், 30க்கு மேலேயே எக்வாலிட்டி கம்மியாக இருக்கும். ஒரு 15% டிக்ளைன் இந்த எக்வாலிட்டி ஆஃப்டர் 30 இயர்ஸ். ஸோ இப்போ ஒரு பெண் கருத்தரிக்க விருப்பப்படுறான்னா நான் கேட்டால் 30, அதோடய நான் முடிச்சிருவேன். அதுக்கு மேலே போக போக குவாலிட்டியும் இருக்காது, எண்ணிக்கையும் இருக்காது. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த கருத்தரித்தல் முறைக்கு நிறைய உதவிகள் தேவைப்படும்.
1: அதான், கரு முட்டையின் குவாலிட்டியும் கம்மியாயிடும். இவங்களுக்கு வந்து அந்த கருவை சுமந்து
0: அடையறதே
1: வந்து கஷ்டமான விஷயமா இருக்கும்,
0: போயிடுவாங்க.
1: அப்ப என்ன கரெக்ட், ஒரு நல்ல ஹெல்த்தியான ஏஜ்ங்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும்
0: எதா இருந்தாலும் 25-30,
1: ரெண்டு பேருக்குமே 25-30. ஏன்னா பெண்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க 21 இது பண்ணலாம்னு, பட் மென்டலி அவங்க ப்ரிப்பேர்டா இருக்கிறது இல்ல இல்லையா டாக்டர்?
0: மென்டலி ப்ரிப்பேர்டா இருக்கிறது இல்ல, பட் சமூகம் வந்து ஒரு ஏஜ் குரூப் வச்சிருக்கும்ல, அதை பத்தி தான் நான் பேசுறேன். பிகாஸ் ஓவரால் இப்போ யாரும் 21 இயர்ஸில் மேரேஜ் யாரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது இல்லை. இப்போ எல்லாம் பிள்ளைய படித்து முடிச்சு காலேஜ் பண்ணி இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க வெளியே வரப்போ 24.
1: ஆமாம்,
0: ஒரு பேசிக் டிகிரி முடிச்சு இப்போ 18+ டிகிரி எப்படி 12th முடிச்சாங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சு ஒரு 3 இயர்ஸ் முடிச்சு வெளியே வரும்போது எல்பி 22-23.
1: ஆமாம்,
0: இட்ஸ் ஃபைன் ஏஜ். அதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு அவங்க மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணால் தே வில் ரீப்ரொடக்டிவ்குள்ளே போகிறப்போ ஒரு வருஷம் அவங்க செக்ஷுவல் ஆக்டிவிட்டி முடிச்சு தானே அப்புறம் ப்ரெக்னன்சி ஆகிறாங்க. இட் பி அரௌண்ட் 25. தட் இஸ் அன் ஐடியல் ஏஜ் நான் சொல்லுவேன். பட் எனிபடி 30 இயர்ஸ்க்குள்ள பிளான் யுவர் பிரெக்னன்சி இஃப் இட் இஸ் கோயிங் டு பி சேஃபர் ஜர்னி.
1: ஃபார் மென்னுக்கு ஒரு 14 வச்சுக்கலாமா?
0: நோ, இப்போ தான் சொன்ன மாதிரி தட் பயாலஜிக்கல் கிளாக் வென் இட் டிக்ஸ் நோபடி நோஸ். ஸோ டோன்ட் வேஸ்ட் ஆன் அதை டைம் பண்ணி அது புல் ஆன் பண்ணிட்டு இருக்கிறத விட ட்ரை டு மேக் யுவர் கெரியர் பெஸ்ட்.
1: ஸோ போத் மென் அண்ட் விமன், ஆண் பெண் இருவருக்குமே 25 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ள பிளான் பண்ணிக்கிறது
0: நல்லது. லேட் ஆக கொஞ்சம் நிறைய
1: காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்
0: கட்டாயமா.
2: ஆரோக்கியமே ஆனந்தம்.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி FM 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவர்கள்.
2: டாக்டர், நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு இது சொன்னீங்க டாக்டர், நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம வாழ்க்கை முறை தான் வந்து நம்மளுடைய நிறைய பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. மனதளவுலையும் சரி உடலளவுலையும் சரி நிறைய பிரச்சனை காரணம்ட்டு. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல், இன்றைய வாழ்க்கை முறையில் நம்ம என்னெல்லாம் தவறுகள் பண்ணுறோம், எதை வந்து நம்ம திருத்திக்கணும், இந்த மகப்பேறு சம்பந்தமாக கூட நீங்கள் சொல்லுங்கள். இல்லை ஜென்ரலாக சொன்னாலும்
3: இப்போது உங்களோட டயட் பேட்டர்ன் ஃபஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத வந்து ஹோம் குக் ஃபுட்டாக நான் மாற்றிருங்க. வெளியே இருக்க ப்ராசஸ்ட் அண்ட் பேக்கேஜ் ஃபுட்ஸை ஆல்வேஸ் சேரணும். அது வந்து நீங்கள் தெளிவாக எழுதி கூட வச்சுக்கோங்க, நான் பேக்கேஜில் போடுற ஃபுட்டை நான் சாப்பிட மாட்டேன், பேக்கேஜ் அண்ட் பாட்டில்டு ஃபுட்ஸ் எதுவுமே நான் சாப்பிட போகிறதுலன்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் வீட்டில் மோர் அடித்து குடித்தாலும் ஓகே, வீட்டில் செஞ்ச நீங்கள் நம்ம வீட்டில் நம்ம கஞ்சி தண்ணி சாப்பிடுவோம், என்ன சலஞ்சு பரவாயில்ல. இப்போ ஃபுல் ஆஃப் கட் மைக்ரோபயோம்னு சொல்கிறோம், ஒரே சிம்பிள் விஷயம், மிச்சமாகிச்சு தண்ணி ஊற்றி வச்சிரு, மறுநாள் காலைல சாப்பிட்டுக்கலாம். அதுதான் இப்போதைக்கு பாட்டில்டு ட்ரிங்க்ஸாக கூட வந்துட்டுருக்கு பழைய கண்ட்ரியில். ஏன்னு கேட்டாங்கன்னா தட் ஹேஸ் அ பிளென்டி அமௌண்ட் ஆஃப் மைக்ரோபயோம். ஸோ வீட்டில் நீங்கள் செய்கிற எதாக இருந்தாலும் ஓகே, பழைய சாப்பாடாக இருந்தாலும் வீட்டில் செய்கிறது

0: கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி பழைய சாதமும் பாட்டில்ல பிரிசர்வ்
1: பண்ணி கிடைக்குது. அதை அதை விட வீட்டில் செய்கிறது பெஸ்ட். நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, நீங்கள் பண்ணுற டயட்டில் ப்ரோட்டீன் ரிச் டயட்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. எப்பயுமே ப்ரோட்டீன்ஸ் உங்கள் பாடி வெயிட்டில், இப்போ 60 கிலோ ஒரு பெண் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 60 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் தேவைப்படுது. தினமும் 60 கிராம் டெய்லி ரிக்குயர்மெண்ட்னா 1 கிராம் பெர் கேஜின்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ 60 கிலோ ஒரு பெண்ணுக்கு 60 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் தேவை.
0: அது ஏதோ ஒரு வகையில் எடுத்து
1: 60 கிராம் ப்ரோட்டீன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 egg ஒயிட்டுக்கு சமம்.
0: ஓ சரி சரி.
1: அப்போ நீங்கள் வந்து கொண்டக்கடலையே சாப்பிட்ணும்னா 1/2 கிலோ கொண்டக்கடலை ஒரு நாளைக்கு சாப்பிட்ணும். ஸோ அதெல்லாம் அதெல்லாம் ப்ராபபிலிட்டியே நான் சொல்கிறேன், பட் அதெல்லாம் பாசிபிள். 1/2 கிலோ சுண்டல் வந்து நம்மளால் சாப்பிட முடியாதுல்ல. ஸோ அதை நம்ம ஸ்பிட் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ 3 egg போயிட்டு எடுத்துக்கலாம், கொஞ்சம் சுண்டல் எடுத்துக்கலாம், கொஞ்சம் சோயா சங்ஸ் எடுத்துக்கலாம்.
0: ஸோ
1: பருப்பு போட்டு சாப்பாடு, நம்ம நம்ம ரொட்டீனாக நம்ம குழம்புல போடுற பருப்பு சாப்பாடு, இது திஸ் வில் கிவ் அ கேரிட் அவுட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸோ நீங்கள் டயட்டில் எப்போல்லாம் ப்ராசஸ் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள், உங்களோட ப்ரோட்டீன் டயட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அடுத்த முக்கியமான விஷயம் உங்கள் ஆக்டிவிட்டி. காலையில் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு 1 hour ஆக்டிவிட்டி உங்களோட மிச்சருக்கு 23 மணி நேரத்தையும் பார்த்துக்க போதும். எந்த ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை, வாக்கிங்காக இருக்கட்டும். ஜஸ்ட் மெயின்டைன் இஸ் ஸ்ட்ரிக்ட் ரூல், 5 days a week. 2 நாள் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, 1 நாள் சிக் ஆகலாம், 1 நாள் ஒர்க் அவுட் போகலாம்னு வேணால் வச்சுக்கலாம், தெரியல. 5 days a week உங்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டி, ஒரு எக்ஸசைஸோ, ஒரு வாக்கிங் ஷெடியூலோ, ஒரு ஜிம் ஆக்டிவிட்டியோ, ஒரு யோகா ஆக்டிவிட்டியோ, அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் மொட்டை மாடி ஒரு 10 தடவை ஏறி இறங்குறதையாவது செஞ்சுருக்கு. நான் போய் ஜிம்மில் போய் தான் நான் வெயிட்டை குறைக்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்கள் டெய்லியே 4 தடவை 7, 5, 6 தடவை நீங்கள் மொட்டை மாடிக்கு நீங்கள் ஏறி இறங்கினாலும் கூட முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 500 steps கால்குலேட் ஆகிடும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது அடுத்த ஈஸியான முறைக்கு என்ன சொல்ல வேணும், உங்கள் வீட்டு ஆக்டிவிட்டீஸும் முடிஞ்ச அளவுக்கு ஹோம் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. குக்கிங்கோ வாஷிங்கோ மற்றபடி ஆக்டிவிட்டீஸ் பார்க்க ஆரம்பிங்க. நம்பர் 3, உங்கள் டயட்டில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராசஸ் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, உங்களுக்கு தேவையில்லாத ஸ்மோக்கிங், ஆல்கோஹால் ஹேபிட்ஸை, ட்ரக் அப்யூஸ், எந்த ட்ரக்காக இருந்தாலும் கட்டாயம் அவாய்ட் பண்ணிடுங்க. இதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். ஒரு மென்னுக்கு அடுத்த இப்போ என்னென்னா, உங்களோட ஹீட் என்வாயர்மெண்ட்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து ரொம்ப ஹீட்டான என்வாயர்மெண்ட்டில் அடிக்கடி வேலை பார்க்குறீங்க, இந்த ஃபர்னான்ஸில் வேலை பார்க்குறீங்க, வெல்டிங்கில் வேலை பார்க்குறீங்க, கோல்ட் ஸ்மித்லாம் வேலை பார்க்குறீங்கன்னா, அவங்க என்ன பண்ணலாம், லாங் டிரைவர்ஸ் இருப்பாங்க, 10 hours டிரைவர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அந்த ஹீட் எக்ஸ்போஷர்லேருந்து எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம்னா, இப்போது வந்து ஒரு 2 hours ஒர்க் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes டேக் அ பிரேக் ஃப்ரம் த டெம்பரேச்சர். இப்போது 3 hours நீங்கள் லாங் டிரைவிங் போயிட்டுருக்கீங்கன்னா, ஒரு 1/2 hour பிரேக் எடுத்து தென் யூ கேன் கோ ஃபார் த டிரைவ். ஸோ தட் டெம்பரேச்சர் இந்த இன்ட்ரா டெஸ்டிகுலர் டெம்பரேச்சர்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ உங்களுடைய டெய்லி 2 activities நீங்கள் இதெல்லாம் மாடுலேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஹை ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் உங்கள் டயட்டில் கொண்டு வர போகிறோம். விட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸ் அண்ட் டயட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொண்டு வர போகிறோம். நீங்கள் விட்டமின் சி அப்படின்னா, நான் போய் ப்ளூபெரி சாப்பிட்றேன், பிளாக்பெரி சாப்பிட்றேன் அதெல்லாம் வேண்டாம், நம்ம கொய்யாப்பழமே வில் டூ. இட் ஹேஸ் அ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் விட்டமின் சி. லோக்கல் ஃப்ரூட்ஸ், நம்மளுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் அப்பப்போ கிடைக்குது நிறையா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் விட உங்கள் ஹோம் ஆக்டிவிட்டீஸை விட உங்கள் ஹெல்தி மென்டல் லைஃப் ஸ்டைல் நீங்கள் கட்டாயம் பார்த்துக்கணும். இப்போ நான் கோவப்படுறேன்னாலும் ஒரு அளவாக தான் கோவப்பட முடியும், அதுக்கு மேலே கோவப்பட முடியாது. அது ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு அதுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் கொடுங்க, எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு டைம் லிமிட் வைங்க. எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, அந்த டைம் லிமிட் எவ்வளோ தூரம் கொடுக்க முடியும், ஐயோ அந்த இதுக்குள்ள டைம் லிமிட் முடிச்சிடணும், புரியுதுங்களா? அதையே நீங்கள் ரொம்ப நாள் இழுத்துட்டு இருக்காதிங்க. பிகாஸ் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மெமரிஸ் அண்ட் நிறைய விஷயங்கள். ஒரு ஒரு பாசத்துக்கோ அன்புக்கோ ஒரு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறப்போ அதுக்கான டைமை கொடுங்க. நான் குவாலிட்டி டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் என் ஒய்ஃப் கிட்ட, நான் மட்டும் அவட்டை ஈக்குவலாக எதிர்பார்க்குன்னு சொன்னால் அது தப்பு. 1 மணி நேரமாக வந்து உங்கள் ஃபேமிலி டைமோ குவாலிட்டி டைமோ ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தட் கிவ்ஸ் அ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் உங்களுக்கு ஒன்று ஹாப்பினஸ் கிடைக்கும். ஒன்றும் இல்லை அந்த ஆஸ்பத்திரி நடக்கிறதுல இங்கே கேளுங்க, அட்லீஸ்ட் இந்த வேலை ஒர்க் ஸ்பேஸில் என்ன நடக்குதுனாலும் கேளுங்க.
0: கரெக்டாக
1: ஜஸ்ட் காது கொடுத்து கேளுங்க, அதே பாதி விஷயங்கள் முடியும். அவங்க எதையோ யார்ட்டையோ சொல்ல முடியாமல் தான் உங்கள்கிட்ட சொல்ல வராங்க, அதே நீங்கள் சொல்லாமல் விட்டீங்கன்னா அவங்க ஸ்ட்ரெஸ் டபுள் பில்டப் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஹாவ் அ குவாலிட்டி டைம் பிட்வீன் 2 couples. அதுதான் அதுதான் மெயினான விஷயமா நான் பாதி விஷயம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் நடக்கிறது ஆனால் ஸ்பான்டேனியஸாக நடக்கும் நான் நம்புகிறேன்.
0: ஓகே, இதுதான் மெயின். இது
1: இதுதான் மெயின்.
0: ஆமாம், அதாவது 1 மணி நேரம் நம்ம வேலை பார்த்தோம்னா 10 நிமிஷமாவது ஒரு அதுலேருந்து ஒரு சேஞ்ச் வரணும், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நிற்கிறதோ நடக்கிறதோ ஏதோ ஒன்று பண்ணணும்.
1: எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் கொடுங்க. இப்போது பிரச்சனைக்கும் ஒரு லிமிட்டேஷன் வைங்களேன்னு நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, அதனால நான் சொல்லிடுதுன்னு நினைக்கிறேன்.
0: டாக்டருக்கே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எங்களுக்கு ஒர்க் அவுட்
1: இல்லை. ஒரு பிரச்சனை வருது, இந்த இப்போ இந்த பிரச்சனை வருது, இதுக்கு நான் 1/2 hour தான் லிமிட்டேஷன் வைக்க முடியும், அதுக்கு மேலே அந்த பிரச்சனை வராது, அட்லீஸ்ட் அதுக்கு அடுத்த பிரச்சனை வந்துருமா இருக்கும். அதனால இதை இதுக்கு ஒரு லிமிட்டேஷன் வைங்க, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு லிமிட்டேஷன் வைங்க. டோன்ட் கேரி ஆன் ஃபார் அ லாங்கர் டியூரேஷன். அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் வச்சிங்க, இட் வில் பி ஈஸி ஃபார் யூ.
0: என்ன பிரச்சனை வந்தாலும் சொன்ன மாதிரி கோவப்பட்ட 5 நிமிஷம்
1: விட்டுறணும், நீங்களே
0: விட்டுட்டு
1: அடுத்ததுக்கு போயிடணும். பிகாஸ் நோபடி இஸ் கோயிங் டு ஸ்டாப் யூ. இல்லை நான் கோவப்பட்டு கத்திட்டேன்னு கத்திட்டே இருந்தால் எல்லாரும் சொல்லுவாங்க,

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லத்தில் டாக்டர் ஜே கவிதா அவங்களோட பேசிட்டு இருக்கோம். இப்ப தொடர்ந்து பேசலாமா? ஸோ இந்த எல்லா ஃபேஸஸ்லையும் நீங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறீங்க?
2: கட்டாயம்.
1: ஏன்னா மனம் நல்லா இருந்தால் தான் உடல் நல்லா.
2: டெஃபினட்டாக இதை கரெக்ட் பண்ணாமல் நீங்கள் அங்கே போயிட்டு
1: இல்லை,
2: வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம பழகினது பழக்க வழக்கங்கள் நீங்கள் மாற்றாமல் எதை நீங்கள் நார்மலைஸ் பண்ணுவீங்க? எதையாவது ஒன்று மாற்றம் பண்ணாமல் நார்மலைஸ் பண்ணவே முடியாதுங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம முன்னாடி மாதிரி இருந்தோம்னா பரவாயில்லை. இப்போ அந்த மாதிரி யாருமே இல்லை. இப்போ ஃபாஸ்டிங்னாலே என்னன்னு

0: கிடைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அது வேற டிஃப்ரெண்ட்டாக இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோமே தவிர நார்மல் ஃபாஸ்டிங், இப்போ நம்ம வெள்ளி செவ்வாய்க்கு நம்ம விரதம் இருந்த காலமெல்லாம் மாறி போய் நாங்கள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னு ஒன்று போவோம் வாங்கி. சரி அது ஓகே ரைட், சரி அதையாவது ஃபாஸ்டிங் முறை ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு.
1: ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அந்த டேர்ம் கேள்விப்பட்டப்போ எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ஒரு சாப்பாட்டுக்கும் இன்னொரு சாப்பாட்டுக்கு நடுவில் எதுவும் சாப்பிடாமல் நார்மலாக அப்படிதான் இருப்போம்.
0: நம்ம ஏற்கனவே பண்ணாதான், நம்ம காலையில் சாப்பிடுவோம், மதியானம் சாப்பாடு சாப்பிடாம நைட் சாப்பிடுவோம், இல்லையா நம்ம அம்மா ஒரு பொழுது சொல்கிற மாதிரி நைட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில் சாப்பிடுவோம். இது வந்து இது ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் பண்ணது, இப்போ நீங்கள் என்ன வேணாலும் ரேஷியோ போட்டு எழுதிக்கலாம்ல. இப்போ இவங்க இந்த மாதிரி ரேஷியோ போட்டு சொல்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க,
1: இங்கிலீஷில் ஒரு பேர் வச்சுட்டோம் அதுக்கு.
0: ஆமாம், அந்த மாதிரி வேணால் வச்சுக்கலாம். பட் இதை அவங்க கால்குலேட் பண்ணி கொண்டு போகிறது ஒரு சில விதத்தில் அவங்க மைண்ட் செட்டை மாற்றி கொண்டு போகிறோம் மட்டும் நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாமே தவிர, பட் இட்ஸ் குவைட் நேச்சுரல், நம்ம பழக்க வழக்கத்தில் ஏற்கனவே இருக்கிறதா. இப்போ அவங்க எல்லா விதமான வார்த்தைகள் போட்டு ஆன்சர் பண்ணி, தூக்கம் டெஃபினட்டாக அது ஒரு முக்கியமான விஷயம். 8 மணி நேரம் தூக்கம், அது பாதி வயதுக்கு கிடைக்காது, அது அவங்க வச்சுருக்க அந்த ஃபோன்னாலேயே போயிடும். அந்த ஃபோன் டியூரேஷன், ஸ்க்ரீன் டைம் டியூரேஷன், இப்போது எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்க்ரீன் டைம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆவரேஜ் இந்தியன் உமனுக்கு இப்போ கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்போ பெண்கள் பார்க்குறாங்க காமனாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நைட் டைமில் 9:30 to 10:30, 11:30. எனக்கு தெரிஞ்ச நல்ல படித்த குடும்பத்துலேருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எப்படின்னா ஸ்க்ரீன் அடிக்ட்ஸ் ஆர் காமன் தான், ஃபோன் அடிக்ட்ஸ் மாதிரி ஸ்க்ரீன் அடிக்ட்ஸ் ஆர் காமன். ஃபோனை விட்டிங்கன்னா நீங்கள் டிவியை பார்த்து உட்காந்துங்க, டிவியை பார்த்தீங்கன்னா அடுத்தாப்பில் மொபைல் வேற ஒரு மொபைலில் உட்காந்துருக்கும், இல்லாட்டி லேப்டாப்பில் உட்காந்துருக்கு. Screen addicts are now more common. This is happening in all age groups. நீங்கள் குழந்தைகளை மட்டும் ஸ்க்ரீன் அடிக்டாக இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லாதீங்க. 10-12 வயசு பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு மற்ற வேலைகள் தெரியாதனால ஸ்க்ரீன் அடிக்டாக இருக்கிறது ஒரு நியாயம் இருக்கு. 50 வயசுலேயும் ஸ்க்ரீன் அடிக்ட்ஸ் இருக்கும், ஸோ காமன். எங்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, எங்கள் அம்மா ஃபோனை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி 12 இயர்ஸ் படிக்கிற பெண்கள் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க.
1: ஓஹோ சரி,
0: பிகாஸ் இட் ஹஸ் பிகம் அடிக்ஷன் தான்.
1: அது இல்லாமல் இருக்க,
0: அது இல்லாமல் இருக்க முடியல, ஃபோனில் பாட்டு கேட்டால் தான் தூங்க முடியும்னு சொல்கிற பெண்களும் என்கிட்ட இருக்காங்க. இப்போ உங்களோட ஸ்லீப் ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்லீப் ஹைஜீன் ஒன்று இருக்குது.
1: சரி,
0: நான் இந்த இடத்துல இங்கே தான் தூங்க போகிறேன், இந்த பக்கம் தலையை வச்சு இப்படி தான் தூங்க போகிறேன், அந்த ஹைஜீனை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ப்ளஸ் இங்கே இங்கே அங்கங்கே அப்படி படுக்க வேண்டாம், இப்போ அந்த இடத்துல போனால் அதே இடத்துக்கு போங்க. பட்டுக்கு டைமிங் வச்சுக்கோங்க, 10:00 நான் தூங்கிடணும், அன்லெஸ் எமர்ஜென்சி. என்ன இப்போ இந்த மாதிரி டாக்டர்ஸ் கேஸ்க்கு போகிறாங்க, அந்த மாதிரி போனாங்க, இல்லாமல் அன்லெஸ் இஸ் எமர்ஜென்சி, வைண்ட் ஆஃப் யுவர் ஃபோன் எவ்ரி திங் 10:00. 10:00 நீங்கள் படுக்கிற ஹேபிட்டை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம், 4:30-5 நீங்கள் முடிச்சிருக்கப்போ உங்கள் சர்க்கரியம் ரிதமும் உங்கள் கார்டிசால் லெவல்ஸும் ஸ்பைக் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சு ஹாப்பியாக வேலை செய்வீங்க. நீங்கள் ஸ்லீப் ஹைஜினை ஒழுங்காக மேனேஜ் பண்ணலை, ஒரு நாளைக்கு 10 மணிக்கு, ஒரு நாளைக்கு 9 மணிக்கு, ஒரு நாளைக்கு 12 மணிக்கு அப்படி தூங்குனீங்கன்னா ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வந்துடும்,
1: சரியா தூங்க முடியாது,
0: தூங்க முடியாது. இட் வில் அஃபெக்ட் த டே டைம் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ.
1: ஆமா, தூக்கம்
0: இல்லைன்னா உங்களால் டேல வேலை செய்ய முடியாது, இல் பி இரிட்டபிள், உங்களால் காங்கிரீட் ஐடியாஸ் கொடுக்க முடியாது, ஒரு பெரிய மீட்டிங் இருக்கும் அங்கே காங்கிரீட்டாக பேச முடியாது, மற்றவங்ககிட்ட ரெசிபிகேட் பண்ண முடியாது, ஸோ உங்களுடைய
1: சாப்பிடவே முடியாது.
0: ஸோ ஸ்லீப் ஹைஜின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நவடேஸ். அதுக்குன்னே தெரப்பி கூட வந்துட்டாங்க, ஸ்லீப் தெரப்பி பண்ணுறது கூட வந்துட்டாங்க. ஏன்னா நீங்கள் பழக்கப்படுத்திக்கல, நாங்கள் பழக்கப்படுத்துகிறோம் அப்படின்ட்டு. இப்போ 4 ஃபோன் உங்கள் வீட்டில் இருக்கேன்னா ஒரே ஒரு ஃபோன் மட்டும் ஆனில் இருக்கட்டும் ஃபார் எமர்ஜென்சி கம்யூனிகேஷன், புரியுதா? அதுவும் காமனாக இப்போ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிக்கோங்க, எங்கள் மேம் நம்பர் இந்த நம்பர் மட்டும் தான் ஆனில் இருக்கும், திஸ் இஸ் ஃப்ரம் 10:30 to 4:30, டோன்ட் ட்ரை அண்ட் கம்யூனிகேட் அன்லெஸ் இஸ் அன் எமர்ஜென்சி. சி ஜஸ்ட் யூ வாண்ட் டு மெயின்டைன் தட் ஸ்லீப். இல்லை நான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், இன்னைக்கு நான் ஹாப்பியாக இருக்கேன், நைட்டு 1 மணி வரைக்கும் படம் பார்க்குறேன்னா அடுத்த நாளும் உங்களுக்கு 1 மணி வரைக்கும் தூக்கம் வராது.
1: கரெக்ட்.
0: அப்புறம் எப்படி நீங்கள் போய் உங்களோடைய இதை நீங்கள் பார்க்க முடியும், வேலை செய்ய முடியாது. மேக் இட் இஸ் ஹேபிட். நீங்கள் எப்படி உங்கள் டின்னரை 6-7 o'clock முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டையுமே ஸ்லீப் டைமையும் ரொட்டீனாக ஹைஜீனாக வச்சு இந்த டயத்துக்கு நான் தூங்கிடுவேன்னு
1: வைங்க.
0: வீட்டில் எல்லோரும் பண்ணுங்கள், அன்லெஸ் கிட்ஸு, படிக்கிறவங்க, லேட்டாக ஒர்க் பண்ணுறவங்க, நைட் ஷிஃப்ட்டில் இருக்கவங்கள தவிர எல்லாத்துக்கும் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்லீப் ஹைஜின் நல்லாயிருக்கும்.
1: ஆக்சுவலாக குழந்தைகளே இப்போ நாம தூங்கிட்டோம்னா சின்ன குழந்தை இருந்தால் அதுவும் தூங்கிடும் இல்லையா?
0: கட்டாயமாக தூங்கிடும். இப்போ நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறச்சு அவங்களும் படுப்படுவாங்க. அதனால் உங்கள் ஸ்லீப் ஹைஜினை ரொட்டீனாக ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாகவும் ஸ்க்ரீன் டைமை அஃபெக்ட் கம்மி பண்ணுறது மூலமாகவும் உங்களோட பேட்டர்னை நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஹெல்த் லெவலையும் ஸ்ட்ரெஸ் லெவலும் ஜாஸ்தியாக தான் போதும். ஒரு பேட்டர்ன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அது உங்கள் ஃபேமிலிக்கான பேட்டர்னாக இருக்கட்டும், எங்கள் வீட்டில் 10:30 தூங்கிடுவோம் அந்த மாதிரி நீங்கள் வைங்க. நம்ம ஊர்லலாம் அப்படி தான் இருந்தோம்,
1: முந்தையெல்லாம் அப்படி தான்,
0: முந்தையெல்லாம் அப்படி தான் இருக்கும். 9:00 அப்போ
1: 7 மணிக்கு சாப்பிட்டாலும் 7:30 படுத்துருவாங்க.
0: 8:00 தூங்கிடுவோம். இன்னைக்கும் கிராமங்களில் அப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால தான் அவங்க ஃபர்டிலிட்டி ஸ்டேட்டஸும் நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன். இவங்க நைட் ஷிஃப்ட், அதுக்கப்புறம் படம், நைட்டு அதுக்கப்புறம் 4 hours செகண்ட் ஷோ,
1: நைட் லைஃப் சொல்கிறாங்க.
0: நைட் லைஃப் ஓகே, அது யாருக்கா இருக்கும், நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு வேணா இருக்கலாமே தவிர நம்மளுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால நீங்க தான் உங்க ஹெல்த்தா ஸ்பாயில் பண்ணிக்க போறீங்க, யாரும் வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க.
1: நைட் லைஃப் மாதிரி நைட் டைம் பிரியாணி வேற ரொம்ப ஃபேமஸா இருக்கு டாக்டர்.
0: இது எல்லாமே காமன் ஆயிடுச்சு
1: டாக்டர். இப்போ வந்து நம்ம பெண்களை பத்தி பேச

0: இருக்கோம். அதாவது பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், கருத்தரிக்க லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம். இப்ப ஆண்கள் வந்து தங்களுடைய ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு, இந்த கருத்தரித்தல் தள்ளி போகாம இருக்கிறதுக்கு, இதுக்கு வந்து என்ன அவங்க செய்யணும் டாக்டர்? ஏன்னா நீங்க சொன்னீங்க எல்லாருக்குமே பயாலஜிக்கல் கிளாக் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா ஆண்கள் அது தெரியறது இல்ல, திக் பண்ண ஆகிறது தெரியாது.
1: ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட மெயினான விஷயம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். அவங்களோட பேட் ஹாபிட்ஸ் எதா இருந்தாலும் அல்கோஹால் ஸ்மோக்கிங் குவிட் பண்ணிடணும். அவங்களோட ஹெல்த்துக்கு அவங்க சாப்பிட வேண்டிய டயட் ரொம்ப முக்கியமா இருக்கும். முக்கியமா நம்ம அடிக்கடி நம்ம சொல்ற மாதிரி விட்டமின் சி ரிச் டயட்டா இருக்கும். பிகாஸ் இன்ட்ரா டெஸ்டிகுலர் விட்டமின் சி, அதாவது டெஸ்டிஸ்குள்ளே போய் சேர வேண்டிய விட்டமின் சி ஆல்மோஸ்ட் 10,000 டைம்ஸ் ஹையராக இருக்கணும்
0: பெண்ணுக்கு விட
1: ஆணுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். பிகாஸ் என்ன, அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாச்சுன்னா அவங்க ஸ்பெர்ம் எல்லாம் பிட்டு பிட்டு போயிடும், ஸ்பெர்ம் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆயிரும்னு சொல்லுவாங்க. ஃப்ராக்மெண்ட்ஸ் துகள்களாக மாறிவிடும். ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா, அவங்க வந்து அவங்களுடைய ஆரோக்கியம், ஸ்பெர்ம் ஆரோக்கியம் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னா டயட் ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி டயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விட்டமின் சி ரிச் செய்யும், அதாவது நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதா இருக்கட்டும், ஆரஞ்சஸ் அடிக்கடி ஒரு நாளைக்கு 2-3 ஆரஞ்சஸ் நல்லா, அதனால ஹை விட்டமின் சி நம்ம சொல்லுவோம். அது போக நம்ம நல்ல கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், எல்லா பச்சை காய்கறிகளும் எடுத்துக்கிறது, நட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களோட ஹேபிட்ஸ் நான் சொல்கிறேன்ல, இந்த டிரைவிங் போகிறது, லாங் டிரைவிங் அவாய்ட் பண்ணிக்கிறது, ஹீட் எக்ஸ்போஷர் அவாய்ட் பண்ணிக்கிறது, வெல்டிங் மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருந்தால் அதுலேருந்து அவாய்ட் பண்ணிக்கிறது. ஸோ அவங்களுடைய அந்த டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் இருக்கும். லூஸ் க்ளோத்திங் போட்டுக்கிறது, டைட் அண்டர் வேர்ஸ் போடாமல் லூஸ் க்ளோத்திங் போட்டுக்கிறது,
0: உடல்
1: சூடாகாமல் பார்த்துக்கணும். அந்த மாதிரி ரொம்ப ஹீட் என்வைரன்மெண்ட்டையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் கட்டாயம் அவாய்ட் பண்ணி,
0: கெட்ட வழக்கங்கள் கெட்டது
1: டெஃபினட்டாக, அது எவன் சொன்னாலும் கெட்டதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். நீங்கள் தெரிஞ்ச தப்பை நம்ம செய்யக்கூடாது, அதான் மெயின் மோட விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட இன்ஹெரிட்டன்ஸ் குரோமோசோமல் அப்னார்மலிட்டிஸ் எதுவும் இருந்ததுன்னா சீக்கிரமாகவே ஸ்பெர்ம் குவாலிட்டி கம்மியாயிரும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம வந்து எந்த கேட்டகரியில் இருக்கும்னு ஃபஸ்ட்டு தெரியாது. ஸோ நம்ம பேட்டர்னை நம்ம நல்லா வச்சுக்கணும், நம்மளோட லைஃப் ஸ்டைல் நல்லா வச்சுக்கணும். மோரோவர் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறப்போ, இந்த மாதிரி டயட் பேட்டர்ன் நல்லா இருக்கிறப்போ சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கும் ப்ராப்ளம் இருக்காது, அவங்க ஹெல்த்தும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும்.
0: ஓ, இதெல்லாம் சரியில்லாமல் இருக்கிறதுங்கிறது வேற ஏதாவது சிம்டம்ஸ் மூலமாக தெரிய வருமா?
1: வேற சிம்டம்
0: இப்போ பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இல்லை,
1: வேற சிம்டம்ஸ் இவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அன்லஸ் வந்து அவங்களோட விந்தணுக்கள் பரிசோதனை பண்ணிக்காம அவங்க விந்தணுக்கள் எப்படி இருக்குங்கிறது சிம்டமேட்டிக்காக எதுவுமே சொல்ல முடியும். அந்த மாதிரி மார்ஃபாலஜிக்கல் பேட்டர்ன் வச்சு தான் அந்த ஸ்பெர்ம் பாராமீட்டர் நல்லா இருக்குதுன்னு அவங்க ஃபியூச்சராக கன்சீவ் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் சொல்ல முடியாதவில், உருவ அமைப்பில் யாருக்குமே அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது.
0: பட் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு,
1: டெஃபினட்டாக. இப்போ இருக்க சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டில் உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் பயங்கர எக்ஸலண்ட்டாக இருக்கு. நீங்கள் எந்த விதமான இதுக்கான கவலையோ பிரச்சனையோ பட தேவையில்லை. அந்த எக்ஸலன்ஸ் வந்து இந்த உதவி செய்ய கடத்தல் மூலமாக நல்லா பண்ண முடியும். ஸோ இதை பற்றி ரொம்ப புரிதல் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் ப்ரிவென்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் தான், ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறையா இருக்குது. ஸோ ப்ரிவென்ஷனே பெட்டராக இருக்குன்றதுனால தான் இதை முதல்ல பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்கான இவ்வளோ தான புரிதல் கொண்டு வரும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்குது, பயப்பட தேவையில்லை.
0: அதுதான், ஏன்னா நம்ம இந்த கேள்வி கேட்டோடனே பயந்துருவாங்க, அதுக்காக தான் அது கூடவே சொன்னேன். டாக்டர், நிறைய டாபிக்ஸ் பற்றி ரொம்ப ஒரு வித்தியாசமான கோணத்துலேருந்து நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னீங்க, மிக சிறந்த ஆலோசனைகள் வந்து சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய இந்த நீண்ட மருத்துவ அனுபவத்தில் வந்து நீங்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸ் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்கிறதா நான் முதல் கேள்வியாக கேட்டேன். நாம் என்னெல்லாம் தவறு பண்ணுறோம், அந்த தவறை எப்படி திருத்தணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய ஆலோசனைகள் சொன்னீங்க. கேட்டுட்ருக்க நேயர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்திருக்கும். நிலையத்துக்கு வந்து நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு அருமையான இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.
1: நன்றி. இது பற்றின புரிதல் கொஞ்சம் ஏர்லியாக எல்லாத்துக்கும் வரணுங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வரோம். பெண்கள் அவங்களோட செல்ஃப் கேரை ஃபஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். என்ன தான் ஜாபாக இருந்தாலும், எந்த வேலைக்கு போனாலும், உங்கள் செல்ஃப் கேர் டைமையும் உங்களுக்கான புரிதலும் கொஞ்சம் ஏர்லியாக வந்துருச்சுன்னா பெட்டராக இருக்கும், உங்கள் லைஃப் ஸ்டைலே சூப்பராக இருக்கும். நன்றி.
2: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவங்களோட பேசிட்டு இருந்தோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு தேவகி ஸ்ரீனிவாசன். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418887411.
3: இனி கேட்கலாம் இதேலை வரிசையில் என்னென்ன நிகழ்ச்சிகள் கேட்க போகிறோம் அப்படின்னு. பிற்பகல் 2:30 ஊர்புறத்தின் நிகழ்ச்சியில் எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பு முறிவு மூட்டு மாற்று மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டி தினேஷ்குமார் அவர்கள். மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கான திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் விமலா அவர்களுடன் நேர்முகம். 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகளின் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். இவையெல்லாம் இன்னைக்கு நீங்க கேட்க இருக்கிற நிகழ்ச்சிகள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம், தென்கொரிய நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடனின் கோத்தம்பர்க்கில் நடைபெற்ற ஐரோப்பிய தொழில் முறை கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், அனைத்து தரப்பு தொழில் நிறுவனங்களுக்கும் இந்தியாவில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளாக பொருளாதார சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். மின்னணு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி கட்டமைப்பு, நகர்ப்புற கட்டமைப்பு, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஸ்வீடன் நாட்டு நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட வரவேற்பதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த கருத்தரங்கில் ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா ஒன்டர்லேன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியா ஸ்வீடன் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடன் நாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே செல்வதற்கு முன்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணம் மூலம் இருநாட்டு தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளின் ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் ஸ்வீடன் நாட்டு பயணத்தின் போது பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய ஆலோசனைகளையும் மேற்கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி, கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கேரள மாநில முதலமைச்சராக பதவியேற்று

0: உள்ள திரு வி டி சதீசனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கேரள அரசுக்கு தேவையான அரசின் உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய், துணை முதலமைச்சர் திரு விஜய் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்மாநிலத்தின் 16 மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் இந்த அவசரகால வாகனங்கள் 33 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய கடல்சார் துறையில் மகளிர் மாலுமிகளின் பங்களிப்பு போற்றத்தக்கது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சர்வதேச கடல்சார் மகளிர் மாலுமிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் கொள்கை முடிவுகளால் அதிக அளவில் மகளிர் மாலுமிகள் பணியாற்ற முன்வருவதாக தெரிவித்துள்ளார். இத்துறையில் அதிக அளவில் மகளிர் பணியாற்றி வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இரு நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகள் மேம்பட இந்த பயணம் வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். ராணுவ ஒத்துழைப்பு, ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி பங்களிப்பு, கடல்சார் கூட்டு முயற்சிகள், இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வியட்நாமில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வாங் கியாங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் பேச்சுகள் நடத்தவுள்ளார். தென்கொரியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஆங் கியூவுடன் பாதுகாப்புத்துறை மேம்பாடு குறித்து திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஆந்திரப்பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சிகரெட் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி 28%லிருந்து 40% அதிகரிக்கப்பட்டதன் மூலம் புகையிலை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கலால் வரி 1000 சிகரெட்டுகளுக்கு 2050 ரூபாயிலிருந்து 8500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் சிகரெட் தயாரிப்பு நிறுவனங்கள் புகையிலை கொள்முதல் செய்வதை குறைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனுக்காக வரியை குறைக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு பணிகளில் சேர்வதற்கான அதிகபட்ச வயது வரம்பை உயர்த்தி மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். குரூப் ஏ பணியிடங்களுக்கு 41 குரூப் பி பணியிடங்களுக்கு 44 குரூப் சி மற்றும் குரூப் டி பணியிடங்களுக்கு 45 வயது உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1000 அரசு பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லி இந்திராகாந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இன்று தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிஐஎஸ்எஃப் துணைத் தலைவர், விமான நிலைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி முன்னிலையில் இந்த ஒத்திகை நடைபெற்றதாக கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படை, தில்லி காவல்துறை, தேசிய பாதுகாப்பு படை உள்ளிட்டோர் இந்த ஒத்திகையில் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிராவில் 16 சட்டப்பேரவை கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஜூன் 1ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்புமனுக்களை திரும்பப்பெற வரும் 4ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 9 உயிரிழந்தனர். ட்ரக்கும் வேனும் நேருக்கு நேர் மோதியதில் வேனில் பயணம் செய்த 9 உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக லக்கிம்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவருக்கு 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்க

படும் என்று கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். மரிபூரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டான்கிங் வியை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் இலிஷா பால் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் லியோ ஜாய் சியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அபிகல் இணை பட்டம் வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-19, 21-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் அன்மத் ரெட்ஜியான் தேசி யான் இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ரோமில் நடைபெற்ற இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் நார்வேயின் காஸ்பர் ரூடை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் வென்று பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில

0: என்ற செக்கணக்கில் மலேசியாவின் அன்மத் ரெட்ஜுவான் தேசி யான் இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. ரோமில் நடைபெற்ற இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் நார்வேயின் காஸ்பர் ரூடை 6-4, 6-4 என்ற செட்கணக்கில் வென்று பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம், தென்கொரியா நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50. இப்பொழுது மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் மேகம் நதியாகி என்று தொடங்கும் பாடலை பாடியிருப்பவர் சி. பாலகிருஷ்ணன்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்னைக்கு கேட்க போறீங்க மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் உங்க கூட பூஜா. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு திரைப்படத்தோட விமர்சனம் நம்ம கேட்போம், அந்த திரைப்படத்தோட கதையை வந்து நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ இன்னைக்கு என்ன ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ட்ரூ மேன் ஷோ அப்படிங்கிற ஒரு படம். 1998 வெளிவந்த ஒரு அமெரிக்கன் காமெடி ட்ராமா இந்த படத்தை பற்றி தான். ஸோ இதில் வந்து ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு நடிகர் நடிச்சிருப்பார், அவர் தான் வந்து ஜிம் கேரி. ஜிம் கேரியோட மூவி தான் அதை ட்ரூ மேன் ஷோ. ஸோ இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒருத்தருக்கு வந்து இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னாவே நமக்கு வந்து நிறைய வந்து எப்படிப்பா ஷையாக இருக்கும், ஏன்னா நிறைய போஸ்ட்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. ஆனால் தன்னோட லைஃபையே வந்து ஒரு நிறைய கேமரா வச்சு சுற்றி தன்னோட, அதாவது அவரோட குழந்தை வயசுலேருந்து பெரிய ஆளாகிற வரைக்கும் வந்து அவரை சுற்றி நிறைய கேமராக்கள் எடுக்கிறது, அவருக்கே தெரியாமல் எடுக்கிற மாதிரியான ஒரு கதை கொண்டது தான் இந்த ட்ரூ மேன் ஷோ. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கூடவே நிறைய அழகான பாடல்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: இன்னைக்கு மணி ஒன்று மலரொன்று நிகழ்ச்சியில் நம்ம ட்ரூ மேன் ஷோ அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னோம்ல, 24 மணி நேரம், அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக அவருக்கு வந்து என்னென்னலாம் அவர் செய்கிறாரோ அது எல்லாமே வந்து டிவியில் வந்து லைவாக டெலிகாஸ்ட் ஆகும். இவர் வந்து அதை இவர் பார்க்க முடியாது, பட் எல்லாரும் வந்து அவரோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 10,000 நாட்கள் 10,000 மேலே வந்து நாட்களோட அந்த படம் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு தெரியவே தெரியாது எல்லாம் ஒரு சீனுமே. அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து நடிகைகளாக தான் இருப்பாங்க, அதாவது அவங்களோட அப்பா அம்மா எல்லாமே. ஏன்னா இந்த குழந்தை வந்து ஒரு 4 குழந்தைய வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ட்ரூமேன், அவரோட பேரே வந்து ட்ரூமேன் தான், ஜிம் கேரியோட பேர் இந்த படத்தில். ஸோ அவர் தான் வந்து அவரோட லைஃப்பை தான் டாக்குமெண்ட், ஐ மீன் படமாக லைவாக எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் ஆயிடுவாங்க. அவர் செலக்ட் ஆனதுக்கப்புறம் அவரோட லைஃப்பில் குழந்தையிலேருந்து அவர் எப்படி வளர்ந்துட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவரோட லைஃப்பில் வந்து அப்படியே ஒவ்வொரு பாட்டாக போயிட்டுருக்கோம். அதை வந்து எல்லோரும் லைவாக பார்த்து இது பண்ணுவாங்க. ஸோ அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் வருது, அடுத்தடுத்து என்ன ஆகும்னு சொல்லி எல்லாருமே எக்ஸைட்டடாக பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த கதை ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஜிம் காரியோட லைஃப்பில் வந்து அவருக்கு எல்லாமே இது எல்லாமே ட்ரூ தான் போல் நடக்குது. காலையில் வந்து குட் மார்னிங் சொல்லுவார், எல்லா பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்குலாம் குட் மார்னிங் சொல்லுவார். நான் வந்து ஈவினிங்குள்ளே நம்ம மதியானத்துக்குள்ளே வந்தால் குட் ஆஃப்டர்நூன், ஈவினிங் வந்தால் குட் ஈவினிங் அப்படின்லாம் மொத்தமாக வந்து எல்லாத்தையும் விஷ் பண்ணிவிட்டு போவார், போய் மேகசின் வாங்குவார். ஸோ இது வந்து அவரோட டே டு டே லைஃப், மேகசின் வாங்குவார். அது மேகசினில் வந்து அதில் வர அந்த ஃபோட்டோஸ்லேருந்து கண் தனியாக, காது தனியாக, மூக்கு தனியாக அதெல்லாம் எடுத்து ஒரு ஃபோட்டோ அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார். அதாவது அவரோட இவர் கல்யாணம் பண்ணியிருப்பார் ஆல்ரெடி, அவரோட முன்னாளில் வந்து ஏற்கனவே வந்து அவரோட ஸ்கூல் லவ் வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களோட ஃபேஸ் வந்து அதில் வருமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. அவங்களோட முகத்தை எப்படிலாம் வந்து அது ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் அது வந்து செலக்ட் பண்ணிகிட்ருப்பார். அதுக்கிடையில் ஸோ இது வந்து டெய்லி அவரோட லைஃபு, இதை தான் வந்து டெய்லி டிவியில் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இவருக்கு தெரியாது என்ன தன்னோட லைஃபு டிவியில் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது அப்படிங்கிறலாம் தெரியாது. ஸோ இவரோட ஒய்ஃபும் வந்து ஒரு நடிகை தான், அதே மாதிரி அம்மாவும் ஒரு நடிகை தான். ஸோ அப்பா மட்டும் வந்து இறந்து போன மாதிரி அந்த கதையிலே காமிச்சிருப்பாங்க. ஸோ கதைக்குள்ள கதை தான் இந்த படம், ஆக்சுவலி ட்ரூ மேன் ஷோ அப்படிங்கிறது. அவங்க அப்பா வந்து இறந்து போயிருப்பார், என்னென்னா ஏன்னா இவர் எங்கேயாவது தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா வந்து போட்டில் போகிறப்ப இறந்து போயிடுவார், போட்டில் போகிறப்ப மூழ்கி இறந்துருவார். அதுலேருந்து இவருக்கு தண்ணினா பயம், தண்ணி எங்கேயுமே ஈவன் அந்த ஊரில் வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அதை கூட க்ராஸ் பண்ண மாட்டார், அந்தளவுக்கு தண்ணினா ரொம்ப பயத்தில் இருப்பார். இது எதுக்காகனா அந்த டைரக்டர் வந்து அவங்கள வந்து இன்டைரக்டாக பயமுறுத்தி வச்சுருப்பார், அவர் எங்கே வந்து கடல் வழியாக எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதுக்கிடையில் நிறைய பேர் அவர்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணுவாங்க, ஓ நீ வந்து டிவியில் வர, நீ வந்து ரியல் இல்லை, உன்னோட லைஃபே வந்து போலி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவருக்கு நிறைய கன்வே பண்ண முயற்சிப்பாங்க. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து அங்கே உள்ள அந்த டீம்லாம் இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அவங்கள அப்படிலாம் பிடிச்சி லபக்காக பிடிச்சி கொண்டு போய் நீ சொல்லக்கூடாது அப்படின்லாம் வந்து அடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரூ மேன் ஷோ. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நடக்கும், அதெல்லாம் நம்ம என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். பிஃபோர் தட் கண்டென்ட் திரைப்படத்தில் உங்களுக்காக தேவன், சுசித்ரா, கார்த்திக் குமார் அண்ட் ஷீபாவோட வாய்ஸில் பாட்டு.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: பரீட்சா பே சர்ச்சா இந்த முறை ஒரு புது ஃபார்மட்ல டெல்லி, தமிழ்நாடு, அசாம், குஜராத், சத்தீஸ்கர்னு இந்தியா முழுவதும் உள்ள மாணவர்களை சென்றடைய போகுது. PM மோடி அவர்கள் இணைய போறாரு. எப்பவும் போல இந்த முறையும் இந்தியாவோட யங் பிரைட் மைண்ட்ஸ் பல கேள்விகள் கேட்க போறாங்க. எல்லா கேள்விகளுக்கும் பதிலும் கிடைக்க போகுது. பரீட்சா பே சர்ச்சால மாணவர்களுக்கு பதில்கள் மட்டும் கிடைக்க போறது இல்ல, அவங்க எதிர்காலத்திற்கான நம்பிக்கையும் கிடைக்க போகுது. சோ தயாரா இருங்க. பரீட்சா பே சர்ச்சா 2026 மிக விரைவில்.

0: कानूनी सहायता टेलीलॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: 1500க்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 741 88874

காத்ரி படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க, ஸ்ரீராம் பார்த்த சாரதி பாம்பே ஜெய் ஸ்ரீ பாடியது. மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. டைம் சரியா 1:19:18. இன்னைக்கு இந்த ட்ரூ மேன் ஷோ அப்படிங்கிற இந்த திரைப்படத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, ஜிம் கேரி இந்த படத்தோட ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சரி, இவர் வந்து ஆல்ரெடி இவரோட ஸ்கூலில் வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்கள்ல சில்வியா, அவங்க வந்து ஒரு கட்டத்தில் அவங்க நடிச்சிட்ருக்கப்போ உண்மையாலுமே இவங்களை வந்து ரொம்ப பிடிச்சிரும், அதாவது இந்த ட்ரூமேனை வந்து ரொம்ப பிடிச்சதுனால ஒரு நாள் வந்து அவங்க சொல்லிடுவாங்க, இது வந்து ஒரு ஆக்டிங் தான்ப்பா, நம்ம வந்து நடிச்சிட்ருக்கோம், இதை வந்து நம்பாத அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அந்த அவங்கள்ட்ட போய் ட்ரூமேன்ட்ட. பட் ட்ரூமேன் வந்து அதை நம்ப மாட்டார். அதுக்குள்ளே அந்த க்ரூ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. இது ஒன்று. அதே மாதிரி இவர் வந்து நடந்து போயிட்டுருக்கப்போ மேலேருந்து ஒரு லைட் வந்து கீழே விழும். ஸோ இது லைட் கீழே வந்து விழுந்த உடனே இது எப்படி வந்து, ஏன்னா சாதாரணமாக ரோட்டில் வந்து லைட் அங்கே எந்த இது கம்பமும் இல்லை, ஸோ லைட்டுக்கான ஆப்ஷனே இல்லை அப்படின்னா விழுந்த உடனே இவருக்கு ஒரு டவுட் வரும். இருந்தாலும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே சரின்னு சொல்லிட்டு போயிடுவார். எப்படி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, யாருமே வந்து யதார்த்தமாக தானே இருப்போம், நம்ப மாட்டோம்ல. சரின்னு சொல்லி இப்படி வந்து ஒரு சிக்னல் வந்து க்ராஸ் பண்ணிகிட்ருக்கப்போ அவங்க அப்பாவை பார்த்துருவார் எதேச்சியாக. பட் அவங்க அப்பா தான் இறந்துட்டார்ல, எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே அவருக்கு வந்து கொஞ்சம் டவுட் வரும், என்னடா இது நம்ம லைஃப்பில் வந்து வித்தியாசமாக நிறைய விஷயங்கள் நடக்குது, ஏற்கனவே சில்வியாவும் அப்படி சொல்லிட்டு போனான், என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டே இருக்கிறப்ப அவரோட ஃப்ரெண்டு இந்த க்ரூ வந்து பார்த்துட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ டைரக்டர் என்ன பண்ணார், அவர் ஃப்ரெண்டை அனுப்புகிறாரு, போய் அவனை வந்து பேசி அப்படியே ஒரு மாதிரி குழப்பம் பண்ணிவிடு, அப்போ தான் வந்து அவன் தெளிவாவான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்டு அனுப்பிவிட்டு, அவன் ஃப்ரெண்டு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக அவர் வந்து ஒரு படத்தில் அதே படத்தில் அவர் நடிப்பார். அப்போ உடனே அவர் போய் என்ன பண்ணுவார், என்னடா ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னா எங்கள் அப்பாவை நான் பார்த்தேன்டா அப்படின்னு சொன்னால், உங்கள் அப்பாவா, உங்கள் அப்பா எப்படி பார்த்துருக்க முடியும், உங்கள் அப்பா தான் இறந்து ரொம்ப வருஷமாச்சு, அது உங்கள் அப்பாவே இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்படியே பேசி பேசி சரி பண்ணிவிடுவார். அப்போ வந்து ட்ரூமேன் திரும்பவும் பழையப்படி அடுத்த நாள் காலையில் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு போய் மேகசின் வாங்கி இப்படியே அவரோட லைஃப் போகும். அப்படி போயிட்டுருக்கப்போ ட்ரூமேனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் டவுட் வரும். இடையில வந்து அந்த ஷோவை பார்த்துட்ருப்பாங்க இல்லையா, அதில் வந்து சில பேர் வந்து ஏன் இவன் வந்து இப்படி ஃபூலாக இருக்கா, அவனுக்கு வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் முயற்சி பண்ணுவாங்க. அப்படியே வந்து ஒரு மாதிரி கார்டெல்லாம் காட்டுறது, வந்து பேச்சுவாக்கில் சொல்லிட்டு போகிறது இதெல்லாம். பட் அவருக்கு வந்து புரியவே புரியாது, ஏன்னா அவரோட லைஃப் வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கனால புரியாது. ஸோ இவங்க அப்பா வந்து ஒரு நாள் என்ன இந்த குழப்பத்திலே இருக்கிறப்ப அந்த டைரக்டர் என்ன பண்ணுவார், சரி அவங்க அப்பாவை வந்து அனுப்பி வச்சிடலாம், நான் ஃபியூஜி தீவுக்கு போகணும், ஃபியூஜி தீவில் தான் சில்வியா இருக்கிறா, சில்வியா போகும்போதே சொல்லிட்டு போயிடுவாங்க நான் ஃபியூஜி தீவில் தான் இருப்பேன் நீ வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதனால் ஃபியூஜி தீவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ அந்த க்ரூ வந்து இவன் எப்படியோ தப்பிச்சிருவானோ அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, இவன்ட்ட முதல்ல இது ஷோ இல்லை அப்படிங்கிறத இவன் நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அதில் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு பாடலை தொடர்ந்து கேட்கலாம். இன்னைக்கு இந்த ட்ரூ மேன் ஷோ திரைப்படத்தோட விமர்சனம் கேட்டுகிட்டே இருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, இது மணி ஒன்று மலர் ஒன்று.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க. 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு
1: சொல்லுங்க.
2: இந்த படம் 1998 ரிலீஸ் ஆன இந்த மூவி. இது சரி, இந்த மூவியில் வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ இவருக்கு டவுட் வரும்போது ஒரு டைம் கார் எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ணி போயிடுவார். அப்படி போகிறப்போ என்ன ஆகும்னா, அந்த அந்த ஒரு பிரிட்ஜ் அவர் வந்து தாண்ட மாட்டார் இல்லையா, அது டிரைவ் கூட பண்ண மாட்டார். அந்த பிரிட்ஜ் மேலே வந்து தண்ணிக்கு பயந்துட்டாலும் கண்ணை மூடிட்டே ஓட்டிடுவார். ஸோ ஓட்டிட்டு போகிறப்ப அங்கே உள்ள நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த க்ரூ அவங்களுக்கு ஒரு க்ரூ வச்சுருப்பாங்களே, இவன் இதை தாண்டவே மாட்டானே, இங்கே தான் வந்து அவங்களுக்கு நிறைய கேமராஸ்லாம் வச்சுருப்பாங்க, ஸோ இங்கே போகாத, இங்கே ஸ்ட்ரோம் வரப்போகுது அப்படின்லாம் வந்து நிறையா அவருக்காக அவர் ட்ரைவ் பண்ணி ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இடையில போய் அந்த

போலீஸ் வந்து நிறுத்துவாங்க. ஸோ இது எல்லாம் இந்த படத்தில் வர்றது எல்லாமே செட்டப்பாக தான் இருக்கும். ஸோ நிறுத்துவாங்க, போலீஸ் நிறுத்தினோடனே அவர் என்ன சொல்லுவார்னா, இல்லை எனக்கு இங்கே போயே ஆகணும் அப்படிம்பாரு. இல்லை நீங்கள் இதை தாண்டி போக முடியாது, காட்டில் வந்து தீ பரவிருச்சு, ஸோ இதை தாண்டி நீங்கள் போகவே கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுவார் இவர் வந்து, இதுக்கிடையில் வந்து இவருக்கு டவுட் வந்துடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே போ, அந்த போலீஸ் சொல்கிறப்ப இந்த காட்டில் வந்து தீ பிடிச்சிருக்கு, ஸோ இங்கே டிரைவ் பண்ணிட்டு போக முடியாது, ட்ரூமேன்னு சொல்லிடுவார். எப்படி வந்து ஒரு போலீஸ், அந்த ரேண்டமான போலீஸ் அவருக்கு வந்து என்னோடய பேர் தெரிய வாய்ப்பே இல்லை, இவருக்கு எப்படி என்னோடய பேர் தெரியுது அப்படின்னு டவுட் வந்தோடனே உடனே கார்லேருந்து இறங்கி ஓட ஆரம்பிச்சிருவார். அவரை நாலஞ்சு பேர் பிடிச்சி கொண்டு போய் வீட்டில் போடுவாங்க. ஸோ இது வந்து அவருக்கு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் வந்து அவருக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக இது ஏதோ நம்மளை சுற்றி நடக்குது, இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இல்லை, நம்ம லைஃப்பில் ஏதோ வித்தியாசமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணும். தோன்ற சமயத்தில் அடுத்த நாள் வந்து அவங்க அப்பாவை அனுப்பி வைப்பாங்க. சரி, இது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவனோட நண்பன் அனுப்பி வச்சு சடனாக போய் அவனை வந்து பேசி, எப்போவுமே அவனோட நண்பனை தான் வந்து அங்கே ஒரு டூல் மாதிரி வச்சுருப்பாங்க. ஏதாவது அவன் லைஃப்பில் பிரச்சனை வருது, ஏன்னா அங்கே வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க இல்லையா, அந்த லைவை பார்த்துட்ருக்க ரசிகர்களுக்கு வந்து அந்த லைவ் வந்து அவங்க பார்க்கணும், அவனோட லைஃப்பை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டேரக்டர் வந்து, சரி அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, நீ போய் உடனே வந்து அவனை பார்த்து என்னென்னு பேசுன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் அனுப்பி வைப்பாங்க. ஸோ இன் பிட்வீன் இதுக்கு இடையில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்பா வந்து, எனக்கு வந்து நான் வந்து இவ்வளோ நாள் வந்து அம்னீஷியாவில் இருந்தேன், அதனால் நான் இப்போ ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை அனுப்பி வைப்பாங்க. அவங்க அப்பா வந்தோடனே அவனுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிடும், சரி நம்மளோட லைஃப் நல்லதாக போயிட்டுருக்கு போல திரும்பவும் நம்புவான். ஸோ இப்படியே போயிட்டுருக்குமா. ஸோ இதுக்கிடையில் வந்து சில்வியாவோட ஞாபகம் அப்பப்போ இவருக்கு வந்துட்டே போகும். ஸோ எப்படியாவது அந்த ஃபிஜி தீவுக்கு வந்து நான் கண்டிப்பாக போயிடணும், அதை வந்து அந்த தீவை பற்றி நிறையா விசாரித்து வைப்பார். ஸோ இங்கே டைரக்டருக்கு என்னென்னா, எப்படியும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த நாள் காலையில் அவர் காலையில் இந்த டைமுக்கு எந்திரிச்சுடா, நீ இன்னும் எந்திரிக்கலேன்னு சொல்லி உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த லைவ் பார்த்துட்ருக்கப்ப அந்த டைரக்டர்ஸ் வந்து சொல்கிறாரு, என்னாச்சு அவன் இன்னும் எந்திரிக்கல, ஸோ எல்லாருமே வந்து என்ன என்ன, ஏன்னா ஒரே சீன் டிவியில் போயிட்டுருக்கு, அவன் தூங்குற சீனை மட்டும் காமிச்சிட்ருக்காங்க, இது எப்படி வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே அவன் ஃப்ரெண்டை அனுப்புவாங்க. போய் பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, சும்மா ஒரு செட்டப் மட்டும் படுத்துருக்க மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு ட்ரூமேன் வந்து கிளம்பிடுவார். ட்ரூமேன் வந்து கிளம்பி இந்த ஃபிஜி தீவுக்கு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் முதல்ல, நான் ஃபிஜி தீவுக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போவார். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம எங்கேயும் காதல் திரைப்படத்துலேருந்து பாட்டு கேட்டுட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். நரேஷ் ஐயர், முகேஷ், கோபால் ராவ், மகதி ரேனி நான் பாடின இந்த பாட்டு கேட்கலாம்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
0: மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்னைக்கு இது ட்ரூ மேன் ஷோ அப்படிங்கிற இந்த திரைப்படத்தை பற்றி நம்ம கேட்டுட்டே இருக்கோம். ஓகே, ஸோ இவர் வந்து அங்கே ஃப்ரெண்டு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட உடனே டைரக்டர்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, அந்த க்ரூக்கே வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா இதை வந்து லைவ் பார்த்துட்ருக்காங்க, இப்போ என்ன சொல்கிறது மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடுறப்ப போய் முதல்ல போய் எல்லோரும் தேடுங்கன்னு சொல்லி எல்லோரும் வந்து போய் தேடுவாங்க. அந்த ஊர் ஃபுல்லாகவே க்ரூ தான், ஏன்னா எல்லாருமே நடிக்கிறாங்களே, ட்ரூமானை தவிர அந்த ஊரில் எல்லாருமே நடிக்கிறாங்க, அதனால எல்லாருமே போய் தேடுவாங்க. போய் தேடுறப்ப வந்து இவர் வந்து ஒரு போட் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பார் ட்ரூமன். ஸோ இவர் வந்து இங்கே நான் வந்து கண்டிப்பாக இந்த ஊரை விட்டு வெளியே போகிறேன், எனக்கு இங்கே எல்லாமே மர்மமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பார். அப்படி போகிறப்ப என்ன ஆகுது, இந்த டைரக்டர் என்ன பண்ணுறாரு, ஏய் ஸ்ட்ரோம்லாம் கொண்டு வந்து ரெடி பண்ணு, ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்ட்ரோம்லாம் வந்து ரெடி பண்ணு, ஏன்னா அவன் வந்து இந்த இடத்துல தப்பிக்கக்கூடாது, அவன் வந்து திரும்ப வந்து எப்படியாவது இங்கே வந்துடணும், எந்த நம்ம ஷூட் பண்ணுற ஏரியாவுக்கு அவன் வந்துடணும், இதை தாண்டி அவன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். இதுக்கடையில் அவரோட அசிஸ்டன்ட் சொல்லுவார், எங்கேயாவது இறந்து இது போயிட போகிறான், ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ டிஆர்பி ரேட்டிங் வந்து நம்மளோட ஷோக்கு அதிகமாக இருக்குதுன்னு அந்த ரேட்டிங்காக தான் சொல்கிறேன், அவன் வந்து இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ எல்லோரும் மக்கள் எல்லாமே இதுக்கடையில் சடனாக வந்து லைவை வந்து ஆஃப் பண்ணிவிடுவாங்க, ஏன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாததுனால டைரக்டர் வந்து இது வரைக்கும் அவரோட லைஃப்பில் குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள இந்த ட்ரூமேனோட லைஃப்பில் ஒரு நாள் கூட அந்த டெலிகாஸ்ட் வந்து ஆஃப் பண்ணவே இல்லை. அதனால வந்து இப்போ ஆஃப் பண்ணோன்னா மக்கள்லாம் கொந்தளிச்சிருவாங்க, ஐயோ என்ன நடக்குது அங்கே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம போட்டாகணும், ஏன்னா நிறைய பேர் வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்களோட லைவுக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா லைவ் ஆன் பண்ணிடுவாங்க திரும்ப.

சையர் வந்து போட்டில் வந்து போயிட்டுருக்காரு. இவர் போட்டில் போயிட்டே இருக்கிறப்ப கொஞ்சம் இடத்துக்கு ரொம்ப தூரம் அவர் போகிறாரு. ஸ்ட்ரோமெல்லாம் வந்து இந்த அசிஸ்டன்ட் சொன்ன உடனே ஸ்ட்ரோமை நிறுத்திடுவாங்க, ஏன்னா இதெல்லாமே செட்டப் தானே. எல்லாத்தையும் நிறுத்தினவுடனே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். இவர் அப்படியே செயல் பண்ணி போயிட்டே இருக்காரு போட்டில். ஒரு இடத்துல போனவுடனே ஒரு செவர் மாதிரி இருக்கும், ஒரு செவரு வந்து ஒரு இப்படி தட்டுனா சவுண்டு கேட்கும். என்ன இது, நடுக்கடலில் இப்படி ஒரு செவரா அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன பண்ணுவார், மேலே ஏறி ஸ்டெப் ஏறி அப்படியே நடந்து போவார். நடந்து போகிறப்ப தான் வந்து டைரக்டர் வந்து லைவாக பேசுவார், ட்ரூமேன் நீ வந்து இப்போ நான் பேசுகிறது உனக்கு கேட்கும், அதே மாதிரி நீ பேசுகிறத நாங்கள் இவ்வளோ நாள் கேட்டுட்ருந்தோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன உடனே அப்போ அவருக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோம் நம்ம இப்போ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா அவர் அப்போ தான் வந்து தெரியும், ஸோ இது வந்து லைவ் ஷோ, நம்மளோட வாழ்க்கையே வந்து இவங்க வந்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க, நம்மளோட வாழ்க்கையை உலகமே பார்க்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வரும். ஸோ புரிய வரும்போது அந்த ஸ்டெப்ஸில் ஏறி அவர் நடந்து போகிறப்ப அங்கே ஒரு டோர் இருக்கும், அந்த டோரில் நின்றுட்டு அந்த டைரக்டர் சொல்லுவார், நீ இந்த சைடு திரும்பி ஸ்டெப் வழியாக கீழே இறங்கி வந்தீங்கன்னா இப்போ நீ வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை இப்போ நல்லா தானே இருக்குது, நீ இந்த வாழ்க்கை வாழலாம், இல்லை இந்த லைஃப் வேணாம் எனக்கு, நான் வந்து நடிக்க என்னையை வந்து யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சின்னா நீ இந்த டோரை திறந்து வெளியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த படத்தோட கிளைமேக்ஸ். அதுக்கப்புறம் அவர் எங்கே போகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த ட்ரூமேனோட கதை. ஸோ நிறைய பேர் இந்த படத்தை பார்க்குறப்ப வந்து நிறைய, ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம படம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு ஷோ தான். அதனால தான் இந்த படத்தோட பேர் த ட்ரூமேன் ஷோ. ட்ரூமேன்கிறது அவரோட பேர், ஆனால் அந்த படத்தோட பேர் வந்து ட்ரூமேன் ஷோங்கிற மாதிரியே அமைஞ்சிருக்கும் இந்த படம். 1998 வந்து ஒரு அமெரிக்கன் காமெடி ட்ராமா, பீட்டர் வெய்ர் வந்து இந்த படத்துக்கு வந்து கதையை எழுதியிருப்பார். தென் இந்த படத்தை வந்து ஆண்ட்ரூ நிக்கோல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். ஜிம் காரியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இந்த படம் இருக்கும்.

சிறுத்தை திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டீங்க, உதித் நாராயணன் சுர்மிகி ரோஷன் பாடியது. இன்னைக்கு மணி ஒன்று மலரொன்று நிகழ்ச்சியில் த ட்ரூ மேன் ஷோ திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவர் எங்கே போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதவை திறந்து என்னை இவ்வளோ நாள் நடித்தது போதும் ஐயா, என்னோடய ஷோவை எல்லாரும் பார்த்தது போதும், நான் இனி வந்து என்னோடய வாழ்க்கையை வந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கதவை திறந்து வெளியே போகிறது தான் இந்த கதை. ஸோ இன்றைக்கி வந்து த ட்ரூ மேன் ஷோ அப்படிங்கிற ஒரு படத்தோட விமர்சனம் கேட்டோம். இன்னொரு படத்தில் சந்திக்கலாம். நான் நிகழ்ச்சியில் இதுவரை உங்கள் கூட பூஜா. ஸ்டேட் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாக்கும்.

திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் 10வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். நார்வே உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கும் பிரதமர் நாளை 3வது இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டிலும் பங்கேற்கிறார். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று அந்நாட்டு மன்னர் ஹரால்ட் மற்றும் அந்நாட்டு பிரதமர் ஜோனஸ் கஹரியும் சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டிலும் அவர் உரையாற்றுகிறார். தூய்மை, பசுமை தொழில்நுட்பம், கடல்சார் பொருளாதாரம் உள்ளிட்டவைகளை முக்கிய நோக்கமாக கொண்டு பிரதமரின் இந்த நார்வே பயணம் அமைந்துள்ளது. முன்னதாக தமது ஸ்வீடன் பயணத்தை முடித்துக்கொண்டு நார்வே புறப்பட்ட பிரதமர் இந்தியா ஸ்வீடன் இடையிலான இருதரப்பு உறவுகள் தமது பயணத்தின் மூலம் புதிய எழுச்சி பெற்றுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். வரும் 5 ஆண்டுகளில் இருநாட்டு வர்த்தகம் இருமடங்காக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அரசுமுறை பயணமாக வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். இந்த இரு நாடுகள் இடையிலான நட்புறவை விரிவுபடுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை தாம் ஆவலுடன் எதிர்நோக்குவதாக தமது சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார். மேலும் ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், பாதுகாப்புத்துறை சார்ந்த தொழில்களை வலுப்படுத்துதல், கடல்சார் ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வது ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டுவது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக வியட்நாம் அமைச்சர் ஜெனரல் வேன் ஜியாங் உடன் இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். தென்கொரியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சருடனும் பரஸ்பர நலன் சார்ந்த சந்திப்பை அவர் மேற்கொள்கிறார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் நடைபெறும் 79வது உலக சுகாதார மாநாட்டில் பங்கேற்கிறார். உலகின் சுகாதார சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு நடவடிக்கைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. 6 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் 165 நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்களும் வல்லுநர்களும் பங்கேற்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் 20 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதிதாக பதவியேற்றுள்ள கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கேரள மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய அரசுக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை

0: கட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் குழுவினர் முதலமைச்சரை சந்தித்து மாநிலத்தில் தொழில் வளர்ச்சி மற்றும் முதலீடுகளை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்தனர். தொழில்துறை வளர்ச்சியில் இந்த கூட்டமைப்பின் பங்களிப்பை முதலமைச்சர் பாராட்டினார். சென்னை தொழில் வர்த்தக கூட்டமைப்பின் குழுவினரும் முதலமைச்சரை சந்தித்து பேசினர். இவர்களின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: பரிந்துரைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடை விடுமுறைக்கு பிறகு வரும் 1ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று தெரிவித்தார். 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணாக்கருக்கு 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான புதிய பாடத்திட்ட புத்தகங்களையும் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் வெளியிட்டார். இந்த நிலையில் முதலமைச்சர் திரு விஜயுடன் பள்ளிக் கல்வித்துறையில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்தும் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். அஇஅதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது பதவி விலகல் கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கியிருப்பதாக கூறினார். வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை அஇஅதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒன்று கூடி எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், எந்த ஒரு இயக்கத்திலும் இணையும் எண்ணம் தமக்கு இல்லை என்று தெரிவித்தார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இதையடுத்து மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி இன்று துவங்குகிறது. இந்த மலர் கண்காட்சிக்காக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 10 லட்சம் கிரைசாந்தியம், கார்னேஷன், ரோஜா ஆகிய மலர்களை கொண்டு தமிழ்நாடு வரைபடம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம்,
3: திருவள்ளுவர் சிலை, பரதநாட்டிய நடன கலைஞர், திருவாரூர் தேர்
2: உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மலர் கண்காட்சி மாடம் மற்றும் கண்ணாடி மாளிகையில் 50,000 வண்ண மலர் தொட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் 275 வகையான பல வண்ண மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. உதகையிலிருந்து
0: காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. சாலை வசதி, குடிநீர், மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உள்ளிட்டவைகள் குறித்து அளிக்கப்பட்ட மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க ஆட்சித்தலைவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சேலம் மாவட்ட புதிய ஆட்சித்தலைவராக திரு இளம் பகவத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மாவட்டத்தில் மக்கள் நலப்பணிகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு நிலைமைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாகை மற்றும் கீழ்வேளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் உளுந்து கொள்முதல் செய்யப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
4: நாகப்பட்டினம் விற்பனை குழுவின் கீழ் இயங்கும் கீழ்வேளூர், திருப்பூண்டி மற்றும் நாகப்பட்டினம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் 350 மெட்ரிக் டன் உளுந்து கொள்முதல் செய்ய அரசாணை வரப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலன் கருதி மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தரத்திற்கு 1 கிலோ உளுந்து விலை ₹78 என்ற விலையில் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற நிலத்தின் கணினி மூலம் பெறப்பட்ட சிட்டாடங்கள், ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கின் புத்தக நகல் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட அலைபேசியுடன் சம்பந்தப்பட்ட விவசாயி நேரில் வந்து ஆதார் கைரேகை பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட பதிவு மேற்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் நில உடைமை விவரங்களை வலைதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு பாபு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 21ஆம் தேதி நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். தேனி கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து தொடங்கியிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி வழங்கியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: கும்பக்கரை அருவியில் கடந்த சில நாட்களாக நீர்வரத்து இல்லாத காரணத்தால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல், வெள்ளக்கவி, பாம்பார்புரம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் தற்போது அருவியில் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கான விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: நெல்லையில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் தெரிவித்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார்.

0: நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல இன்னைக்கு வானிலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். ஈரோடில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். ஊட்டியில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸும். பாலக்காடில் அதிகமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு.
2: அண்ணலும் நோக்கினான்.

0: And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi arrives in Oslo to hold bilateral talks with his Norwegian counterpart Jonas Gahr Støre this evening. Prime Minister Modi says his Sweden visit adds new momentum to bilateral relations as both countries agree to double trade in next 5 years. Congress leader Veeru Satheesan takes oath as Keralam Chief Minister along with 20 cabinet ministers. West Bengal government approves 7th pay commission for state government employees. Union Home Minister Amit Shah flags off 400 emergency response vehicles in Raipur district of Chhattisgarh. And in IPL cricket, hosts Chennai Super Kings to take on Sunrisers Hyderabad this evening. With that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 2:15.
2: 1500க்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
3: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
2: முன்பதிவிற்கு 7418887411.

0: மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடரில் இன்று இடம்பெறுவது
1: தேசிய வெளிநாட்டு உதவித்தொகை திட்டம். வெளிநாட்டில் படிக்க விரும்பும் தகுதியான இந்திய மாணவர்களுக்காக மத்திய அரசின் உதவித்தொகை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அவற்றில் முதன்மையானது தேசிய வெளிநாட்டு உதவித்தொகை திட்டம், நேஷனல் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் NOS, மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழாக செயல்படும் திட்டம் இதுவாகும். தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மற்றும் பாரம்பரிய தொழிலாளர்கள் பிரிவை சார்ந்த ஏழை மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இளங்கலை அல்லது முதுகலை பட்டத்தில் குறைந்தபட்சம் 60% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் வயது குறிப்பிட்ட ஆண்டின் April 1 அன்று 35 வயதுக்குள்ளாக இருக்க வேண்டும். குடும்பத்தின் மொத்த ஆண்டு வருமானம் ₹8 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். QS உலக தரவரிசையில் முதல் 500 இடங்களுக்குள் வரும் புகழ்பெற்ற வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் சேர நிபந்தனையற்ற சேர்க்கை கடிதம் பெற்றிருக்க வேண்டும். வெளிநாடுகளில் முதுகலை அல்லது முனைவர் பட்டப்படிப்பு படிக்க முழு கல்வி கட்டணம், பராமரிப்பு செலவு, விசா மற்றும் விமான கட்டணங்கள் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் 30% இடங்கள் பெண்களுக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்படுகின்றன. மேலும் தேசிய வெளிநாட்டு உதவித்தொகை திட்டம் NOS பற்றிய தகவல்களுக்கு நேஷனல் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் எனும் www.nosmsje.gov.in அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம்.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடரில் இன்று இடம்பெற்றது
1: தேசிய வெளிநாட்டு உதவித்தொகை திட்டம்.

0: திரையிசை கேட்டீர்கள்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்ப்புறத்திலே. இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பு முறிவு மூட்டு மாற்று மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டி தினேஷ் ராம்குமார் அவர்கள்.
3: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
4: வணக்கம், நான் டாக்டர் தினேஷ் ராம்குமார். நான் பொள்ளாச்சியில எலும்பு முறிவு மருத்துவரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட ஸ்பெஷலைசேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, நுண்துளை அறுவை சிகிச்சை, அதாவது ஆர்த்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ட்ராமா சர்ஜரிஸ், அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி, இது எல்லாமே பண்றேன். நுண்துளை அறுவை சிகிச்சை அப்படின்னா என்ன, நிறைய பேருக்கு ஆர்த்ரோஸ்கோபி பத்தி அவேர்னஸ் இருக்காது. ஸோ இந்த ஆர்த்ரோஸ்கோபி தான் என்னோட ஏரியா ஸ்பெஷலைசேஷன், அதாவது அதுல தான் நான் ரொம்ப தனித்துவமா ட்ரெயின் ஆகி அந்த மாதிரி சர்ஜரிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த சர்ஜரியோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சின்ன ஹோல்ஸ் போட்டு கேமரா மூலியமா அந்த சர்ஜரி பண்ண முடியும். ஜாயிண்ட் அப்படிங்கிறதே ஒரு மூட்டு வழி, நமக்கு மூட்டு அப்படின்னால ரொம்ப சின்ன ஏரியா தான், அந்த இடத்துக்குள்ளேயே 4 mm 4 mm அளவு உள்ள ஒரு கேமராவை உள்ள செலுத்தி அது மூலியமா அந்த மூட்டுக்குள்ள என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே அதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதை ரிப்பேர் பண்றதுக்கான சர்ஜரி தான் இந்த ஆர்த்ரோஸ்கோபி.
5: நாங்க வந்து இந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பத்தி தெரிஞ்சிருக்கிறோம், அதே மாதிரி ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை முறைகள் பத்தி, எண்டோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை முறைகள் எல்லாம் சொல்லிருந்தோம். பட் வந்து நீங்க நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் பண்றீங்க, அதுல கேமரா விட்டு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிருந்தீங்க. இது என்ன மாதிரி காரணங்களுக்காக இந்த அறுவை சிகிச்சை பண்ணப்படுது?
4: இப்போ இந்த மாதிரி சர்ஜரிஸ், இந்த ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப வளர்ந்து வர சர்ஜரி இது. இப்போ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றி நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், பட் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இந்த டெக்னாலஜி டெவலப் ஆகிறதுனால நிறைய பேருக்கு இதை பற்றி அவேர்னஸ் இல்லை. பட் எப்போல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சர்ஜரி பண்ணும்போது விஷுவலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கண்ணால் பார்த்து அந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை சரி செய்யணும். இதுதான், என்ன தான் ஸ்கேன் பார்த்தாலும் ஸ்கேன்கிறது ஒரு நிழல் படம், ஒரு நிழலில் தான் அதை எடுக்கிறாங்க. ஸோ நிஜம் என்ன அப்படின்னே நமக்கு தெரியாது. கேமரா போட்டு உள்ளே பார்க்கும்போது தான் அந்த நிழல் அந்த நிஜமாகும், அந்த நிஜம் என்னன்னே தெரியும் நமக்கு. உள்ளே அந்த நிஜம் தெரியும் போது எந்தெந்த இடத்துல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இப்போ மூட்டு தைமானமே இருக்குது அப்படின்னா அதோட ஆரம்ப கட்டத்தில், இப்போ ஒரு பேஷண்ட் 65-70 வயசில் கம்ப்ளீட்டாக மூட்டு தேஞ்சு போய் வராங்க, பட் அதே பேஷண்ட் 45 வயசில் 50 வயசில் கொஞ்சம்

0: கொஞ்சமாக மூட்டு வலி இருக்கும்போதே டாக்டரை வந்து அணுகி, டாக்டர் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் எதிர்காலத்தில் வருமா, செக் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்கும்போது, நம்ம இந்த ஆர்த்ரோஸ்கோபி பண்ணி பார்த்தோம்னா அவங்க மூட்டில் எதிர்காலத்தில் தேய்மானம் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ கேமரா மூலிமா நம்ம அந்த மூட்டை விஷுவலைஸ் பண்ணி பார்த்து அதில் இருக்கிற மெனிஸ்கஸ், லிகமெண்ட்ஸ், ஆண்டர் க்ரூஷியட் லிகமெண்ட், போஸ்டர் க்ரூஷியட் லிகமெண்ட், அதில் இருக்கிற கார்ட்லேஜ், இதெல்லாம் என்ன ஹெல்த்தில் இருக்குது, அதை ஏதாவது நம்ம ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா மெடிசன் மூலியமாகவோ சர்ஜரி மூலியமாகவோ அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, 70 வயசு 75 வயசில் மூட்டு மாற்று சிகிச்சை இல்லாமல் வாழ்றதுக்கான ஒரு சாத்தியம்.
1: ஸோ மூட்டு மாற்று சிகிச்சையில் இந்த நுண்துளை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது எந்த வயசில் ஆரம்பிக்குது?
0: ஸோ மூட்டு தேய்மானம், மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான நிகழ்வு. இப்போ ஒரு மனிதர் பிறக்கிறார் அப்படின்னா, அவர் 25 வயசு வரைக்கும் அவரோட முழு வயது முதிர்ச்சி, அதாவது முழு வளர்ச்சியை அடைஞ்சு முடிஞ்சிடுறாரு. அந்த 25 வயசுக்கு அப்புறமா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட லைஃப்பில் அவரோட இறப்பை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்காரு. ஒரு மரமாக இருக்கட்டும், ஒரு செடியாக இருக்கட்டும், ஒரு எந்த மிருகமாக இருந்தாலுமே எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது தேய்வடைஞ்சு நலிவடைஞ்சு தான் போகும். ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு மிக்சி வாங்குகிறோம், கிரைண்டர் வாங்குகிறோம், அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாள் ஆகும்போது அது அப்படியே வேர்ன் அவுட் ஆகும், அது தேஞ்சு போகும். ஸோ இது ரொம்ப நேச்சுரல். ஸோ இது ஒரு நோயின் நம்ம எடுத்துக்க முடியாது. எப்படி கிரேஸ்ஃபுல்லாக, அதாவது நேர்த்தியாக எப்படி நம்ம வயசாகிறது? சில பேர் பாருங்கள், இப்போ கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சும்மா ஜென்ரலாக சொல்கிறோம், வயசானவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அப்புறம்லாம் சில பேர் சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் நல்லா மீன் சாப்பிட்றாங்கப்பா, அதனால தான்ப்பா அவங்க 80 வயசானாலும் சரி 90 வயசானாலும் சரி ரொம்ப கின்னுன்னு அவங்க கூட ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு சில பேர் கிராமப்புறங்களில் நம்மளோட பாட்டி தாத்தாவெல்லாம் பார்த்தோன்னா, மூட்டு மாற்று சிகிச்சையா, நான் எவ்வளோ நல்லா வேலை செய்கிறேன், எனக்கு அதில் எந்த ப்ராப்ளமுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. என்னடா இவங்கெல்லாம் இவ்வளோ நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க, நகர்ப்புறத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்ன நடக்குது, என்ன தப்பு நடக்குதுங்கிற ஒரு கேள்வியை மனசில் பயங்கரமாக எழுந்தது. அதை நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கை முறை, உணவு பழக்கம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இது போக நிறைய சூழ்நிலைகளில் சிட்டியில் இருக்கிறவங்களோட எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து அடிபடுறதுக்கோ வாகனம் மூலியமாக இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆகிறதுக்கோ அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதனால் வர பக்க விளைவுகள், கரெக்டான சரியான நேரத்தில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்காதனால கூட அவங்களோட மூட்டோட அலைன்மெண்ட் மாறிடுது. இப்போ எப்படி ஒரு காருக்கு அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம், ரெண்டு வீல் கரெக்டான அலைன்மெண்ட்டில் இருந்தால் தான் சமமாக அது தேஞ்சு போகும். ஸோ அந்த மாதிரி கரெக்டான அலைன்மெண்ட்டில் உங்கள் மூட் இருந்தால் தான் சமமான தேய்மானம் நடக்கும். ஸோ அந்த அலைன்மெண்ட் சில நேரங்களில் மாறி போகும்போது ஒரு சைடு மட்டும் அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் தேஞ்சு போகுது. இப்படி அதிகமாக தேயறப்பாக தான் வலியை உண்டாக்கி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கே கொண்டு போய் நம்மளை விட்டுருது. ஸோ இதை எப்படி தடுக்கிறது? இந்த சூழ்நிலைக்கு வராமல் நம்ம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த சூழ்நிலைக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும். சின்னதாக இருக்கும்போது, அந்த ப்ராப்ளம் ரொம்ப சின்னதாக இருக்கும்போதே டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா, அதில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன பண்ணணும், நீங்கள் சர்ஜரி மூலியமாக அதை சரி பண்ணிக்கலாமா, இந்த அலைன்மெண்ட்டை கரெக்ட் பண்ணிடலாமா அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். ஒரு 45-50 வயசில் எப்படி ஜென்ரல் ஹெல்த் செக்அப் பண்ணுறோம், ஜென்ரல் ஹெல்த் செக்அப்னா என்ன பண்ணுறோம், நேராக லேபுக்கு போகிறோம், நம்ம பிளட் எல்லாம் கொடுத்து பிளட் ரிப்போர்ட் ஒன்று வாங்குறோம், வாங்கி சாட் ஜிபிடியில் போட்டு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கி சூழ்நிலையில் அதுதான் ட்ரெண்டு. அதுவே இன்னொரு சைடில் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் நேராக உங்களை கொண்டு போய் ஒரு நல்ல ஆர்த்தோ டாக்டர்கிட்ட காமிக்கிறீங்க, அவர் உங்களை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, இல்லை உங்களுக்கு இந்தந்த அலைன்மெண்ட்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு, ஒரு எக்ஸ்ரே ஸ்கேன் எடுத்து அவாலுவேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்தாருன்னா, அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கும்.
1: இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்ககிட்ட எலும்பு முறிவு மற்றும் மூற்று மாற்று அறுவை சிகிச்சை குறித்த நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்களும் எங்களுக்காக பதில் சொல்கிறக்காக காத்துட்ருக்கீங்க. அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போம்.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் எலும்பு முறிவு மூட்டு மாற்று மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டி தினேஷ் ராம்குமார் அவர்கள்.
1: டாக்டர், இன்றைக்கி வந்து எலும்பு முறிவு அதுக்கப்புறம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கான காரணங்கள் என்ன மாதிரி இருக்கும், என்னென்ன காரணங்களால் வந்து அவங்க வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா நீராக இருக்கும் நம்மளோட காலோட எலும்பு. சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ் மாதிரி வளையிறதும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கிறதும் நடக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சிரமப்பட்டு நடக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த வயதின் காரணமாக வந்து அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு டிசீஸ்க்குமே ஒவ்வொரு காரணங்களும் ஒவ்வொரு பெயர்கள் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி என்னென்ன பெயர்கள் இதுக்கு இருக்குது, இதுக்கான சிகிச்சைகள் நீங்கள் என்ன மாதிரி கொடுக்க போகிறீங்க?

0: அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: தேய்மானத்துல பல விதங்கள் இருக்கு சரிங்களா. ஒரு விதம் எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சினைல் டீஜென்ரேட்டிவ் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இதுதான் அதோட முழு பெயர். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், வெறுமனா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, ஓஏனி அப்படின்னு ரொம்ப ஷார்ட்டா இதை சொல்லுவாங்க. இப்படி ஓஏனி அப்படின்னு சொல்றாங்கன்னா இட் மீன்ஸ் வயசாகி அவங்களுக்கு அந்த முட்டி தேயுது அப்படின்னு அர்த்தம். சாதாரண சூழ்நிலைகளில் ஒரு இளமையான வயதுள்ளவரோட மூட்டிக்குள்ளே நம்ம கேமரா போட்டு பார்த்தோம்னா பளிங்கு மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக அந்த கார்ட்டிலேஜ் இருக்கும். அந்த கார்ட்டிலேஜுங்கிற பாகம்தான் ரெண்டு எலும்புக்கும் நடுவில் உராய்வு ஏற்படுத்தி நம்மளால் நடக்க முடியுது. அந்த உராய்வு தன்மை கம்மியாக இருக்கிறதுக்காக தான் உள்ளே ஒரு ஆயில் இருக்கும், சைனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். அந்த ஆயில் வந்து எப்படி காருக்கு மோட்டர் ஆயில் ஸ்மூத்தாக அந்த இன்ஜின் ரன் ஆகிறதுக்கு, அதே மாதிரி இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து அந்த மூமெண்ட் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். இப்போ வெள்ளையாக அந்த கார்ட்லேஜ் இருக்கிற வரைக்கும் அது ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். வயசாக ஆக சினைல், சினைல் அப்படின்னா வயசாகிறதுன்னு அர்த்தம். டீஜென்ரேட்டிவ்னா தேய்மானம். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது தான் அந்த டிசீஸ் பேர். வயசாக ஆக அதோட கலர் மாறும், கலர் மாதிரி மெதுவாக எல்லோ கலர் ஆகும். ஸோ வென் யூ சி அன் எல்லோ கலர்ட் கார்ட்லேஜ், நான் கேமரா போட்டு பார்க்கும்போது பார்ப்போம் எல்லோ கலர் கார்ட்லேஜ்னா இது இயற்கையாக நேச்சுரலாக நடக்கிற தேய்மானம் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி இயற்கையாக நடக்கிற தேய்மானம் இல்லாமல் நிறையா சூழ்நிலைகளில் அவங்க கார்ட்லேஜ் வெள்ளையாகவே இருக்கும், ஆனாலும் அது தேஞ்சு போயிடும். அதுக்கு பேர் தான் இந்த வேரஸ் வால்கஸ் டிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சைடு மட்டும் தேயும், கால் எக்ஸ் மாதிரி வளைஞ்சிருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் சிறு வயதில் காலில் அடிபட்டு அந்த அடிபட்டதை கரெக்டாக ட்ரீட் பண்ணாமல் விட்டால் அந்த மாதிரி வளைஞ்சு போகுது. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் மரபணு. எப்போவுமே மரபணு அப்படின்னா ஐயோ அது புரியாத புதிர்ப்பா, எதையாவது கேட்டால் இந்த டாக்டருங்க உடனே அவங்க ஜெனட்டிக்ஸ் தான் ப்ராப்ளம், மரபணுவில் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதுலேருந்து தப்பிச்சிடுறாங்க. என்ன தான் இந்த மரபணு, இதுக்கு என்ன தான் தீர்வு, என்ன தான் இதை வந்து வெல்லவே முடியாதா, ஜெனட்டிக்ஸுங்கிறாங்க, சுகருனா ஜெனட்டிக்ஸுங்கிறாங்க, இதுனா கப்சோரியசிஸ்க்கு தோளில் பிரச்சனைனா ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க, என் முன்னோர்கள் என்ன தான் பண்ணாங்களோ அப்படின்னு நம்ம எப்போவுமே நம்மளுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நானும் இதை யோசிப்பேன், என்னடா இது வந்து ஒரு விதியா அப்படின்னு. இந்த விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே எழுந்துரும். அப்புறம் நான் இதை பற்றி நிறைய படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன், ஆமாம் உறுதியாக மதியால் இந்த விதியை வெல்லலாம். எப்படி வெல்லலாம் அப்படின்னா நம்மளோட என்ன நெகட்டிவ்ஸ், நம்ம மரபணுவில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு முதல்ல நமக்கு தெரியணும். நம்ம தாத்தா பாட்டி உறவினர்கள் அம்மா அப்பா அவங்களோட மூதாதையர்கள் இவங்களாம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னு சும்மா ஜென்ரலாக வீட்டில் கேட்டாலே சொல்லுவாங்க. ஆமாப்பா உங்கள் கொள்ளு தாத்தாவுக்கு கால்லாம் வளைஞ்சிருந்தது, அவர் அப்படியே தான் நடந்துட்டு இருந்தார், என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆமாடா ஓ நம்ம வாழ்க்கையில் முன்னோர்கள் எல்லாருமே இந்த மாதிரிலாம் தொந்தரவோடு வந்திருக்காங்கன்னு. அதை தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, அப்போ இதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம். ஸோ என்னோட கால் வேரஸாக போய் மீடியல் கம்பார்ட்மெண்ட் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வரக்கு சான்ஸ் இருக்கு, சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம உணவு பழக்கத்தை கரெக்டாக கரெக்ட் பண்ணி நம்மளோட முட்டி அந்த மாதிரி வளையாமல் இருக்கிற மாதிரி நம்மளோட போன் டென்சிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணிடணும். இன்னைக்கு காலகட்டத்தில் போன் டென்சிட்டினா என்ன, அதை நம்ம பார்க்கணுமா வேணாமா, இது என்ன தான் இது அப்படிங்கிற அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. இன்ஃபேக்ட் சில ஆய்வு முடிவுகள், ரொம்ப சமீபமான ஆய்வு முடிவுகள், ஸ்வீடன் யூகே யூஎஸ்னு எடுத்த ஆய்வு முடிவுகள் என்ன சொல்கிறாங்கன்னா முட்டி தேஞ்சு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் தான். அதாவது டென்சிட்டி, உங்களோட எலும்போட ஸ்ட்ரென்த் பலம் கம்மியாகிறது தேய்மானத்துக்கு ஒரு முக்கிய காரணம். ஒரு பக்கம் மட்டும் கம்மியாகும், ஒரு பக்கம் மட்டும் கம்மியாகிறது எப்படின்னு அங்கே ஜெனட்டிக்ஸ் வந்துடுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எந்த பக்கமுமே கம்மியாக கூடாது, டென்சிட்டி நார்மலாக தான் இருக்கணும். அந்த டென்சிட்டி நார்மலாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்பர் ஒன் மெக்கனோ ரிசெப்டார்ஸ் அப்படின்னு நம்ம காலில் ஃபுல்லாக சென்சர்ஸ் இருக்கும் எலும்பு மேலே ஃபுல்லாக. அந்த சென்சர் என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி நடந்து போகிறோம் அப்படின்னா இந்த பையன் நடக்கிறான்ப்பா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை மூளைக்கு அனுப்பிவிடும். அந்த மூளைக்கு அனுப்பி விடுற இன்ஃபர்மேஷன் எதுக்குன்னா மூளையில் பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்கும், பிட்யூட்ரி கிளாண்ட் தான் ஹார்மோன் சென்டர். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, எந்த இடத்துக்கு எவ்வளோ சாப்பாடு போகணுங்கிறத தீர்மானம் பண்ணுறவங்க. இந்த மெக்கனோ ரிசெப்டர்ஸ் வச்சு இவங்க நிறையா நடக்கிறாங்க, காலுக்கு பலம் வேணும் அப்படின்னு சொல்லி உடம்புல இருக்கிற மினரல்ஸ் கால்சியம் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் ப்ரோட்டீன் இது எல்லாத்தையும் அந்த தேவைப்படுற எலும்புக்கு அதை அனுப்பி வைக்கும். ஸோ இப்போ அங்கே அனுப்புறதுக்கான வழி நமக்கு தெரிஞ்சிருச்சு, இது போகணும்னா உடம்புல அந்த ஊட்டச்சத்து இருக்கணும், அதுக்கு நம்ம கரெக்டாக சாப்பிடணும், சாப்பிட்டா அந்த ஊட்டச்சத்து வந்துடும். சாப்பிட்ற பொருள் செரிக்கணும் கரெக்டாக, வயிறு நல்ல ஸ்டேட்டில் இருக்கணும், எல்லாமே ஒன்றோட ஒன்று இணைஞ்சது தாங்க. உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளும் சீராக ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். இந்த ஆரோக்கியத்தோட சீக்ரெட் தான் நமக்கு தெரிஞ்ச வயசானவங்கெல்லாம் எப்படி ரொம்ப ஆரோக்கியமாக

0: அவங்களாம் எப்படி ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களும் மூதாதையர்களும் கஷ்டத்தில் தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கும் ஆஸ்டியோபதி சித்த நோயெல்லாம் இருந்திருக்கும். அவங்க அதை மதியாலையும் அவங்களோட வாழ்க்கை முறையாலையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறது நம்ம யோசிக்கலாம்.
1: தொடர்ந்து நம்ம நடந்துட்டு இருக்கிறதுனால தேய்மானம் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ வாக்கிங் எல்லாம் நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், தினமும் காலையில் வந்து நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க, ஈவினிங் டைம் வாக்கிங் போகிறாங்க, சில பேர் தன்னுடைய வேலைக்கு கூட நடந்தே போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நார்மலாக நம்ம நடக்கும்போது கூட இந்த மாதிரி தேய்மானங்கள் ஏற்படுங்களா, இல்லை வந்து என்னதான் இதுக்கான தீர்வாக இருக்குங்க?
0: பொதுவான கருத்து தான் இது, நமக்கு வந்து நடக்கிறது நடந்தால் தேய்மானம் ஆயிரும். ஐயோ டாக்டர்கிட்ட போனோம்னா என்ன சொல்லுவார், படியேறாதீங்கப்பா, படி ஏறினீங்கன்னா முட்டி தேஞ்சு போயிடும் அப்படிம்பாங்க. நம்மளும் அதேமாதிரி அப்படியா டாக்டர்னு கேட்டுட்டு படி ஏறினா முட்டி பயங்கரமாக வலிக்கும். அதே மாதிரி சரி வாக்கிங் போல, இந்த சுகர் டாக்டர்னு சொல்லுவார், வாக்கிங் போங்கடா அப்போதான் உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகும் பாரு. வாக்கிங் போனால் முட்டி வலிக்கும், டாக்டர் போய் கேட்டால் முட்டி வலிக்குதா வாக்கிங் போகிறீங்களா, ஐயோ முட்டி தேஞ்சு போயிடும் வேணாம் அப்படிம்பாங்க. நமக்கு என்னடா இந்த பக்கம் போனால் பொதகுழி, அந்த பக்கம் போனால் பாதாள சாக்கடை, என்னதான் நடக்குது, என்னதான் நம்ம பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய மித் பஸ்டிங்காக இருக்கணும். நடந்தா வாக்கிங் போனால்

0: அப்போதான் உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகும் பாரு. வாக்கிங் போனால் முட்டி வலிக்கும், டாக்டர் போய் கேட்டால் முட்டி வலிக்குதா வாக்கிங் போகிறீங்களா, ஐயோ முட்டி தேஞ்சு போயிடும் வேணாம் அப்படிம்பாங்க. நமக்கு என்னடா இந்த பக்கம் போனால் பொதகுழி, அந்த பக்கம் போனால் பாதாள சாக்கடை, என்னதான் நடக்குது, என்னதான் நம்ம பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய மித் பஸ்டிங்காக இருக்கணும். நடந்தால் வாக்கிங் போனால் முட்டி தேஞ்சி போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஓப்பனாக சொல்கிறேன், கண்டிப்பாக நடந்தால் தேயும், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா, நான் சொன்ன மாதிரியே தான் இயற்கையே என்ன சொல்லுது, நம்ம எந்திரிச்சு பிறந்து வளர்ந்து 25-30 வயசுக்கு அப்புறமா நம்ம உடம்பை பயன்படுத்த அது நலிவடைஞ்சிட்டே தான் போகும். ஸோ சீக்ரெட் என்ன அப்படின்னா, அதை தேய விடாமல் தடுக்கிறது கிடையாது, எந்த அளவுக்கு தேயுதோ அந்த அளவுக்கு அது ரிப்பேர் ஆயிடணும், அந்த தேய்மானத்தை தாங்குற அளவுக்கு அந்த எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ கார்ட்டிலேஜ், அதாவது தேய்மானம் ஆகிறது என்ன கார்ட்டிலேஜ்னு சொல்லுவோம், கார்ட்டிலேஜ்னு நான் சொன்னேன்ல, வெள்ளை கலரில் பழிங்கு மாதிரி இருக்கிற சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸ் ஆரோக்கியமாக இருந்தது, அதோட பேஸ்மெண்ட் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த தேய்மானம் ஆகிறது கம்மியாகும். ஸோ அதை எப்படி நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி மெக்கானோ ரிசெப்டர் தான் ஆக்டிவேட் பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணி நல்லா ஊட்டச்சத்து சாப்பிடணும். இது எல்லா கடைசியில் எங்கே போய் முடியும் தெரியுமா, மெக்கானோ ரிசெப்டர்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும்னா நீங்கள் ஆக்டிவிட்டீஸில் நடந்து எக்ஸசைஸ் பண்ணால் தான் ஆக்டிவேட்டே ஆகும். கடைசியில் எங்கே போய் முடியும், நீங்கள் நல்லா வாக் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா தான் உங்கள் மூட்டு ஆரோக்கியமாக இருக்கும், அங்கே வந்து முடிஞ்சிடும். யாருக்கெல்லாம் நடந்தால் தேய்மானம் ஆகும் தெரியுமா, ஊட்டச்சத்து அதிகமாக சாப்பிடாம ரொம்ப கம்மியாக ஊட்டச்சத்து சாப்பிட்டு ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிட்டு வாழ்க்கை முறை ஆரோக்கியமாக இல்லாமல் ரொம்ப உட்காந்தே வேலை செய்கிற வேலை, ஆக்டிவாக இல்லாத வேலை, கரெக்டான டைமுக்கு சாப்பிடாம தூக்கம் இல்லாமல், இவங்க எல்லாத்துக்கும் தான் நடந்தால் தேயும். இந்த மாதிரி இல்லாமல் ஆரோக்கியமாக சாப்பிட்டு நம்ம உடம்பை திடமாக வச்சு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வாழ்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தால் மூட்டு தெரியாது. என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, இதே கேள்வி கேட்டாங்க, சார் என்ன சார் பண்ணுறது, இந்த டாக்டர் என்னடானா நடக்க சொல்கிறாரு, இந்த டாக்டர் என்னடானா நடக்க வேணாம்னு சொன்னார் அப்படின்னு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, டெய்லி காலையில் எழுந்திரிங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டவணை கொடுத்தேன், அது அவங்களோட உடம்புக்கு ஏற்ப கொடுத்துட்டு, அவங்களுக்கு கொடுத்த முக்கியமான டாஸ்க் என்னென்னா குறைஞ்சது நீங்கள் 5 கிலோமீட்டர் டெய்லி நடக்கணும் அப்படின்னு சொன்னேன். டாக்டர் என்ன டாக்டர் சொல்கிறீங்க, 5 கிலோமீட்டர் நடக்கிறதா, ஆல்ரெடி முட்டு தேஞ்சு போகுதுன்னு சொல்கிறாங்க, 5 கிலோமீட்டர் நடந்தால் இன்னும் அதிகமாக தேஞ்சிடாதா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், நீங்கள் 5 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா தேயும் ஆரம்பத்தில், தேய தேய கொஞ்சம் நாள் போக போக அது அப்படியே திருப்பி ரிப்பேர் ஆகி உங்களோட உணவு பழக்கத்தினால அது நல்லா ஃபில் ஆகி ஆரோக்கியமாயிரும். ஆரோக்கியம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. சப்போஸ் நீங்கள் இது தேஞ்சு போயிடும்னு சப்போஸ் நடக்காமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகும், நாளை பின்ன மூட்டு மாற்று விசிகிச்சியோ நுந்துளை விசிகிச்சியோ ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் நடக்காமல் இருந்தீங்கன்னா அதனால வர பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. ஆப்ரேஷன் பண்ணால் அதில் ஒரு நல்ல எண்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சர்ஜனாக நாங்கள் டாக்டர் என்ன பண்ணுவோம்னா, அந்த தேஞ்சு போன பாகத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு மெட்டல் இம்ப்ளான்ட் வைக்கிறோம். எங்களுக்கு அந்த மெட்டல் இம்ப்ளான்ட்டை உங்களோட எலும்போட கரெக்டாக ஃபிட் ஆகி இணைஞ்சு சேரணும். அது சேர்றதுக்கு எலும்பு ஆரோக்கியமாக இருக்கணும், மூட்டுன்னு இல்லை, ஜென்ரலாகவே எலும்பு. எலும்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் நல்லா சாப்பிடணும், ஆக்டிவாக இருக்கணும், அப்போ தான் எலும்பு சதைகளும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ எங்கள் சர்ஜரி சக்ஸஸ் ஆகணும்னாலே நீங்கள் ஆக்டிவாக உடற்பயிற்சி பண்ணால் தான் சர்ஜரியே சக்ஸஸ் ஆகும். ஸோ அப்போ டெஃபினட்டாக இந்த மித்தை இன்றைக்கி உடைச்சி, முட்டி தேஞ்சாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்க, நடங்க.
1: இன்னைக்கு வந்து உங்ககிட்ட மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை குறித்து நாங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம், நீங்களும் தெளிவான பதில்கள் எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து சில கேள்விகள் உங்ககிட்ட இருக்குங்க, அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்ப்புறத்திலே. இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் எலும்பு முறிவு மூட்டு மாற்று மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டி தினேஷ் ராம்குமார் அவர்கள்.
1: டாக்டர், இந்த நிகழ்ச்சியில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை குறித்து நீங்கள் நிறையா தகவல்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து மெயினாக வாக்கிங் போகணுமா மூட்டு தேய்மானம் ஆகுமான்னு கேட்ட கேள்விக்கு சிறப்பான ஒரு பதில் ஒன்று கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக நீங்கள் எங்களுடைய நேர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்?
2: ஸோ நான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர். ஸோ நான் முக்கியமாக என்னோடய பேஷண்ட்ஸில் பார்த்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தேய்மானம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை சரி பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த தேய்மானத்தினால வர நோய், அதனால வர கஷ்டங்கள், சர்ஜரி இதெல்லாமே தேவைப்படாம போயிடும். ஸோ இதுக்கு முக்கியமா நம்ம பண்ண வேண்டியது நம்ம உடலை நல்லா பார்த்துக்கணும். நம்ம உடம்ப நல்லா பார்த்து நம்ம மனசையும் கரெக்டா ஒருநிலைப்படுத்தி லைஃபை கொண்டு போயிட்டோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதுவுமே வராது. சில நேரங்களில் எப்படி குழந்தைங்களுக்கு வாத்தியாரோட ஒரு அரவணைப்பும் அவங்களோட வழிகாட்டுதலும் தேவைப்படுதோ, அதே மாதிரி நம்மளோட பொதுஜனங்களுக்கும் டாக்டரோட அரவணைப்பும் அவங்களோட வழிகாட்டுதலும் முக்கியமாக தேவைப்படுது. ஸோ என்ன பண்ணணும், எப்படி நான் வந்து என்னை சீர்பணிக்கிறது, எப்படி தேய்மானம் இல்லாமல் நான் பார்த்துக்கிறது, உங்கள் டாக்டர் போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.
1: இன்றைய நிகழ்ச்சியில நீங்க மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை குறித்து சொல்லிருந்தீங்க. வரக்கூடிய நிகழ்ச்சியில எலும்பு முறிவு சார்ந்த பல கேள்விகள் உங்ககிட்ட நாங்கள் கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்கிறோம். நேரிலே இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சி வருகிற வாரம் திங்களன்று மதியம் 2:30 ஊர்புறத்தில் நிகழ்ச்சியில் வரும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறோம் நேர்களே.
0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் எலும்பு முறிவு மூட்டு மாற்று மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டி தினேஷ் ராம்குமார் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸான இருக்கிற உணவுகளும் ரெகுலராக எடுத்துக்கணும். ரெகுலராக ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கோஹலை அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். 4வது, உடல் பருமன். வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
4: தொடர்வது 3 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் அரசு முறை பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே சென்றடைந்தார். ஆஸ்லோ விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச அளவில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவி வந்த போதிலும் நாடு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி 72,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜனின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். இருமொழி கொள்கைதான் தாவிக்காவின் நிலைப்பாடு என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாநில உரிமைகளை திமுக காக்கும் என்று அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆனைமங்கல செப்பு பட்டயங்கள் மீண்டும் கிடைத்திருப்பது தமிழர்களுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்றும் இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார். அஇஅதிமுகவிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு செம்மலை அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செபக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஹாக்கி போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு 3வது ஹாக்கி போட்டி இன்று போபாலில் நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சலோ டிமாலினர் இணை வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
2: முன்பதிவிற்கு 7418878741.

நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். நிலையத்தில் நேரம் 3:02 சொல்லிட்டு இருக்கும் போதே 3 போச்சுங்கிற மாதிரி இருக்கு. எஸ், இனி இணையலாம் ஏதாவது டீ டைம் லெசனர் சாய்ஸ் உங்களோட விருப்பப்பாடுல கேட்டு ரசிக்கக்கூடிய அழகான நிகழ்ச்சி. 59களில் இருந்து 69களில் வரையில இருக்கிற பாடல்களை, திரைப்படங்களில் இருக்க பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேரில் அழைத்து உங்களோட விருப்பப்பாடலை கேட்கணும் அப்படின்னா 2311 6312 2311 7046 இந்த எங்களோட 0422 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னை சேர்த்துட்டு அழைத்து உங்களுடைய விருப்பப்பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜே யாகேல்.

0: டிஜிஎம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. திருப்பூர் கனக்கம்பாளையம், கவிதா இளங்கோவன்.
0: கவிதா இளங்கோவன், பாடல் கேட்டுருங்க.
1: சங்கே முழங்கு திரைக்காக ஒரு நல்ல பாடல் கொடுங்கம்மா. வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி.
0: நன்றி நன்றி. நேர்களுக்கு ஒரு நினைவூட்டல், 50 to 69 வரையிலான திரைப்படங்கள்ல இருந்து பாடல் கேட்கணும். இப்ப வந்து என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடல் முதலாவது ஒரு நேர் கேட்டாங்களே, அவங்களுடைய ஆசைக்காக பாடல் இதோ.

0: 1500க்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418878741.

டிடிஎம் நிகழ்ச்சியில பாடல் கேட்டீங்க. சாரதா திரைப்படத்திற்காக இந்த பாடல விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. கணபதியில இருந்து மாலதி நிகழ்ச்சியில தொடரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், நிகழ்ச்சியில இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நாமக்கல் மாவட்டத்தில இருந்து சவுந்தரராஜன். கொஞ்சம் சத்தமா பேசலாமே. ஓகே ஓகே ஓகே, என்ன பாடல் வேணுங்க? நிச்சயதாம்பலம்ல இருந்து. சரி, கண்டிப்பா உங்களுக்காக பாடல். ஏதோ நன்றி இணைப்புல நின்றதற்கு.

0: அழகான பாடல்களை கேட்டு வச்சிட்டு இருக்கோம். இது டீ டைம் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில தொடரக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், நான் வந்து பாண்டிச்சேரியில இருந்து சிவரஞ்சனி பேசுறேன்.
0: சிவரஞ்சனி?
1: எஸ்
0: ஓகே, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: நீங்க பேசுறது, நீங்க பாட்டு போடுறது எல்லாமே சூப்பரா இருக்கும் மேம். கீப் இட் அப்.
0: தேங்க் யூ, தேங்க் யூ, நன்றி. உங்களுடைய விருப்ப பாடல் கேட்டுருங்க.
1: விருப்ப பாடல் வந்து அன்னை படத்துல இருந்து அழகிய மிதில்லை நகரினிலே.
0: கண்டிப்பா.
1: இந்த பாட்டு வந்து என்னோட அன்பு உயிர் தோழ தோழியர்கள் வந்து பாத்தீங்கன்னா திரு ராஜேஷ், அப்புறம் வந்து ராஜேஸ்வரி அவர்கள், புவனேஸ்வரர் அவர்கள், முருகன், சிவலிங்கம், இவர்களுக்காக இந்த பாட்டு நான் அன்பா டெடிகேட் பண்றேன் உங்களுக்கு சேர்த்துதான்.
0: ஓகே, ரொம்ப நன்றி, இணைப்புல இணைந்ததற்கு நன்றி.
1: நன்றிங்க மேம்.

0: 3:25 அழகான பாடல்களை கேட்டு வச்சுட்டு இருக்கோம். எஸ் ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிற மாதிரி முத்து முத்தான பாடல்கள், அருமையான. இப்போ 3 மணிக்கு எல்லாரும் டீக்கு ரெடியாக இருப்போம், அதோட சேர்த்து இந்த பாடல்களும் உண்மையாலுமே ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: கஞ்சிமட்டியிலிருந்து சண்முகானந்தன் பேசுறேங்க.
0: சரி, என்ன பாடல் வேணுங்க?
1: பூவா தலையா படத்திலிருந்துங்க, மதுரையில் பறந்த மீன் கொடியை.
0: கண்டிப்பா பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி.

நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். கர்ப்பப்பை சம்பந்தமாக எப்படி ஹெல்த்தியாக கர்ப்பப்பையை நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு 4 டிப்ஸ். வயதுக்கு தகுந்த மாதிரி சில டைம் பிரச்சனை

0: திணைகள் வரும், கட்டிகள், ஃபைப்ராய்டு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களை மீறியும் அது வரலாம். ஓவராலாக இந்த ஹார்மோன் பேலன்ஸை வந்து நம்மள எப்படி கரெக்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ். அதில் ஒன்று வந்து ஒபிசிட்டியாக உடம்பு வெயிட் அதிகம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமான உணவு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள் அதை நீங்கள் நல்லா பண்ணினீங்கனாலே கர்ப்பப்பையினுடைய 50% பிரச்சனைகளை வந்து நம்ம வராமல் தடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கேன்சர் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மூலமாக வர்ற, இப்போ கர்ப்பப்பை வாய் கேன்சர், கர்ப்பப்பையில் வர்ற கேன்சர், சினைப்பையில் வர்ற கேன்சர், இதையெல்லாம் வந்து முன்னமே கண்டறிஞ்சு ஆரம்ப ஸ்டேஜ்லேயோ இல்லை வராமல் தடுக்கிறதுக்கோ இல்லை முறைகளையெல்லாம் நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட போய் டீட்டெயிலாக பேசுனீங்கன்னா அதுக்குரிய டெஸ்ட் எல்லாம் முன்னாடியே பண்ணிக்கலாம். வருஷம் ஒரு தடவை அதை வந்து பண்ணிட்டு நமக்கு வந்து அதை முன்னாடியே தடுத்துக்கிறதுக்குரிய இதெல்லாம் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நம்ம மனநிலையை ரொம்ப பாசிட்டிவாகவும், மற்றவர்களுக்கு உதவுற மாதிரியும், ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும், ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாமல் அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையிலையும் நம்ம இருந்தாலே அந்த உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டாக யூக்லிபிரியமாக இருக்கும் பொழுது சில வியாதிகள் வயிட்டியே பார்க்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம கர்ப்பப்பையை வந்து எப்படி டிசீஸ் வராமல் நம்ம தடுக்கிறதுக்குரிய முறைகளாக நம்ம எடுத்துக்கணும்.
1: நேர்களே, நவதாக்காஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். மூன்று மணி 31 டீ டைம்ல இணைந்திருக்கோம் நிகழ்ச்சியில இணைக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வடவள்ளியிலிருந்து பாலசுப்ரமணியம்.
1: வடவள்ளியிலிருந்து பாலசுப்ரமணியம், என்ன பாடல் வேணுங்க?
2: வானம்பாடியிலிருந்து எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன்.
1: கண்டிப்பா உங்களுக்காக பாடல காத்திருக்கு. நன்றி.
2: நன்றிமா.

0: டீ டைம் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ மேடம், நான் டிவிஎஸ் நகர்ல இருந்து சாந்திகுமார் பேசுறேங்க மேடம்.
0: சாந்திமா, என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு குமுதம் படத்துல இருந்து கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா?
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் ஏதோ காத்திருக்கு. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.

ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு பேசினேன். ஆனா படத்தை வந்து மாத்தி சொல்லி, பாட்டை மாத்தி சொல்லி கேட்டுட்டு போயிட்டாங்க. பறக்கும் பாவையிலிருந்து தான் கல்யாண நாள் பார்த்து அப்படிங்கிற பாடல் இருக்கு. இப்போ நம்ம கேட்ட இந்த பாடலானது குமுதம் திரைப்படம்.

0: மூன்று மணி 43 நிமிடம் டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ்ல இணைந்து இருக்கிறோம். நிகழ்ச்சியில தொடரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கனகரத்தினம், கனியாமூண்டி.
0: ஓகே, என்ன பாடல் வேணுங்க?
1: தாயை காத்த தனையன் என்ற படத்திலிருந்து மூடி திறந்த இமையிரண்டும் பார் பார் என்றது.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல். நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள். இசையோடு என்றும் நீங்கள் எஸ்சி டைம்ல லிஸ்னர் சாய்ஸ் நம்ம அப்படியே அழகா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தென்னமநல்லூர் ஜோதீஸ்வரன் பேசுறேன் மேடம்.
1: சென்னமநல்லூர் ஜோதீஸ்வரன், ஓகே. என்ன பாட்டு வேணுங்க?
2: எனக்கு வளர்ந்த கலை மறந்து விட்டால் அந்த பாட்டு. காத்திருந்த கண்கள்
1: கண்டிப்பா உங்களுக்காக அவர் காத்திருக்க. நன்றி.

0: 3:51 நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கங்க, நிலையத்துல எல்லாரும் சுகமா இருக்கும்.
1: நீங்க எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கறதால நல்ல ரெயின்போ எப்பவும் கேக்கஸ் ஜாம்மன் இருக்கு.
0: சரிங்க, என்ன பாட்டு வேணுங்க?
1: எனக்கு இந்த நம்ம தலைவர் நடிச்ச வேட்டக்காரன் படத்துல இருந்துங்க, உன்னை இருந்தால் உன்னை இருந்து அந்த பாட்டு போடுங்க.
0: சரி, நன்றி. இணைப்புல இணைந்ததற்கு.
1: ஆ, ஓகே மேடம்.

லக்கு நீங்கள் இந்த பாடல் வந்து கேட்கணும், விரும்பி கேட்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். 2 3 1 6 3 12 2 3 1 7 0 4 6 இந்த எங்களோட 0 4 2 2 அப்படிங்கிற முன் இணைப்பு என்ன சேர்த்துட்டு அழைத்து பேசலாம். இன்றைக்கி தான் என்னால் அழைக்க முடிந்தது, நாளைக்கு என்னால் பேச முடியல அப்படியெல்லாம் வந்துட்டு நீங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து கால் பண்ணி டீ டைமில் உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். 50 to 69 வரையிலான திரைப்படங்கள்லேருந்து விருப்ப பாடலை கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்த படங்கள்ல இருந்து பாடல்கள் வந்து இந்த கிளஸ்டர்ல நம்மளால பிளே பண்ண முடியாது. சோ அதை வந்து நம்ம முன்னாடியே சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, அவங்கவுங்க பேர் என்னவோ அந்த பேர்ல வந்து நேயர்கள் வந்து இடம்பெற்றீங்க அப்படின்னா இன்னும் மற்ற நேயர்களுக்கு அது வசதியா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வாரம் கழித்து மற்ற நேயர்களுக்கும் அதை வழிவிட்டு அவங்களுடைய பங்கெடுப்பும் இந்த நிகழ்ச்சியில இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு குடும்பமா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடி பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத நினைச்சிட்டு நீங்க இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா டீ டைம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். புது புது நேயர்கள் மற்ற இடங்கள்லருந்து வந்து அவங்களுடைய இடத்தை வந்து பிடிப்பாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு நிகழ்ச்சியில நிறைவு பாடலாம்.

0: 3:54 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு டீ டைம் நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் பங்கெடுத்தீங்க. நிறைவான நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: மீரா கணபதியில இருந்து பேசுறேன்.
0: மீரா கணபதியில இருந்து. ஓகே, என்ன பாட்டு வேணுங்க?
1: படம் வந்து கன்னிப்பெண், பாடல் வந்து அடியேண்டு அசட்டு பெண்ணே.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வர காத்திருக்கு. நன்றி இனிப்புல இணைந்திருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் வந்து இனிப்புல வந்தீங்க. நாளைக்கு டீ டைம் உங்களுக்காக வெயிட் பண்ணும்.

0: உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச அளவில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவி வந்த போதிலும் நாடு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி 72,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜனின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகத்தில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இருமொழிக் கொள்கைதான் தாவிகாவின் நிலைப்பாடு என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாநில உரிமைகளை திமுக காக்கும் என்று அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆனைமங்கல செப்பு பட்டயங்கள் மீண்டும் கிடைத்திருப்பது தமிழர்களுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்றும் இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார். அஇஅதிமுகவிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் திரு செம்மலை அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செப்பக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு 3வது ஹாக்கி போட்டி இன்று போபாலில் நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: இசையோடு என்றும் நீங்கள் தொடர்ந்து விளையாடுறதுக்கு நான் அஜய் அகில் வெயிட் பண்ணிருக்கேன். கேட் செட் கோ விளையாடுறதுக்கு இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம் அப்படிங்கறத யோசிச்சிட்டே இருங்க. நிகழ்ச்சி தொகுப்புல உங்களுடைய இன்னும் கண்டினியூ பண்ணி இந்த 1 மணி நேரம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில.

நேரம் 4 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம். வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே சென்றடைந்தார். ஆஸ்லோ விமான நிலையத்தில் அவர்

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
1: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418874111.
3: நான்கு மணி 9 நிமிடம் கெட் செட் கோ. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலா வந்துட்டு கலர், அதாவது ஆங்கிலத்துல வார்த்தைகள்லாம் கேட்டு நம்ம விளையாடுவோம். இன்னைக்கு அது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி அடுத்த ஒரு விஷயம். யூஸ்வலா நம்ம இது நான் விளையாண்டுருக்கோம் தமிழ்ல, பட் இதுக்கு இங்கிலீஷ்ல இன்னைக்கு டேர்ன் பண்ணி விளையாடுறோம். விளையாட்டா சொல்லுமா டைம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது கேக்குது. ஸோ கலர் மாற்றி விலங்குகளுடைய கலரையோ அல்ல பொருட்களுடைய கலரையோ மாற்றி நான் சொல்லுவேன், நீங்கள் சரியான கலரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி சொல்லணும். அவ்வளோதான் இன்னைக்கான விளையாட்டு. என்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் யானை அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் யானையுடைய சரியான கலரை தமிழில் சொல்லி யானை அப்படின்னு சொல்லணும். ஸோ இன்னைக்கு

0: விளையாட்டு இப்படிதான் அமைய போகுது. கால் பண்ணி நீங்க நேரலையில அழைத்து பேசலாம். 2 3 1 6 3 12 2 3 1 7 0 4 6 இந்த எங்களோட 0 4 2 2 அப்படிங்கிற முன் இணைப்பு என்ன இணைத்துட்டு பேசலாம். அப்படி இல்லை அப்படின்னா சரியான பதில்களை வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பலாம். ஒரு ஒரு நேயர்களுக்கும் ஒரு 4 கலர்ஸ் வந்து நம்ம சொல்லலாம் அப்படிங்கறது வந்து முடிவாரியுது. சோ நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம். என்ன ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களோ. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே, உங்களுடைய கரெக்டான இடங்கள்ல இருந்து எங்க கனெக்ஷன் கிடைக்குமோ அந்த இடத்துல இருந்து, நெட்ஒர்க் இருக்கிற இடத்துல இருந்து பேசுனீங்கன்னா மற்ற நேயர்களுக்கும் வந்துட்டு நம்ம வாய்ப்பு வழங்க முடியும். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் திருப்பூர் பாண்டிய நகர்.
0: அடாடா, பாண்டிய நகர்னு சொன்னோனே கட்டாயிருச்சு. பாண்டிய நகர்ல இருந்து ஹலோ வணக்கம். ஓகே, அடுத்த நேயர் வணக்கம. வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன்.
0: சரி, விளையாட தயாராயிட்டீங்களா?
2: சொல்லுங்கம்மா.
0: ஓகே, ப்ளூ ஒட்டக சிவிங்கி.
2: என்னங்கம்மா?
0: ப்ளூ ஒட்டக சிவிங்கி.
2: கிரீன், கருப்பு ஒட்டக சிவிங்கி.
0: கருப்பு மட்டும்தான் இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. வெள்ளையா மீதி? சரி, அடுத்து இன்னொரு
3: முட்டாள். புதுகார் வெள்ள வாய்ப்பு. வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். டேட், இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் சொல்லணும்.
4: நிறுத்த முட்டாளே.
3: என்ன, இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
4: ஓ, நீ புரிஞ்சிக்கிட்டல்ல? ரிலாக்ஸ்.
3: ஆனா கார்வென் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
5: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரி கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும். அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரி கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 10:30 ஒளிபரப்பாகும்.

ஹலோ ஃபிலிமில் இருந்து அழகான பாடல் கேட்டு ரசிச்சோம். நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் வந்து நிறைய லிசனர்ஸ் நமக்காக வந்து பங்கெடுத்துருக்காங்க. அவங்கள வந்து வாசிடலாம். அவங்களுடைய பேர்களை ஆலங்கொம்பு, தண்ணீர் தடம், விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெயகணேஷ் வந்து நிகழ்ச்சிக்கான வாழ்த்துக்களோட வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. கலர் சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோணமலை ஆனந்தன், தொடர்ந்து அடுத்ததாக ப்ரௌன் அப்படின்னு சொல்லி சிங்கத்தோட கலரை வந்து நமக்காக சொல்லியிருக்காங்க. மல்லைக்கவுண்டன்பாளையம், விமலா, வேணுகோபால், பூபனா அவங்க. தொடர்ந்து அடுத்ததாக வந்துட்டு மஞ்சள் சிங்கம் தான் வந்து சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கஞ்சம்பட்டி ஆர் கே சண்முகானந்த் அவங்கள தொடர்ந்துட்டு செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகர், மூக்கனூர், பச்சை முருங்கை, வெள்ளை தேங்காய் அவங்களுக்கு தெரிஞ்சதில் சொல்லிட்டாங்க கடகடன்னு. தொடர்ந்து அடுத்தது பூலப்பாளையம் ஆனந்த முருகன் வந்து சரியான கலர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ஹரி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இடியம்மை வந்து திருப்பி நமக்காக அனுப்பியிருக்காங்க. அடுத்தது கணேஷ் சிறுமுகையிலேருந்து பாண்டியநகர், சிவசங்கர், இந்திராணி நிகழ்ச்சிக்கான வாழ்த்துக்களோடு சேர்ந்து நம்மளோட இணைந்திருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழும்பங்கொண்டானிலிருந்து பதில் அனுப்பியிருக்காங்க. ரமண முதலி புதூர் பகுதியிலேருந்து சுதாகர் ஜீவா, தொடர்ந்து மூக்கனூர் சண்முகநகர், சிவகுமார், மலர்

கொடி சபரி பிரியா சரோஜினி அனுப்பியிருக்காங்க. ரைட், அடுத்தது நிகழ்ச்சியில் யாரெல்லாம் இணையணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னங்கிறத சொல்லலாம். கால் பண்ணி நம்மளோட விளையாடலாம். 2 3 1 6 3 12 2 3 1 7 0 4 6 அப்படிங்கிற இந்த முன் இணைப்பு எண், அதாவது 0 4 2 2 அப்படிங்கிற இணைப்பு எண்ணை சேர்த்துட்டு நம்ம சொன்ன நம்பர்லாம் ஒன்றா சேர்த்து போட்டு கால் பண்ணி நீங்கள் நம்மளோட நிகழ்ச்சியில் விளையாடலாம். இன்றைக்கி எப்படி போகுது நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான கலர் சொல்லி விலங்குகளுடைய கலரை வந்து நீங்கள் வந்து நமக்காக சொல்லணும். அதுதான் வந்து இன்றைக்கான விளையாட்டாக இருக்குது. முதல் நேயர் சரியாக வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. இரண்டாம் நேயரும் வந்து கரெக்டாக ரொம்ப நேரம் வந்து விளையாண்டு ஒரு 4 கலர் வந்து சரியாக சொன்னார். நிகழ்ச்சியில் அடுத்த இப்போ தான் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு புரியலை அப்படின்னா எப்படி வந்து நம்ம விளையாட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ளூ ஒட்டகச்சிவிங்கி அப்படின்னு சொன்னோம்னா அந்த ப்ளூ அதாவது நிறம் சரியாக பொருத்தி ஒட்டகச்சிவிங்கி அப்படிங்கிறத நீங்கள் சேர்த்து சொல்லணும். அதுதான் வந்து விளையாட்டு. ரெட் சிங்கம் அப்படின்னா அந்த ரெட்டுக்கு பதிலாக இங்கிலீஷில் இருக்க ஆங்கிலத்தில் அமைந்த அந்த கலருடைய பெயருக்கு பதிலாக சிங்கத்துடைய சரியான கலரை பொருத்தி சிங்கம் அப்படின்னு சொல்லணும். இவ்வளோதான் விளையாட்டு. நம்ம ரிப்பீட்டடாக சொல்லுவோம், நீங்கள் அதை கேட்டு சரியாக விளையாடணும் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கான கேள்வி நம்ம சொல்லிடலாம். அடுத்தவங்களுக்கான கேள்வி, ஸ்கை ப்ளூ எறும்பு லைட் பிங்க் வானவில். ஸ்கை ப்ளூ எறும்பு லைட் பிங்க் வானவில், இதுக்கான சரியான பதில் நீங்கள் அனுப்பலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்கள் 9585800103. 1 ரீதன்களை தொட்டுவாங்க.

0: பூவெல்லாம் முன் வாசம் பலம் காகலகான பாடல் கேட்டு ரசிச்சிங்க. தொடர்ந்து கெட் செட் கோல இணையக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் குண்டடத்துல இருந்து ரங்கநாதன் ஜி பேசுறீங்கம்மா. நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் இதயத்துல சுகமையா? விளையாட தயாருங்களா? சரிங்க, உங்களுக்கான கேள்வி, கிரீன் பட்டாணி.
1: சொல்லுங்க.
0: கிரீன் பட்டாணி.
1: பச்சை பட்டாணி.
0: பிளாக் தக்காளி.
1: சிவப்பு தக்காளி.
0: ரெட் பால்.
1: வெள்ளை பால்.
0: கிரே கத்தரிக்காய்.
1: பச்சை கத்தரிக்காய்.
0: பீச் நத்தை.
1: பச்சை பீன்ஸ்.
0: பச்சை பீன்ஸா? வித்தியாசமா இருக்கு. நான் கேட்ட கேள்விக்கும் பதிலுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனா முயற்சி எடுத்தீங்க. வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
0: அதாவது முன்னாடி சொன்ன ஒரு பதிலையும் கடைசியா இவர் சொன்னது எனச்சு புதுசா சொல்லிட்டாரு. இருந்தாலும் சூப்பரா விளாண்டாங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம். பெருமானந்தூர் டெய்லர் குமார்.
0: ஓகே, விளையாட தயாராயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆம்பர் கங்காரு.
2: கிரே கலர் கங்காரு.
0: கிரே கலர் இல்லைங்க, கங்காரோட தமிழ், தமிழ்ல இருக்க அதோடைய கலர் சொல்லணும். கிரேவா? நானே செவ்வாய் கிரகத்துல இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லக்கூடாது. அடுத்த நேருக்கு நம்ம வழி விட்டுலாங்களா? நன்றி நன்றி. ஓகே, ஸோ இப்போதான் வந்து ஒரு ஒரு ஸ்டெடியான மைண்டுக்கு வந்து இப்போ விளையாடுறக்கு எல்லாரும் தயாராகிருக்கிறீங்க. உங்களுடைய எண்களை மீண்டும் நம்ம ஞாபகப்படுத்தலாம். 2312632117046 இந்த எங்களோட 0422 அப்படிங்கிற முன்னிணைப்பை என்ன சேர்த்துட்டு நீங்கள் கூப்பிடணும். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்டிருந்தோம், அதற்கு வந்து சரியான பதில் யாரெல்லாம் இங்கேருந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். அடுத்த நேர் வரக்குள்ள அலிநகரம், எஸ் மகாதேவன், அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லிகா மந்திராசலம், பிரியங்கா பெரியவதப்பஞ்சேரியிலேருந்து கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பிங்க் வானவில், அடேங்கப்பா புதுசாக இருக்குது, கஞ்சம்பட்டி ஆர்கே சண்முகானந்த். ஓகே, அடுத்த நீங்கள் நேயர் வந்துட்டாங்க, யாருங்கிறதுன்னு பார்த்தலாம். வணக்கம்.
3: வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: திருப்பூர்லேருந்து பாலன்
0: பேசுகிறேன். பாலன், சரி, விளையாடலாங்களா?
3: ஆ, விளையாடலாம்.
0: கிரீம் கொக்கு.
3: பச்சை கொக்கு.
0: பச்சை கொக்கு எங்கே இருக்குது?
3: நீங்க சொன்ன கிரீன் கொக்குன்னு சொன்னீங்க, அதனால
0: இல்ல. கிரீம், கிரீம். நான் வந்து அதாவது இங்கிலீஷ்ல தான் வந்து வண்ணத்துடைய பெயர் சொல்லுவேன், ஆனா நீங்க பின்னாடி வர பறவைகளுடையோ அல்லது விலங்குகளுடைய நிறத்தை தமிழ்ல சரியா குறிப்பிடணும். நன்றி. வைக்கிறக்குள்ள நானே கிளம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. தொடர்ந்து நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேர், வணக்கம்.
4: ஹலோ, கோயம்புத்தூர் சிங்கநல்லூர்லேருந்து உப்படி வரைக்கும் சிவராஜுக்கு பண்ணி வரைக்கும்.
0: சரிங்க, விளையாட தயாரிட்டிங்களா?
4: ஓகே மேடம்.
0: நேவி ப்ளூ மாம்பழம்.
4: மஞ்சள், மஞ்சள் மாம்பழம்.
0: ப்ரௌன் அப்பளம்.
4: மரக்கலர் அப்பளம்.
0: மரக்கலருங்களா, புதுசாக இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. மரக்கலர் என்னவா இருக்கும்? 4:30 நிமிடத்துல தொடர்ந்து இணையக்கூடிய நேர் யார் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில

4:34 நிமிடம். அதாவது விளையாட்டுக்கு இடையில இடையில நம்ம வந்து இடியம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் அடுத்த இடியம் முன்னாடி ஒன்று சொன்னோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில் டூ பேர்ட்ஸ் வித் ஒன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் பிஸி ஆஸ் பி. இது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மிகவும் சுறுசுறுப்பாக வந்து வேலை செய்கிறது. இதை வந்து நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன எம் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிறேன்லாம் சொல்லுவாங்க, அதுக்கு பதிலாக இப்படியே தான் சொல்லி அவங்கள பாராட்டலாமே, ஆஸ் பிஸி ஆஸ் பி அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்து நம்ம விளையாட போகிற விளையாட்டில்

0: யாரெல்லாம் பங்கெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். வாட்ஸ்அப்பில் நேயர்கள் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நேயர் வந்துட்டாங்க விளையாண்டரலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மேடம், கோத்தியில இருந்து சிவகணேசன் பேசுறேன், முதல் முறையா.
0: ஓ, வாழ்த்துக்கள், நன்றி. விளையாட தயாராயிட்டீங்களா?
1: ஓகே மேடம், ட்ரை பண்றேன் மேடம். இப்போ கண்பார் எனக்கு சுத்தமா இல்ல, கேள்வி பதில் மட்டும் சொல்றேன்.
0: சரி சரி, வாழ்த்துக்கள். எமரால்டு கிரீன் கரடி,
1: கருப்பு கரடி,
0: கிரிம்சன் பாண்டா கரடி.
1: சாரி, தெரியல மேடம்.
0: கிரிம்சன், அதுக்கு பதிலா பாண்டா கரடியோட நிறத்தை குறிப்பிடணும் தமிழ்ல. ரொம்ப நன்றி இனிப்பில் இணைந்ததற்கு. ஓகே, நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சரிங்க, விளையாட தயாராயிட்டீங்களா? சரிங்க. டீல் திமிங்கலம், டீல் திமிங்கலம், திமிங்கலம். சரி, நன்றி நன்றி இனிப்பில் இணைந்ததற்கு நன்றி. சரியா வந்து அவங்களுக்கு கனெக்ஷன் இல்லாத காரணத்தினால அவங்க சொல்ற பதில் நமக்கு கரெக்டா விளங்க மாட்டேங்குது. நிகழ்ச்சியில யாரெல்லாம் எங்க இருந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தலாம். ராமகிருஷ்ணன் குளமங்கொண்டான்ல இருந்து, ஆலங்கொம்பு தண்ணீர் திடம் விஜயகுமார் மகேஸ்வரி, தொடர்ந்து கணேஷ் சிறுமுகோயில இருந்து, மல்லிகவுண்டன்பாளையம் விமலா, வேணுகோபால், பூபனா, அவங்கள தொடர்ந்து அடுத்ததா யாரு, புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், அது தொடர்ந்து தாசப்பட்டி பாலசுப்ரமணியம், ஏழு வண்ணம் வானவில் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. சூப்பர். வெள்ளிக்குப்பம் பாளையம் சங்கரேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன், கீதா நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. வியன் இளங்கோ சாமிசெட்டிப்பாளையம் பகுதியிலிருந்து, அவங்கள தொடர்ந்து அடுத்தது யாரு, வெள்ளை கொக்கு பதில் சொல்லிட்டனே அப்படின்னு சொல்லி ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து நகா அனுப்பியிருக்காங்க. துளசி நிவேதா பொள்ளாச்சியிலேருந்து, விப்ஜியார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வானவிலுக்கு அது தமிழில் நம்ம எப்படி குறிப்பிடணும் அப்படிங்கிறத யோசிக்கலாம். அடுத்தது யாரு, நிகழ்ச்சிக்கு விடை அனுப்பியிருக்காங்க சண்முகானந்த், தொடர்ந்து பாண்டியநகர் இந்திராணி. கருப்பு கரடி, வெள்ளை கரடி, நீல திமிங்கலம் அப்படின்னு சொல்லி கடைசியா சொன்ன திமிங்கலத்துக்கும் சேர்த்து பதில் அனுப்பிட்டாங்க. சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன் கருப்பு திமிங்கலம் அனுப்பியிருக்காங்க. அடடா, தப்பாச்சே, திமிங்கலம் என்ன கலர்ல இருக்கும்? மல்லிகா மந்திராஜலம் பிரியங்கா பெரிய வதப்பஞ்சேரியில இருந்து அனுப்பியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல உங்களுடைய பதில கொடுக்கலாம். சோ நிகழ்ச்சியில வாட்ஸ்அப்ல இணையற நேயர்களுக்கான கேள்வி இது. எமரால்டு கிரீன், எமரால்டு கிரீன் மரம், டீல், எமரால்டு கிரீன் மரம், டீல் ஆறு, எமரால்டு கிரீன் மரம், டீல் ஆறு. இதுக்கு நீங்கள் பதில் அனுப்பலாம். 9585800103 அப்படிங்கிற நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்களுக்கு நிகழ்ச்சியில் தொடர்ந்து

0: 4:42 ஆயாச்சு. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். யாருங்க?
1: மதுரை.
0: மதுரை, சரி, விளையாட ஆரம்பிச்சிடலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: பிரவுன் அப்பளம்.
1: சரியா கேட்கல மேடம்.
0: பிரவுன் அப்பளம்.
1: சரி. ஒயிட் அப்பளம்
0: இல்லையே. தமிழ்ல வந்து அப்பளத்துடைய நிறத்தை சொல்லி அப்பளம்னு சொல்லணும்.
1: மஞ்சள், மஞ்சள் அப்பளம்.
0: சரி, மஞ்சள் கலர் போட்டா மஞ்சள் அப்பளம், வெள்ளையா இருந்தா வெள்ளை அப்பளம். ரைட், அடுத்ததுக்கு போலாங்க.
1: சரிங்க மேடம்.
0: பர்பிள் வானம்.
1: இது மேடம்,
0: பர்பிள் வானம்,
1: நீல வானம்.
0: ஸ்கை ப்ளூ எறும்பு.
1: அதான் மேடம், நீல வானம் மேடம்.
0: அடுத்த கேள்வி, ஸ்கை ப்ளூ எறும்பு.
1: கட்டெரும்பு, கருப்பெரும்பு.
0: கட்டெரும்புன்னு சொல்லி மார்க் வந்து மைனஸ் பண்ணிடலாம், ஏன்னா அடுத்த நேரம் வெயிட் பண்றாங்களே, யோசிச்சுட்டு இருப்பாங்களே. நன்றி.
1: நன்றி மேடம்.
0: அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? அடேங்க அப்பா, நான் பேசுறது எனக்கு டபுள் டபுளா கேக்குது. கேக்குதுங்களா? வணக்கம், யார் பேசுறீங்க? சரி, இணைப்பில் வந்து சரியாக வந்து கரெக்டாக இருந்தால் தான் வந்து நீங்கள் பேசுறது எனக்கு கேட்கும், நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும், நம்ம ரெண்டு பேர் பேசுறது எல்லாருக்கும் கேட்கும். 4:44 யாரெல்லாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். நம்மளுடைய கேட்செட் கோல அடேங்கப்பா இத்தனை பேராங்கிற மாதிரி இருக்குது. பழுப்பு நிறம் அப்படின்னு சொல்லி மரம், பழுப்பு நிற மரம் அப்படின்னு மல்லிகா மந்த்ரா செல்வம் பிரியங்கா பெரியவதப்பஞ்சேரியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. பச்சை மரம், நீல ஆறு. சரி, ஓகே, நீல ஆறு சரியான பதிலா அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஸோ சண்முகசுந்தரம் அவருடைய நேரலையிலும் வந்தாங்க, தொடர்ந்து பேசியிருக்காங்க. பாரதி மகாலிங்கம் கல்விவலசிலிருந்து மரகத பச்சை மரம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. முயற்சிக்கு வாழ்த்துக்கள். பாண்டிநகர் இந்திராணி, என்னதுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில். ராமகிருஷ்ணன் கொழும்பங்கொண்டான்லேருந்து சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி, புலுப்பாளை ஆனந்தமுருகன், தொடர்ந்து ஆலங்கொம்பு தண்ணீர்த்தடம் விஜயகுமார், உமா மகேஸ்வரி அனுப்பியிருக்காங்க. அடுத்தது யார், விமலா பொள்ளாச்சியிலிருந்து விஎன் இளங்கோ சாமி செட்டிப்பாளையம், கோணமலை ஆனந்தன், பழுப்பு மரம், நீல ஆறு, மஞ்சள் அப்பளம் அப்படின்னு சொல்லி கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் அனுப்பியிருக்காங்க. நிகழ்ச்சியினை

0: அடுத்த நேயர் வணக்கம். சரி, இணைய இருக்கலாம், டைம் இல்லைங்க, நாங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோனல் பக்கம் வாயிலாக யாரெல்லாம் எங்கிறது மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து உங்களோட பதில்களை கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். என்ன பண்ணணும்னா, இந்த எங்களுக்கு கால் பண்ணணும், 2 3 1 6 3 12 2 3 1 7 0 4 6 இதோட 0 4 2 2 அப்படிங்கிற முன் இணைப்பு என்ன இணைத்துட்டு பேசலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: என்ன
0: கலருங்க?
1: பழுப்பு தான், பழுப்பு கருப்பு, கருப்பு காலை இருக்கு,
0: அது நீங்க தான் டிசைட் பண்ணி சொல்லணும். சரி, இன்னொரு ஒரே ஒரு உங்களுக்கு கொடுத்துடலாம். கிரிம்சன் கிளி,
1: பச்சை கிளி.
0: சரி, கிரீம் குரங்கு,
1: பழுப்பு நிறம் குரங்கு,
0: பழுப்பு நிறத்துல குரங்கா. சரி, இருந்தாலும் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி, இனிப்பில இணைந்து இருக்கு.
1: நன்றி.
0: அடுத்த ஒரு இடியம் நம்ம கத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இடியம் கத்துக்கிட்டோம். அடுத்தது நம்ம சொன்னது ஆஸ் பிசி ஆஸ் அ பி. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈகிள் ஐ, இதுவும் வந்துட்டு இடியம் தான். ஈகிள் ஐங்கிறது ஒரு இடியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, மிக கூர்மையான கவனிப்பு திறன் அப்படின்னு சொல்கிறத ஈகிள் ஐ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பொதுவாகவே வந்து கண் பார்வை வந்து கழுகுக்கு வந்து ரொம்ப கூர்மையானது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரொம்ப கூர்மையான கண் வச்சிருக்கிறான்ப்பா, நம்ம எங்கிருந்தாலும் பார்த்துறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம டைரெக்டாக சொல்லாமல் வேறு மாதிரி இல்லை, அவங்கள பாராட்டணும் இல்லை நேர்மறையாகவோ எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். அதுக்கு நீங்கள் வந்து இன்டெரக்டாக சொல்லணும்னா அந்த ஈகிள் ஐ அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். மிக கூர்மையான கவனிப்பு திறன் அப்படிங்கிறத சொல்லலாம். அதை தாண்டி அவங்கள பாராட்டணும்னா நீங்க இந்த வகையில பாராட்டலாம். மூன்று இடியம் நம்ம கத்துருக்கோம் நம்மளோட கேமுக்கு இடையில. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கில் டூ பேர்ட்ஸ் வித் ஒன் ஸ்டோன், அதோடைய மீனிங் ஒரு செயலில் இரண்டு பயன் பெறுவது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பிசி ஆஸ் பி, மிகவும் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறது. அடுத்தது ஈகிள் ஐ, மிக கூர்மையான கவனிப்பு திறன் அப்படிங்கிறத நம்ம கற்றுருக்கோம். 4:47 நிமிடம் இன்னும் யாரெல்லாம் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்குறக்கு முன்னாடி நிகழ்ச்சியில்

0: சிர்கோ விளையாண்டிருந்தோம். 4:52 ஆயிடுச்சு. அடுத்ததா வந்து நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் வணக்கம். சரி முடிஞ்சிச்சு, அப்புறம் எதுக்கு நாங்கிற மாதிரி ஆயி போச்சு. நிகழ்ச்சியில யாரெல்லாம் எங்கிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்திரலாம். இளம் மஞ்சள் அப்பளம் அப்படிங்கப்பாங்கிற மாதிரி இருக்கு. யார் இது? தாசப்பட்டி பாலசுப்ரமணியம் அனுப்பியிருக்காரு. கஞ்சம்பட்டி ஆர் கே சண்முகானந்தம், கருப்பு ஆந்தை, ஆரஞ்சு விடிய காலை, பச்சை கிளி அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. சரி, நான் கேட்டது காளை, காலை இல்லை. ரைட், அடுத்தது வந்து நிகழ்ச்சிக்கான வாழ்த்துக்களோடு சேர்த்து யார் அது? திருப்பூர் மாவட்டம், தாராபுரம் வட்டம், ஐயா பேரக்கானங்க ஐயா தேடுறக்குள்ள ரங்கநாதன் அனுப்பியிருக்காரு. தொடர்ந்து விமலா பொள்ளாச்சியிலேருந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. கோணமலை ஆனந்தன், ராமகிருஷ்ணன் கொலும்பங்கண்ணிலேருந்து பாண்டிநகர் இந்திராணி, பழுப்பு குரங்கு, பச்சை கிளி, 5 நிற கிளி இது கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்திருக்கு செய்தி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், அங்கேயிருவாளி தங்கராஜன் மேடம்.
0: சரிங்க, விளையாட்டு தயாரிட்டீங்களா?
1: சரிங்க மேடம், சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான கேள்வி, ஐவரி டால்பின்,
1: ஐவரி
0: டால்பின்,
1: பாக்கி
0: டால், டால்பின், டால்பின் என்னங்கறத நம்ம தேடிடுவோம். ரைட், 4:53 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில நிறைய நேர்கள் உங்களுடைய பங்களிப்பு கொடுத்தீங்க. அந்த வகையில யாரது? உமா ராமலிங்கம், முனுசாமி நகர், ராமநாதபுரம் பகுதியிலிருந்து கொடுத்திருக்காங்க. சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன், கருப்பு வெள்ளை டால்பின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நிகழ்ச்சியில விளையாண்டதற்கான நோக்கம் தெரிஞ்சுக்கலாம். துளசி நிவேதா பொள்ளாச்சியிலிருந்து ப்ளூ டால்பின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைவா உங்களுக்காக ஒரே ஒரு இடியம் வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ நிறைவான இடியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரை உல்ஃப், அதாவது இல்லாத ஒரு ஆபத்தை பற்றி பொய்யா எச்சரிப்போம் இல்லையா. புலி வருதுன்னு சொல்லுவோம், ஆனால் அங்கே வராது. திடீர்னு புலி வரும்போது ஆளக்கானமேங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருப்போம், அப்படி தான் இருக்கும். ஸோ கிரை உல்ஃப் இன்னைக்கு 4 இடியம் நம்ம கற்றுருக்கோம். கில் 2 பேர்ட்ஸ் வித் 1 ஸ்டோன், ஆஸ் பிசி ஆஸ் பி, ஈகிள் ஐ, கிரை உல்ஃப். இப்படி இடியம் வந்து நம்ம கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கான கலர்ஸ் நம்ம மாற்றி மாற்றி கண்டுபிடிச்சி நம்ம பழகிட்டோம் இல்லையா. இது வந்து நம்மளோட இமேஜினேஷனையும் வந்துட்டு வேறு லெவலில் கொண்டு போகும். ஃபோக்கஸும் நம்மளால் பண்ண முடியும். குழந்தைங்களுக்கு கோடைக்கால விடுமுறை முடியறக்குள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு மூலயமா ஆங்கில வார்த்தைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு இடியம் நிறையா இருக்குது, இடியம் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்குது, இதையும் நம்ம கற்றுக் கொடுக்கலாம். இதன் மூலயமா வந்து மொழி ஆற்றல் இன்னும் அதிகப்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு பெறுவது நான் உங்கள் ஆட்சி ஆகியில். 4:55 இதுவரையில் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. கெட்ஸ் இட் கோ.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி, நார்வே பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டர் இடையேயான பேச்சுகள் ஓஸ்லோவில் தற்போது நடைபெற்று வருகின்றன. சர்வதேச அளவில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவி வந்த போதிலும் நாடு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி 72,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜனின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகத்தில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இருமொழி கொள்கைதான் தவிகாவின் நிலைப்பாடு என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாநில உரிமைகளை திமுக காக்கும் என்று அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது.

0: உள்ளது. ஆனைமங்கல செப்பு பட்டயங்கள் மீண்டும் கிடைத்திருப்பது தமிழர்களுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்றும், இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார். அஇஅதிமுகவிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு செம்மலை அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செபாக் டாக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது ஹாக்கி போட்டி போபாலில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டிமோலைனர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அஞ்சு மணி 3 நிமிஷம், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நீர்கள். இனி கேட்டு ரசிக்கலாம் சித்திரச்சேவானம். ஒவ்வொரு நாளும் இந்த சித்திரச்சேவானத்தில் வந்து நிறைய அனுபவங்களும் நிறைய அறிவியல் பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக நிறைய நேரங்களை வந்து செலவிடுவோம். ஸோ இன்றைக்கும் கூட நிறைய ஒரு பயனுள்ள தகவல் உள்ளது பகிர்ந்துக்க நம்மளோடு இணைஞ்சிருக்காங்க முனைவர் ஏ விமலா, திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பிற்கான ஆலோசகர். மேம் மாலை வணக்கம்.
3: வணக்கம்,
2: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். ஓகே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேம். கிளைமேட்லாம் வந்து எப்போ எப்படின்னு தெரியாத அளவுக்கு சில்லுன்னு மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஈவினிங் டைமில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ எல்லாருக்கும் 12th ரிசல்ட்டாக வந்துருச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரியர் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கு. எப்பயுமே அது ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு விஷயமாவே இருக்கு. அது ஏன் அப்படி இருக்கு? இந்த தேர்ந்தெடுக்கிறதுல ஏன் இவ்வளோ நம்மளோட குழப்பங்கள்? கிட்டத்தட்ட ஒரு நம்ம டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட பொறியியல் அப்படின்ற மருத்துவம் அப்படின்றத தாண்டி இன்றைக்கி நிறைய டெக்னாலஜியும் நிறைய வளர்ந்துருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு சரியான வேலைவாய்ப்பை தேர்ந்தெடுக்கிறதோ இதுக்கான மாணவர்களுக்கு சரியான ஊக்கம் கொடுக்கறதோ எந்த அளவுக்கு பாசிபிள் நீங்கள் நினைக்கிறீங்க?
3: இந்த குழப்பத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லைங்கிறது தான். இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல திட்டங்கள் மூலயமா கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் இப்போதுக்கு வழிகாட்டல் ப்ரோ வந்து வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த வழிகாட்டுதல் வந்து சிறந்த வழிகாட்டுதல் வல்லுநர்களையோ இல்லை அதற்கு உரிய படித்தவர்களையோ வைத்து வழிகாட்டுதல் என்பது குறைந்த அளவாக இருக்கிறது இப்போது. ஆனால் வந்து கடந்த 2 ஆண்டுகளாக முன்னாடி கம்பேர் பண்றதுக்கு இப்ப நல்ல வழிகாட்டுதலை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது போக மாணவர்களுக்கு வந்து இவ்வளோ படிப்புகள் வந்தும் இவ்வளோ வேலை வாய்ப்புகள் வந்தும் வந்து எந்த ப்ரோக்ராம் நான் செலக்ட் பண்ணலாம், எந்த வேலைக்கு தங்களை தயார்படுத்திக்கலாங்கிறதுக்கு முன்கூட்டி அவர்களுக்கு சில அனுபவங்கள் தேவை. என்னன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்ன, எனக்கு என்ன படிக்கணும், என்ன வேலை வாய்ப்புக்கு போகணும்ன்ற விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அதற்குண்டான வழிகாட்டுதலை எங்களை மாதிரி கெரியர் கைடுகளிடமோ இல்லை அவங்களோட ஆசிரியர்களிடமோ இல்லை அவங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களோ படிக்கிறவங்களோட கேட்க முடியும். அந்த விழிப்புணர்வு இல்லாதனால தான் லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணுறாங்க, இருக்கிற மார்க்கை வச்சுட்டு பக்கத்தில் என்ன கிடைக்குதோ அதை போய் சேர்ந்துடுறாங்க. அதனாலவே என்ன ஆகுதுன்னா ஒரே கோர்ஸுக்கு 1,000 மாணவர்கள் 1,00,000 மாணவர்கள் படிக்கும்பொழுது வேலை வாய்ப்புகள் பரவலாக குறையப்படுகிறது. இதுதான் இதுக்கு காரணமே.
2: ஒரு ப்ரீ பிளான்டான ஐடியா,
3: ஒரு ப்ரீ பிளான் கிடையாது. அதே மாதிரி வழிகாட்டுதல் முதல் முன்னாடியே இருந்து அவங்க வாங்கிக்கணும். இப்போ இன்றைக்கி நிறைய வழிகாட்டுதல் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க, பள்ளிகளில் கல்லூரிகளில் வந்து வழிகாட்டுதல் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. அதை முன்கூட்டி அவங்க கவனமாக எடுத்து செயல்படணும்.
2: நீங்கள் சொன்ன மாதிரி மேம் நமக்கு எதில் ஆர்வம் அதிகமோ, நமக்கு எதில் இன்னும் கொஞ்சம் திறமை அதிகமாக இருக்குன்றத நாமளோ நம்மளை சுற்றிக்கூடிய பேரண்ட்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ டீச்சர்ஸோ வந்து கொஞ்சம் அதை ஃபைன் பண்ணி இதில் நீ போனால் ஓகேவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சஜஷன் கொடுக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி முறையான வழிகாட்டுதல் இருக்கும்போது அது இன்னும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
3: கண்டிப்பாக.
2: இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்க எப்போருந்து இந்த வழிகாட்டுதலை வந்து எடுத்துக்கணும், அந்த கைடன்ஸ் எடுத்துக்கணும்?
3: பார்த்தீங்கன்னா இப்போ தற்போதைக்கு நம்மளோட அரசில் வந்து 12ஆம் கிளாஸ் முடித்த மாணவர்களுக்கு வந்து முன்னாடி கல்லூரி கனவு உயர்வுக்கு படி என்ற ப்ரோக்ராம் மூலயமா வந்து விழிப்புணர்வு வழங்கப்பட்டுள்ளது. அது போல் சில நியூஸ் பேப்பர் கூட விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வழிகாட்டுதல் வந்து இந்த கெரியர் கைடன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு புதுசு இல்லை. 1964 நம்ம ஊரில் இருக்குது. ஆமா இருக்கு, அதைய வந்து சரியா வந்து யாரோட கவனத்துக்கும் கொண்டு போ

0: இருக்கிறதா பெரிய விஷயமே. இப்போ அதுக்குன்னு வந்து வல்லுநர்களே நிறைய, இப்போ எங்களை மாதிரி எம் கெரியர் கைடன்ஸ் படிச்சுட்டு அதுக்குன்னே ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, அந்த அவங்க மூலியமாக கொடுக்குறோம். இப்போ இந்த வழிகாட்டுதல் ப்ரோக்ராம் நீங்கள் கேட்ட மாதிரி எந்த வயசுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு 8ஆம் கிளாஸ்லேருந்து எடுக்கலாம். ஏன்னா அந்த 13 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு குழந்தை ஒரு மெச்சோர்ட் ஆகி தனக்கு என்ன வேணுங்கிற புரிதல், தனக்கு உண்டானதை ஐடென்டிஃபை பண்ணுறக்கூடிய தகவல் அவங்களுக்கு கிடைக்கும். அங்கேருந்து ஒரு சிறிய அளவில் அவங்களோட திறன் எப்படி இருக்குது, அவங்களோட படிக்கும் திறமை எப்படி இருக்குது, அவங்க எதை நோக்கி அதிகமாக ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டே வந்து அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு வந்தோம்னா 10ஆம் கிளாஸ் வரும்போது 11ஆம் கிளாஸில் என்ன படிப்பை தேர்ந்தெடுக்கலாங்கிறத அவங்களே முடிவு பண்ணுவாங்க இந்த குரூப்பை. ஏன்னா இந்த குரூப்பை அவங்க சும்மா செலக்ட் பண்ண மாட்டாங்க. நான் ஃப்யூச்சரில் மேற்கொண்டு ஹையர் எஜுகேஷன் என்ன போக போகிறேன், என்ன படிக்க போகிறேங்கிறத வச்சு அவங்க இப்போ இங்கே தேர்ந்தெடுக்கிற இடத்துல இருப்பாங்க.
1: ஏன்னா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் மாமி. சில பேர் என்னன்னா மார்க் அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு குரூப், மார்க் கமிஷன் அப்படினு குரூப்ன்றது பிடிக்காம ஹை மார்க்கே எடுத்தா கூட என்னோட ஃபோக்கஸ் இதுதான் அப்படினு பண்ணும்போது,
0: நீங்க லோ மார்க் பாஸ் மார்க் எடுத்தாலே சூப்பரான கோர்ஸ் எல்லாம் உண்டு.
1: ஓகே,
0: ஆமா, குழந்தைங்க அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா படிக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா எடுத்த மார்க்குக்கு ஒரு ஒரு ப்ரோக்ராமையோ ஒரு வேலையோ தேர்ந்தெடுக்கணும் அப்படினா அவங்களுக்கு முறையான வழிகாட்டுதல் 8ஆம் கிளாஸ்ல இருந்து ஸ்கூல்ல ஆரம்பிச்சிரணும். அந்த 8 கேரியர் கவுன்சிலிங் யாரு கொடுக்கணும் அப்படினா அந்த கேரியர் கவுன்சிலிங் படிச்சவங்களோ அத பத்தி தெரிஞ்ச வங்களோ ஒரு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமாவது படிச்சவங்களா இருக்கணும். அதுக்கு வந்து நேஷனல் கேரியர் சர்வீஸ் போர்ட்டலே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு கேரியர் கவுன்சிலரா நீங்க ஸ்கூல்லயோ காலேஜஸ்லயோ சர்வ் பண்ணனா அட்லீஸ்ட் டிப்ளமா இன் கேரியர் கைடன்ஸ் படிக்கணும், இல்லனா எம்ஏ வந்து கேரியர் கைடன்ஸ் படிக்கணும். இப்போ நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா கேரியர் கைடன்ஸ் வந்து எங்கயுமே இல்ல. இப்படி ஒரு ப்ரோக்ராம் போயிட்டே இருந்தாலும் இந்தியால வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்துல மட்டுமே இந்த துறை உள்ளது. இப்போதான் நாமளே வந்து எல்லா வந்து கல்லூரிகளும் பள்ளிகளும் வந்து யூனிவர்சிட்டிஸில் கூட ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட லெட்டர் எழுதுறோம், எல்லா யூனிவர்சிட்டிக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா இது வந்து நீட் ஆஃப் த அவர். அதனால எம்ஏ கரியர் கைடன்ஸுங்கிற ப்ரோக்ராம் பாரதியார் யூனிவர்சிட்டி மட்டும் இருந்தால் எங்களால் எவ்வளோ ஒர்க் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண முடியும் இந்தியாவுக்கு முழுக்க. அதனால தமிழ்நாடு முழுவதும் கூட அனைத்து வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகங்களில் ஆரம்பிங்கன்னு கொடுக்குறோம்.
1: எஸ், கிரேட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போது இந்த முனைவர் ஏ விமலா அப்படின்றவங்க யாரு, அவங்களுடைய ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்தது, காலேஜ் லைஃப் எப்படி இருந்தது, நீங்கள் சொன்ன மாதிரி பர்டிகுலராக இந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்க எது ஒரு உந்துதாக இருந்தது?
0: ஆக்சுவலாக நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன்.
1: கிரேட்.
0: ஆமாங்க, இப்போ 12ஆம் கிளாஸ் வரைக்குமே நான் வந்து அரசு பள்ளியில் படித்த ஆள் தான். ஒரு பைசா கூட செலவில்லை உண்மையே சொல்ல போனால். இன்னைக்கு முனைவர் ஆ விமலா ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக கவர்மெண்ட்டோட ஒரு நல்ல சம்பளம் இருக்குது எனக்கு. இதுக்கு வந்து நான் வந்து அடித்தளத்தில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது எங்களுக்கு எந்த செலவும் இல்லை. மேற்கொண்டு வந்து நான் வந்து யூஜி ப்ரோக்ராம் படித்தேங்க அவினாஷ்லிங்கத்தில். 2 டபுள் மேஜர் என்னோடது, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபுட் சயின்ஸ் என்னோடது, எஃப்எஸ்எம்டின்னு சொல்லுவோம் டயட்டெட்டிக்ஸ்.
1: பட் ரெண்டுமே ரொம்ப கிரேட்டான விஷயம்.
0: ஆமாம், 2 டிகிரி அவங்கெல்லாம்.
1: ஓகே,
0: அந்த 2 டிகிரி படித்ததுக்கப்புறம் நான் எம்பிஏ பண்ணேன். எம்பிஏல என்னோடய ஸ்பெஷலைசேஷன் ஹெச்ஆர். அதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட் காலேஜில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஹெச்ஓடியாக லெக்சரராக அங்கே இருந்தோம். ஆஃப்டர் தட் ஒரு 9 இயர்ஸ் சர்வீஸ் இருக்கும்போது எனக்கு என்ன ஆசைனா, எனக்கு எப்போவுமே ஒரு ஐஏஎஸ் மேலே ஒரு கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும்.
1: ஏதோ ஒரு ஃபயர்.
0: ஆமாம், அதுக்குண்டான அப்போ எனக்கு வழிகாட்டுதல் இல்லை. ஒருவேளை எனக்கு தகுந்த வழிகாட்டுதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இன்னார ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்திருப்பேன். அப்படியே ஒரு கெரியர் போயிட்டு நம்ம தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் மண்டல மேலாளர் பொறுப்பு, அதாவது அது வந்து டெப்டி கலெக்டர் கேடர், அங்கே சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது டியூ டு மை ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்சஸ் என் பையனை பார்த்துக்க முடியலங்கிற சூழ்நிலை வரும்போது, அப்போ நான் பிஹெச்டி முடிச்சிருந்தனால பாரதியார் யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெரியர் கைடன்ஸில் எம்பிஏ எலிஜிபிள்னு எடுத்தாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்டை ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம அதுக்குண்டான குவாலிஃபிகேஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இது வந்ததுக்கப்புறம் இந்த கெரியர் கைடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் என்னென்னா, இதுக்கு மூலிமா வந்து இளைஞர்களுக்கு அதாவது வருங்கால நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல சர்வீஸை பண்ண முடியணும் போது அதுக்குள்ளே நம்ம டீப்பாக இறங்க வேண்டியிருந்துச்சு. நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணோம், அதுக்கு உண்டான எம்ஏ கெரியர் கைடன்ஸுங்கிற படிப்பை கொண்டு வந்தோம். இப்போது அதே மாதிரி எம்ஏ கெரியர் கைடன்ஸை மட்டும் வச்சு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை

0: நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி இந்த இந்தியாவுக்கு சப்ளை பண்ண முடியாதுங்கிறனால எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே இருக்க டீச்சரே வந்து கெரியர் கவுன்சிலராக எப்படி மாறலாங்கிறதுக்காக பிஜி டிப்ளமா கெரியர் கைடன்ஸ் ஆன்லைன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்து அது ஆன்லைனில் போயிட்டுருக்கு. அது நிறைய நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய டீச்சர்ஸ் படிக்கிறாங்க. அது 1 இயர் ப்ரோக்ராம், ஆன்லைன் ப்ரோக்ராம் அது கொடுக்குறோம். அது போக சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து நாலேஜ் பார்ட்னராக சர்வ் பண்ணுது. சம்ஹார சிக்ஷா, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு இவங்க மூலமா நம்ம என்ன பண்றோம், எல்லா ஸ்கூல்ஸுக்கும் கெரியர் கைடன்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி எங்க மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாரும் இந்த எம்ஏ கெரியர் கைடன்ஸ், பிஹெச்டி கெரியர் கைடன்ஸ் எல்லாம் படிச்சவங்க எல்லாருமே டிஸ்ட்ரிக்ட் வைஸா தமிழ்நாடு மாடல் ஸ்கூல்ல சம்ஹார சிக்ஷா, அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல கன்சாலிடேட்டட் பேல 28,000 to 35,000 எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கு.
1: கிரேட் மேம்,
0: இதுதான் என்னோட கேரியர்.
1: ஸோ இன்னும் கூட சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 5:12 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க. சித்திரச்சிவனம் நம்மளோட நிறைய விஷயங்களை பேசி பகிர்ந்துட்டு இருக்காங்க, பகிர போறாங்க முனைவர் விமலா அவர்கள். திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஆலோசனைகள் பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். கேளுங்க ரசிகர்கள்.

0: கனா கண்டென் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு 4 இயர்ஸோ 3 இயர்ஸோ 5 இயர்ஸோ படிச்சிடும், அதுக்கு மேலே டபுள் டிகிரியும் முடிச்சிடும். பட் என்னதான் படிச்சு முடிச்சாலும் வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது எல்லாருக்குள்ளையும் பேரண்ட்ஸ்குள்ளையும் சரி நம்ம படிக்கிற மாணவர்களையும் சரி மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு பெரிய விஷயமா வந்து நிற்குது. ஸோ அது ரிலேட்டடாக தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு சித்திரச்சவனம் நிகழ்ச்சியில் முனைவர் ஆ விமலா பேசிட்டு இருக்காங்க, திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஆலோசகர். மேம், நீங்கள் சொல்லியிருந்தீங்க டிகிரி அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது, இந்த மாதிரி ஒரு விஷயம் படிச்சிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஃபீல்டே இருக்குது அப்படின்னு. ஆனால் நம்மளுடைய மக்களுடைய பொதுவான கருத்து என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் பொறியியல் படிச்சிங்கன்னா பொறியியல் மட்டுமே போங்க, மருத்துவம்னா மருத்துவம் மட்டுமே போங்க, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டுமே போங்க அப்படின்னு. அப்போ எது டிமாண்ட் கிரியேட் பண்ணதோ அதுக்குள்ளே போய் நம்ம மொத்தமாக விழுந்துருவோம், அப்புறம் வேலைவாய்ப்பு வந்து டிமாண்ட் ஆகும், அப்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த குறிப்பான இந்த திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு அப்படின்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது, இதுக்கு என்ன கைண்ட் ஆஃப் டிகிரி வேணும், இல்லை பிஇ எம்பிபிஎஸ் வாட் எவர், அது என்ன வேணாலும் அதை ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்களை.
1: ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எம்ஏ கரியர் கைடன்ஸுக்கு வந்து எனி யூஜி டிகிரி வச்சுருக்குறோம்.
0: ஓகே,
1: அது வந்து மேக்ஸிமம் பாரதியார் யூனிவர்சிட்டிங்கிறனால ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி அதுக்கு எலிஜிபிள் ஆகுது. எனி யூஜி நீங்கள் படிக்கலாம், எவ்ரி எனிவேர் இன் இந்தியா வந்து எனி யூஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்க நீங்கள் எம்ஏ கரியர் கைடன்ஸ் அது 2 இயர்ஸ் ப்ரோக்ராம் ரெகுலராக வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்.
0: ஏன்னா
1: அதுக்கு வந்து நிறைய வந்து ரெகுலர் ஒர்க் ஷாப்பு, ஏன்னா ஸ்கூலில் போய் அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டரேட் வெல்ஃபேர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு, இந்த மாதிரி அதே மாதிரி நம்மளோட சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸு இங்கெல்லாம் நாங்கள் ட்ரைனிங் போட்டுருவோம். ஸோ அந்த ரெண்டு வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாணவருக்கு வந்து என்னென்ன தேவை, என்னென்ன மாதிரி கைண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்குது, என்னென்ன போர்டு இருக்குது, இது எல்லாம் படிச்சுப்பாங்க. இப்ப நீங்க கேட்ட மாதிரி மேம் எல்லா துறைக்கும் வந்து கெரியர் கைடு வேணும், அப்ப நீங்க எல்லா குவாலிஃபிகேஷன் ஓகேவா அப்படின்னா அதுக்கு தான் நாங்க பிஜி டிப்ளமா கெரியர் கைடன்ஸ் வச்சிருக்கோம். அங்க எனி யூஜி டிகிரி தான். அது ஏன் அந்த மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஜி டிப்ளமா கெரியர் கைடன்ஸ் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். இட் இஸ் ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராமு, நீங்கள் வந்து 1 இயர் ஆன்லைனில் படிச்சுக்க வேண்டியதான். அதுக்கு வந்து ஏன் எனி டிகிரின்னு வச்சுருக்கிறோம்னா இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு மட்டும்தான் கெரியர் கைடு தேவைப்படுவாங்கன்னு கிடையாது.
0: கரெக்ட்,
1: எல்லா ஸ்கூல்ஸ்லையும் கெரியர் கைடு தேவைப்படுறாங்க, கெரியர் கவுன்சிலர் தேவைப்படுறாங்க, அதே மாதிரி மெடிக்கல் ஃபீல்டுலையும் கெரியர் கவுன்சிலர் வேணும். இப்போ யூஜி எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு 5 வருஷத்துக்கு அப்புறமோ அவனோட ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமோ எந்த போஸ்ட் கிராஜுவேஷன் அவங்க செலக்ட் பண்ணணும், வெதர் போஸ்ட் கிராஜுவேஷன் நம்ம இங்கே செலக்ட் பண்ணலாமா, இல்ல அப்ராட்ல போய் படிக்கலாமா, இல்ல ரிசர்ச் மேற்கொண்டு போகலாமா, இந்த மாதிரி விஷயத்தை வழிகாட்ட அங்கேயும் ஒரு வழிகாட்டி தேவை இல்லையா?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: சோ அது அதே மாதிரி இன்னைக்கு வந்து மெடிக்கல்ல எந்தெந்த மாதிரி புது வகையான ஃபீல்டு வந்திருக்குது. இப்போ ஆக்சுவலா நம்ம வந்து ஜெனரலா எம்பிபிஎஸ் ஆர்த்தோ டென்டல் இப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்போர்ட்ஸ் மெடிசன் ஒன்னு இருக்குது, ஸ்போர்ட்ஸ் மெடிக்கல்னே. இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிக்கல் அப்படிங்கிறது இந்த விளையாடுறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் இருப்பார், அவருக்கு தெரியும் இங்கே இந்த மாதிரி விளையாட்டு விளையாடும் போது எங்கே எங்கெல்லாம் தசைகள் பிடிக்கும், அதுக்கு என்னென்ன மருந்து கொடுத்து இமீடியட்டாக அவங்க விளையாட வைக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கு

0: அங்கேயும் ஒரு கவுன்சிலர் வேணும், ஒரு கெரியர் கைடு வேணும். என்ஜினியரிங் ஃபீல்டுலேயும் கெரியர் கைடு வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லா, நீங்கள் அதான் நேவி, வாட் எவர் என்ன ஃபீல்டு இந்த உலகத்தில் எஜுகேஷன் இருந்தாலும் அதுக்குள்ள அதை பற்றின தகவல்களை மாணவர்களுக்கு முன்கூட்டி எடுத்து சொல்ல ஒரு கெரியர் கைடு தேவை. அதனால தான் இந்த பிஜி டிப்ளமா கெரியர் கைடன்ஸுங்கிற ஆன்லைன் ப்ரோக்ராம், அதை கூட ஏன் ஆன்லைன் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய கெரியர் கவுன்சிலர் உருவாக்க, நியர்லி நம்ம இந்தியாவுக்கு ஒரு 500,000 கெரியர் கவுன்சிலர்ஸ் இப்போ தேவை.
1: 5 லட்சம்
0: நம்ம கிட்ட ஹார்ட்லி ஒரு 500 to 1000 இருக்கும். அந்த 500 to 1000 கூட குவாலிஃபைடு கெரியர் கவுன்சிலர்ஸ் கிடையாது. அவங்களுக்கு தகவலை ஏதோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த தகவலை வச்சு சொல்றாங்க. இப்போ நான் உங்களுக்கு நான் அடுத்து சொல்றேன் பாருங்க, குவாலிஃபைடு கெரியர் கவுன்சிலர்னு சொல்றீங்களே மேம், நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா நான் சொல்லுவேன், நாங்க ரிசர்ச் பேஸ்டு கெரியர் கைடன்ஸ் கொடுக்குறோம்.
1: ஓகே,
0: முதல்ல நாங்கள் ஒரு கெரியர் கைடன்ஸ் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பண்ணும்போது பாரதியார் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை ரிசர்ச் பண்ணது ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது 6% மாணவர்கள் தான் தானாக என்ன படிக்கணுன்ற முடிவை எடுத்தோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த 94% மாணவர்கள் அப்போ எதை வச்சு எடுத்தாங்க, எல்லாம் போகிறாங்க நானும்
1: போகிறேன்.
0: அதனால தான் நீங்கள் கேட்ட கேள்வி, எல்லாம் ஒரே டிகிரி போகிறாங்களே மேம், இந்த ஒரே டிகிரி போகிறதுக்கு காரணமே அவங்களுக்கு வழிகாட்டுதல் சரியாக இல்லை. அதனால தான் இது வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்தேன், அது தினமலரில் கூட நாங்கள் பப்ளிஷ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கணும்னா எல்லா துறைகளிலும் இப்போதைக்கு கெரியர் கவுன்சிலர்ஸ் மெண்டேட்டாக நம்ம கொண்டு போகணும். அப்போ தான் மாணவர்கள் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சாதாரணமாக படித்து நம்ம நல்ல துறை எப்படி தேர்ந்தெடுக்கலாம்ங்கிற ஒரு ப்ரிப்பரேஷன் அவங்களுக்கு முன்கூட்டியே கிடைக்கும்.
1: கரெக்ட். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு மேம், இப்போ ஆன்லைனில் பண்ண முடியுது. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா துறைக்கும் படிப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஒரு முன்கூட்டியான ஒரு அறிவிப்பு கொடுக்க ஒரு இது வேணும். பட் ஏஐ அப்படிங்கிறது இப்போ டெக்னாலஜி வந்துட்டாலும் நிறைய விஷயங்கள் அதுவே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இந்த ஒரு டெக்னாலஜி வளர்ச்சி வந்து நம்மளுடைய துறைக்கு நீங்கள் அனுபவபூர்வமாக ஒரு விஷயத்தை வந்து உள்வாங்கி ரிசர்ச் பண்ணி நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கும் இந்த மாதிரி டெக்னாலஜி வளர்றதும் இது எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது, அது எப்படி இருக்குது?
0: ஆக்சுவலாக இப்போ ஏஐயில் போயிட்டு நானே ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், என்டிஏ எப்போலாம் நடக்குது, என்டிஏ அதாவது நேஷ்னல் வந்து இந்த நேவி அண்ட் டிஃபென்ஸ் அண்ட் ஏர்ஃபோர்ஸுக்கு உண்டான ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அது என்டிஏ எப்படி நடக்குதுன்னா வருஷத்தில் 2 டைம் நடக்குதுன்னு சொல்லுவோம். ஒன்று வந்து டிசம்பரில் நடக்கும், இன்னும் ஒன்று இந்த ஜூனில் ஜனவரியில் நடக்கும், இன்னும் ஒன்று வந்து செப்டம்பரில் நடக்கும்னு சொல்லுது. ஆக்சுவலாக வர 20ஆம் தேதிக்கு மேலே வந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது திருப்பி என்டிஏவோட செகண்ட் எக்ஸாமினேஷன்.
1: ஓகே, அவ்வளோ எக்ஸாக்டாக ஆன்சர். ஆமாம்,
0: நீங்கள் அது வந்து அது என்ன பண்ணுது, ஏஐ இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணது, அது சர்ச் பண்ணாது. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபிஷரி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரி யூனிவர்சிட்டியில் வந்து கால் ஃபர் பண்ணிட்டாங்க அப்ளிகேஷன் ஃபிஷரி சயின்ஸுக்கு. இப்போ நீங்கள் இதை உடனே போய் கேட்டால் அது எடுக்குமா, அன்லஸ் ஃபீட் பண்ணாமல் நீங்கள் எதாவது சிஸ்டத்தில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து கொடுக்காது,
1: எடுத்துக்காது.
0: அது வந்து ஏற்கனவே ஃபீட் பண்ண தகவலை நம்மளுக்கு எடுத்து கொடுக்குது. நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக அதுக்குள்ளே என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குது, இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா மேம் நீட் இல்லாமல் மெடிசனே போக முடியாது, ஆனால் ஒன்று இருக்குது நேச்சுரோபதி அண்ட் தட் இஸ் வாட் வீ சே யோகிக் ப்ராக்டிஸ்ன்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில், அதுக்கு நீட் அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்ல 7.5 ரிசர்வேஷன் லாஸ்ட் இயர் எத்தனை பேர் என்ட்ரி ஆனாங்கன்னு எங்களால் சொல்ல முடியும். அதே மாதிரி இன்றைக்கி கட் ஆஃப் வச்சு இன்றைக்கி ரேஞ்சில் வந்து நீங்கள் இந்த கோர்ஸ் கிடச்சிரும்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. வர 29ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. 3 வருஷம் கட் ஆஃபை வச்சு தான் இன்றைக்கி எங்களால் வந்து இந்த உனக்கு எங்கே கிடைக்கும் எந்த கோர்ஸ் கிடைக்கும்னு எங்களால் சொல்ல முடியும். இதெல்லாம் ஏஐ மேப் பண்ணி கொடுக்காதுல்ல, ஏஐ ஒரு டெக்னாலஜிக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் கூட கேட்டால் அது சொல்லும், வாட் ஆர் ஆல் த வேரியஸ் மெரைன் கோர்ஸஸ் சொல்லுன்னா மெரைன் கோர்ஸஸை எடுத்து சொல்லும், அந்த பேசிக் இன்ஃபர்மேஷனை சொல்லுமே தவிர தென் அண்ட் தேர் எமர்ஜிங்காக இன்னைக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் வேணும், அதுக்குள்ளே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு ஏஐ சொல்லாது.
1: எஸ், ஆனால் இன்றைக்கி எல்லாருமே மேம் எல்லா துறையில் படிச்சிட்டா கூட ஒரு அப்டேட்டட் வேணும் அப்படின்றக்காக ஏஐ பற்றியோ ப்ரோக்ராம் கோடிங்ஸை பற்றியோ எல்லாம் உள்ள அதிகமாக ட்ராவல் ஆகிறாங்க. மறுபடியும் அதே கொஸ்டின் தான், ஒரு விஷயம் பூம் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதில் நம்மளை உள்புகுத்திக்கணும், அது மூலமாக நமக்கு ஒரு வருமானம் ஜெனரேட் ஆகணும், இப்போ அப்டேட்டடாக தான் இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்குது. நிறைய டெக்னாலஜி வளர்ந்தாலும் நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விழிப்புணர்வு கொடுத்தாலும் கூட ஒரு அது ஒரு மேஜிக் மாதிரி நம்ம எல்லாருமே டப்பு டப்புன்னு விழுக ஆரம்பிச்சிடும், அப்புறம் அங்கே போனாலே டிமாண்ட் கிரியேட் ஆகுது. இப்போ ஏஐலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அரசு துறையில் இருக்கவங்க சொல்கிறாங்க, குறிப்பிட்ட ஒரு 5-10 வருஷத்துக்கு அதான் அப்டேட் இருக்கும், பட் இனி ஃபியூச்சரில் வந்து நம்ம அதில் சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு அப்டேஷன் வருது, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
0: ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஒரு காலத்தோட கட்டாயம் தான். நம்மளாம் வந்து ஒரு 1970 காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ்னு ஒன்று வந்தது.
1: ஆமாம்
0: இல்லையா?
1: எஸ்,
0: அன்னைக்கு எம்எஸ் ஆஃபீஸ் எல்லாரும் வந்து ஐயோ இப்படி ஒரு ஆஃபீஸ் வந்திருக்கு கம்ப்யூட்டர்னாலே கொஞ்சம் பயந்தோம் தான் அந்த காலகட்டத்தில். இப்போ வந்து வித்தோ கம்ப்யூட்டர் இல்லை இல்லாத நம்மளோட ஒர்க் பண்ண முடியல. அது நம்மளோட பேசிக் ஒர்க்கா மாறி போச்சு. இப்ப அதாவது ரொட்டீனா நடக்கிற வேலைகளுக்கு டெய்லி உங்களோட எம்எஸ் ஆபீஸ் உங்களோட சிஸ்டம் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி ஏஐயும்

0: நம்மளுக்கு ரெகுலர் ஒர்க்குக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் டேட்டா கலெக்ஷன் எனக்கு பண்ணி கொடுக்கும் அது ஏஐ. அதனால வந்து ஏஐ வந்து வந்து நிறைய மாற்றங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது, அதே நேரத்தில் மேக்ஸ் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்குது. அதனால மேம் எல்லாரும் போய் ஏஐ படிச்சுக்கலாமான்னா அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு 20% போய் ஏஐ வந்து எப்படி ப்ரோக்ராமை உருவாக்கணும், புது ஏஐ ப்ராம்ப்டை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு 20% படிக்கலாம். மீதி 80% என்ன யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஐயை கன்சியூம் பண்ணுறவங்க தான். இப்போ மைக்ரோசாஃப்டை நீங்கள் நாங்கள் 1000 பேராக சேர்ந்து உருவாக்கணும், ஏதோ அதில் 10 பேர் உருவாக்குனாங்க, இதை இன்றைக்கி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ நம்ம படிக்க வேண்டியது ஏஐ சப்ஜெக்டை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாங்கிறது எல்லா சப்ஜெக்ட்லையும் நம்ம படிக்கணும். எப்படி எம்எஸ் வேர்டு வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் சிஏ வந்துச்சு, பிபிஎம் சிஏ வந்துச்சு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதில் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி எல்லா படிப்புலையும் எம்எஸ் வேர்டுங்கிறத ஒரு சப்ஜெக்டாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த ஏஐ பார்த்து நம்ம பயந்துக்க வேண்டாம். அது ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு மேஜிக்கான விஷயந்தான், அழகாக சொல்லி கொடுக்குது. அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் எல்லா துறையிலுங்கிறதுக்கு அந்தந்த துறை சார்ந்த படிப்புகளோடு அந்த ஏஐ பேப்பரை 4 பேப்பரை வச்சு படித்தாலே போதுமானது.
1: எஸ், இந்த மாதிரி நம்ம ஒரு தெளிவான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கொடுக்கும்போது, ஒரு மாணவர்கிட்ட கொடுக்கும்போது, முன்னாடி இருந்த காலகட்டத்தில் நிறைய வந்து டீவியேஷன் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது மேம். இப்போ டீவியேஷன் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் நம்ம என்ன தான் ஏ இப்படி பண்ணுப்பா இப்படி செய்ப்பா அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்குள்ளேன்னு எடுத்துக்கலாங்களே, 10 வருஷத்துக்கு முன் 10 வருஷத்துக்கு பின் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த புரிதல் எந்தளவுக்கு இருந்தது? நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மாதிரி விளக்கங்கள் கொடுக்கும்போது இதை மாணவர்கள் ஐயோ நம்ம இதை அப்போவே பண்ணிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்களா, இல்லை கொஞ்சம் நாலேஜபிளோட பர்சன்ஸ் இருக்காங்களா? இப்போது
0: இல்லை, இன்னைக்கு காலகட்டத்தில் மாணவர்களுக்கு நம்ம தான் ஜென்சின்னு பேர் வச்சுட்டோம்ல, அதே கண்ணு அதே மூக்கு அதே மூளை தான். பட் நம்ம பேரை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அவங்கள அர்ஜி பண்ணுறோன்னு தான் எனக்கு தோணுது. இதை யார் வேணாலும் என்ன வேணாலும் எனக்கு சொல்லட்டும்.
1: ஓகே,
0: ஏன்னா நம்மளை அவங்க நம்ம ஏற்கனவே இருக்கிற ஒரு ஃபாஸ்ட்டாக ஸ்டூடெண்ட்டுக்கு அவனுக்கு இன்னும் ஒரு பேரை வச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாற்றிட்டுருக்குறோம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்ன மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் ப்ரோப் பண்ணுறது கம்மியாக மாறி இருக்கு. முன்னாடிலாம் ஒரு கிளாஸ்ல நம்ம கிளாஸ் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஆமா, அந்த கேள்விகள் கேட்கறத வச்சுதான் நீங்க ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அடுத்த முறை அழகா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் அது வெகுவா குறைஞ்சிருக்குது.
1: ஏன்னா
0: இப்ப எனக்கு பதிலாக ஏஐ அவங்களுக்கு சொல்லி கொடுக்குது. ஏஐ வந்து நீங்கள் டேட்டா கேட்டால் அது நான் வந்து கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணால் அது வந்து கிறிஸ்பாக சொல்லுன்னு கேட்டால் அது கிறிஸ்பாக சொல்லி கொடுக்குது. ஆனால் அந்த கிறிஸ்பாக சொல்லி கொடுக்கும்போது அடிஷ்னலாக என்ன சொன்னால் என் மாணவனுக்கு டக்குன்னு கேப்சர் ஆகும், அடிஷ்னலாக இந்த தகவல் சொல்லும்போது என் மாணவனுக்கு எங்கேயாவது வேலைக்கு போகும்போது சப்போர்ட் ஆகுங்கிறது ஒரு பேராசிரியரால் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால இன்னைக்கு காலகட்டத்தில் மாணவர்கள் இன்னும் கொஞ்சம் நம்ம ஜென்சி ஜென்னு இன்னும் இன்னும் இன்னும் கூட நீங்கள் சூப்பராக கூட மாறலாம், சூப்பர் ஃபாஸ்ட்டாக கூட மாறலாம். என்ன மாறினாலும் ஒரு கிளாஸ் ரூமுன்னு வரும்போது அங்கே உண்டான ஆசிரியர்களோட லிசன் பண்ணி அவங்களோட கொஸ்டின்ஸை நிறைய கேட்டு, இன்னைக்கு வந்து முன்னாடிகள்லாம் ஆசிரியர்கள் பேசுவாங்க மாணவர்கள் வந்து லிசன் பண்ணுவாங்க, ஆனால் இன்னைக்கு அந்த என்விரான்மெண்ட் நம்மளுக்கு அவசியம் இல்லை. இந்த கோ லேர்னிங் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். கோ லேர்னிங் என்விரான்மெண்ட்டுங்கிறது என்னென்னா ஸ்டூடெண்ட்டும் சொல்லி கொடுப்பாரு, அதுலேருந்து நான் ஆசிரியர் கற்றுப்பேன். இன்றைக்கி என்னோட மாணவர்கள் எங்களுக்கு நிறைய சொல்லித்தராங்க. எனக்கு இப்போ ஏஐயில் போயிட்டு லிங்க்டனில் போஸ்டிங் போட தெரியல.
1: ஓகே,
0: நான் கண்டென்ட் கொடுத்து என் மாணவரை போட சொல்கிறேன், அவர்கிட்டருந்து நான் கற்றுக்கிறேன், எங்கிட்ட இருந்து அவங்க கற்றுக்கிறாங்க. ஸோ இந்த கோ லேர்னிங் என்விரான்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அறிவை வளர்க்கும் ரெண்டு பேருக்குமே. இந்த மாதிரி காலகட்டத்துக்கு மாணவர்களும் ஆசிரியர்களும் இப்போ தயாராகிக்கணும்.
1: எஸ், ஆனால் இந்த மாதிரி டைமில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த வழிகாட்டுதல் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இப்போ கேப்சியாக இருக்குல்ல மேம், அது ஈஸியாக வந்து கொண்டு போய் சேர்ற மாதிரி தான்
0: இருக்கு. அந்த வழிகாட்டுதல கரெக்டாக பிடிக்கிற மாணவர்கள் வந்து 100% சக்ஸஸ் ஆயிடுவாங்க.
1: ஓகே,
0: ஏன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மாணவர் கல்லூரி வரும்போதோ இல்லை ஸ்கூலில் இருக்கும்போதோ நான் சொல்கிறேன், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக வந்து அடிப்படை கெரியர் கைடன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா 8ஆம் கிளாஸ்லேருந்து குழந்தைக்கு நம்ம சொல்லிக்கிட்டே வரும்போது அவனுக்கு ஒரு பயம் போயிடும், ஓ இந்த மாதிரி நிறைய உலகம் பூரா வேலை வாய்ப்புகள் இருக்குது போல இருக்குது, உலகம் பூரா வெவ்வேறு படிப்புகள் இருக்கும் போல இருக்குது, நான் எதுக்கு ஒன்றுத்தை நோக்கிட்டே ஏகப்பட்ட மார்க் எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கணும், நான் ஃப்ரீயாகவே படித்து நான் லெதர் டெக்னாலஜியாக போகிறேன்னு ஒரு எக்ஸாம்பிள் அவன் போகலாம். இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறோம், நாங்கள் வந்து இன்னைக்கு சாம்பார் வைக்க சவுத் இந்தியா செஃப் கிடையாது நிறைய ஹோட்டலில், நிறைய குழந்தைங்க அழகாக சமைக்க கற்றுக்குதுங்க, எனக்கு நான் செஃபாக போய்க்கிறப்போ நான் சந்தோஷமாக படிச்சுட்டு பாஸ் மார்க் எடுத்துகிட்டு போயிடுவான். ஒரு சிலர் வந்து நான் ரிசர்ச் தான் பண்ணணும், ஆமாம் இப்போ லைக் ஐஐடியில் படிக்கணும், ஐஐஎம்ல படிக்கணும், இல்லை இந்தியாவில் இருக்கிற பிக் நேஷ்னல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறான்னா அவங்களாம் மார்க் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அங்கே சொல்லும் போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயாக வந்துடுறாங்க.
1: கிரேட் மேம். ஏன்னா நம்ம என்னென்ன பாதைகளில் நீங்கள் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டா அது உங்களுக்கு தேவையான பாதை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம்.
0: ஆமாங்க, சொல்லணும், அதுக்கு உண்டான தகவல்களை கரெக்டாக ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
1: அந்த தகவல்களை சொல்றதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி 5 லட்சம் கேண்டிடேட் தேவைப்படுறாங்க.
0: கரியர் கவுன்சிலர்ஸ் தேவை. இப்போ நீங்க சொல்லலாம் ஏங்க மேம், அதை

0: பேசாமல் அந்த டீச்சருங்களே பண்ணிட்டு போகலாமேன்னு கேட்கலாம் ஒரு கேள்வி. ஆனால் அந்த டீச்சருங்கிறவங்க அவங்களோட கிளாஸ் எடுப்பாங்க, அவங்களோட அந்த போர்ஷனை முடிக்கணும், அதுக்குண்டான மார்க் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து எடுக்க வைக்கணும், அதனோட புரிதலை கொண்டு போகணும் அப்படின்னும் போது அந்த பர்டிகுலர் ஒரு டீச்சரால் அந்த ப்ரோக்ராம் நம்மளால் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு கெரியர் கைடை ஒதுக்கி அவங்களுக்கு வருஷம் பூரா இந்த தகவல்களை சேகரித்து, இன்னைக்கு இந்தியாவோட ஸ்கில் ரிப்போர்ட்டுன்னு இருக்குது, தமிழ்நாடோட ஸ்கில் ரிப்போர்ட்டுன்னு இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியும்?
1: கஷ்டம்தான்.
0: இந்த ரிப்போர்ட்டை பூரா நம்ம படிக்கணும் இல்லையா? அந்த ரிப்போர்ட்டை பூரா படிக்கும் போது எங்க வேலை வாய்ப்புகள் இருக்குது, எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ குரோர் ஆஃப் இன்கம் நம்ம ஜென்ரேட் பண்றோம், ஒரு மாணவன் ஏன் தொழில் முனைவோராக மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய தொழில் முனைவோரை பத்தி தகவலும் கொடுங்க ஸ்கூல்லவே. ஏன் எல்லாரும் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம் நம்ம? ஒரு நிறைய பேர் தொழில் முனைவோராக மாறட்டும், அது அவங்களுக்கு ரொம்ப அவன் எஃபிஷியண்டாக இருக்கிற மாணவர்கள்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணுவாங்க. படிக்கிற மாணவர்கள் மட்டும் கிடையாது, ஸ்மார்ட் திங்கிங் பீப்புள் இருப்பாங்க பாருங்க, அந்த பீப்புளெலாம் ரொம்ப அழகாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தகவல்களை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா சின்ன வயசில் மாணவர்கள் அழகான புரிதலோடு ஆசையாக ஸ்கூலுக்கு வருவாங்க.
1: ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க. 5:31 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க சித்திரச்சவனம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த காலகட்டம் சரியான டைம் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்துட்டு இருக்காங்க திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் ஆவிமல் அவர்கள். நேர்களுக்கு ஒரு நினைவூட்டலும் கூட, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்க தவறாது. பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம், கேளுங்க ரசிங்க.

0: 5:37 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு ரசிச்சு பயன் பெற்றுட்டு முழுசா நம்பிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் ஆ விமலா இருக்காங்க. நிறைய விஷயங்கள் மேம் பேசுறதா சரிட்டா இருக்கு, பின்னாடி அவங்களோட பேஜெல்லாம் புரட்டி பார்த்தீங்கன்னா நீங்க யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. மேம் நீங்க சொன்னீங்க எனக்கு ஐஏஎஸ் வந்து ஒரு விஷயம் கொடுத்தது, அதோட பின்விளைவு தான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் நம்ம முயற்சிகள் எடுக்கும்போது தோல்விகள் இருந்திருக்கலாம், கசப்புகள் இருக்கும், அந்த கஷ்டத்தாண்டி தான் வந்திருப்பீங்க. இதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்தது நீங்கள் முயற்சிகள் ஒவ்வொன்றும் எடுக்கும்போது?
1: கண்டிப்பாக இப்போ ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் நமக்கு. எப்போவுமே ஒரு ஃபேமிலி சப்போர்ட் மாதிரி ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டு நம்மளுக்கு கிடைக்கலன்னா நம்மளால் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாது. இப்போ ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் எம்பிஏ முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணுங்க, ஆஃப்டர் மேரேஜ் ஒன்லி நான் என்னோடய எம்ஃபில் பண்ணேன், பிஜி பிஹெச்டி பண்ணுங்க, பிஜி டிப்ளமா அப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் புதுசு அப்போ அது பண்ணுறோம். அது போக இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கெலாம் ட்ரை பண்ணும்போது என்னோட ஃபேமிலியும் அதே மாதிரி எனக்கு இந்த சொசைட்டி மேலே மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னென்னா இந்த சொசைட்டி இது வரைக்கும் எனக்கு நிறைய நல்லதை பண்ணியிருக்கு.
0: இப்படி கேட்கறதே ஆச்சரியமா
1: இருக்கு. ஆமா, இன்ன வரைக்கும் கடவுள் தேங்காட வந்து எனக்கு பாத்தீங்கன்னா என் சொசைட்டியோடவோ என்னோட ஒர்க் பண்றவங்களோ என்னோட அஃபீஷியல் ஹையர் அதிகாரிகளோ என்னோட கொலீகு கூட வேலை பாக்குறவங்களோ எல்லாருமே ஃபுல் சப்போர்ட்டிவா இருப்போம் அப்படின்னும் போது என்னோட அச்சீவ்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஆமா, அதே மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் ஜாஸ்தியா வச்சுக்கணும். ஆமா, எதை யோசிச்சதா சொல்லுவேன் நான் எப்பவுமே, ஒன்னு பிடிச்சத படிக்கணும் இல்ல படிச்சதை புடிச்சுக்கணும், ரெண்டு மேட்டர் தான். ஆமா, எனக்கு இஷ்டப்பட்டு படிக்கணும் இல்ல படிச்சதுக்கு உண்டானதை நான் இஷ்டப்பட்டு எடுத்துக்கணும். இந்த கான்செப்டை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நம்மளோட லைஃப்ல ஒரு ஹாப்பியா இருப்போம் எப்பவுமே, எந்த கஷ்டமும் பெருசா நமக்கு தெரியாது.
0: ஓகே, நீங்க எப்பயாவது நான் எடுத்த முயற்சி வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் நினைக்கவே இல்லை, பட் எஸ் நீங்க சொன்ன மாதிரி தேங்க் காட் இந்த மாதிரி ஒரு பூம் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அது இப்ப நீங்க எடுத்துக்கிட்ட இந்த துறையா இருக்கலாம் இல்ல நீங்க முன்னாடி ஒர்க் பண்ண அந்த அரசு துறையா இருக்கலாம், எதுலயாவது நீங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ண ஒரு நாள் ஒரு தருணம்
1: எனக்கு எந்த அதுதான் சொல்கிறேன்னு, நான் எந்த ஃபீல்டில் போனாலும் அந்த ஃபீல்டில் நான் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கிறேன். நான் என்னோடய மாணவர்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நீ ஒரு குப்பையை நம்ம கூட்டினோம்னா கூட அந்த இடத்த இன்னொருத்தர் வந்து கூட்டக்கூடாது, அந்த அளவுக்கு நீ க்ளீனாக வேலை பார்க்கணும். ஸோ அதில் ஒரு மனநிறைவு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வேலையை செய்யும்போது. இந்த கெரியர் கைடன்ஸ் நாங்கள் வந்து எங்கள் துறை வந்து 2000 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இருந்திருக்குது. அப்போ வந்து நாங்கள் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க எங்கள் ப்ரொஃபஸர்லாம், ஏன்னா அவங்களோட வழிகாட்டுதல் தான் இதெல்லாம். 2016 நான் வந்து பார்க்கும்போது எம்ஏ கெரியர் கைடன்ஸு பிஜி டிப்ளமோ கெரியர் கைடன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்கு ஆட்கள்லாம் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட ஒரு கொஸ்டின் எங்களுக்குள்ளவே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுதான் இன்றைக்கி எமர்ஜிங் ஃபீல்டாக இருக்குது, அதுக்கு ஒர்க் பண்ண இன்றைக்கி இந்த லெவலில் கொண்டு வந்து இன்றைக்கி இந்தியா பூரா இருக்கிற மேக்ஸிமம் கெரியர் கைடு கெரியர் கவுன்சிலர்ஸ் எல்லாம் எங்க மாணவர்கள் என்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
0: த்ரூ அவுட் நம்ம இந்தியா ஃபுல்லா
1: த்ரூ அவுட் இந்தியா

0: வந்து ஒரு குவாலிஃபைடு கெரியர் கவுன்சிலராக இருக்கிறாங்க, கைடாக இருக்கிறாங்க. இன்றைக்கி காஷ்மீரில் என்னோடய ஸ்டூடெண்ட்டு கெரியர் கைடாக ஓனாக பண்ணிகிட்ருக்கிறாரு. அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் ஒருத்தர் பண்ணிகிட்ருக்கிறாரு, தூத்துக்குடியில் ஒருத்தர் பண்ணுறாரு. அப்புறம் இன்றைக்கி இந்த ஒரு லீடிங் வந்து கெரியர் கைடுன்னு சொல்லிட்டு டிவியில் பேசிகிட்டு இருக்கிற எல்லாருமே எங்கள் மாணவர்கள் தான்.
1: இது எவ்வளோ பெருமையான
0: ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு அச்சீவ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுவேன் நான். அதே மாதிரி இந்த துறை, எங்களோட துறை கெரியர் கைடன்ஸ் துறை மூலயமா வேலை, இது வந்து வேலை வழிகாட்டி துறைன்னு சொல்லுவோம். எங்கள் ப்ரொஃபஸருங்க டாக்டர் ஜெயக்குமார் சார் இருக்கும்போதே வந்து நம்ம துறை வந்து வேலை வாய்ப்பை மாணவர்களுக்கு எப்படி உருவாக்கணும்னு சொல்லிட்டு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரை கான்செப்டே பாரதியார் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் கொண்டு வந்தோம். அது மூலயமா நம்ம துறை மட்டுமே 27,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு ரெப்யூட்டட் இண்டஸ்ட்ரீஸில் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம்.
1: கிரேட்.
0: அப்புறம் இண்டஸ்ட்ரிகளை வச்சுட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிட்டுருக்குறோம், தொழில் முனைவோர்கள் ஆகிறது. இன்றைக்கும் நம்ம பல்கலைக்கழகத்தில் வந்து முதன் முறையாக இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் சொல்லிட்டு ஒர்க் பண்ணுற விமன் எம்ப்ளாயிஸுக்கு டாடா எலக்ட்ரானிக்ஸுக்கு ஃபஸ்ட் டைம் பாரதியார் யூனிவர்சிட்டி தான் எங்கள் துறை சார்ந்து பிஎஸ்சி மேனுஃபேக்சரிங் சயின்ஸ்னு ஒர்க் பண்ணுற விமனுக்கே கும்போய் ஒரு இண்டஸ்ட்ரியில் கோர்ஸ் கொடுக்குறோம். யாருக்கும் கல்வி எட்டாக்கனியாக போகக்கூடாது அப்படிங்கிறதுல பாரதியார் பல்கலைக்கழகம் எவ்வளோ முனைப்பாக இருக்குதுன்றது இது ஒரு சான்றாக இருக்கும். இதுக்கு உதவின அரசாங்கத்துக்கும் அரசு அதிகாரிக்கும் என் பல்கலைக்கழக அஃபீஷியல்ஸுக்கும் நான் நன்றி சொல்லணும். இப்போ இதெல்லாம் நினைக்கும் போது ரியலி நான் நல்லா பண்ணிட்டுருக்கிறேன், நான் வழியில் ஏதோ நல்லபடியாக போயிட்டுருக்கோம். இது மூலயமா வந்து இளைய சமுதாயம் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது.
1: ஓ எஸ் சொன்னீங்க, உங்களுடைய பையனை கவனிச்சிக்கிறதுக்காக தான் ஒரு சில விஷயம் ஒரு அதிர்ச்சியான முடிவெலாம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி எப்பவுமே நம்மளுடைய குழந்தைகள் நம்ம முன்னாடி வளர்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து அம்மாவோ இல்லை வந்து மனைவியோ இல்லை வந்து மகளோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுடைய பெருமிதம் எப்படி இருந்தது, எப்படி இருக்குது?
0: கண்டிப்பாக என்னோட ஃபேமிலி பீப்புள் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு, நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் இல்லைங்களா. ஆஃப்டர் மேரேஜ் தான் இதை படித்தேன்னு. என்னோட சிஸ்டர்ஸுங்க, என்னோட அண்ணங்க, இப்போ நான் நீங்கள் சொல்ல கேட்டிங்கன்னா ஐம் அ ஃபர்ஸ்ட் பர்சன் என்னோட வில்லேஜில் 10th பாஸ் பண்ணது.
1: அப்படியா மேம்?
0: இப்போ பிஹெச்டி வரைக்கும் என்னோட வில்லேஜில் நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னும் போது எனக்கு ஒரு யூனிக் ஐடென்டிட்டி தான் இருக்கும் என்னோட ஃபேமிலியில். அப்புறம் என்னோட பையன் வந்து சம்டைம் என்னை அம்மாவா ட்ரீட் பண்ணாம அவனோட பிள்ளையாவே என்னை ட்ரீட் பண்ணுவான்
1: பாருங்களேன்.
0: ஆமா, அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அதுதான் நான் இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட இருக்கிற விமனை நீங்க பத்திரமா பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களால கிடைக்கிற பெனிஃபிட் உங்களுக்கு அளவே இல்லை. அதுதான் என்னோட வார்த்தைகள் இந்த சமுதாயத்துக்கு இருக்கிற. ஆனால் என்னோட இருக்கிற எல்லா மேல் பீப்புளும், ஆண்கள் ஆகட்டும், என்னோட வேலை பார்க்குற இது வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் என்விரான்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த என்விரான்மெண்ட்டை அனைத்து பெண்களுக்கும் நம்ம கொடுத்தோம்னா அதனால உங்கள் ஃபேமிலி அடைகிற பயனும் இந்த சமுதாயம் அடைகிற பயனும் எண்ணில் அடங்காதான் நான் சொல்லுவேன்.
1: கண்டிப்பாக மேம், ஏன்னா இன்பில்டாகவே கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய ஒரு பர்ஃபெக்டான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாடியும் ஒரு ஆழமான விஷயம் இருக்குது. அதை சரியான வழிகாட்டுதல் அவங்களுக்குமே அது தேவைப்படுது இல்லையா? நீங்கள் சொல்கிற மாதிரி கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்து இன்னும் நீங்கள் போ மூவ் ஆனாக அப்படின்னு சொன்னால் இன்னும் அது நிறைய வெற்றி வாய்ப்பில் படைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி கேர்ள்ஸுக்குன்னு பர்டிகுலராக எந்த ஒரு விஷயமும் அட்டாக் பண்ணி இருந்திருக்கூடாது, அவங்க ஓரத்தில் இருந்திருக்கூடாது, அவங்களும் முன்னாடி வரணுன்றக்காக சில முடிவுகளாக எடுக்கிறீங்க, அதுக்கு அரசு அதிகாரிகளோ உங்களுடைய மேல் அதிகாரிகளோ உதவுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வர்றதுக்கான காரணம் எங்கேயாவது ஒரு இம்பாக்ட் இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கணும், அது மூலமாக தான் இப்படி ஒரு துறையை ஏற்படுத்தலாம் இல்லை இந்த மாதிரி விஷயங்களை வந்து இவங்களுக்குன்னு கொண்டு போகலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கும். அதுக்கான பிள்ளையார் சொல்லி இல்லை அதுக்கான ஆரம்பம் எங்கேருந்து?
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கெரியர் கைடன்ஸ் எங்கள் துறை ஏற்கனவே எங்கள் ப்ரொஃபஸர் பேராசிரியரால் உருவாக்கப்பட்ட ஒரு துறை தான் பாரதியார் பல்கலைக்கழகத்தில். அந்த காலத்திலே பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு இப்படி ஒரு பேர் வச்சிருக்கிறாங்கன்றது பெரிய அம்பிஷன் தான் இது. இப்போ அதை வந்து நேரடியாக கொண்டு போய் சேர்க்கணும், இதுக்கு ஒரு படிப்பவே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏற்கனவே படிப்பும் எங்கள் துறையில் எங்கள் ப்ரொஃபஸர் வச்சிட்டு இருந்தார், என்னோட ஃபார்மர் ஹெட்டு டாக்டர் ஜெயக்குமார் சார் வச்சிருந்தார். அப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் நாங்கள் அட்மிட் பண்ணாமல் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது வேர்ல்டு வைடாக இதுக்கு வந்து ரிக்குயர்மெண்ட் நிறைய வருது, நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு இதை பண்ணி இப்போ இந்த மாதிரி கொண்டு போகிறோம். நீங்கள் கேட்குற மாதிரி இந்த விமன் எம்ப்ளாயிஸுக்கு வந்து ஒரு கோர்ஸ் கொடுத்த பாருங்க டாடா எலக்ட்ரானிக்ஸு, அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி, ஹொசூர், கிருஷ்ணகிரி அங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் பொண்ணுங்க வந்து சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் படித்தோம்.
1: ஓகே ஓகே.
0: ஆமாம், அது போக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யங் விடோ விமனும் இருக்கிறாங்களும் ஒரு ரிசர்ச் படிக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு இண்டஸ்ட்ரி வந்து அவங்க என்னாவது பண்ணலாம் ஒரு அகடமிக்கா அப்படின்னு கேட்கும்போது நிறைய லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 12th வகுப்புக்கு அப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவங்க மேற்படிப்பு ஒரு எட்டாக்கனியாகவே போயிடும். இப்போ என்னோட ஸ்ட்ரீட்ல என்னோட பக்கத்து வீடு அக்கத்து வீடுலாம் கூட என்னை வந்து ரொம்ப ஹாப்பியாக பார்ப்பாங்க. நீங்க போங்க மேடம், நான் பார்த்துக்கிறேன் வீட்டுன்னு கூட சொல்லியிருக்கிற பக்கத்து வீடு இருக்கிறாங்க, நம்ம நம்ப மாட்டோம், எல்லாம் நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்கன்னு. ஆனால் அந்த மாதிரி ஃபேமிலி இருப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கல, உங்களுக்கு அது கிடைச்சதில்ல, நீங்க போய் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அப்போதான் நான் நினைப்பேன், இந்த வாய்ப்பு வந்து கல்யாணம் ஆயிடுச்சின்னு தடப்படக்கூடாது. ஒரு வேலை

0: என்னோட குடும்ப சூழ்நிலைக்காக ஒரு வேலைக்கு போயிட்டோம் நம்ம தடப்படக்கூடாது, ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னு தடப்படக்கூடாது. இதெல்லாம் நம்ம லைஃப்ல நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனோட சேர்ந்து கல்வியை எடுத்துக்கிறதுக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்றதுனால தான் அன்னைக்கு வந்து கவர்மெண்ட்டில் ஜிஓ வாங்கி கவர்மெண்ட் ஆர்டர் வாங்கி இன்றைக்கி கொண்டு போய் இந்த மாதிரி எம்ப்ளாயீஸுக்கு கொடுக்குறோம். அதாவது என்ன சொல்கிறாரு விவேகானந்தர் கூட சொல்கிறாரு, எங்கெல்லாம் கல்வி அது ஏதோ ஒரு பிரச்சனைனால ஒருத்தவங்களுக்கு தடைப்படுதோ, ஒன்று அவங்க எக்கனாமிக்கல் சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை அவங்க வந்து அங்கேருந்து வந்து படிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம், அவங்களுக்கு தெரியாமல் கூட போகலாம், அந்த மாதிரி இடத்துல கல்வி அங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அந்த அந்த ப்ரோவர்ப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால வந்து யாருக்குமே தமிழகத்தில் வந்து இந்த கல்வி வந்து ஒரு எட்டாக்கனியாக இருக்கக்கூடாதுங்கிறதுல பாரதியார் பல்கலைக்கழக அதிகாரிகள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். அங்கே அன்னைக்கு வந்து போய் சொன்ன உடனே கண்டிப்பாக பண்ணலான்னு அதுக்குண்டான முழு பாலிசி மேக்கிங் கொடுத்த எங்களோட அதிகாரிகளுக்கும் அரசு எங்களோட நம்மளோட தமிழக அரசு உயர் அதிகாரிகளுக்கும் நம்ம நன்றி சொல்லணும்.
1: எஸ், ஏன்னா ஒரு விஷயம் எடுத்துட்டு போறோம்னா அதுக்கு முட்டுக்கட்டை போடாமல் விஷயங்கள் இருக்கான்னு சொல்லி சப்போர்ட்
0: பண்ணி யாருமே முட்டுக்கட்டை போடலை, இன்னை வரைக்கும் என்கரேஜ் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
1: ஸோ இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டு போற ஒவ்வொரு விஷயமும் வெற்றி வகை சூடி இருக்கு, நிறைய இடங்களுக்கு அதனால பயன் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் நீங்க எடுத்துட்டு போற விஷயங்கள், நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஏதோ ஒரு விஷயம் ரிசர்ச் கிடைக்குது, அதை கரெக்டா நீங்க அலசி ஆராய்ஞ்சிட்டு அது உண்மைதான் அப்படின்னு ஃபைன் பண்ணதுக்கு கொண்டு போறீங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கொண்டு போன ஒரு பயணத்தை அடுத்து மேம்படுத்த உங்களுடைய மாணவர்கள் நீங்கள் சொல்லிக் கொடுத்து அதை முறையாக எடுத்துக்கிட்ட மாணவர்கள் அதை எவ்வளோ விரிவாக்கம் செஞ்சுருக்காங்கன்னு உங்களால் பார்க்க முடியுதா? அதோட பெருமை எப்படி இருக்குது?
0: கண்டிப்பாக. இப்போ எங்களோட மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவர் எங்களோட வந்து எங்கிட்ட பிஜி டிப்ளமோ படிக்கும்போது அவங்க வந்து அவங்களும் ஒரு யங் ஏஜில் கல்யாணம் ஆகிடுது, அத்தனைக்கும் அவங்களோட கணவர் வந்து ஒரு கவர்மெண்ட் அதிகாரி உயர் அதிகாரி. ஆமாம், கல்யாணம் ஆகிடுது. இவங்களுக்கு வந்து ஒரு ஆசை வந்து ஏதாவது படிக்கணும்னு. அந்த பிஜி டிப்ளமோ நான் படிக்கும்போது கொரோனா டைமில் தான் நாங்கள் அந்த பிஜி டிப்ளமோ ஆன்லைனில் கொடுத்துட்ருக்குறோம். அவங்களோட அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டுவெல்த்து முடித்தாலும் கரஸ்லேயே ஒரு யூஜி முடிச்சுட்டு கரஸ்லேயே வந்து பிஜியும் முடிச்சு வச்சுருக்கிறாங்க. பட் அவங்க இன்னை வரைக்கும் 12ஆம் கிளாஸுக்கு அப்புறம் காலேஜோ பள்ளி வந்து வெளி என்விரான்மெண்ட்லேயே போய் படிக்கலை. ஆனால் பார்ட்டிசிபேஷன் அந்த ஆர்வம் நல்லா இருந்தது. அப்போ தான் நான் என்ன சொன்னேன், நீ ஏன் வந்து டிபார்ட்மெண்ட்டில் வந்து பிஹெச்டி படிக்கக்கூடாது அப்படின்னு
1: கேட்டோம்.
0: மேம், நான் இன்ன வரைக்கும் காலேஜே
1: பண்ணியாச்சு
0: தெரியாதுங்க மேம், ஆனால் நான் எப்படி மேம் படிப்பேன், இல்லை உன்னால் பண்ண முடியவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வந்ததுக்கப்புறம் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஆமாம், இன்னைக்கு அந்த மாணவி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பள்ளிக்கல்வித்துறை சார்பாக கன்சாலிடேட்டட் பேல ஷீஸ் அவங்க வந்து 70,000 என்னமோ சம்பளம் வாங்குறாங்க. என்னன்னா இன்னைக்கு ஸ்கூல் மேனேஜ் ஸ்கூலு பேரண்ட்டு மேனேஜ்மெண்ட்டோட லீடாக இருக்கிறாங்க அவங்க.
1: அனைத்து
0: கல்வி துறைகளிலும் இப்ப பாரதியார் பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு 39 துறைகள் இருக்கும், 39 துறைகள் வந்து 52 கோர்ஸுகள் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் நம்ம பாரதியார் யூனிவர்சிட்டி போஸ்ட் கிராஜுவேஷன் இப்போ எல்லாமே அப்ளிகேஷன் கால் ஃபர் பண்ணி போயிட்டு இருக்கு. 4 UG ப்ரோக்ராம் இருக்கு, பேச்சுலர் ஆஃப் ஒகேஷன் அனிமேஷன் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் ஒகேஷன் டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்கு, பிஎஸ்சி பிளண்டட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இருக்குது, இப்போ ரீசெண்டாக பிஎஸ்சி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கூட கொண்டு வந்திருக்காங்க. இது யூஜி ப்ரோக்ராம். அது போக போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம், எம்ஏ கரியர் கைடன்ஸு, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நானோ சயின்ஸு சோஷியாலஜி சோஷியல் ஒர்க்ஸ் சைக்காலஜி என்விரான்மெண்ட் ஸ்டடிஸ் காமர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்போர்ட்ஸுக்குனே நம்ம யூனிவர்சிட்டியில் ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் நம்மளோட ஸ்போர்ட்ஸில் பிபிஎட் எம்பிஎட் ரிசர்ச்சில். ஆமாம், இந்த மாதிரி துறைகள் எல்லாம் இருக்குல்ல, இந்த துறைகளில் இருக்கிற மேக்ஸிமம் பல்கலைக்கழக மாணவர்களும் சரி அந்த துறை சார்ந்த ஆசிரியர்களும் இப்படி தான் நம்மளோட சர்வீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி சொசைட்டிக்கு வேலை செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு.
1: எஸ் இது ரொம்ப கேட்கக்கூடிய விஷயமா. ஏன் மேம், நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், அது முறையாக கரெக்டான இடத்துல விரிவாக்கம் பண்ணும்போது அதில் வர ஹாப்பி ஒரு ஆசிரியருக்கு வேறு என்ன இருக்க முடியும் அப்படிங்கிறத.
0: ஆசிரியர்களுக்கு எப்போவுமே தன்னோட மாணவர்கள் உயர்ந்து எந்த அளவுக்கு வராங்க அதே மாதிரி அங்கே எத்திக்கலாக இருந்தாங்க டிசிப்ளினாக இருந்தாங்கன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இருக்கு.
1: இல்லை கண்டிப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர் அதே நேரத்தில் வந்து எல்லாரையும் ஒரு அரவணைச்சு ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் நீங்கள். ஸோ நீங்கள் சொன்னீங்க மேம், நிறைய அரசு அதிகாரிகளை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது, நிறைய பேரோட நீங்கள் பயணிச்சிருப்பீங்க. ஒரு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொண்டு போகும்போது நிறைய இடங்களில் நிறைய மேலக்கூடிய மனிதர்களை அதிகாரிகளை சந்திக்கிறீங்க, அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும்போது உங்களுடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு அதை தாக்கத்தை அவங்களுக்குள்ளே ஏற்படுத்திருக்கு, ஆமாம் இது நல்ல விஷயம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டோ மிகப்பெரிய ஒரு கிஃப்டோ கிடைச்சிருக்கலாம் அது யாருக்கிட்டிருந்து?
0: கண்டிப்பாக இப்போது அந்த மாதிரி வந்து நாங்கள் பண்ணும்போது இந்த எந்த ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் கொண்டு போகும்போது எங்களுக்கு வந்து

0: ஒரு அதிகாரியாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ இல்லை மினிஸ்டராகவோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தடை சொல்லாமல் அவங்க லிசன் பண்ணி கேட்டிருக்கிறாங்க.
1: இதுவே ஃபஸ்ட்டு நல்ல
0: ஆமாம் என்ன அது ஒருவேளை அது எனக்கு அதுதான் எப்படி எனக்கு புரியல நிஜமாவே நான் போய் கேட்டு இது வரைக்கும் நோ சொல்லலைன்னும் போது அதுக்குண்டான அப்போ வந்து ப்ரீ கிரவுண்ட் ஒர்க் நாங்கள் நிறைய பண்ணிட்டு போயிருக்கலாம். அதே மாதிரி ரீசெண்டாக போன கவர்மெண்ட்டில் நடந்த நான் முதல்வனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பல்கலைக்கழகத்தில் எல்லாம் ஆப்ரேஷன் செல் ஹெட் இருந்தாங்க. நானும் ஒரு ஆப்ரேஷன் செல் ஹெட்டு பாரதியார் பல்கலைக்கழகத்தில். பாரதியார் பல்கலைக்கழக சார்பாக 143 கல்லூரிகளுக்கும் வந்து அந்த நான் முதல்வன் திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தோம். அதில் வந்து எங்களை கவர்மெண்ட்டு கூப்பிட்டு லீடர்ஷிப் எக்ஸலன்சி அவார்டு கொடுத்தாங்களே.
1: சூப்பரில்
0: அப்போ ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணாதவா இருக்கிறாங்க. லீடர்ஷிப் எக்ஸலன்சி அவார்டு எனக்கு கொடுக்கும்போது அப்போ நீங்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்கன்னு. நான் எல்லா யூனிவர்சிட்டியும் செய்கிறாங்க, நாங்களும் செய்கிறோம். அந்த திட்டத்தை திறம்பட செய்யணும், ஏன்னா இது மாணவர்களுக்கு போய் சென்றடைகிற ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் எந்த ஒரு ஒர்க்கும் ஒரு அதிகாரிங்கிட்ட கொண்டு போகும்போது அது சக்ஸஸ் ஆகணும்னா நீங்களே முதல்ல ப்ரீ ஒர்க் நிறைய பண்ணி அதில் என்னென்ன கேள்விகள் வரும் அந்த கேள்விகளுக்கு உங்களோட ஆன்சர் கன்வின்ஸ் பண்ணுதா, சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு தான் கேட்கணும். இப்போ எனக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அங்கே ஆன்சர் கேட்டால் எனக்கே வந்து தெரியலன்னும் போது அது ஃபெயிலியர் தான்.
1: நான்
0: ஆமாம் பல முறையில் நாமளே நம்மளுக்கு உண்டான கேள்விகளை கேட்டு இந்த கொஸ்டினுக்கு அங்கே கேட்டால் நான் என்ன பதில் சொல்லணும், இது எந்த வகையில் மற்றவங்களுக்கு பயன்பெறும். அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கும்போது இது இப்போ என்னோட உறுப்பு கல்லூரிகளும் அஃபெக்ட் பண்ணாமல் அளவுக்கு நாங்கள் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது.
1: ஆமாம்
0: இந்த மாதிரி பல அளவுகளை நீங்கள் சிந்திச்சு ஒரு பேக்ரவுண்டு ஒர்க்கு கொண்டு போகும்போது எந்த அதிகாரிகளும் ஒரு நல்ல திட்டத்தை நோ சொல்லி எங்களுக்கு அந்த பிரச்சனை பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு எங்களுக்கு வரலை.
1: நம்ம கொஞ்சம் பிளஸ்டே சொல்லலாம். எஸ் ரைட். ஸோ தமிழ்நாடு இந்தியா இந்த லெவலில் நம்ம இப்போ ரீச் ஆகிட்டு இருக்கோம், நிறைய பேருக்கு நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்க. இது வேர்ல்டு வைடு ஒரு அங்கீகாரம் அந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு போயிருக்கா, அதை ஏற்படுத்தியிருக்கா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு?
0: புரியல.
1: வேர்ல்டு வைடு இப்போ உலக அளவில் வந்து இதுக்கான இன்னைக்கு கூட ரீசெண்டாக சொல்லியிருந்தீங்க ஒரு மாநாடு ஏதோ நடக்க போகுது.

0: ஒரு தயக்கம் வந்துச்சுனாலே முடிஞ்சது.
1: ஆமா, பல முறையில் நாமளே நம்மளுக்கு உண்டான கேள்விகளை கேட்டு இந்த க்வெஸ்சனுக்கு அங்கே கேட்டால் நான் என்ன பதில் சொல்லணும், இது எந்த வகையில் மற்றவங்களுக்கு பயன்பெறும். அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கும்போது இது என்னோட உறுப்பு கல்லூரிகளும் அஃபெக்ட் பண்ணாமல் அளவுக்கு நாங்கள் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது.
0: ஆமா,
1: இந்த மாதிரி பல அளவுகளை நீங்கள் சிந்திச்சு ஒரு பேக்ரவுண்டு ஒர்க்கு கொண்டு போகும்போது எந்த அதிகாரிகளும் ஒரு நல்ல திட்டத்தை நோ சொல்லி எங்களுக்கு அந்த பிரச்சனை பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு எங்களுக்கு வரலை.
0: நம்ம கொஞ்சம் பிளஸ்டே சொல்லலாம். எஸ் ரைட். ஸோ தமிழ்நாடு இந்தியா இந்த அளவில் நம்ம இப்போ ரீச் ஆகிட்டு இருக்கோம், நிறைய பேருக்கு நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்க. இது வேர்ல்டு வைடு ஒரு அங்கீகாரம் அந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு போயிருக்கா, அதை ஏற்படுத்தியிருக்கா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு?
1: புரியல.
0: வேர்ல்டு வைடு இப்போ உலக அளவில் வந்து இதுக்கான இன்னைக்கு கூட ரீசெண்டாக சொல்லி ஒரு மாநாடு ஏதோ நடக்க போகுது, அதில் கூட நம்மளுடைய நியூசிலாந்துலேருந்து கூட ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இது தமிழ்நாடு இந்தியா தாண்டி இன்னும் நிறைய இடங்களுக்கு பயணப்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும்.
1: கண்டிப்பாக நீங்கள் அந்தந்த துறை சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா படிப்புகளுக்கு வந்து இப்போ எங்கள் அனைத்து கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பல்கலைக்கழக பேராசிரியர்களும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் சம்மந்தமாக ரொம்ப அவங்களுக்கு ரெக்கக்னிஷன் இருக்கும். இப்போ நம்ம யூனிவர்சிட்டிலே டாப் 10 சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு 12 சயின்டிஸ்ட் நம்ம யூனிவர்சிட்டிலே இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்ராடில் போய் நிறைய பேர் வந்து விசிட்டிங் ப்ரொஃபஸராக கூட வேலை பார்ப்பாங்க. இப்போ அந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ தான் நான் லெட்டரே சப்மிட் பண்ணியிருக்கிறேன் யூனிவர்சிட்டிக்கு. ஆமாம், நியூசிலாந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு 80 நாடுகளை அழைத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கெரியர் கைடன்ஸுக்கு ஒரு கண்ட்ரியில் என்ன பாலிசி மேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இன்னும் என்ன பெஸ்ட்டாக பண்ணணுங்கிறதுக்காக எங்களை கூப்பிட்டுருக்குறாங்க. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம இந்தியாவுக்கு எந்த மாதிரி கொண்டு வரலாம், அதில் நம்ம தமிழகத்துக்கு எந்த மாதிரி கொண்டு வரலாம், அதாவது ஒரு ஒரு ஊரில் ஒரு கெரியர் கைடன்ஸ் கொடுத்தாலும் அந்த மக்கள் சார்ந்து மல்டி கல்ச்சுரலிசம் அவங்களுக்கு உண்டான பழக்க வழக்கங்களை சார்ந்து இந்திய அளவில் உள்ள வேலைவாய்ப்பை சார்ந்து அங்கே உண்ட படிப்புகளை சார்ந்து நம்ம மக்களோட கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லையா, இதை நம்ம மக்களோட கெப்பாசிட்டி சாதாரணமாக இட போட முடியாது. எல்லா அப்ராடில் போய் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் நம்ம ஆளுகளை செய்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு இன்னும் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வர முடியுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அந்த பார்ட்டிசிபேஷன் முடிச்சதுக்கு அப்புறம்.
0: எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு பொட்டன்ஷியல் இருக்கிற ஆட்கள் எல்லாமே கொஞ்சம் வெளியே போய் அந்த இதை விஷயங்கள் பண்ணும்போது, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு தனியாரத்தோட நிறுவனர் சொல்லியிருக்காரு, நீங்கள் மறுபடியும் கம்பேக் இந்தியாவுக்கு வாங்க, இந்திய மக்களுக்கு நிறைய சேவை பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எப்படி பார்க்குறீங்க? இங்கே நிறைய பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு அதிகாரியோ இல்லை நிறைய நல்லா படித்தவங்களோ வெளிநாடுகளுக்கு போய் அதை பயன்பாடாக கொடுக்கும்போது அது ஏன் இங்கே கொடுக்கக்கூடாதுன்னு இப்போ உங்களுக்கு சிந்தனை
1: வந்து? அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்தியாவில் வந்து அந்த மாதிரி பொட்டன்ஷியல் பீப்புள் பூரா வெளிநாடு போகிறாங்க, அதனால் நம்ம சஃபர் ஆகிறோங்கிற கான்செப்ட் இல்லை. ஏன்னா நிறைய பொட்டன்ஷியல் பீப்புள் இருக்கிறோம் நம்ம. நம்மளுக்கு இந்தியாவில் ஒரு உள்ள மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா நம்ம தமிழகத்தோட மக்களை நம்ம சொல்லவே கூடாது, அதாவது குறைச்சி எடை போடவே முடியாது. அதாவது ரொம்ப ஸ்மார்ட்டாக நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ள மக்கள் நம்ம. அதனால தான் உலக அரங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னைக்கு வந்து இந்தியா தான் ஒரே கண்ட்ரி வந்து உலக அளவில் வந்து லேபர் ஃபோர்ஸை சப்ளை பண்ணுறது ஃபோர்ஸை. ஆமாம், அதாவது 18 டு 45 வயசு உள்ள ஆட்கள் 2035 வரைக்குமே நம்ம ஜாஸ்தியாக இருக்கிறோம். அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திறன் மேம்பாடு பற்றி பேசுகிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வரைக்கும் கண்டிப்பாக மாணவர்களை நம்ம திறன்மிக்க மாணவர்களாக உருவாக்கணுமா, நம்ம வந்து எல்லா ஊருக்கும் நம்ம லேபர் ஃபோர்ஸை சப்ளை பண்ணலாம். நம்மளோட பாரதியார் சொல்கிற மாதிரி திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அவங்க போய் அங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது இந்தியாவுக்கு வராங்க. அப்போ அதனால் நம்மளுக்கும் இன்கம் ஜெனரேட் ஆகுது இந்தியாவில். இப்போ அந்த மாதிரி ஆட்களை உள்ளே கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் ஒரு திட்டம் வந்திருக்கு வச்சிருக்கு. ஒருவேளை அங்கே நல்ல பொட்டன்ஷியல் பர்சன் ஒரு ஃபாரின் போயிட்டாரு, அவரை நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ராமலிங்க ஃபெலோஷிப்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க பல்கலைக்கழகத்துலேயே. அது ஆமாங்க, அந்த ப்ரோக்ராம் மூலிமா அந்த அங்கே வெளிநாட்டிலேருந்து அப்ளை பண்ணி இங்கே வராங்கன்னா அவங்களுக்கு 80,000 to 1.5 lakhs வரைக்கும் சேலரி கொடுக்குது கவர்மெண்ட். இந்த மாதிரியே நம்ம பண்றோம். அதனால பொட்டன்ஷியல் பீப்புள் எல்லாம் அங்க போயிடுறாங்க, நம்மளுக்கு ஆளு இல்லைன்னா அதை சொல்லலாம். நம்மளுக்கு ஏற்கனவே இங்க சஃபிஷியன்ட் பீப்புள் இருக்குது, அதனால நம்மளோட ஆட்கள் எங்க வேணாலும் போய் நல்லபடியா சர்வ் பண்ணட்டும், அது நம்மளுக்கு பெருமை.
0: எஸ், ஒரு ஆசிரியராக எங்கேயுமே அந்த நூலை வந்து மிஸ் பண்ணாமல் எங்கே பொட்டன்ஷியல் இருந்தாலும் அது நல்லாவே இருக்கட்டும் அப்படின்ற விஷயங்கள். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய மாணவர்களுக்கும் இதை கேட்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு ஐஓப்பனிங்காக இருக்கும். ஓ, இவ்வளோ ஃபீல்டுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. இதை முறையாக ஒரு நல்ல வழிகாட்டுதல், நீங்கள் சொன்ன மாதிரி சர்டிஃபைடு ஒரு வழிகாட்டுதல் இருந்ததுன்னா அதை இன்னும் ப்ராப்பராக கொண்டு போக முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து முறையாக பயிற்சி எடுக்காமல் அவங்க சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் எங்கேயாவது மிஸ்கம்யூனிகேட் ஆகிறதுக்காக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
1: ஆமாம், இந்த கெரியர் கவுன்சிலருங்கிறதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், கெரியர் கவுன்சிலிங் மட்டும் கிடையாது, சைக்காலஜி கவுன்சிலிங்கும் இதே தான் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க.

0: ஒரு எத்திக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு கிளைண்ட்டு நம்மக்கிட்ட கிடச்சிட்டாங்கிறதுக்காக அவங்கள எப்படி வேணாலும் கைட் பண்ணி எங்கேயாவது போய் தள்ளி விட்டுடணுன்றதெல்லாம் கிடையாது. முதல்ல ஒரு மாணவர்களுக்கு என்ன விருப்பம், இப்போ அந்த ஒரு மாணவருக்கு விருப்பம் இருக்குது ஆனால் கெப்பாசிட்டி இல்லை, ஆசை இருக்குது ஆனால் கெப்பாசிட்டி இல்லை. அப்போ அந்த மாணவர்கள் வந்து ஒரு ஒரு சம்டைம் நீங்கள் இன்ஜினியரிங் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் இல்லை அப்படின்னா கொஞ்சம் இன்ஜினியரிங் கிளியர் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி அங்கே போய் ஏதோ இன்ஜினியரிங் படிச்சிட்டனாலே நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. இன்ஜினியரிங்கில் நீங்கள் நாலேஜபுளாக கெப்பாசிட்டியாக இருந்தால் தான் பெஸ்ட் கம்பெனிக்கு நீங்கள் வேலை பார்க்க முடியும். அந்த மாதிரி இடத்தெல்லாம் ஒரு ரைட் கெரியர் கைடு, குவாலிஃபைடு கெரியர் கைடெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனோட சோஷியோ எக்கனாமிக் ப்ரொஃபைல், அவனோட ஃபேமிலி சுச்சுவேஷனு, அவனோட ப்ரெசண்ட்டாக, அவனோட அகடமிக் குவாலிஃபிகேஷன் என்ன, மார்க் என்ன, அதே மாதிரி அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த சப்ஜெக்டோட கெப்பாசிட்டி என்ன, இதையெல்லாம் வச்சு தான் அவங்களுக்கு மேப்பிங் பண்ணி நம்ம சொல்லுவோம். மேப்பிங் பண்ணி, தம்பி இந்த மாதிரி இருக்குது ஆனால் இந்த சப்ஜெக்ட்லாம் இருக்குது, நீங்கள் படிச்சுருவீங்களா, இத்தனை சப்ஜெக்ட் இருக்குது உங்களுக்கு அங்கே, அதே மாதிரி இதுக்கு ஈக்குவலான டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இந்த மாதிரி இருக்குது, சஜஷன் தான் கொடுப்போம். நாம் வந்து கெரியர் கவுன்சிலருங்கிறவங்க வந்து டெசிஷன் மேக்கரே கிடையாது,
1: ஒன்லி சஜஷன் தான்,
0: சஜஷன் கிவர். ஆனால் அந்த சஜஷனை பெஸ்ட் சஜஷனாக கொடுத்துட்டே இருக்கணும். அந்த பெஸ்ட்டில் அந்த குழந்தை எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு சர்டிஃபைடு கெரியர் கவுன்சிலர் இல்லாதவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த காலேஜுக்கு போய் சேர்ந்திக்கோங்க, இந்த கோர்ஸுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் கூட சொல்லிடுறாங்க இல்லையா, அதனால் மிஸ்கைடு ஆகிடுறது, மிஸ்கைடு ஆகிடுறது நிறைய பார்த்தீங்கன்னா. இப்போ நாங்களாம் வந்து எங்களுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, இந்தியாவிலே நிறைய மெடிக்கல் காலேஜும் நம்பூரில் தான் இருக்குது, 35+. இப்போ நம்பூரில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் சட்டக்கல்லூரி இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஐடிஐ பாலிடெக்னிக்ஸ் மாதிரி வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்குது. அப்போ நாங்கள் இதை சஜஸ்ட் பண்ணுவோம், நிறைய பேர் வந்து ஐடிஐ படித்தா எங்கள் பையனுக்கு யாருங்க பொண்ணு கொடுப்பாங்க, இல்லை பையன் அது ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் இது, ஐடிஐ 10வது முடித்து குழந்தைய கொண்டு போய் ஐடிஐ சேருங்க, 8வது முடித்து ஐடிஐ சேரலாம், ஐடிஐ 3 வருஷம் படிச்சுட்டு நீங்கள் லேட்டரல் என்ட்ரி டிப்ளமா வரலாம், செகண்ட் இயர் டிப்ளமா என்ட்ரி படிச்சுட்டு 2 வருஷம் படிக்கலாம், அங்கே 2 வருஷம் படிச்சுட்டு லேட்டரல் என்ட்ரி இன்ஜினியரிங்கில் பெஸ்ட் காலேஜஸுக்கு போகலாம், ஏன் நீங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த கைடன்ஸ் எல்லாம் ஒரு சர்டிஃபைடு கெரியர் கவுன்சிலரால் கொடுக்க முடியும்.
1: எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மேம் வந்து காண்டாக்ட் பண்ணலாம்.
0: கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணோன்னா, நான் வந்து விமலா, துறை தலைவர், கெரியர் கைடன்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது வேலை வழிகாட்டித்துறை, பாரதியார் பல்கலைக்கழகம். நீங்கள் பாரதியார் பல்கலைக்கழகம் மருதமலை அடிவாரத்தில் இருக்குது, வந்து கேளுங்க. ஏன்னா இது வெக்கேஷன் டைமுங்கிறதுனால பெஸ்ட்டு நீங்கள் நேரில் வரலாம். இல்லாத பட்சத்தில் என்னோட வந்து நாங்களோட லேண்ட்லைன் நம்பர் சொல்கிறோம், நீங்கள் கூப்பிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, நாங்கள் யார் இருந்தாலும் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம்.
1: எஸ், முடிஞ்ச அளவுக்கு நேரவே போங்க, ஏன்னா இன்னும் ஐடியாஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ ரொம்ப நன்றி மேம், இந்த ஒரு மணி நேரம் ரொம்ப ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங்காக எங்களுக்கே இருந்தது, கண்டிப்பாக நேருக்கும் இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம்.
0: நன்றி ஆல் இண்டியா ரேடியோ, உங்களுக்கு ரெயின்போ எஃப்எம் அவர்களுக்கும், நேயர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் நம்மளுடைய நிறைய விஷயங்களை பேசி பகிர்ந்தது திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் ஆ. விமலா அவர்கள். ஸோ நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் சிவம்.

0: 6:27 நேர்கள் இதுவரை கேட்டது புன்மாலை பொழுது தரையில் பக்தி இசை. இனி பண்பலையில் இருக்கிற ப்ரோக்ராம் ஹைலைட் பார்க்கலாம். 6:40 பொன்மாலை பொழுது 70களில் அமைந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதனைத் தொடர்ந்து 7:25 ஏறும் ஒவ்வொரு உழவர்களுக்கான அறிவிப்புகள். இதனைத் தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகளில் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். 9:15 மயிலரகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள். 10 மலடி மேட்டுக்கள். நாளை செவ்வாய்க்கிழமை பண்பலையில் உள்ள ப்ரோக்ராம்ஸ் ஹைலைட்ஸ் கேட்கலாம். 6:00 காலை தென்றல் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் இரா குணசீலம் அவர்கள். தொடர்ந்து 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 11:30 வர்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் பரிமளா சாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம் நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா. 2:30 ஊர்புறத்திலே உடுமலைப்பேட்டை வட்டம் பூளவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கீதை உடுக்கடி பாட்டு கேட்கலாம். தொடர்ந்து 5:00 சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள். 6:00 பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை கேட்கலாம். 6:40 பொன்மாலை பொழுது 70களில் அமைந்த திர இசை. 7:15 ஏறும் ஊறும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து கரும்பை தாக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் அதன் மேலாண்மை முறைகள் குறித்து.
1: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
2: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
1: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
2: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
1: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
2: ஆனா அக்கா
1: பாரு, பருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும். ஆனா பாட்டி குடுக்காம நழுவ முடியாது.
2: சரி அக்கா, என்னோட பாட்டி உன்னோட பட்ஜெட்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும். ஏற்பாடு ஆயிடுச்சு.
5: எதுக்கு?
4: குட்டியோட ஃபீஸுக்கு.
5: காட்டு.
4: உடனடியாக 20,000 லோனா?
5: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
4: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு.
5: அதுவும் சரி பார்த்து வாங்க.
4: ஏற்பாடு ஆயிடுச்சு.
5: சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சத்தீஸ்கரின் ஜக்தால்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்விற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவித்தார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் தேவை குறித்தும் மின்

0: உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பிக்கவும் தரமான உணவு வகைகளை தங்குதடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு ராஜ்மோகன் இதற்கான கோப்பில் கையெழுத்திட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி, சுற்றுச்சூழல் போன்ற கட்டமைப்பு வசதிகள் இந்த நிதியை பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 56 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள் மற்றும் விடுதிகள் கட்டுவதற்கும் அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான செயல் திட்டங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் 234 தொகுதிகளிலும் இந்த குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் தோல்வி குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல் சென்னை அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார். காவல்துறை உரிய தலைமையின்றி செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டுள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உரங்களின் விலை 20% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விலையேற்றத்தை ஈடு செய்யும் வகையில் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்களுக்கான மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அசோகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள குறிப்பில் அதிக அளவில் இருப்பில் வைக்க வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டின் பாரம்பரிய செல்வங்களை மீட்டெடுப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கல செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சாதனை தமிழகத்திற்கு மட்டுமன்றி நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறையினர் நாட்டின் முழுமையான நாகரீக பாரம்பரியத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் மாணவிகளுக்கான பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் 1400 ஆண்டுகள் பழமையான கற்சிற்ப கூடம், பழமையான பொருட்களின் வரலாற்று கூடம், 1000 ஆண்டுகள் பழமையான பொருட்கள் அடங்கிய படிமக்கூடம், 200 ஆண்டுகள் பழமையான போர்வாள்கள், சிப்பாய் புரட்சியின் போது பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட வீரக்கற்களும் கல்வெட்டுகளும் என சுமார் 3000க்கும் மேற்பட்ட பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அருங்காட்சியகத்தில் AI தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ள பேசு மரம் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்துள்ளது. இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட நாள்தோறும் 100க்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். அருங்காட்சியக தினத்தையொட்டி கல்லூரி மாணவிகளுக்கு உள்ளிடை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவிகள் பங்கேற்றனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: இந்த பயிற்சி முகாம் தங்களுக்கு மிகவும் பயனளிக்கும் வகையில் அமைந்ததாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர்.
2: இது வந்து எங்க கல்விக்கு மட்டும் இல்லாம தனியா ஒரு கலையை கத்துக்கவும் வந்து மிகவும் உதவியா வந்து இருக்குது. வேற எதுனா பண்ணணும் அப்படின்னா இந்த ஓவியம் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். பயிற்சி மூலமா எங்களோட கல்லூரி படிப்புகளுக்கு அதுக்கப்புறமும் எங்களோட வாழ்க்கையில ஒரு பாதையை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இதை நாங்க பயன்படுத்தி அது எங்களோட எதிர்காலத்தை வந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம்.

0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் இருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் மேல் உள்ள மேலடுக்கு சுழற்சி வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மே 20 முதல் 24 வரை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் மண்டக்குளத்தூரில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை மூட வேண்டும் என்ற மாணவர்களின் கோரிக்கை குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு தர்பகராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வரும் 21 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா, ஜோதி உட்பட 21 இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26 இரண்டாவது போட்டி 27 மூன்றாவது போட்டி 29 நான்காவது மற்றும் இறுதிப் போட்டி 30 பெர்த்தில் நடைபெறுகின்றன. உலகக்கோப்பை செபக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21 தொடங்கி 27 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்படவுள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. ஜெனீவா ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ப்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு, மொபைல வை.
4: அக்கா பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
3: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
4: அப்ப சரியான நம்பர்
3: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
4: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க.
3: வேலையில இருந்தல்ல.
4: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
5: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
6: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்ந்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
4: ஆர்பிஐ சொல்கிறது
5: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
7: கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.

46 நிமிடம் அழகான பாடல் கேட்டோம். மலர்களே மலருங்கள் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பி ஜெயச்சந்திரன் பாடியது. பாடலாசிரியர் எம் ஜி வல்லபன். இசை கங்கையமரன். தொடர்ந்த நிகழ்ச்சியில அடுத்ததா வானிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு கோவையில பார்த்தோம் அப்படின்னா வெதர் 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. திருப்பூர்ல 35 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. அதை தொடர்ந்து ஈரோடுல பார்த்தோம் அப்படின்னா மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. 37 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. சேலம்லயும் அதே போல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. தொடர்ந்து பாலக்காடுல பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் மழைக்கான வாய்ப்புகள் அதிகம். 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. தொடர்ந்து நீலகிரிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மழைக்கான வாய்ப்புகள் அதிகம். 23 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 18 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு.

6:51 நேயர்கள் கேட்ட இந்த பாடல் நேற்று இன்று நாளை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் புலமைப்பித்தன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். டிராஃபிக்கை பொறுத்த மட்டும் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஆஸ் யூஸ்வல் டவுன் ஹால், கவுண்டம்பாளையம், அதை தொடர்ந்து

பார்த்தோம்னா இந்த சைடு செல்வபுரம் தாண்டி இருக்கிற ஏரியா, அதுக்கப்புறம் உக்கடம் சுற்றி இருக்கிற ஏரியா, பாலம், இந்த இடங்கள் எல்லாம் வந்து டிராஃபிக் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம போகும்போது ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னதாகவே வந்து தயாராகி போக வேண்டியது அவசியம். 6:51 நிமிடம்.

0: ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியது, இசை கங்கையமரன்.
1: 1500க்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418878741.

பொன்மாலை பொழுதில் நேர்கள் கேட்ட பாடல் கீழ்வானம் சிவக்கும் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

பொன்மாலை பொழுதில் நீர்கள் கேட்ட பாடல் தீர்க்கசுமங்கலி திரைப்படத்திற்காக வாணிஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் ஆர். விஜயகுமார் அவர்கள்.
1: திருவாரூர் மாவட்டத்தில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திருவாரூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட திரு கலைவாணன் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ளார். நன்னிலம் தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் ஆர். காமராஜ் மீண்டும் நன்னிலம் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். திருத்துறைப்பூண்டி தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு மாரிமுத்து மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார். மன்னார்குடியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளராக போட்டியிட்ட திரு எஸ். காமராஜ் வெற்றி பெற்றுள்ளார். இம்மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் தற்போது கோடை பருவ நெல் சாகுபடி மேற்கொண்டு வருகின்றனர். அதிலும் குறிப்பாக நீடாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் முற்றிலும் ஆழ்குழாய் கிணற்று நீரை பயன்படுத்தி செய்யப்படும் கோடை நெல் சாகுபடி பணிகளை துவக்கியுள்ளனர். கடந்த வாரத்தில் 4 தினங்கள் தொடர்ச்சியாக மழை பெய்தது இந்த கோடை நெல் சாகுபடிக்கு உறுதுணையாக இருந்ததாக விவசாயிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். சைவ சமயத்தின் தலைமை பீடமாக வணங்கப்படும் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் 3 தினங்கள் தெப்பத் திருவிழா நடத்தப்பட்டது. இக்கோவிலின் எதிரில் அமைந்துள்ள கமலாலயம் தெப்பக்குளத்தில் நடைபெற்ற இந்த தெப்பத் திருவிழா தினமும் இரவு 7 துவங்கி அதிகாலை 3 வரை நடைபெற்று வந்தது. 2500 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டிருந்த தெப்பத்தில் சுவாமியுடன் பக்தர்களும் அமர்ந்து தெப்பத்தில் உலா வந்தனர். தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல்வேறு பணிகள் மீண்டும் துவக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மன்னார்குடியில் 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று நகரின் மேற்கு பகுதியில் நிறைவு செய்யப்பட்டு சாலைகளும் அமைக்கப்பட்டது. தற்போது தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் கிழக்கு பகுதியில் தற்போது பாதாள சாக்கடை பணிகளுக்கு குழிகள் தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது.

0: இருக்கிறது. எனவே பொதுமக்கள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுமாறு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வடிகால் துறை அறிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் கர்ணாவூர் ஊராட்சிக்குட்பட்ட பாமணி பகுதியில் நரிக்குறவர் காலனியில் தமிழ்நாடு அரசின் பழங்குடியின நலத்துறை வழிகாட்டுதலுடன் சுய தொழிலுக்கான தையல் பயிற்சி திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. இதனை தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு மு கிருஷ்ணன் துவக்கி வைத்தார். தையல் பயிற்சி திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய அவர், பெண்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறும் போது குடும்பமும் சமூகமும் முன்னேறும் என்று கூறினார். பழங்குடியின பெண்களுக்கு திறன் அடிப்படையிலான பயிற்சிகளை வழங்குவது மிகவும் அவசியமானது எனவும், இத்தகைய முயற்சிகளை இளம் வயதிலேயே சமூக நலனில் அக்கறை கொண்டு செயல்படும் பயிற்சியாளர்கள் வழங்குவது சிறப்பாகும் என்றும் துணைவேந்தர் திரு கிருஷ்ணன் பேசினார்.
1: படிப்பு இதை வச்சுதான் இன்னைக்கு நான் வந்து இந்த பதவியில் இருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள்லாம் ரெண்டு பல்கலைக்கழகத்திலையும் சரி, மதுரை பல்கலைக்கழகத்திலையும் சரி, மத்திய பல்கலைக்கழகத்திலையும் சரி, என்னுடைய மாணவர்கள் ரொம்ப அறிவுள்ளவங்க. அதனால நான் என்ன செய்வேன்னா, நீங்க என்ன படிக்கிறீங்க, என்ன பெருமை பட்டம் வாங்க போறீங்க, அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. கிராமத்துக்கு போங்க, கிராமத்துல என்ன கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கிராமத்துக்கு அனுப்பிக்கிறீங்க, அதுதான் முக்கியம்.
0: கோடைக்கால விடுமுறை விடப்பட்டுள்ளதால் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் உள்ள அலையாத்திக்காட்டிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படும் அலையாத்திக்காடுகள் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் அமைந்துள்ளது. சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு படகுகளில் சென்று ரசிக்கும்படியாக இக்காடுகள் அமைந்துள்ளது சிறப்பாகும். தமிழகத்தில் சிதம்பரம் பகுதி மற்றும் முத்துப்பேட்டை பகுதியில் மட்டுமே இந்த அலையாத்தி காடுகள் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கோடை விடுமுறை காரணமாக இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் வனத்துறை மற்றும் தனியார் படகுகளை வாடகைக்கு பெற்று படகுகளில் குழுவினராக அமர்ந்து 6 கிலோமீட்டர் தூரம் பயணித்து இருபுறமும் வளர்ந்துள்ள அலையாத்தி செடிகளை பார்த்து ரசித்தபடி பயணம் மேற்கொண்டு கடலின் முகத்துவாரம் சென்று மீண்டும் திரும்புகின்றனர். முத்துப்பேட்டை நகரம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தஞ்சை பகுதியிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரம் பயணித்து முத்துப்பேட்டைக்கு வர முடியும். அதே போல திருவாரூரிலிருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அலையாத்தி காடுகள் அமைந்துள்ளது. சுற்றுலா பயணிகள் காலையில் வந்து இங்குள்ள வனத்துறை அலுவலகத்தில் பதிவு செய்து படகுகளில் சென்று மகிழலாம்.
2: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். விஜயகுமார் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமருக்கு ஆஸ்லோவில் அந்நாட்டு அரசர் ஹரால்ட் இந்த விருதை வழங்கினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். பின்னர் நார்வே பிரதமருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு நரேந்திர மோடி, தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு நார்வே தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதற்காக நார்வேக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்துவது என இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் ராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்ற நிலைப்பாட்டிலும் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலும் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக ஆஸ்லோ சென்ற பிரதமருக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நாட்டியாலயா நடனப்பள்ளி மாணவர்களின் நடனம் பற்றி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் அது தொடர்பான காணொலியையும் பகிர்ந்துள்ளாா்.

0: மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜெனிவா சென்றுள்ள அவர், அதன் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசுடன் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத், பாரம்பரிய மருத்துவ முறை, நலவாழ்வு மையங்கள் போன்ற நடவடிக்கைகள் மூலம் சுகாதார சேவைகளை மத்திய அரசு வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார். சுகாதார சேவைகளை வழங்குவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படுவதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். சுகாதாரத்துறையில் இந்தியா மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசஸ் பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றுவதில் உலக சுகாதார அமைப்பு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். வேளாண், ஊரக மேம்பாடு ஆகிய துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் ஓராண்டிற்கு தங்கம் வாங்கப் போவதில்லை என்ற முடிவை எடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் மேற்கொண்ட ஆலோசனையின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை எரிவாயு மற்றும் மின் அடுப்புகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த திரு தீபக் சிங்லாவை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. தில்லி மற்றும் கோவாவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உயர்நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணைகளை திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காணொலி வாயிலாக மேற்கொள்ளுமாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு தேவையற்ற செலவினங்களை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்திலும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வழக்கு விசாரணைகள் காணொலி வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. மேற்கு வங்கத்தில் அம்மாநில அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதிய குழுவை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மகளிர் இலவச பேருந்து திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அடுத்த மாதம் முதல் செயல்படுத்துவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான புதிய பட்டியலை தயாரிப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலை ஒழிப்பதற்கும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதற்கான வழிமுறைகளை பரிந்துரைப்பதற்கென 2 குழுக்களை ஏற்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியத்தை 3000 ரூபாய் உயர்த்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது தலைமையில் நடைபெற்ற 1வது அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். இதன்படி ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியம் 9000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கூடுதலாக

0: ₹1000 வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மகளிருக்கான இலவச பேருந்து சேவை அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருவதாகவும் திரு வி டி சதீசன் தெரிவித்தார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். குவெட்டா நகரத்திற்குட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். மும்பை அகமதாபாத் தேசிய நெடுஞ்சாலையில் பால்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேன் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்கஸ் வில்லிஸ், மெக்சிகோவின் மிகுவல் ஏங்கல் ரேஸ் ஒரேலா இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை ஹைதராபாத் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சலோ டெமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை செபாக் டாக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டிட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா, ஜோதி உள்பட 21 பேர் இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26ஆம் தேதியும், இரண்டாவது போட்டி 27ஆம் தேதியும், மூன்றாவது போட்டி 29ஆம் தேதியும், நான்காவது மற்றும் இறுதிப் போட்டி 30ஆம் தேதியும் பெர்த்தில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி 103 MHz-இல் இனி தொடர்வது அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 14,702 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,669 ரூபாய்க்கும், பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,420 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,269 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 14,712 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,219 ரூபாய்க்கும், மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,351 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,219 ரூபாய்க்கும், ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 14,842 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,169 ரூபாய்க்கும், மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,429 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,589 ரூபாய்க்கும், கோபி கூட்டுறவு விற்பனை சங்கம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 14,699 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,890 ரூபாய்க்கும், மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,389 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,210 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தக்காளி மற்றும் கற்றாழையிலிருந்து

0: மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி 19/5/2026 மற்றும் 20/5/2026, அதாவது நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய நாட்களில் தக்காளி, உலர்த்தப்பட்ட தக்காளி, ஊறுகாய், சாஸ், கெட்சப், சூப்பர் பவுடர், ஜாம், கற்றாழை பழரச பானம், தயார் நிலை பானம், மிட்டாய், இந்த பயிற்சி வழங்கப்பட உள்ளது. பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. ஆர்வமுள்ளவர்கள் பயிற்சியின் முதல் நாளன்று அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003 இந்த முகவரியை அணுகவும். பேருந்து நிறுத்தம் வாயிலின் 7, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், மருதமலை சாலை வழியாக கோயம்புத்தூர். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, பேராசிரியர் மற்றும் தலைவர், அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. அலைபேசி எண் 9488518268. மீண்டும் ஒருமுறை 9488518268. நேயர்களே, வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்து வரும் 4 நாட்களுக்கு லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகம் மணிக்கு 4-10 கிலோமீட்டர் வரையிலும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். கடந்த வார மழை மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி சரிவுக்கு குறுக்காக கோடை உழவு செய்வதன் மூலம் மழை நீரை முழுமையாக நிலத்தடி நீராக சேமிப்பதற்கு மட்டுமல்லாமல் களை மற்றும் மண்ணில் வசிக்கும் பூச்சிகள் மற்றும் நோய்க்கிருமிகளை கட்டுப்படுத்தலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள்.
1: ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூர்.
2: ஏறும் ஊரும்
1: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் K.T. பார்த்திபன் அவர்கள். வணக்கம் நேயர்களே, வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில வேளாண் காடுகள் பத்தி நிறைய தகவல்களை கடந்த 10 வாரங்களா பார்த்திபன் சார் சொல்ல கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னும் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து 100 வாரங்கள் வரைக்கும் வரப்போகுது. வேளாண் காடுகளை சேர்ந்த அத்தனை தகவல்களையுமே நாம இந்த நிகழ்ச்சியில கேட்டு பயன்பெறலாம். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் அப்படிங்கிற தலைப்புல வேளாண் காடுகளினுடைய சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் பத்தி விளக்கம் தரப்போறாரு. வாங்க கேட்கலாம்.
3: அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷவாணி FM 103 வேளாண் காடுகள் பற்றிய தகவல் களஞ்சியத்தை ஒவ்வொரு எபிசோடாக பல்வேறு விதமான தொழில்நுட்பம் சார்ந்த எபிசோடு மட்டுமல்லாமல் தகவல் சார்ந்த எபிசோடாக பார்த்து கொண்டிருக்கோம். அதில் முதல்ல இந்தியாவை பற்றி பார்த்தோம். இந்தியாவை வனங்கள், இந்திய வேளாண் காடுகள், தேசிய வேளாண் காடுகள் கொள்கை, ஏன் தமிழக வனங்கள், தமிழக வேளாண் காடுகள், தமிழர்களுடைய வேளாண் காடுகளில் என்ன ரெக்கொயர்மெண்ட், இதை பற்றிலாம் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்கணும், தமிழ்நாட்டில் வேளாண் காடுகளுக்கு தேவை ஜாஸ்தி, பண்ணைக்காடுகள் வேளாண் காடுகளுக்கு தேவை ஜாஸ்தி. ஏன் ஜாஸ்தி? மரங்களுடைய தேவையும் மரமில்லா பொருட்களின் தேவையும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 200,000 டன் மரம் தேவைப்படுகிறது. அது நிறைய பல்வேறு விதமான டிமாண்ட் வந்து நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அது எண்ணெய் வித்து மரங்களாக இருக்கலாம், கம் ரெசின்ஸு, நேச்சுரல் டைஸு, ஃபைபர்ஸு, ஃப்ளாஷு, மூலிகை தாவரங்கள், இதை பற்றி எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ இதை பற்றி பார்க்குறப்ப என்னாகும், வேளாண் காடுகளின் தேவை அதிகமாக இருக்கு. நம்ம போன எபிசோட்ல தமிழ்நாட்டில் வேளாண் கடைகள் எல்லா செக்டார்ஸையும்

ஒரு செக்டாரை மட்டும் சொல்ல விட்டுவிட்டோம். அந்த செக்டார் பார்த்தீங்கன்னா மூலிகை மரம் சார்ந்த வேளாண்காடு, மெடிசினல் பிளான்ட் பேஸ்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. இன்றைக்கு தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலையில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 3500 மேற்பட்ட மர வகைகள் இந்த மருத்துவ குணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டவர்களாக அறியப்பட்டுள்ளது. இது நிறைய பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், பயன்படுத்தப்பட்டுள்ளது. இயற்கை காடுகளில் கண்டினியூஸாக எடுக்கிறப்ப என்னாகும், அதனுடைய இது வந்து டீக்ரேடேஷன் ஆகி அவைலபிலிட்டி வந்து குறைந்து கொண்டே வருகிறது. இப்போ அவைலபிலிட்டி கூட்டணும்னா என்ன பண்ணணும், இது வெளியே தான் பண்ண முடியும். இயற்கை காடுகள் அப்படியே விட்டுட்டு வெளியே வந்து வேளாண் காடுகள் மூலமாக மருத்துவ குணங்கள் கொண்ட மரப்பைகளை வளர்ப்பும் பட்சத்தில் உண்மையிலே இதற்கும் தேவையான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக உள்ளது. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மரத்தில் இலை, காய், பூ, பிஞ்சு, பட்டை, மரம் எல்லாத்துலேயுமே இந்த மூலிகை சார்ந்த இருக்கு. இன்றைக்கு எல்லாருமே வந்து இந்த ஆயுர்வேதி, சித்தா, யுனானியில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த ஆர்த்தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை எண்ணெய்கள் இருக்குல்ல, இந்த எண்ணெய்கள்லாம் மரம் சார்ந்த வனம் சார்ந்த பொருட்கள் தான் நிறைய எடுக்கப்படுகிறது. இப்போ இதற்கு தேவையான மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இயற்கை காடுகளிலிருந்து பெறப்பட முடியாத சூழ்நிலை. இதெல்லாம் எங்கேருந்து எடுக்க முடியும், செயற்கையாக உருவாக்கப்பட்ட காடுகள்ந்து எடுக்க வேண்டும். அப்படி உருவாக்கப்பட்ட காடுகள் எடுக்கப்படுகிறது தான் இந்த மூலிகை மரங்கள் சார்ந்த வேளாங்காடுகள். இதனுடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதற்கு தேவையான நிறைய தொழில் முனைவர்கள் வந்திருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மூலிகைக்கு மட்டுமல்லாமல் உணவிற்காக காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி, பார்மசூட்டிக்கல், நியூட்ராசூட்டிக்கல் இவை அனைத்து விதமான நிறுவனங்களுக்குமே மூலிகை மரம் சார்ந்த வேளாங்காடுகளுடைய திட்டம் வந்து மிகப்பெரிய வாய்ப்பாக உள்ளது, வரப்பிரசாதமாக உள்ளது. அது சார்ந்த முயற்சிகளும் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேற்கொண்டு வருகிறது. இதனுடைய மாதிரி பண்ணைகள்லாம் பல்வேறு மாவட்டங்களில் உருவாக்குவதற்கான திட்டங்களை தீட்டி அதன் மூலமாக ஒரு செயல் விளக்க மாதிரி பண்ணைகளாக உருவாக்கி வருகிறோம். இதெல்லாம் பல்வேறு விதமான மாதிரி பண்ணைகள். இதில் கடைசியாக ஒரு மாதிரி பண்ணை இன்னைக்கு என்னன்னா கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. அதாவது இன்றைக்கு ஏற்ற இந்த பருவநிலை மாறுபாடுகளுக்கு ஏற்ற நில பயன்பாட்டு திட்டத்தை எப்படி கொண்டு செல்ல முடியும், எக்ஸாக்டாக இதுதான் கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. இந்த கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி என்னன்னா நம்ம என்ன மாதிரியான வேளாண் காடுகள் திட்டத்தை கொண்டு செல்லுவோம், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எப்படி இருக்கிறது, வெப்பநிலை, மண் வெப்பநிலை, பல்லுயிரினம், காற்று, இதன் மூலமாக இந்த எவாப்பரேஷன், டிரான்ஸ்பிரேஷன் இதெல்லாம் எப்படி வந்து அந்த நில பயன்பாட்டு நில உற்பத்தி திறனை கட்டுப்படுத்துகிறது, இதை எப்படி வேளாண் காடுகள் மூலமாக உருவாக்க முடியும். இன்னைக்கு எல்லாருமே பார்ப்பீங்கன்னா இந்த மண் வளத்தை பற்றி தான் எல்லாரும் பேசுவாங்க. நம்மளுடைய மெயின் கான்செப்டே இந்த கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரியில் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நைட்ரஜன் ஃபிக்சிங் ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது தலைச்சத்தை நிலைநிறுத்தி மண் வளத்தை பெருக்கக்கூடிய மரங்களை வேளாண் காடுகள் திட்டத்தில் கொண்டு செல்ல வேண்டும். இதற்கான ஒரு மாதிரி திட்டமிடுது. இதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரியில் அந்த லோக்கல் டெம்பரேச்சர், லோக்கல் ரெயின்ஃபால், லோக்கல் விண்டு, லோக்கல் ஹியூமிடிட்டி, சாயில் மைக்ரோ கிளைமேட், சாயில் பயோட்டா அண்ட் தி என்டையர் சுற்றுச்சூழல் கிளைமேட் அமிலியரேஷன் என்று அழைப்பார்கள். இந்த என்டையர் மைக்ரோ கிளைமேட்டையுமே எப்படி வந்து வேளாண் காடுகள் கொண்டு செல்லும், அதன் மூலமாக இன்றைக்கு பருவநிலை மாறுபாடுகளுக்கு இந்த வேளாண் காடுகள் எப்படி உகந்ததாக இருக்கும், அதை கட்டுப்படுத்தி எப்படி உற்பத்தியை பெருக்கும், அதற்கேற்ற மாதிரி சில மாதிரி பணிகளை உருவாக்கி வருகிறோம். அது ஒரு திட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பல்பயன் வேளாண் காடுகள், நம்ம பல்வேறு விதமான இது இருந்தாலும் பல்பயன் வேளாண் காடுகள் டெய்லி வருமான விவசாயிகள் கிடைக்குமா, மாதம் எப்படி அரசு ஊழியர்கள் வருமானம் பெறுகிறார்கள் அது மாதிரி விவசாயிக்கு மாதந்தோறும் வருமானம் கிடைக்குமா, அதற்காகவே பல்பயன் வேளாண் காடுகள். இது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே இந்த தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேளாண் காடுகளின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கு. அப்புறம் என்ன சார் பிரச்சனைன்னு கேட்கலாம் எல்லாரும், ஒன்றுமே இல்லை. இந்த வேளாண் காடுகள் எவ்வளவுதான் அதன் முக்கியத்துவம் சிக்னிஃபிகன்ஸ் இருந்தாலுமே இதற்குள்ளேயும் நிறைய சவால்கள் உண்டு. என்னென்ன சவால்கள், இந்த சவால்களை பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வேளாண் காடுகள் சார்ந்த சவால்கள் என்ன, இதை எப்படி மிட்டிகேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வர எபிசோடெலாம் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்துக்கு டைரெக்டாக போயிடலாம். ஆனால் அதற்கு முன்னாடி என்ன பிரச்சனைகள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ண முடியும், சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது, இதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளத்தான் த சேலஞ்சஸ் அண்ட் கன்சைன்ஸ் இன் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. அதுதான் இந்த வார டைட்டில், வேளாண் காடுகளில் அமைந்துள்ள சவால்கள். இந்த சவால்கள் என்ன, இந்த சவால்களை நான் ஏற்கனவே முன்னாடி பதிவில் கூட ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்பேன். பட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தமிழகத்தில் இந்த வேளாண் காடுகளை அறிமுகப்படுத்தி ப்ரொமோட் பண்ணுறப்ப தெர் ஆர் வேரியஸ் சேலஞ்சஸ். அதில் 4 விதமாக நான் கேட்டகரைஸ் பண்ணியிருப்போம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சமூக சேலஞ்ச், சொசைட்டல் சேலஞ்சஸ், சோசியல் சேலஞ்சஸ் ஒன்று, ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இரண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் லெவல், உற்பத்தி சார்ந்த சேலஞ்சஸ். மூன்றாவது பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங், தொழிற்சாலை சார்ந்த சேலஞ்சஸ், சவால்கள். நான்காவது பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன், கன்சம்ஷனை சாப்பிட்றதில்ல பயன்படுத்துறது, மார்க்கெட்டிங் சார்ந்த சவால்கள். ஸோ சமூக சவால்கள், உற்பத்தி சார்ந்த சவால்கள், தொழிற்சாலை சார்ந்த சவால்கள், கடைசியாக வந்து மார்க்கெட்டிங் சார்ந்த சவால்கள். இந்த 4 பற்றியும் தெரிஞ்சிட்டா வேளாண் காடுகள் பண்ணுறது ஈஸி. இதை அறிந்துட்டு அதற்கேற்ற மாதிரி மரம், அதற்கேற்ற மாதிரி தொழில்நுட்பம், அதற்கேற்ற மாதிரி மேலாண்மை, அதற்கேற்ற மாதிரி அறுவடை, அதற்கேற்ற மாதிரி பயன்பாடு, அதற்கேற்ற மாதிரி மதிப்பு கூட்டு. இதைத்தான் எல்லாத்தையும் என்ன சொல்லணும்னா இந்த சேலஞ்ச்.

சேலஞ்சஸ் தெரிஞ்சிச்சுன்னா இந்த சேலஞ்சஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் நம்ம தொழில்நுட்பம் மூலமா அட்ரஸ் பண்றோமோ அங்கதான் வேளாண் காடுகள் மதிப்பு கூட்டப்படுகிறது. அதனால தான் இந்த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் அக்ரோஃபாரஸ்ட்ரி சப்ளை செயின் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி இன்டு வேல்யூ செயின் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி, வேளாண் காடுகளில் மதிப்பு கூட்டு சங்கிலி. இந்த டெர்மினாலஜி ஏற்கனவே 2008 அப்புறம் தான் மிக பிரபலமாக இருந்தது. ஏன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேல்யூ செயின் ஆன் இண்டஸ்ட்ரியல் அக்ரோஃபாரஸ்ட்ரி உலக வங்கி நிதி உதவியுடன் ஏற்கனவே தேசிய வேளாண்மை புதுமை திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 52 மதிப்பு கூட்டு ப்ராஜெக்ட் இந்தியா முழுவதும் இருந்தது. அதில் வேளாண் காடுகளில் ஒரே ஒரு ப்ராஜெக்ட், அது நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தான் அறிமுகப்படுத்தது. கடந்த 16 ஆண்டுகளுடைய இந்த வெற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வேளாண் காடுகளை மிகச்சிறப்பாக எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகளே உள்ளது. தொழில்நுட்பம் சார்ந்த வேளாண் காடுகள் என்பது காலத்தின் கட்டாயம். அதேபோல என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன சவால்கள் இந்த விவசாயிகள் ஃபேஸ் பண்ணுவாங்க, என்னென்ன சவால்கள், என்னென்ன பிரச்சனைகள் இந்த தொழில் நிறுவனங்களுக்கு உள்ளது, மற்ற பிரச்சனைகள் என்ன, இதையெல்லாம் எப்படி சால்வ் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் பிரச்சனையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த சவால்கள் மற்றும் பிரச்சனைகள் வேளாண்களை என்னது, 4 விதமான சவால்கள். ஒன்று வந்து சமூகம் சார்ந்த சவால்கள், சொசைட்டல் வேல்யூஸ். நம்ம ஊர்ல பிரச்சனை என்னன்னா ஸ்மால் ஹேண்ட் ஹோல்டிங்ஸ், லெஸ் தென் 1 ஹெக்டேர், 2 ஏக்கருக்கு கம்மியான விவசாயிகள் நிறைய இருக்கு. ஏற்கனவே 78-80% விவசாய நிலங்களை பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் லேண்ட் ஹோல்டிங்ஸ். அப்போ என்ன ஆகும், இவர்கள் எல்லாமே விவசாயம் இன்டென்சிவாக பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ அங்கே போய் மரத்தை போடுன்னு சொல்ல தேவையில்லை. நம்ம எங்கு விவசாயம் லாபகரமாக இல்லையோ அங்கே தான் விவசாயம் கொடுப்போம். அப்போ அந்த ஸ்மால் லேண்ட் ஹோல்டிங்ஸ் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இங்கேயும் மரம் போடணும்ன்றவங்க. அப்போ அவர்களுக்கு என்னன்னு விவசாயத்தை எடுத்துட்டு மரம் போடுறதுக்கு நோக்கம் கிடையாது. அங்கே கோ கல்டிவேஷன், இட்ஸ் கால் கோ ஜென்ரேஷன். மரமும் உணவும் ஒன்றாக வளர வேண்டும், தடிமரமும் உணவு பயிரும் ஒன்றாக வளர வேண்டும். அப்போ அதற்கேற்ற மாதிரி பண்ணைகள், இந்த சைட் ஸ்பெசிபிக் அக்ரோஃபாரஸ்ட்ரி டெக்னாலஜிஸ் நிறைய கண்டுபிடிச்சிருந்தாலும் இன்னுமே இது நிறைய கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது, தேவை அதிகமாக உள்ளது. ஏன்னா இடத்திற்கேற்ற மாதிரி, மண்ணுக்கேற்ற மாதிரி மரம் மாறும், இடத்துக்கேற்ற மாதிரி மாதிரி மாறும், ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி தேவைகள் மாறும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதற்கேற்ற மாதிரி நம்ம மாதிரி பண்ணைகளை உருவாக்க வேண்டும். அந்த மாதிரி பண்ணைகளை உருவாக்குவதற்கு சில சேலஞ்சஸ் இருக்கு. விவசாயிகள் மாதிரி பண்ணையை எடுத்து செல்வதற்கான சில சேலஞ்சஸ் இருக்கும். இதை பத்தி தெரிஞ்சது ஸ்மால் லேண்ட் ஹோல்டிங்ஸ் மிகப்பெரிய சேலஞ்சஸாக இருக்கும், குறிப்பாக வேளாண் காடுகளை ப்ரொமோட் பண்ணுவதற்கு. அதனால தான் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் கோ ஜென்ரேஷன் ஆஃப் வுட் அண்ட் ஃபுட், இரண்டையுமே ஒன்றாக செய்ய வேண்டும். அந்த சேலஞ்ச் இருக்கு, ஸ்மால் லேண்ட் ஹோல்டிங் இஸ் அ சேலஞ்ச். இரண்டாவது பத்து பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் ஆக்ஷன். ஒருத்தர் மரம் போட்டு ஒரு 10 மரம் இருக்கும், அந்த 10 மரத்தை வாங்குறதுக்காக விற்பனையாளர்கள் வரமாட்டாங்க. அப்போ என்ன ஆகும், எல்லாருமே என்ன நினைப்பாங்க, வேளாண் காடுகள் ஃபெயிலியர் அப்படின்னு நினைப்பாங்க. கிடையாது, இந்த கலெக்டிவ் ஆக்ஷன் அதான் சொல்லணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறைய தமிழ்நாட்டில் 30 லட்சம் ஹெக்டேருக்கு மேலே இருக்கு, ஒரு 5-6 லட்சம் ஹெக்டேர் வந்து வேளாண் நிலங்கள் இருக்கிறப்ப என்ன ஆகும், அந்த வில்லேஜ் இல்லைன்னா அந்த பிளாக் லெவலில் ஒரு விவசாயிகள் ஒன்றிணைந்து, உழவு உற்பத்தியாளர்கள் ஒன்றிணைந்து இவர்கள் வந்து மரம் வளர்த்தாங்கன்னா ஒரு 100 டன், 200 டன், 1 டன் கொடுக்கறதுக்கும் 100 டன் கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதில் என்னாகும், ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனே மாறும், அறுவடையுடைய கூலி இருக்குல்ல அது மாறும். இதெல்லாம் மைனூட் இஷ்யூஸ், இது யாருக்குமே தெரியாது. 1 ஏக்கர் வெட்டுறதுக்குள்ள கூலி வேறையா இருக்கும், அதே 10 ஏக்கருக்குள்ள வெட்டுறதுக்கு கூலி வேலையா இருக்கும். இதுதான் டிஃபரன்சஸ். ஒரு விவசாயிக்கு 10 ஏக்கர் இருக்காது. அப்ப என்ன கலெக்டிவ் ஆக்ஷன், அதுக்காக தான் உழவு உற்பத்தியாளர் நிறுவனங்கள்லாம் கொண்டு வந்தது. இவர்களுமே மரம் வளர்ப்பை, வேளாண் காடுகள் உற்பத்தியை, வேளாண் காடுகள் வளர்ப்பை ஊக்கப்படுத்தும் பட்சத்தில் இந்த கலெக்டிவ் ஆக்ஷன் இந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணப்படும். ஸோ இந்த லேக் ஆஃப் கலெக்டிவ் ஆக்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. அந்த கலெக்டிவ் ஆக்ஷன் இருக்கிறப்ப என்ன ஆகும், அறுவடை வந்து நம்ம இன்னொரு பத்தி தான் நம்பி இருக்கணும். இப்ப கலெக்டிவ் ஆக்ஷனா இருந்தா நம்மளே அறுவடை பண்ணலாம், அது ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்கில் அண்ட் எக்ஸ்பர்டீஸ். இன்று மரம் வளர்ப்பதுக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, மரம் வளர்க்கறது எல்லாருக்கும் தெரிஞ்ச தொழில்நுட்பம் ஆனால் வளர்த்தலாம் அப்படின்னா, இன்னைக்கு மரம் வளர்ப்பது இட்ஸ் அ ஸ்கில், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு மரம்னா என்ன ரகம் அது ஸ்கில், என்ன இடைவெளி அது ஸ்கில், அந்த இடைவெளிக்கு என்னென்ன மேலாண்மை அது ஸ்கில், என்ன உரம் ஸ்கில், என்ன தண்ணி ஸ்கில், எப்பொழுது அறுவடை, அந்த அறுவடைக்கான சைஸ் எப்ப, இது எல்லாமே ஸ்கில் பேஸ்டு. மரம் மேலாண்மை, தின்னிங், ப்ரூனிங், மேனேஜ்மெண்ட், வேல்யூடிஷன் எல்லாமே அந்த ஸ்கில் அண்ட் எக்ஸ்பர்டீஸ். அதனால தான் வந்து வனவியலிலேயே இளங்கலை பட்டம் இருக்கிறது. அது எதுக்குன்னா டு டெவலப் அ ஸ்கில். இதில் நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம், சர்டிஃபிகேட் கோர்ஸ், தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகளில் தொலைதூர கல்வி இருக்குது. அது எதுக்குன்னா டு டெவலப் அ ஸ்கில். இந்த ஸ்கில் வந்து நிறைய பேருக்கு போயிடுச்சு இல்லை, இவ்வளோ நாள் இருந்தாலுமே இன்னுமே சவுக்குக்கு பார்த்தீங்கன்னா 3 அடிக்கு 3 அடி நடுற ஆளுங்க தான் நிறைய இருக்காங்க. ரெக்கமெண்டட் பேக்கேஜ் என்ன, 5 அடிக்கு 5 அடி, குறைந்தபட்சம் 5 அடிக்கு 4 அடி. ஏன்னா இது வந்து எல்லாரும் நாற்று நிறைய இருந்தால் தான் உற்பத்தி நிறையா இருக்குன்ற மாதிரி ஒரு தப்பான கண்ணுதாரம். அது ஒன்று தான் மெரி கிளாசிக்கல் மாடல். அதே மாதிரி தான் எல்லா இடத்துக்கும். இங்கே என்னென்னா நம்ம ரெகுலரில் வனங்களில் மரம் வளர்க்கலை, விளை நிலங்களில் மரங்களை வளர்க்க போகிறோம், விவசாய நிலங்களில் மரங்களை வளர்க்க போகிறோம். அப்போ என்ன ஆகும், இதற்குரிய மர வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் டிஃப்ரெண்ட், அது வந்து ஸ்கில் பேஸ்டு, டெக்னாலஜி பேஸ்டு. அதை கொண்டு செல்வதற்கான உத்திகள் நிறைய இல்லாமல் இருக்குது, அறியாமை இருக்குது. யார் கொடுத்தாலும் மரத்தை வாங்கி நட்டுறது, என்ன கொடுத்தாலும் மரத்தை வாங்கி நட்டுறது. இன்னும் நிறைய பேர் நடுவாங்க, சார் நான்

மிக்சரை நட்டிருக்கேன் சார். ரைட், மிக்சரை நட்டுற மரம் எதுக்கு பயன்படும்? சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு பயன்படும். வருமானத்தை கொடுக்குமா? சந்தேகம் தான். ஏன்னா ஒவ்வொரு மரமும் அறுவடை காலம் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு மரத்திற்கும் அறுவடை காசு டிஃப்ரெண்ட். அப்ப என்ன ஆகும்? இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே நெருக்கமா நட்டுருவாங்க. குறுங்காடுகள் சார் நட்டுனா சார், இது நடுறப்ப நல்லா இருக்கும். இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாதிரி பண்ணை, தப்பே கிடையாது. பட் வருமானம் அதில் போய் 5 வருஷம் கழிச்சு வருவாங்க, இதில் ஒன்றுமே வரமாட்டேங்குதுன்னு சார் சொல்லுவாங்க. தட் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ நடுவது பொழுதே நல்ல ஆராய்ச்சி நிறுவனத்தையோ வனத்துறையோ இல்லை நல்ல ஸ்கில்டு எக்ஸ்பர்டீஸோ கலந்துரையாடி அதற்கேற்ற மாதிரி மரங்களை நடுவது நல்லது. ஏன்னா இன்றைக்கு என்ன மரத்தின் தேவை நான் சொல்லிட்டேன் போன எபிசோடில்.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.
1: ஏறும் ஊரும்
0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
2: வேளாண் காடுகள் எப்படின்னா, ஒன்று வந்து வேளாண் காடுகள் ஃபார் வருமானம், இரண்டாவது வேளாண் காடுகள் அதாவது எக்கனாமிக் அக்ரோஃபாரஸ்ட்ரி, வேளாண் காடுகள் ஃபார் சப்சிஸ்டன்ஸ் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும், மூன்றாவது வேளாண் காடுகள் ஃபார் இண்டஸ்ட்ரி தொழிற்சாலை சேர்ந்த வளங்கள், நாலாவது வேளாண் காடுகள் ஃபார் கன்சர்வேஷன் அது வந்து எப்படி சுற்றுச்சூழலை பாதுகாப்பது. நீங்கள் எந்த டைப்பில் இருக்கிறீங்க இதை தெரிந்து கொண்டு இதெல்லாம் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கு. இதே போல கெப்பாசிட்டி பில்டிங் ஸ்கில் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் எங்கே வரும், பயிற்சிகள் நிறைய பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. இந்த பயிற்சிகளை பயிற்சிகளாக பார்க்காம ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அங்கே வந்துட்டு எனக்கு 3 மணிக்குள்ளே போகணும் 4 மணிக்குள்ளே போகணும் பயிற்சி முடிக்க அப்படி சொல்லக்கூடாது. பயிற்சி 5 மணி நேரம்னா செல்ஃபோனை அப்படியே அமைதியாக வச்சுட்டு அந்த பயிற்சி அட்டன் பண்ணி அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக வேளாண்களை விற்படும் பட்சத்தில் இந்த வேளாண் காடுகள் தொழில்நுட்பம் சார்ந்த வேளாண்களை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இன்னொரு சோசியல் இஷ்யூனா குவாலிட்டி பிளான்டிங் மெட்டீரியல், சீட்லிங்ஸ் எங்கே கிடைச்சாலும் வாங்கிடலாம், எங்கே கிடைச்சாலும் வாங்கிடுறாங்க. நட்டு முடிச்சு 2 வருஷம் கழிச்சு தான் வளரல, சாயுது கருகுது அப்படின்னு சொல்லி வருவாங்க. அப்படி இல்லை, வேளாண் பயிர்களை காட்டிலும் இதெல்லாம் வந்து காலங்கள் அதிகம். அப்போ என்ன ஆகும், நாற்றுகள்லாம் முக்கியமானது. நாற்று வாங்குவதே சர்டிஃபைட் நாற்றா, ரகங்கள் தமிழக அரசோ பல்கலைக்கழகமோ ரிலீஸ் பண்ண நாற்றா, இதை தெரிந்து கொண்டு இதை நட வேண்டும். அப்படி நடும் பட்சத்தில் தான் என்ன ஆகும், உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் என்னென்னா சோசியல் சேலஞ்சஸ், அவேர்னஸ் இல்லாமல் இன்னும் கூட இருக்குது. ஒன்று, இந்த யூடியூப்பு சோசியல் மீடியா சமூக எல்லாமே வந்தாலுமே இன்னுமே நிறைய வந்து என்னுடைய புரிதல் தேவைப்படுகிறது. இந்த புரிதலை ரிசால்வ் பண்ணுறதுக்கு அதனால தான் சொல்லுவேன், இப்போ ஆண்டுக்கு ஒரு முறையினாலும் வனக்கல்லூரியை வேளாண்மை பல்கலைக்கழகத்தை விஜயம் செய்து இந்த தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னன்னு தெரிந்து கொண்டு அதற்கப்புறம் வேளாண் காடுகள் செய்யும் பட்சத்தில் உண்மையிலேயே வேளாண் காடுகள் மரப்பெயரும் ஒரு பணப்பெயராக மரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமானது. இதெல்லாம் சோசியல் சேலஞ்சஸ். ரெண்டாவது உற்பத்தி சார்ந்த சேலஞ்சஸ். என்ன உற்பத்தி சார்ந்த சேலஞ்சஸ், உங்களுக்கெல்லாம் தெரியும் பசுமை புரட்சி அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிசினாலே நெட்டப்பயிர், இன்னைக்கு அரிசிலாம் குட்டப்பயிர், வீட்டு கோதுமைனா நெட்டப்பயிர், இன்னைக்கு குட்டப்பயிர், எல்லாமே வீரிய ரகங்கள் வந்தாச்சு. இப்போ மரங்கள், மரங்கள் எல்லாம் ரகங்கள் இருக்கா, ரகங்கள் உண்டு, ஆனால் அதை பற்றிய புரிதல் இல்லை. யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் யார் சொல்கிறாங்களோ ஒரு அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம், அப்படி கிடையாது. மண்ணுக்கேற்ற ரகங்கள், ரீஜனுக்கேற்ற ரகங்கள், தொழிற்சாலைக்கு ஏற்ற ரகங்கள், ஒன்றுக்கும் ஒரு பயன்பாடு. அந்த பயன்பாடு எப்படி இருக்கும், மரத்தோட பண்புகளை பொறுத்து இருக்கும். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் அமில ப்ராப்பர்ட்டிஸ், அனாட்டமி அண்டு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் தான் மரத்தோட குவாலிட்டியை டிசைட் பண்ணுது. அப்போ என்ன ஆகும், ரகங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அன்ஃபார்ச்சுனேட்டாக 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி மரங்களில் ரகங்கள் இல்லாமல் இருந்தது, ஆனால் இந்த கடந்த 10 ஆண்டுகளில் மரங்களில் ரகங்கள் நிறைய வந்தாச்சு. குறிப்பாக தமிழக வேளாண்மை பல்கலைக்கழகம் மரங்களுக்கென்றே புதிய ரகங்களை வந்து 11க்கும் மேற்பட்ட ரகங்கள், 20க்கும் மேற்பட்ட ப்ரீ ரிலீஸ் கல்ச்சர்ஸ், ஏறக்குறைய 20 வகையான பயிர்களில் 30க்கும் மேற்பட்ட நல்ல உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள், மண்ணுக்கேற்ற ரகங்களை எல்லாம் உருவாக்கி உள்ளது. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும், அடுத்த எபிசோடில் இதை பற்றிலாம் பார்ப்போம். ரெண்டாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா, நம்ம ஊரில் வந்து இந்த ரகங்கள் வந்து எப்படின்னா குவாலிட்டி ஜெனடிக் ரிசோர்சஸ், குவாலிட்டியாக்கு பயன்படுத்துறீங்களா உற்பத்திக்கு பயன்படுத்துறீங்களா இதை தெரிந்து கொண்டு நட வேண்டும். ரெண்டாவது நம்ம ஊரில் டைவர்ஸ் லேண்ட் யூஸ் சிஸ்டம், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 7 தட்பவெப்பமண்டல பகுதிகள் அதாவது அக்ரோகிளைமேடிக் ஜோன்ஸ், வேளாண் தட்பவெப்பமண்டல பகுதி, இது ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மரம் தேவைப்படுது. அந்த ஒவ்வொரு பகுதியிலையுமே மண்ணின் தன்மை வேறுபடும், அப்போ அதற்கேற்ற மாதிரி குளோனல் ரகங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த லேண்ட் யூஸுக்கு ஏற்ற மாதிரி ரகங்களை கொண்டு செல்ல வேண்டும், அந்த லேண்டு யூஸுக்கு ஏற்ற மாதிரி வேளாண் காடுகள் மாதிரி பண்ணையை வடிவமைக்க வேண்டும், அதற்கேற்ற மாதிரி மர மேலாண்மையும் நில மேலாண்மையும் மேற்கொள்ளும் பட்சத்தில் என்ன ஆகும், அப்போ தான் இந்த டைவர்ஸ் லேண்ட் யூஸ். இதை பற்றிய சேலஞ்சஸ் நிறைய. ரெண்டாவது மாடல்ஸ், அந்த கிளைமேட்டிக் ஜோன்ஸ், அந்த விவசாய நிலத்திற்கு ஏற்ற மாதிரி மாதிரி பண்ண என்ன இருக்கு, குறு விவசாயி, சிறு விவசாயி, நடுத்தர விவசாயி, பெரு விவசாயி, ஒவ்வொருத்துக்கு ஏற்ற மாதிரி மாதிரி. சில பேர் தோப்பா போடுவாங்க, சில பேர் பார்டர் மட்டும் போடுவாங்க, சில பேர் பண்ணை வரப்பு ஐடென்டிட்டிக்காக வரப்போட மட்டும் போடுவாங்க, சில பேர் ஸ்பொராடிக் டிஸ்ட்ரிபியூஷன் என்று அழைப்பார்கள். ஒரு ஏக்கருக்கு 40 மரம் தான், அங்கங்கே நட்டுட்டு போய் இடையில ஊடு போயிரு, எந்த விளை பொருளுமே இருக்கிறது. அப்போ என்ன ஆகும், இதை பற்றிய புரிதல் விவசாயிகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நான் சொல்லிருக்கேன், விவசாயம் என்று ஆரம்பிக்கப்பட்டதோ அப்போலாம் ஸ்பொராடிக் அக்ரோஃபாரஸ்ட்ரி தான். ஒரு தோட்டம்னா மரம் இருக்கும், மரத்தெல்லாம் ஆடு மாடு கட்டுவாங்க, அந்த இலை

இதான் கட் பண்ணி ஆடு மாடுக்கு தீவனமா போடுவாங்க, அவரே கட்டில் போட்டு அதிலேயே படுத்திருப்பாரு. இதுதான் அந்த விவசாயம். இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. அப்ப என்ன ஆகும், நம்ம வேளாண்பாடுகள்ல தொழில்நுட்பம் சார்ந்த வேளாண்களை கொண்டு செல்லும் பட்சத்தில் அந்த திட்டமிடுதல், அந்த இடத்திற்கேற்ற மாதிரி திட்டமிடுதல் வந்து மிகப்பெரியது இருக்கு. அதனுடைய புரிதல் வந்து இன்னைக்கு முடிக்க கம்மியா தான் இருக்கு. அடுத்து வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குவாலிட்டி பிளான்டிங் மெட்டீரியல், மரம் நடுவது சரியான நாற்றங்கால் வேணும். அதுக்காக தான் இன்னைக்கு மத்திய மாநில அரசுகள் பார்த்தீங்கன்னா நாற்றங்காலுக்கு ஒரு சர்டிபிகேஷன் ஸ்டாண்டர்ட் கொண்டு வராங்க. நர்சரினா இப்படித்தான் இருக்கணும். தேக்கு நாற்று நடுறதுக்கு முன்னாடி இதுதான் அளவுகள், சர்டிபிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் சீட்ல.

0: அதுக்காக தான் இன்றைக்கு மத்திய மாநில அரசுகள் பார்த்தீங்கன்னா நாற்றங்காலுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட் கொண்டு வராங்க. நர்சரினா இப்படி தான் இருக்கணும். தேக்கு நாற்று நடுறதுக்கு முன்னாடி இதுதான் அளவுகள், சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் சீட்லிங்ஸ். இதெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ அடுத்த ஒரு 2-3 ஆண்டுகளில் இதெல்லாம் மேண்டேட் ஆகிடும். ஸோ இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஆனால் இப்போ முடிக்க நம்ம என்ன பண்ணுறோம்னா, யார் காசு கம்மியாக கிடைக்குதோ அந்த மாதிரி நாற்றுகளை எடுத்து வாங்கி நடுறோம், ஃப்ரீயாக வாங்கி நடுத்து நடுறோம். அந்த நடுறப்பையும் அந்த குவாலிட்டி, நீங்கள் இனிமேல் வாங்குற நாற்று எல்லாமே என்ன பண்ணணும், இதனுடைய தாய் யார் தந்தை யார் கேட்கணும். அதுதான் தொழில்நுட்பம். அது என்ன கொடுத்தாலும் வாங்கி நடக்கூடாது. தேக்கா, தேக்கனுடைய ஆரிஜின் என்ன? இப்போ அரிசி, அரிசி எல்லா அரிசியுமே வாங்கி நடுறோம், ரகம் தெரியுதுல்ல, ஐயா ரெட்டு, கோ 50 கோ 51 தெரியுதா, பொப்பையா, ரெட் லேடி, கத்திரிக்காய்க்கு வெரைட்டி, வெண்டைக்காய்க்கு வெரைட்டி, தக்காளிக்கு வெரைட்டி, இது மாதிரி எல்லா மரங்களுக்கும் ரகங்கள் வந்து விட்டது. அது தடிமரம் ஆகட்டும், ஒட்டுப்பலகை ஆகட்டும், காகிதக்குழு ஆகட்டும், இப்போ செம்மரத்தில் கூட MTP 1 ரகம் வந்தாச்சு. தேக்கில் ரகம் வந்துட்டுருக்கு, சவுக்கில் ரகம், தைலத்தில் ரகம், பெரிய ரகங்கள்லாம் வந்துட்டுருக்கு. இதை பற்றிய புரிதல் இன்னுமே நிறைய ரீச் ஆகலை. அதை ரீச் பண்ணுறதுக்காகத்தான் இந்த மாதிரி தகவல் களஞ்சியம் மூலமாக நம்ம நல்ல பல்வேறு விதமான தொழில்நுட்பம் சொல்லி வரோம். அடுத்து வந்து ப்ரொடக்டிவிட்டி. நாற்று சரியில்லைன்னா என்ன ஆகுது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ரொடக்டிவிட்டி 25 மீட்டர் கியூப் பெர் ஹெக்டேர் பெற நம்ம ஆண்டுக்கு. ஆனால் நம்மள்ட்ட என்ன கிடைக்குது, less than 10 மீட்டர் கியூப் பெர் ஹெக்டேர் பெறணும். இப்போ ஒன்று சவுக்கு எடுத்துங்களேன், 100 டன் எடுக்கிற விவசாயி இருக்கிறார், 20 டன் விவசாயி எடுக்கிறார், என்ன ரேஞ்ச் பாருங்கள், 20 டன்லேருந்து 100 டன். இதுக்கு காரணம் என்ன? நம்ம கரெக்டாக சைஸ் ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜி பண்ணுறதில்லை. அப்போ என்ன ஆகும், ஆவரேஜ் ப்ரொடக்டிவிட்டி தமிழ்நாட்டில் இன்றைக்கி சவுக்கு பார்த்தீங்கன்னா 30 டன் தான் வருது. ஆவரேஜ் 1 லட்சம் ஏக்கரில் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா 30 டன் தான் வருது. ஆனால் நம்முடைய ஆவரேஜ் ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ வரணும், 60 டன் ஒன்று டபுள் ஆகணும். அது என்ன ஆகும், இந்த பூவர் ப்ரொடக்டிவிட்டி எங்கே வருது? இந்த மேலாண்மை பண்ணுறதில்லை, சரியான இடைவெளி கிடையாது, சரியான உர மேலாண்மை கிடையாது, சரியான நிலப்பயன்பாடு கிடையாது, சரியான வன மேலாண்மை கிடையாது. அப்போ என்ன ஆகும், இது உற்பத்தியை குறைக்கிறது. உற்பத்தியை குறைக்கிறப்ப என்ன ஆகுது, உங்களுடைய ஓவரால் ப்ராஃபிட் குறையுது. ஓவரால் ப்ராஃபிட் குறைக்கிறப்ப என்ன செய்யுது, இதில் ஈடே வரலை, மகசூலே வரலை, அந்த மாதிரி வந்துடும். இதெல்லாம் புரிதல் இல்லாதனால தான் கூட. அடுத்து வந்து லாங் ரொட்டேஷன். மரம்னாலே 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆகுது சார். எனக்கு 24 மாதத்தில் மரத்தை வெட்டணும் சார், 12 மாதத்தில் மரத்தை வெட்டணும் சார். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த காலங்கள் வேற. 2004-05 அங்கே முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட சவுக்கு ரகம் பார்த்தீங்கன்னா, சவுக்கு 3 ஆண்டுகளில் வெட்டலாம் என்று சொன்னப்ப யாருமே நம்பலை. ஆனால் 2007 முதன் முதலில் வெட்டுவோம், 3 ஆண்டுகளில் வெட்டினோம், 66 டன் எடுத்தோம். அப்போ தான் இந்த குளோனல் ரகங்களே வெளியே எடுத்து செல்லப்பட்டது. அதற்கப்புறம் இப்போ யாருமே சொல்ல தேவையில்லை, நிறைய குளோனல் நர்சரி வந்துருச்சு, நிறைய பேர் விற்கிறாங்க, நடுறாங்க. அது என்னென்னா சவுக்கு தைலத்துக்கு மட்டும்தான் இது வந்துள்ளது. ஆனால் தமிழகத்தில் 20-க்கும் மேற்பட்ட மரமான வகைகள் இருக்குது. அப்போ என்ன ஆகும், இந்த குவாலிட்டி சீலிங் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, குவாலிட்டி பிளான்டிங் மெட்டீரியல் ஒன்று, அதிக காலங்கள் போய் இன்றைக்கி குறைந்த காலங்களில் மரம் அறுவடை, காகிதக்கூழுக்கு 2 முதல் 3 ஆண்டுகள், ஒட்டுப்பலகைக்கு 4-6 ஆண்டுகள், தடிமரத்துக்கு 8-12 ஆண்டுகள் வந்தாச்சு. இன்றைக்கி ஆண்டுகள் கணக்காக அறுவடை கிடையாது, சைஸ் பேஸ் பண்ணி அறுவடை. மரம் எத்தனை இன்ச்சு சுற்றளவு, 2 இன்ச்சு சுற்றளவு, 8 இன்ச்சு சுற்றளவு, 12, 16, 18, 24, 32, 36, 38 மரத்தின் சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி அறுவடை. தேவைகள் ஜாஸ்தினால மரத்தின் சுற்றளவு சார்ந்த பயன்பாடு. அதனால தான் இன்னைக்கு செல்விகல்ச்சரவே மரம் வளர்ப்பு எப்படி சொல்லணும், ஸ்மார்ட் செல்விகல்ச்சர், IoT பேஸ்டு செல்விகல்ச்சர், அந்த மாதிரி ஒரு இந்த ட்ரெடிஷ்னல் செல்விகல்ச்சர் டு ப்ரிசிஷன் செல்விகல்ச்சர் டு இன்னைக்கு ஸ்மார்ட் செல்விகல்ச்சருக்கு வந்துட்டோம். இந்த ஸ்மார்ட் செல்விகல்ச்சர் நோக்கம் என்னென்னா, நல்ல தரமான குளோனல் நாற்றுகள், தரமான மேலாண்மை, குறுகிய கால அறுவடை, அதிக உற்பத்தி. இதுதான் வந்து இந்த ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், எல்லாமே ஜுடிஷியல் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இது எல்லாம் பண்ணுறப்ப என்ன ஆகும், வெட்டும் காலங்கள் குறைக்கப்படுகிறது. இப்போ கூட வந்து 18 மாதங்களை அறுவடை செய்யக்கூடிய மரங்கள்லாம் வந்தாச்சு, அதை நம்ம தொழில்நுட்பம் பார்க்குற படிக்கலாம். இன்னும் 12 மாதங்களில் மரத்தை அறுவடை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும், நல்ல எரிசக்திக்கு வரும், அதையும் நம்ம தொழில்நுட்பத்தில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்கு வேளாண் காடுகள் பயிர் செய்யும் முன்பு அத்தனை சவால்களையும் தெரிந்து கொண்டு, சவால்களை மாற்றக்கூடிய டெக்னாலஜி சார்ந்த தொழில்நுட்பங்களை வனக்கல்லூரி மற்றும் வனத்துறை மூலமாக தெரிந்து கொண்டு, பிறகு வேளாண் காடுகளை ஒரு சக்சஸ்ஃபுல் மாற்று நில பயன்பாடு திட்டமாக வளர்க்கலாம் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் ஒருமுறை ஒரு நல்ல தொழில்நுட்பத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேர்களை, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வேளாண் காடுகள்ல இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அதனை கட்டுப்படுத்தக்கூடிய நடைமுறைகள் என்ன, தொழில்நுட்பம் சார்ந்த சவால்கள் என்ன, உற்பத்தி சார்ந்த சவால்கள் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விளக்கமா சொன்னாரு. இந்த சவால்கள் இன்னும் நிறைய இருக்குங்க இந்த வேளாண் காடுகள் உருவாக்கத்துல. அது என்னென்ன அப்படிங்கறத தொடர்ந்து நாம அடுத்த வாரமும் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன் வித் எஃப்எம் 103 கோயம்புத்தூர். ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.

0: ஏறும் ஊரும்
1: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
2: நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸான இருக்கிற உணவுகளும் ரெகுலராக எடுத்துக்கணும். ரெகுலராக ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹாலை அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம்.
2: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.
0: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமருக்கு ஆஸ்லோவில் அந்நாட்டு அரசர் ஹரால் இந்த விருதை வழங்கினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக பேச்சு நடத்தினார். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுத படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சத்தீஸ்கட்டின் ஜக்தல்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்விற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவித்தார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் தேவை குறித்தும் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பிக்கவும் தரமான உணவு வகைகளை தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான செயல் திட்டங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜு அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் திரு ராஜு அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு ராஜ்மோகன் இதற்கான கோப்பில் கையெழுத்திட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி, சுற்றுச்சூழல் போன்ற கட்டமைப்பு வசதிகள் இந்த நிதியை பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 56 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள் மற்றும் விடுதிகள் கட்டுவதற்கும் அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 234 தொகுதிகளிலும் இந்த குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் தோல்வி குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்று

0: திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல் சென்னை அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார். காவல்துறை உரிய தலைமையின்றி செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பாரம்பரிய செல்வங்களை மீட்டெடுப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கல செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சாதனை தமிழகத்திற்கு மட்டுமின்றி நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறையினர் நாட்டின் செழுமையான நாகரிக பாரம்பரியத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். பல்லாவரம் ஏரியில் 5 டன் அளவிற்கு மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் விரிவான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. நாளிதழ்களில் வந்த செய்திகளின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பசுமை தீர்ப்பாயம் இதற்கான உத்தரவினை பிறப்பித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாஹா 2 கோல் அடித்தார். ஆகாஷ் தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பஹுத்ரா தலா 1 கோல் அடித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் நடைபெற்று வரும் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் சென்னை அணி சற்றுமுன் வரை 5.3 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன் எடுத்துள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட்கணக்கில்
1: இங்கிலாந்து. Prime Minister Narendra Modi held restricted and delegation level talks with his Norwegian counterpart Jonas Gahr Støre in Oslo today. In a joint press statement, Prime Minister Modi said, two leaders agreed to elevate India-Norway relations to a green strategic partnership, marking a significant milestone in enhancing cooperation in the fields of clean energy, blue economy and green transition.
2: आज हम भारत नॉर्वे संबंधों को एक ग्रीन स्ट्रेटेजिक पार्टनरशिप का स्वरूप दे रहे हैं. इस स्ट्रेटेजिक पार्टनरशिप से क्लीन एनर्जी से लेकर क्लाइमेट रेजिलियंस, ब्लू इकोनॉमी, उससे लेकर के ग्रीन शिपिंग, हर क्षेत्र में भारत की स्केल, स्पीड और टैलेंट को नॉर्वे की टेक्नोलॉजी और कैपिटल के साथ जोड़कर हमारी कंपनीज ग्लोबल सॉल्यूशंस डेवलप करेगी.
1: Prime Minister Modi said, the India-EFTA Trade and Economic Partnership Agreement serves as a blueprint for shared progress and prosperity. The Prime Minister also welcomed Norway's decision to join the Indo-Pacific Oceans Initiative. Prime Minister Gahr Støre conveyed strong support for India's and the global fight against terrorism. The leaders also agreed to enhance cooperation in multilateral fora. Mr. Modi reached Norway this afternoon after concluding his visit to Sweden. The Prime Minister said in a social media post that his visit to Sweden was marked by several important outcomes that will add new momentum to bilateral relations. From Norway, Prime Minister will visit Italy tomorrow as part of his five-nation tour. A high-level US industry delegation held discussions with Science and Technology Minister Dr. Jitendra Singh in New Delhi today. The deliberations were held on emerging opportunities for private investment and industry collaboration in India's nuclear sector. The delegation includes senior representatives from the U.S. nuclear industry, business stakeholders and officials associated with India-U.S. cooperation in civil nuclear energy and advanced technologies. The West Bengal government has constituted 2 inquiry commissions to probe the alleged institutional corruption and atrocities against women in line with its election promises. Chief Minister Suvendu Adhikari announced the decision after the proposal was approved by the state cabinet. Addressing the media, the Chief Minister

நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 10 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

கேட்டு வந்தவங்க முன்ன நினைச்சேன் பாட்டு பிடிச்ச இந்த பிலிம்காக அழகான பாடல் ஸ்வர்ணலதா எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் பிறைசுதன், இசை இளையராஜா. நிகழ்ச்சியில தொடர்ந்த அடுத்த பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா.

நேரம் 8:20 நேர்கள் கேட்ட இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது, இசை கங்கை அமரன். கேட்ட பாட்டு ருத்ரா ஃபிலிம்காக. தொடர்ந்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நீதானா அந்த குயில் திரைப்படத்திற்காக கேட்க இருக்கிறோம். கங்கை அமரன் கே எஸ் சித்ரா பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா.

கேட்ட இந்த பாடல் இரண்டில் ஒன்று திரைப்படத்திற்காக இளையராஜா கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் பெரைசூடன், இசை இளையராஜா. நிகழ்ச்சி தர இருக்கிற அடுத்த பாடல் கூட்டுப்புழுக்கள் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எம் எஸ் விஸ்வநாதன் பாடியது. பாடலாசிரியர் புலமைப்பித்தன், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள். நேர்களுக்கான நினைவூட்டல் நேர்களே, நாளை 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் பரிமலா சாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

8:39 நிமிடம் கேட்டுட்டு இருக்கோம். இது இதம் ரிதம். நேரில் கேட்ட இந்த பாடல் போக்கிரி ராஜா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். நிகழ்ச்சி தர இருக்கிற அடுத்த பாடல் புள்ளக்குட்டிக்காரன் திரைப்படத்திற்காக எஸ்பிபி பல்லவி மற்றும் சண்முக சுந்தரி பாடியது. இசை தேவா. பாடலாசிரியர் வைரமுத்து.

0: என்றும் நீங்கள்
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 8:50 சைபோலின் இன்று ஒரு தகவல்

நேரில் கேட்ட இந்த பாடல் புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பி சந்த் ஜெயச்சந்திரன் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து. நேர்களுக்கான நினைவூட்டலது. நேர்களை, நாளை 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உடுமலைப்பேட்டை வட்டம் பூலவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கீதை உடுக்கடி பாட்டு கேட்கலாம்.

ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸான இருக்கிற உணவுகளும் ரெகுலராக எடுத்துக்கணும். ரெகுலராக ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கோஹலை அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன், வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டீஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.

நேர்களுக்கான நினைவூட்டல் நேர்களே, நாளை 7:15 இரவு 7:00 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கரும்பை தாக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் அதன் மேலாண்மை முறைகள் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை.

8:59 நேர்கள் இதுவரை கேட்டது இதம் ரிதம் நினைவூட்டல் நேர்களை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வுனார் களிமூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் பரிமலா சாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. இதுவரை நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜே யாகேல். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: Rajasthan, Telangana and Vidarbha during the next 2 days. Meanwhile, warm night conditions have been predicted for Rajasthan, Vidarbha and West Uttar Pradesh tomorrow. A gradual rise in maximum temperatures by 2 to 3 degrees Celsius is expected over many parts of northwest India. The Ministry of Ayush today issued a comprehensive public health advisory on extreme heat and heat wave for the current summer season. The advisory emphasizes adequate hydration, avoid direct exposure to sunlight during peak hours, use of light cotton clothing and consumption of seasonal fruits and fluids rich in electrolytes. And in IPL cricket, Chennai Super Kings were 159 for 5 in 18 overs against Sunrisers Hyderabad in Chennai when reports last came in. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi holds talks with his Norwegian counterpart Jonas Gahr Støre in Oslo. Agree to elevate bilateral ties to green strategic partnership focusing on clean energy and blue economy. Prime Minister Modi awarded Grand Cross of Royal Norwegian Order of Merit by King Harald V. Government targets $1 trillion exports this year. Union Minister Jitendra Singh holds talks with US industry delegation on nuclear energy and private investment opportunities in India. And amid extreme heat conditions, Ministry of Ayush issues advisory to prevent heat-related illnesses. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் சிறு குறு தொழில்துறையின் கீழ் இயங்கும் காதி கிராம தொழில்கள் ஆணையம் மூலமாக வழங்கப்படும் பயிற்சிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அதன் மாநில இயக்குனர் திரு பி என் சுரேஷ் பல்வேறு தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் சார்.
4: எல்லாருக்கும் வணக்கம்.
3: காதி கிராம தொழில்கள் ஆணையம் நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொன்னா மிகையில்ல. அந்த ஆணையத்தினுடைய முக்கிய பணிகள் என்ன சார்?
4: கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம், ஷார்ட்டா வந்து நம்ம கேவிஐசின்னு சொல்லுவோம். இந்த கேவிஐசி வந்து மத்திய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ நிறுவனத்தின் கீழே இயங்கும் ஒரு நிறுவனம். இது 1956 பார்லிமெண்ட் ஆக்ட் பிரகாரம் செட்டப் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். இந்த நிறுவனத்துடைய ஒரு மிக முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா, கிராமப்புற மக்களுக்கும் நகர்ப்புற மக்களுக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்குவது மிக முக்கிய குறிக்கோள். இது மட்டும் இல்லாமல் தற்சார்பு பாரதத்தை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம்.
3: நிச்சயமா சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது சுயசார்பு இந்தியா அப்படிங்கிறது நம்ம அரசோட இலக்கு. அந்த இலக்கினுடைய ஒரு பயன்பாடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையத்தோட செயல்பாடுகளை பார்க்கலான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது பொருளாதார வளர்ச்சிக்கு இதனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. என்ன மாதிரியான பங்களிப்பை இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையம் வழங்கிட்டு இருக்கு சார்? உங்களுடைய செயல்பாடுகள் என்ன?
4: ஆக்சுவலாக கதர் ஆடைங்கிறது பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் அடைவதற்கே கதருடைய பங்களிப்பு வந்து ஒரு மிக முக்கியமானது. நம்ம இப்போ சர்க்கான்னு சொல்லுவோம், அந்த சர்க்காவில் தான் வந்து நம்ம நூல் வந்து நூற்கிறோம். ஆங்கிலேயரை வந்து நம்ம இந்தியாவுடைய மண்ணிலிருந்து வெளியேற்றத்திற்காக ஒரு மிக முக்கிய பங்காற்றியது நம்முடைய கதர் ஆடை. தற்போது வந்து கேவிஐசி இந்த கதராடையுடைய முன்னேற்றத்திற்காக அபிவிருத்திக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். நார்மலாக நம்முடைய அந்த ஸ்பின்னர்ஸ் ஆர்டிசன்ஸ் எல்லாத்தையும் கதராடை ஸ்பின்னர்ஸு ப்ளஸ் வீவர்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்கள் கேவிஐசி மூலியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். அவங்களுக்கு வந்து மானியம் கொடுக்குறோம், அவங்களுடைய ஒர்க் ஷெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு உண்டான சப்சிடி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ப்ளஸ் சர்வோதய சங்கங்கள் மூலியமாக இந்த ஸ்கீமெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்குறோம். அந்த சர்வோதய சங்கங்களுடைய மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக கேவிசி மூலியமாக 15 லட்சம் வரையிலும் சப்சிடி நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
3: இப்போ நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்களிக்குது அப்படின்றத கொஞ்சம் முன்னாடி வந்து நீங்கள் சொல்லும்போது நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன மாதிரியான பங்களிப்பு சார், எவ்வளவு சதவீதம் பங்களிப்பு வந்து இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க? ஏன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய தொழில்களை வந்து வளர்ச்சி பெற வைக்க முடியும் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஒரு பரந்துபட்ட ஒரு தொழில் வளர்ச்சின்றது இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா கிராமங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒதுங்கிவிடக்கூடாது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆணையத்தோட அந்த முக்கிய பணிகள் என்ன சார் கிராமங்களை பொறுத்த வரைக்கும்?
4: ஆக்சுவலாக ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற கிராமங்கள் முன்னேறணும்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கிறாரு. நம்ம கேவிஎஸ்உடைய மிக முக்கிய குறிக்கோளும் கிராமங்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். திட்டங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராம தொழில்கள் முன்னேற்றத்துக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். அதை வந்து நம்ம கிராமோதய விகாஸ் யோஜனான்னு சொல்லிட்டு அந்த திட்டம் மூலியமாக செயல்படுத்தி வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு என்டர்பிரனர் சுயமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா அவங்களுக்காக பிரைம்

0: எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம். அந்த திட்டம் மூலியமாகவும் அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்கறது கேவிஎஸ்சி சப்போர்ட் பண்ணுறாங்க. கேவிஎஸ்சி வந்து ஒன் ஆஃப் தி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி அண்ட் நோடல் ஏஜென்சி.
1: இப்போ ஒருத்தர் தொழில் தொடங்கணும் அப்படின்னா உங்களுடைய இந்த தொழில்கள் ஆணையத்தை எவ்வாறு அணுகலாம்? அதற்காக இப்ப மக்கள் கிட்ட வந்து இது போய் சென்றடையணுன்றதுக்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள்லாம் என்ன சார்?
0: ஆக்சுவலி இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் மூலியமா யாராவது ஒருத்தர் வந்து சுயமா தொழில் தொடங்கணும், உற்பத்தி சார்ந்த துறையிலையும் தொழில் தொடங்கலாம், சேவை சார்ந்த தொழிலும் தொழில் தொடங்கலாம், ரெண்டுத்துக்குமே அவங்க தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எல்லாமே ஆன்லைனில் தான் அவங்க வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். அவங்க அப்ளிகேஷன் பண்ணுறதுலேருந்து ப்ளஸ் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் சப்சிடி வருது எல்லாமே ஆன்லைனில் தான் இது பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இதனால் என்னென்னா டிரான்ஸ்பரன்சி வந்து கம்ப்ளீட்லி மெயின்டைன் பண்ணலாம்.
1: மக்கள்கிட்ட இந்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறீங்க சார்? ஏன்னா இப்போ கிராம மக்களுக்கு நம்ம நீங்க சொல்ற மாதிரி ஆன்லைன் அப்படின்றது பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயம். அப்போ நீங்க வந்து கிராம தொழில்கள் ஆணையத்தை வந்து மக்கள் இது போலலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை?
0: நம்ம டைம் டு டைம் நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்ங்கிற ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வந்து டோட்டலா தமிழ்நாட்டில் 4 ஏஜென்சி இருக்கிறாங்க. மாவட்ட தொழில் மையம் டிஐசி, அது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கலெக்டர் ஆஃபீஸில் இல்லாட்டி அது நியர்பையில் இருப்பாங்க, அவங்களையும் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு காதியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி போர்டு, அவங்களையும் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் கேவிஐசி காதியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன், அவங்களும் ஒன் ஆஃப் தி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. நெக்ஸ்ட் காயர் போர்டு, கயிறு சார்ந்த தொழில்கள் பண்ணுறதா இருந்தால் காயர் போர்டு. இந்த 4 ஏஜென்சியும் அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணி வாங்கி அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ தேவையான அளவுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளஸ் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராமும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஈவன் ஒவ்வொரு கிராமத்துலேயும் போயிட்டு விழிப்புணர்வு முகாம் நடத்திட்டு இருக்கிறோம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எல்லாமே அதிகமான அளவுக்கு அப்ளிகேஷன் வரணுங்கிறதுக்காக அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறோம்.
1: நிச்சயமா சார், உங்களுடைய செயல்பாடுகள் எவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுலேருந்தே புரிஞ்சிக்க முடியுது. இப்போது உங்கள்கிட்ட வந்து வரக்கூடிய அந்த பயனாளிகள், அவங்களுக்கு நீங்கள் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னா என்ன? பயனாளிகளை நீங்கள் எப்படி தேர்வு செய்கிறீங்க சார்?
0: ஆக்சுவலாக அந்த பெனிஃபிஷரி சுயமாக தொழில் தொடங்கணும்னு சொல்லி வரவங்க வந்து அவங்களுடைய என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறாங்க, எங்கேருந்து ரா மெட்டீரியல் வாங்க போகிறாங்க, என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணிட்டு எங்கே விற்க போகிறாங்கங்கிறது எல்லாமே டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அவங்க ரெடி பண்ணணும். அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆன்லைன்லேயும் அவைலபிள் இருக்குது, அதேமாதிரி அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சம் நாங்களும் அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் கொடுத்து அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறது நாமளும் சப்போர்ட் பண்ணுறோம். இந்த பிஎம்ஜிபி ஸ்கீம் மூலியமாக பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், உற்பத்தி சார்ந்த தொழிலில் வந்து அதிகபட்சமாக 50 லட்சம் வரையில் அவங்க லோன் வாங்கலாம், சேவை சார்ந்த தொழிலாக இருந்தால் அதிகபட்சம் 20 லட்சம் வரையிலும் லோன் வாங்கலாமுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதாவது வேணுமானா எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவை கிடையாது. பட் சப்போஸ் உற்பத்தி சார்ந்த தொழில் வந்து அவங்களுக்கு லோன் காஸ்ட் வந்து 10 லட்சத்தை விட அதிகமாக போகும்போது பெனிஃபிஷரி 8வது படிச்சிருக்கணும். அதே மாதிரி அவங்க வாங்கக்கூடிய லோனில் பொறுத்தவரையிலும் மேக்ஸிமம் சப்சிடி 35% வரையிலும் சப்சிடி வரும். இந்த சப்சிடி காம்போனன்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் டோட்டலாக மாறும். கிராமப்புறங்களில் தொழில் தொடங்குற ஒரு பெனிஃபிஷியரி அவங்க பர்டிகுலராக ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறாங்க அப்படின்னா 35% சப்சிடி வரும். அதே பெனிஃபிஷியரி நகர்ப்புறத்தில் தொழில் தொடங்குறாருன்னா அதிகபட்சம் 25% வரையிலும் சப்சிடி வரும்.
1: இப்போது விவசாயி ஒருத்தர் வந்து ஒரு தொழில் தொடங்க நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேனீ வளர்ப்போ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு காய்கறி தோட்டம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறீங்க சார்?
0: ஆக்சுவலாக கேபிஐசியில் வந்து கிராமோதய விகாஸ் யோஜனாங்கிற ஸ்கீம் மூலியமாக வந்து அக்ரோ பேஸ்டு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, விவசாயம் சார்ந்த உணவு பதப்படுத்தல் தொழில், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹனிமிஷன் ஸ்கீம் தேன் புரட்சி திட்டம் சொல்லி நம்ம ஒரு திட்டம் செயல்படுத்தி வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பனை மரத்துலேருந்து நிறையா மதிப்பீடு பொருள் நம்ம பண்ணலாங்க. அந்த பொருள்கள்லாம் பண்ணுறதுக்கு உண்டான பாம்கோர் ப்ராடக்ட் தயாரிக்க உண்டான ஸ்கீமை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். எப்படி பனை நீராவிலிருந்து பனை வெள்ளம் தயாரிக்கிறது, எப்படி அதில் இன்னும் வேற என்ன மாதிரியான மதிப்பீடு பொருள் எல்லாம் பண்ணலாங்கிற மாதிரியான ட்ரைனிங் அதெல்லாமே நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு டேமரின், அதாவது புளி, தர்மபுரி, ஒசூர் அந்த மாதிரி ஏரியாலெல்லாம் நிறைய புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்துலேருந்து எப்படி நம்ம புளிய மரத்தில் எப்படி புளி பிரித்து எடுக்கிறது, அதுலேருந்து எப்படி நம்ம பேக்கிங் பண்ணி எப்படி சேல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து டூல் கிட்ஸும் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி, ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா குயவர்கள் எல்லாமே வீலில் மேனுவலாக வச்சு தான் மட்பாணம் தயாரிச்சிட்டு இருப்பாங்க. பட் நம்ம கேவிஐசியில் பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் பாட்டு வீல் அது நாங்க கொடுக்குறோங்க. அதோட காசு கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் வரையிலும் வரும்.
1: எங்களுடைய எப்படி வந்து மானிய விலையில கொடுக்குறீங்களா இல்ல வந்து இலவசமா கொடுக்குறீங்களா சார்?
0: ஒரு பெனிஃபிஷியரி வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான். சப்போஸ் அதே பெனிஃபிஷியரி எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் 10% இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறாங்கன்னா 20% அவங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். 15,000 வந்து 20% ஜென்ரல் கேட்டகரி அவங்க ஓன் கான்ட்ரிபியூஷன்.

0: பண்ணணும்.
1: இப்போ இந்த மானியம் இல்ல எனக்கு வந்து முழுமையாவே வந்து அது இலவசமாவே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான சான்றுகள் உங்களுக்கு சமர்ப்பிக்கணும் சார்?
0: இலவசமாக வேணும் அப்படின்னா அவங்க வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறாங்கிற மாதிரியான சர்டிஃபிகேட் அவங்க வந்து விஓ கிட்ட இருந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவங்ககிட்ட இருந்து வாங்கி அவங்க ப்ரொவைட் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா ஸ்கீம்லையும் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நம்ம வந்து டூல் கிட்ஸ் கொடுப்போம் இந்த கிராமோத்யாக விகாஸ் யோஜனாங்கிற ஸ்கீம் மூலியமாக. ஆக்சுவலாக இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா இன்னும் ஃபர்தர் நாங்கள் வந்து அகர்பத்தி குடிசை தொழில்களில் அகர்பத்தி தயாரிக்கிறதுக்கு உண்டான மிஷின்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வுட், இப்போ கிராமத்தில் வந்து கார்பெண்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஜன்னல் தயாரிக்கிறது கதவு தயாரிக்கிறது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுலேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டு உட்டு ஒன்ஸ் அகைன் அவங்க மதிப்பூட்டு பொருள் எப்படி பண்ணலாங்கிற மாதிரியான ட்ரைனிங் எல்லாம்
1: கொடுக்குறோம்.
0: மர பொம்மை அதெல்லாமே பண்றது நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ டேர்ன் வுட் மாதிரி மரத்தோடைய லெக் தயாரிக்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இது பண்றது அதெல்லாமே பண்றதுக்கு உண்டான லேத் மிஷின் வந்து கேவிசி மூலியம் அதோட காஸ்ட்டே ஒரு 25,000 வரையில வருங்க. அந்த 25,000 மதிப்புள்ள அந்த லேத் மிஷின் ப்ளஸ் அலாங் வித் கொஞ்சம் ஒரு சில சின்ன சின்ன டூல் கிட்ஸும் கேவிசி மூலியமாக கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்காக ஒரு 20 நாள் ட்ரைனிங்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த ட்ரைனிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் அட்டன் பண்ணுறது. அந்த ட்ரைனிங்லேருந்து ஃபுட்டு ப்ளஸ் டூ அண்ட் ஃப்ரோ வேஜ் லாஸ் காம்போனன்ட் இதெல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
1: நிச்சயமா சார், அதாவது மர சாமான்கள் தயாரிக்கிறதுக்கான அந்த உதவியும் வந்து செய்யறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதுக்கான பயிற்சி வழங்குறோம், அதுக்கு தேவையான உபகரணங்களும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல மண்பாண்டம் தயாரிக்கிறதுக்கான அந்த பயிற்சியும் கூட சொல்லியிருக்கீங்க, அதற்கான அந்த உபகரணம் வழங்குறோம் சொன்னீங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் கேட்ட மாதிரி இந்த தேனி வளர்ப்புக்கான விஷயங்கள், அதில் வந்து அந்த தேன் சேகரிக்கிற பெட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறீங்களா சார் நீங்கள்?
0: ஆக்சுவலாக 2017-18 இருந்து மத்திய அரசாங்கம் வந்து தேன் புரட்சி திட்டம் சொல்லி ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேன்புரட்சி திட்டம் கேவிஐசியும் 2017-18 இருந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்கிறோம். இந்த தேன்புரட்சி திட்டம் மூலயமா தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1,500 பெனிஃபிஷியரிக்கு 15,000 தேனி பெட்டிகள் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த தேன்புரட்சி திட்டத்தில் பயனடைந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் மக்கள், மலைவாழ் மக்கள் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி வேலைவாய்ப்பு இல்லாத மகளிர், இளைஞர்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தியரிட்டிக்கல் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்காக அவங்க வந்து சிட்டிக்கெல்லாம் வரணும் தேவையில்லை, நம்மளே ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு 20 பேர் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு அப்படின்னா அந்த ஏரியாவில் நம்ம போயிட்டு டைரெக்டாகவே
1: உங்கள் டீம் அங்கே போய்
0: நம்மளுடைய டீம் மாஸ்டர் ட்ரைனர்னு சொல்லியிருப்பாங்க, அவங்களே அந்த இடத்துல போயிட்டு 10 நாள் டீட்டெயில் ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒவ்வொரு பெனிஃபிஷியருக்கும் 10 தேனி பெட்டிகள் நம்ம சைட்லேருந்து கொடுக்குறோம். தேனி பெட்டிகள் அதுலேயே தேன் அடைய அதில் இருக்கும், அது இல்லாமல் எப்படி நம்ம ஹனி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ப்ளஸ் பி வெயில் அதை கத்தி ஒரு சில தேனீக்கள் கொட்டாமல் இருக்கிறதுக்காக ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அதெல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஸோ இதெல்லாத்தோட காஸ்ட் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக 25,000-30,000 வரையில் வருங்க. அதுவும் நம்முடைய கேவிஐசியிலேருந்து சப்சிடைஸ் ரேட்டில் கொடுக்குறோம். பிலோ பாவர்ட்டி லைன் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இருக்கும், இல்லாத பட்சத்தில் அவங்க 10% அல்லது 20% அவங்க கொடுக்க வேண்டியதாக வரும். ஸோ இந்த தேன் புரட்சி திட்டத்தில் நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது டோட்டலாக 10 டேஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு 5 டேஸ் வந்து தேனீக்கள் எப்படி நம்ம வளர்க்குறது, தேனீக்கள் எப்படி நம்ம பராமரிக்கிறது அந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறோம். அது முடிஞ்ச பிறகு எப்படி தேனீக்கள்லேருந்து தேனை எப்படி பிரித்து எடுக்கிறது, அதே மாதிரி தேனடைய எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறது அந்த மாதிரியான ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
1: நிச்சயமாக சார், இப்போ தேனி வளர்ப்பு அந்த தேனை பிரித்து எடுக்கிற முறை வரைக்கும் சொல்லிட்டீங்க, ஆனால் தேன் அப்படின்றது நேரடியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா இல்லை அதுக்கப்புறம் அதை மதிப்பு கூட்டி அதுக்கப்புறம் தான் பயன்படுத்த முடியுமா, இது போன்ற சந்தேகங்கள்லாம் இருக்குது சார், அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் சார்.
0: ஆக்சுவலி தேனுங்கிறது ஒரு நல்ல உணவு, நம்ம இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம மருந்து மாதிரி நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து டெய்லி நம்ம கொஞ்சம் தேன் எடுத்துக்கணும், எப்படி நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறோங்கிற மாதிரி
1: சொல்லுவாங்க.
0: ஆமாம், அது நம்ம ரெகுலராக எடுத்தோம் அப்படின்னு நம்ம வேறு மாத்திரைலாம் எடுத்துக்க தேவைப்படாதுங்க. ஸோ அந்த தேன் பொறுத்தவரையிலும் நிறையா மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது, அதை நம்ம ரெகுலராக நம்முடைய உடம்புல நம்ம சேர்த்துக்கணும். அந்த தேன் வந்து நம்ம அசிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுறத விட இப்போ நிறைய வந்து மதிப்பூட்டு பொருள்கள் பண்ணி வித்துட்டுருக்கிறாங்க. அதாவது நெல்லிக்கனி ஊற வச்சு கொடுக்குறது, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான மதிப்பூட்டு பொருளோடு வச்சு பண்ணி அதுவும் மார்க்கெட்டில் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இப்போ தேன் பொறுத்தவரையிலும் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கலரு அதோட நறுமணம் அதோட மெடிக்கல் ப்ராப்பர்ட்டி டேஸ்ட்டு எல்லாமே வந்து எப்படி எதை பற்றி இருக்கும் அப்படின்னா எந்த விதமான பூவிலேருந்து அதை தேன் கலெக்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து அதெல்லாம் மாறுங்க.
1: அதாவது எந்த பூவிலேருந்து அதுக்கு வந்து கலெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நிறமும் மனமும் மாறும்.
0: நிறம் மனம் குணம் ப்ளஸ் அதோட மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மாறும்.
1: காவி கிராம தொழில்கள் ஆணையம் சுய தொழில் முனைவோருக்கான பல பயிற்சிகளை வழங்கிட்டு வருது. குறிப்பாக கிராமப்புற விவசாயிகள், இளைஞர்கள், மகளிர் நலனுக்கு

0: மாணவர்களுக்காக தேனீ வளர்ப்பு பயிற்சியும் வழங்கப்பட்டு வருது. அதற்கான அந்த தேன் புரட்சி திட்டம், தேன் வகைகள், அதன் பயன்கள் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க சார். இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தேனை சந்தைப்படுத்தும் வாய்ப்புகளையும் காதி கிராம தொழில்கள் ஆணையம் வழங்கி வருகிறது. நேயர்களே, அது பற்றிய தகவல்களை வரும் வெள்ளிக்கிழமை ஒலிபரப்பாக உள்ள இரண்டாம் பாகத்தில் கேட்கலாம்.
1: கண்ணாளன் கற்பனையின் விலை இந்த உலகின் பின்பாடினா ஆண் பாடுறாரு, ஓ மை காட். கண் மூடும் வேளையிலும் கலை என்ன கலையே, கண்ணே உன் பேரழகின் விலை இந்த உலகே. உன் பேரழகு இந்த உலகமே விலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம ஆளுகளுக்கு சொல்லுவேன் இல்லையா, நம்ம நிகர் நாமதா அப்படின்னு. பெண்களை உயர்த்தி பாடுறதுல நம்மளை மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்திருக்கோம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல். 9:29 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டு ரசிச்சு மகிழ்ந்துட்டுருக்கீங்க. இது மயிலருக்கு இன்னும் கூட தேன் சொட்ட சொட்ட தேனிசை பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியை இன்னும் வழங்குறி காத்துட்ருக்கும் போது நிகழ்ச்சியில் சிறு விளம்பரம்.

0: கிளையில் ஆடும் ஒரு ரோஜா அது சேலை கட்டவில்லை, கிளையில் ஆடி வரும் கனிகள் அவை நாணம் கொள்ளவில்லை அப்படின்னு ஆண் சொன்னா, ஆற்று நீரை காற்று மோதும், ஆசை பெண்ணை காதல் மோதும், காற்றை போல காதல் செய்தால் என்ன இன்பமோ அங்கே என்ன வண்ணமோ. பொற்சிலை படத்திற்காக பாடலை கேட்டு மகிழ்ந்த நேரம் இது. டி எம் சௌந்தரராஜன் பிசுசிலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை ஆர் கோவர்தனம். 1969 மார்ச் 14 படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்துக்கான இயக்கம் ஏவி பிரான்சிஸ். படத்தில் ஜெமினி கணேசன், விஜயகுமாரி, வாணிஸ்ரீ இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு காவியத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்திருக்கோம். நேர்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்துட்டுருக்கீங்க. இது மயிலிறகு, காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் அணிவகுப்பு. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் சாரதா திரைப்படத்திற்காக. கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவருடைய எழுத்துலையும் இயக்கத்திலையும் உருவான படம் இது. 1962 மார்ச் 16 வெளிவந்த படம். படத்தில் எஸ் எஸ் ராஜேந்திரன், சி ஆர் விஜயகுமாரி, எம் ஆர் ராதா, எஸ் வி ரங்காராவ், எம் வி ராஜம்மா, வி நாகையா, எஸ் ஏ அசோகன், என் ஆர் சந்தியா இன்னும் பல அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை கே வி மகாதேவன். இந்த பாடலை பாடியிருக்கிறது டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா. பாடல
1: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 10 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

9:39 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டு ரசிச்சு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. இது மயிலருக்கு. இன்னும் கூட நிறைய பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நேர்களுக்கு நினைவூட்டலும் கூட, நாளை காலை 7:30 முன் செல்லடா சமூக ஆர்வலர் மிருதுளா நடராஜன் அவர்கள் வழங்கும் உரை பகுதி 2 கேட்கலாம். மயிலருக நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் நம் நாடு. 1969 நவம்பர் 7 வெளிவந்த படம் நம் நாடு. சி பி ஜம்புலிங்கம் அவருடைய இயக்கத்தில், கே சொர்ணம் அவருடைய வசனங்கள் உருவான படம் அது. எம் ஜி ராமச்சந்திரன், ஜெயலலிதா, எஸ் பி ரங்காராவ், கே ஏ தங்கவேலு, எஸ் பி ராமதாஸ், டி கே பகவதி, பண்டரிபாய், குட்டி பத்மினி, வி நாகையா, கே ஆர் ராமசாமி, நாகேஷ், தேங்காய் ஸ்ரீனிவாசன், இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலை பாடியிருக்கிறது பி சுசீலா, பாடலாசிரியர் பாலி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இது, கேளுங்க ரசிங்க.

இந்த பாட்டை நிறைய பேர் நிறைய தடவை கேட்டிருப்போம். ஒரு கவிஞர் நினைச்சா பெண்ணை எந்த அளவுக்கு உயர்த்தி பாட முடியுமோ அதே அளவுக்கு ஆணையும் உயர்த்தி பாட முடியும். கவிஞன் ஒருத்தர்னால பெண்ணையும் காதலிக்க முடியும், ஆணையும் காதலிக்க முடியும். அவனுடைய எல்லா சிறப்புகளையும் அவருடைய வரிகளையும் சிந்தனையிலையும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பாடலில் வந்து பெண் சொல்கிற மாதிரி இருக்கும், பெண் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒரு சில வரிகளை இன்னும் கொஞ்சம் அழகு கியூட் அப்படின்னே சொல்லலாம். மல்லிகை மலராடும் மங்கள மேடை, மங்கை மனமாலை சூடிடும் வேலை, இல்லறம் உருவாகும் நாள் வரும்போது இன்பத்தை எடுத்துரைக்க வார்த்தைகள் ஏது. ரொம்ப அழகாக இருந்ததுல. 9:45 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. இது மயிலிறகு. அழகான மலரும் நினைவுகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புத தருணம் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் இந்த மயிலர் வரும்போது நம்ம கொஞ்சம் பூஸ்ட் ஆகிடுதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் தங்கமலை ரகசியம். இந்த படம்லாம் பார்க்கும்போதெல்லாம் இன்னும் இப்படிலாம் இருக்குது, ஓ மாயாச்சாலம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபேண்டசி மூவிலாம் பார்க்கும்போது ஆனு நம்ம வாயை பலர்ந்து பார்த்துருப்போம். குறிப்பாக நான் இந்த படத்துக்கான இயக்கம் பி.ஆர். பந்துலு. 1957 June 29 வெளிவந்த படம் இது. பி. நீலகண்டனுடைய வசனங்களில் உருவான படம் இது. சின்ன அண்ணாமலை வி. லக்ஷ்மண் அவருடைய கதை கொடுக்க பி.ஆர். பந்துலு படத்தை தயாரிக்கும் செஞ்சிருக்காரு. படத்தில் சிவாஜி கணேசன், டி.ஆர். ராஜகுமாரி, ஜமுனா, எம்.என். நம்பியார், எம்.வி. ராஜம்மா, பி.எஸ். வீரப்பா, டி.ஆர். ராமச்சந்திரன், கே.எஸ். அரங்கபாணி, பி.எஸ். சரோஜதேவி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை டி.ஜி. லிங்கப்பா. நாம கேட்கவிருக்கும் இந்த பாடலை பாடியிருக்கிறது டி.எம். சவுந்தரராஜன், பி. லீலா. பாடலாசிரியர் கோமா பாலசுப்ரமணியம். நம்ம நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அது கேளுங்க ரசிங்க.

9:50 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீங்கள் கேட்டு சந்தோஷமா இருப்பீங்களே. எஸ் நானும் கூட, ஏன்னா இது மயிலிறகு. நம்ம நிகழ்ச்சியை தரக்கூடிய அடுத்த பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்திற்காக. 1964 ஜனவரி 14 தேதி வெளிவந்த படம் இது. எம் ஏ திருமுகம் அவருடைய இயக்கத்தில், ஆருதாஸ் அவருடைய கதையில உருவான படம் இது. எம் ஜி ராமச்சந்திரன், சாவித்ரி கணேஷ், எம் ஆர் ராதா, எம் என் நம்பியார், எஸ் ஏ அசோகன், தாய் நாகேஷ், எம் வி ராஜம்மா, மனோரமா, இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை கே வி மகாதேவன். இந்த பாடலை பாடியிருக்கிறது டி எம் சவுந்தரராஜன், பேசுசீலா, பாடலாசிரியர் கண்ணதாசன். நம்ம நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இது, கேளுங்க ரசிங்க. வேட்டைக்காரன் திரைப்படத்துக்காக.

நேர்கள் கேட்டரசு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க மயிலிறகு கேட்டு. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாடியும் அந்த வரிகளை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இன்னும் அழகாக அது செவியோடு இசை பாடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதில் குறிப்பாக இதில் கருங்கூந்தல் மலர்கள் உதிர இரு கண் கொண்ட மையும் கரைய உறவாட வந்த மனமே இது உன்னால் விளைந்த சுகமே அப்படின்னு பெண் பாடினா ஆண் சொல்கிறாரு முத்தான கன்னி நகையும் முத்து போல இருக்குமா சிரிப்பு இன்னும் முதிராத காதல் கனியும் அத்தான் என்று அழைக்கும் அழகும் நான் அறியாத இன்பம் இன்பம். இந்த எப்படி 60s 70s எல்லாம் அத்தான் அப்படின்னு கூப்பிட்றது இருக்குமோ அதுக்கப்புறம் 80s 90s அப்புறம் மாமா அப்படின்றது அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து இன்னும் க்யூட் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா. ரொம்ப அழகான படம் ஒரு கேட்டு மகிழ்ந்திருக்கும் வேட்டைக்காரன் திரைப்படத்திற்காக. 9:55 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்துட்டுருக்கீங்க மயிலிறகால. நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் தாலி பாக்கியம் திரைப்படத்திற்காக. கேபி நாகபூஷணம் அவருடைய இயக்கத்தில் ஆருதாஸ் அவருடைய திரைக்கதையில் உருவான படம் இது. சுந்தரராமன் கதை கொடுக்க எம்ஜி ராமச்சந்திரன் பி சரோஜாதேவி எம் என் நம்பியார் நாகேஷ் சி ஆர் பார்த்திபன் எஸ் வி சுப்பையா வி நாகையா எம் என் ராஜம் எம் வி ராஜம்மா மனோரமா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை கே வி மகாதேவன். படம் 1966 August 27 வெளிவந்தது தாலி பாக்கியம். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ நாம் கேட்கவிருக்கும் இந்த பாடலை டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியிருக்காங்க. பாடலாசிரியர் வாலி. நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் இது கேளுங்க ரசிங்கர்.

9:59 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் இதுவரை கேட்டது மயிலருக்கு. காலத்தை வென்றெழுக்கும் காவிய பாடகின் தொகுப்பாய் நிகழ்ச்சி வளம் வந்தது. எல்லாரும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க, மகிழ்ந்திருப்பீங்க. நேர்கள் இனி கேட்கலாம் மெலடி மட்டுக்கள்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:10 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நேர்களை கேட்டு ரசிக்கலாம். மெலடி மெட்டுக்கள் நேர் விருப்பமாக கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறுங்க. அழைப்பணை ஏற்படுத்தும் போது 0422 அப்படின்ற இணைப்பினோட 23-16-312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 23-17-046 அப்படின்ற எண்ணுக்கோ அழைப்பணி ஏற்படுத்தலாம். ஒரு வேளை என்ன கிடைக்கலாம், கோச்சுக்காதீங்க, திட்டாதீங்க. வாட்ஸ்அப் இருக்குது 9585800103 அப்படின்ற எண்ணை சரியாக பயன்படுத்துங்க. அதை மெசேஜுக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. அப்புறம் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ்லையும் போஸ்ட் போட்டாச்சு, கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாடலை நீங்கள் தெரிவிக்கலாம். குறிப்பாக 1981 1993 வரை இருக்கக்கூடிய இந்த இடைக்கால பாடலை கேட்டு ரசிப்பீங்கிற நம்பிக்கையோட இன்னும் ஒரு அன்பான கனிவான கண்டிப்பான வேண்டுகோள் அப்படின்னு கூட சொல்லலாம். பாடலை கேட்கவிருக்கக்கூடிய நேர்கள் புதுமுக நேர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். நீங்களே வந்து வெவ்வேறு பேர்களில் வந்து அப்படி சொல்கிறது சாலச்சிறந்ததல்ல அப்படின்றத மனசில் வைப்பீங்கன்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியின் முதல் நேர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கங்க, யாருங்க?
2: ராஜேஷ்.
1: யாருங்க?
2: ஹேரன் மாநகர்லேருந்து ராஜேஷ் பேசுகிறேன் சார்.
1: ராஜேஷ் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: படம் குங்குமக்கோடு, எஸ்பிபி சித்ரா பாடின தாமரை பூவிதழ்ங்கிற பாடல் சார்.
1: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
2: தேங்க்யூ.

0: தந்தி அடித்ததும் செய்தி கிடைத்து 10:05 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசி மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. இது மிரடி மட்டுக்கள் நேர் விருப்பம். கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில வரவிருக்கும் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் சிவா சார், நான் பேடுமொழி வாசிதேவ். நல்லா இருக்கீங்களா சார்?
0: ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு கைராசிக்காரங்களுக்கு நிலம் ஒன்று கண்டேன் ஜன்னல் சார்.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றிங்க சார்.

0: பத்து மணி 11 நிமிஷம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் கேட்டுட்டிருக்கீங்க மெலடி மெட்டுக்கள் நேயர் உருமாக. நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க
1: இருந்து? ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ராஜேஸ்வரிமா, சொல்லுங்க, எங்க இருந்து?
1: சேரன் மாநகர்ல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து பிட் பாக்கெட் படத்துல இருந்து எஸ்பிபி சுசீலா பாண்ட மஞ்சக்குருவி அந்த பாட்டு.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. மெலடி மெட்டுக்கள் நேரூர்மாக 10:16 நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம், நஞ்சப்பன் பேசுறேங்க.
0: நஞ்சப்பன் இங்க இருந்துங்க,
1: சுந்தராபுரம்.
0: சுந்தராபுரத்துல இருந்து சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: அதான் எங்க ஊர் பாட்டுக்கு மதுரை மாறி குழந்தை வாசு
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

0: 10:26 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு வச்சுருக்கீங்க. இந்த மெலடி மெட்டுக்கள் நேர்வரப்பும் கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில் ஒரு வெப்பப்படல் கேட்டோம். சுரேஷ் மதுக்கரையிலிருந்து அவருக்காக வாட்ஸ்அப்பில் கேட்ட பாடல் கொடுத்துருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். சேரன் மாநகர்லேருந்து புவனேஸ்வரி.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து உன்னை தேடி வருவேங்கிற படத்துலேருந்து SPV ஜானகி அம்மா பண்ண என் அன்பே அன்பேங்கிற பாட்டு வேணும் சார்.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றி.

0: இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை நீங்கள் கேட்கும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மெலடி மட்டுக்களை சரியாக பயன்படுத்துங்க. இது நேயர் விருப்பம். கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்கு மட்டுமே பங்கப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் 0422 அப்படின்ற கோடோட 23 16 312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 23 17 04 6 அப்படின்ற எண்ணுக்கோ நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தலாம். ஒரு வேலை லைன் கிடைக்கலாம், என்ன பண்ணோம், சமத்து பிள்ளையாக வாட்ஸ்அப் பண்ணிடணும். 9585800103 அப்படின்ற வாட்ஸ்அப் எனக்கு. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: என்ன பாட்டு வேணும், யார் எங்கிருந்து?
0: சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்.
1: எனக்கு நாடோடி பாட்டு தரேன், ஆகாய தாமரை இளையராஜா பாடின பாட்டு.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

0: பத்து மணி 37 நிமிஷம். மெலடி மட்டுக்கள் நேயர் பண்ணி நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்துங்க?
1: ஆரிச்சாமி தடாகம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்? சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: ஒரு பாட்டு.
0: ஓகே, பாட்டு வருது, கேட்டு ரசிங்க.
1: நன்றி.

FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: ஊர்காவலன் திரைப்படத்திற்காக பாட்டு கேட்டு மகிழ்ந்த நேரம் இது. 10:46 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீங்கள் கேட்டு வச்சுட்ருக்கீங்க மெலடி மெட்டுக்கள் நேர் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கேட்ட பாடல் வந்து பிரணய குகன் கேட்டிருந்தாங்க. ஹோப் காலேஜில் இருந்து அவங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் வழியாக. ஸோ நேர்கள் கேட்டு வச்சுருக்க நிகழ்ச்சி நேர் விருப்பம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இருக்கிற கொஞ்சம் நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. வாட்ஸ்அப் எண் 9558005003 அப்படின்னா சரியாக பயன்படுத்துங்க. நம்மளுடைய ஃபேஸ்புக்கிலையும் போஸ்ட்டுக்கில் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாடல் திரைகளை போட்டு வைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் அது மெல்ல திறந்ததுக்கு அது திரைப்படத்துக்காக.
1: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் love love love

நீர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில் மெலடி மட்டுகள் நீர் விருப்பம். நீர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். தொடர்ந்து வானிலை அறிக்கை. நேரம் 10:55. நாளை காலை 6:00

0: நீர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில் மெலடி மட்டுகள் நீர் விருப்பம். நீர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். தொடர்ந்து வானிலை அறிக்கை. நேரம் 10:55. நாளை காலை 6 மணிக்கு காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 21 அதிகாரம் நீத்தார் பெருமை. தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூலமங்கலம் சகோதரிகள் சகோதரி சாரா நவ்ரோஜி, நாகூர் எம் ஹனிஃபா, கே ராணி, கிருஷ்ணராஜ், பி சுசீலா, வித்யா ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடல்களை கேட்கலாம். நாளை காலை 6:30 நிகழ்ச்சி நிரல், 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நலமே விளைக, காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் திரையிசை அந்நாளின் சிறப்பை சொல்லும் இன்று புதறி வின இடம்பெறும். 7:30 முன் செல்லடா சமூக ஆர்வலர் மிருதுளா நடராஜன் அவர்கள் வழங்கும் முறை பகுதி 2 கேட்கலாம். 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். 7:55 வானிலை அறிக்கை தொடர்ந்து செய்திச் செய்திகள். 8 முதல் 9 மணி வரை வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்கலாம். நாளை காலை 8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9 மணிக்கு சிறுவாணிச்சாரல், 10 மணிக்கு இது உங்கள் சாய்ஸ் நேயர் விருப்பம். முற்பகல் 11 மணிக்கு இன்றைய நேயர், 11:30 வண்ணப்பூக்களில் சாய்வு நாற்காலி. மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் பரிமலா சாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. நண்பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி. 12:40 தமிழ் செய்திகள், 12:50 பூந்தென்றல். பிற்பகல் 1 மணிக்கு மணி 1 மலர் 1. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி நாஸ் 2026 தேசிய சாதனை ஆய்வு திட்டம். 2:30 ஊர்புறத்திலே உடுமலைப்பேட்டை வட்டம் பூளவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கீதை உடுக்கடி பாட்டு. பிற்பகல் 3 மணிக்கு டீ டைம் நேயர் விருப்பம். மாலை 4 மணிக்கு கெட் செட் கோ த கேம் ஷோ. 5 மணிக்கு சித்திரச்சவானத்தில் கதைகள் வழியே திருக்குறள். 6 மணிக்கு பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை, தொடர்ந்து பொன்மாலை பொழுது இடம்பெறும். 7:25 ஏறும் ஊரும். முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து கரும்பை தாக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் அதன் மேலாண்மை முறைகள் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். 8:00 இதம்ரிதம், 9:15 மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள், 10 மணிக்கு மெலடி மட்டுக்கள் நேயர் விருப்பம், 10:55 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:00 முதல் காலை 5:51 நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம். தொடர்ந்து வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் இன்று அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். ஈரோட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். சேலத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. ஊட்டியில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. பாலக்காட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. நேரம் 10:59. நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. 11:00 முதல் காலை 5:51 நிகழ்ச்சி அனைத்தும் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம்.
1: இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:53 தொடங்கும். ஜெய்ஹிந்த்.